0: சத்தியமா சொல்றோம். அதை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு கேட்டு மன்னிப்பு கேட்டு என்னை மாற்ற மாட்டேன் சொல்லி கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 120 சங்கீதம் 2 3 வசனம்.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே,
1: பொய் உதடுகளுக்கும் கபடனாவுக்கும் என் ஆத்மாவை தப்பியும்
0: கபடனாவே
1: உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூரிய செடிகளை எரிக்கும் தளலுமே கிடைக்கும்.
0: சூரிய செடி எழுக்கும் தளலு அக்கினி, அக்கினி தான் கிடைக்கும், அதான் சொல்றாரு. அதனால அருமையானவர்களே, நம் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமாக தேவனிடத்தில் கெஞ்சி கேட்போம். அல்லேலூயா. நம்ம யார் பொருள் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுங்க. அவங்களுக்கு தெரியல, மறந்துட்டாங்க. நம்மளுக்கு கேட்கல பாரு, கொடுக்காட்ட பரவாயில்ல, அவங்க மறந்துட்டாங்க, நம்ம கொடுக்காம இருக்க நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. அதுதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு பிறகு தடையா இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? கையில சுத்தம் இருக்கணும், ரெண்டாவது இதில் இருக்கணும், இதயத்துல மாச்சிருக்க ஆண்டோடு கேட்கணும். என் தேவனை சுத்த இதயத்தண்ணில சிருஷ்டிமையா நீலபரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பு. அதான் யோவு சொன்னாரு, சுத்த கை சுத்த கையுள்ள வர வர என்ன செய்யறாங்களா? பழத்து பரணும். மூணாவது, இதயத்தை என்ன செய்யாதீங்க? உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க, உலக ஆசை பாசங்களுக்கு ஒப்பு கொடுக்காங்க, மறைஞ்சிரும். ஒரு நாள் தான், நம்ம ரெண்டு நாள் நல்லா இருக்கும், வாழ வரைக்கும் நல்லா இருக்கும். எப்ப நம்ம ஆத்து என்ன எடுத்துக்கொள்ளோம் நமக்கு தெரியாது. நாலாவது என்னது? கவட ஆணையிடாத. உள்ளத்துல வந்து ஏதோ ஒண்ணு வச்சு சும்மா நான் சத்தியமா சத்தியமான்னு சொல்லாத, கவட ஆணையிடாத. அதான் சொல்ற முடிவர் நிலையில என்ன போனோம்? ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்பட்டா எங்க போக முடியும்? பரலோகத்து வெளிச்சத்தில் நடக்க முடியும். இரண்டாவதாக பாருங்க, சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 27 வசனம்.
1: தீமை விட்டு விலகி,
0: தீமை விட்டு விலகி
1: நன்மை செய்,
0: நன்மை செய்
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. நீ கர்த்தருடன் நிலைத்திருக்கும்னா தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம என்றென்றைக்கும் கர்த்தருடன் நிலைச்சிருக்க முடியும். தீமையான காரியத்தை விட்டு நாம் விலகணும். நாம் நிலைச்சிருக்கணும் சொன்னா தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. கர்த்தருடன் நிலைச்சிருக்கணும்னு சொன்னா தீமையான காரியம் என்னன்னு நமக்கு தெரியும். தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்ப நம்ம கர்த்தருடன் என்றென்றைக்கும் நிலைச்சிருப்போம். இங்க சொல்றாரு, எரேமியன் புஸ்தகம் 2:13 வசனம்.
1: என் ஜனங்கள்,
0: என் ஜனங்கள்
1: இரண்டு தீமைகளை செய்தார்கள்,
0: இரண்டு தீமைகளை செய்தார்கள்.
1: ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய,
0: ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய
1: எண்ணெய் விட்டு விட்டார்கள்,
0: எண்ணெய் விட்டு விட்டார்கள்.
1: தண்ணீர் நிற்காத,
0: தண்ணீர் நிற்காத
1: தொட்டிகளாகிய,
0: தொட்டியாகிய
1: வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
0: எது தீமை? கத்திரிட்டு விலகிறதே நம்ம தீமை. பாருங்க, சிலர்லாம் பேசுறாங்க, மணிக்கணக்கு நேரம் பேசுவாங்க, கத்திரையே மறந்துடுவாங்க. அதங்க சொல்றாரு, ரெண்டு தீமையில் செய்ய. ஒன்னு என்ன செஞ்சாங்க? கத்துருட்டு விலகுனாங்க. ஒரு மணிக்கணக்கு பேசுவாங்க, அவங்க இது அது இது அது எங்க தொடங்கினாங்களோ, எங்க தொடங்கி எங்கேயோ முடிப்பாங்க, அது வரைக்கும் கத்தரே மறந்துடுவாங்க. அதான் சொல்றாரு, ரெண்டு தீமையில செய்தார்கள். ஒரு தீமை என்ன தீமை? சிவத்தண்ணீராகி என்ன விட்டு விட்டார்கள். என்ன சிவத்தண்ணீர்? யாரு? கத்தரை விட்டுடுறோம். பேசி பேசி பேசி பேசி அந்த நிலையெல்லாம் அப்படியே ஏசாமே மறந்துடுவோம். அதான் சொல்ற, சீபத்தண்ணீராக என்ன விட்டு விட்டார்கள். நம்ம முதல்ல பார்த்தோம்னா நம்ம கத்தர் ஒரு நாள் நம்ம விடவே கூடாது. ஒவ்வொரு வினாடி அவரோடு இருந்தோம்னா நம்மளை அவர் ஒரு வினாடி கூட நம்மளை விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. அதே சொல்ல, தீமை விட்டு நன்மை செய்யறவன என்ன சொல்றான்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தீமை விட்டு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்தா போதும். நன்மை இயேசுக்கு அவரை பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா போதும், நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. சங்கீத புஸ்தகம் 73 சங்கீதம் 23 வசனம்.
1: ஆனாலும்
0: ஆனாலும்
1: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
0: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். கர்த்தரை நிலைச்சிருப்போமா? கர்த்தரோடு எப்போதும் நம்ம கர்த்தரோடு இருப்போம். அவர் வலதுகர நம்ம தாங்கும். ஹலேலூயா. கர்த்தரோடு எப்போதும் இருக்கணும், அந்த வாஞ்சியை நமக்கு வேணும். பேசி பேசி பேசுறாங்கன்னா நேரம் கர்த்தரே மறந்துடுவாங்க, எங்க இருக்கிறவனோட மறந்துடுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. முத சின்ன பேச்சு பேச மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே நம்ம கர்த்தரையும் மறந்துடுவோம். அவர் வந்து செபிக்க முடியாது, அப்படியே படுத்துருவோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆசாப் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எப்போது நானே உம்மோடு இருக்கேன். இன்னொரு தீமை என்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5:37 வசனம்.
1: உள்ளதை உள்ளதென்றும்,
0: உள்ளதை உள்ளதென்றும்
1: இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்,
0: இல்லது இல்லதென்று சொல்லுங்கள்.
1: இதற்கு மிஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்கும்.
0: இதுக்கு மிஞ்சினால் என்ன இருக்குது? தீமை நாள் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளது என்று இல்லது என்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றோம், இந்த நாள் நம்ம எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கோம், ஆண்டவரே மன்னிப்பேட்டு ஆண்டவரே உள்ளதை பேச உதவி செய்யும். ஆண்டவரே நான் வந்து உள்ளதை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லவே கூடாது ஆண்டவரே, தீமையான கரை எனக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம பலத்தில பறக்கத்தன்முடைய தேவனிடத்தில் நம்ம கேட்டா அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அதான் பலத்தினால் அல்ல, ஆவினால வாசிங்க சகரியா 4:6 நம்மளால் முற்றிலும் முடியவே முடியாது, கர்த்தரால் முடியும்.
1: அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்,
0: செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால்,
1: பலத்தினாலும் அல்ல,
0: பரத்தினாலும் அல்ல,
1: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
0: பராக்கிரமத்தினால் அல்ல,
1: என்னுடைய ஆவினாலேயே ஆகும்,
0: என்னுடைய ஆவினாலே ஆகும். ஆமா அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் தீமையான காரியம் எனக்குள்ள வரக்கூடாது, உண்மை ஒரு வினாடி கூட நான் விடக்கூடாது ஆண்டவரே, பொய் சொல்லக்கூடாது, உள்ளது உள்ளது என்று இல்லது இல்லைன்னு சொல்லுற ஆண்டவரே, புதுப்பிச்சிங்க நான் மற்றவங்க பொருள் யார் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ஆண்டவரே, யார் பொருளுக்கு நான் எடுக்கவே கூடாதுப்பா, சின்ன பொருள் யாருக்கா கொடுக்க காமிங்க, நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன்னு சொல்லி கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிதான் அவர் பருவத்தில் நம்ம நிலைச்சிருக்க முடியும். கையில சுத்தா, ரெண்டாவது இதயத்துல மாசிருக்கூடாது, மூன்றாவது ஆத்து மாயக்கு ஒப்பு கொடுக்கூடாது, நாலாவது கவடா ஆணையிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யக்கூடாது, தீமையான காரியத்தை நம்ம செய்யாது செய்யக்கூடாது, உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ நம்ம சொல்லணும். ஜீவத்தண்ணீராக இயேசுகிறிஸ்து விற்றால் விடிக்க நம்ம ஒவ்வொரு நாள் பாதத்தை அவரை பற்றி பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 15:19
1: இது நிமித்தம்,
0: இது நிமித்தம்
1: நீ திரும்பினால்,
0: நீ திரும்பினால்
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்துவேன்,
1: என் முகத்திற்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பாய்,
0: நிலைத்தும் இருப்பாய். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா, நம்ம திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை விட்டு திருந்த வேண்டும். ஆண்டு பிரியமில்லாத காரியம் என்னென்ன மக்களும் இருக்குன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு என்னென்ன இருக்கு எனக்கு தெரியும். அதான் சொல்ல திருந்தினா
1: நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்,
0: திரும்ப சீர்படுத்த முத நீ திருந்தி நல்லா தானே வாழ்ந்த, பின்வாங்கி போயிட்ட, இன்னைக்கு நீ திருந்தினா திரும்ப
1: சீர்படுத்த
0: நிலைத்து
1: என் முகத்துக்கு முன்பாக,
0: என் முகத்துக்கு முன்பாக
1: நிலைத்தும் இருப்பா,
0: நிலைத்தும் இருப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், முடிவரை நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படுறான். நம்ம ரட்சிக்கப்படணும் சொன்னா நம்ம ஆண்டு திருந்த வேண்டும். எந்தெந்த காரியத்துல நம்ம யோசிப்ப ஆண்டு கேட்கணும். பரிசுத்தை அவன் கேட்ட பரிசு அழகா சொல்லி தருவாரு. அதான் பழத்தினால் அல்ல, பறகு தேவாவியால் எல்லாம் ஆகும். எதுல திருந்தினாண்டவர், எதுல எல்லாம் நான் திருந்தினாண்டவரே, நான் நிலைச்சிருக்கணும், எனக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம், நிலைச்சிருக்கணும் சொல்லி கேப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்ம காமிப்பாரு. நிலைச்சிருக்குன்னு சொன்னா நம்ம ஆண்டுட்டு நம்ம எந்தெந்த காரியத்தை விட்டு திருந்த வேண்டாம். அதான் பரிசுத்தை யோவா எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 2:5
1: ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து,
0: இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து
1: மனம் திரும்பி,
0: மனம் திரும்பி
1: ஆதிலே செய்த கிரிகளை செய்வாயாக,
0: ஆதிலே செய்த கிரிய செய்வாக. இன்ன நிலை எப்படின்னா உங்களை நான் சொல்லித்தரேன், என்னுடைய அனுபவத்தில் வச்சு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து செபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க செவை எங்கேயோ இருக்கும், வாய் துதிக்கும், நம்ம நம்ம இருதயமெல்லாம் எங்கேயோ இருக்கும், துதிப்பா எங்கேயோ இருப்போம், ஏன் இப்படி இருக்கு நம்ம ஆண்டோட கேட்டா நீ இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, எந்த நம்ம விட கீழே விழுறது இல்ல, ஆத்மா ஆண்டவரை விட்டு விழுந்திருக்குது. அதுதான் இந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து நீ மனம் திரும்பு அப்படி சொல்றாரு. நம்ம செவிச்சிட்டாதான் இருப்போம், இறுதி எங்கேயோ இருக்கும், நம்ம இறுதியும் கத்திர ஒண்ணு சேர முடியாது, கத்தடி இறுதியத்தோட நம்ம இறுதி இணைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தியான சுவிசேஷம் 15:7
1: மாயக்காரரே,
0: மாயக்காரரே
1: உங்களை குறித்து,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள்,
0: இந்த ஜனங்கள்
1: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: இந்த பாத்தீங்களா வாயினால ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், ஆண்டவரே அந்த மக்கள் ரட்சி இந்த மக்கள், வாயினால வாயினால சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை களம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபர்ஸ்ட், நம்ம இருதயம் கர்த்தரோட இணைஞ்சிருக்குன்னு சொன்னா நம்ம உள்ள தலை நம்ம கர்த்தர் விட்டு நம்ம ஆத்தம எங்க விழுந்திருக்கிறது, எங்க கத்திருக்கோம், நமக்கு தடை இருக்குது, என்ன செஞ்சிருக்கிறோம், ஏன் நமக்கு தடை இருக்குன்னு சொல்லி உள்ளத்தை ஆண்டு கேட்கணும். பரிசுத்தாவினர் கேட்கணும், பரிசுத்தாவினரே யாஸ்பாட்டை என் இது அணையிலேயே எங்கேயோ இருக்குது, வாய்ப்பினால் தானே ஸ்தோத்திரம் பண்றோம் துதிக்கிறோம், வாய்ப்பினால தான் துதிக்கிறான் ஸ்தோத்திரம் பண்றோம், நல்லா முகட கிட்ட முடி கிழிச்சார முடியலையே எனக்கு என்ன நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. அதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாயத்தீர்ப்பு குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்தவர். அவர் நமக்கு சொல்லி தருவார். ஏன் ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் பண்றேன், இறுதி எங்கேயோ இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லுங்க, சனங்கள் வாயினால எனக்கு அண்ணன் பண்றாங்க, இறுதியுமா என்னை விட்டு வெள்ளகி என்ன சொல்ற, சும்மா சொல்லு என்ன சொல்றாரு, வெள்ளைக்கு தூரமா இருக்குதுன்னு சொல்ற, அப்பதான் சொல்றாரு. வாசி பண்ண இருக்க, நல்லா எடுத்து வாசிங்க.
1: இந்த ஜனங்கள்,
0: இந்த ஜனங்கள்
1: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
1: அவர்கள் இருதயமோ,
0: அவர்கள் இருதயமோ
1: எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: என்ன தூரமா இருக்கு மட்டும் சொல்லு, என்ன சொல்றாரு, தூரமா விலகி இருக்குது, கத்துவிட்டு விலகி இருக்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்ய முடியாது, முழுமையானதோட துதிக்க முடியல, முழுமையானதோட செபிக்க முடியல. அவர்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படி இருக்குமானா இன்னைக்கு நம்ம கத்துட்டு கேட்க போறோம், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே எங்கப்பா என் ஆத்மா உண்மை விட்டு விழுந்திருக்கு, உண்மை விட்டு தூரம் எங்க இருக்குப்பா, என்னை காமிங்க பரிசுத்தவன் கேட்டீங்கன்னா அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு சொல்லி தருவாரு. வாஞ்சியோட கேட்கணும், ஆண்டவரே என் வசனத்து மேல எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்க விலகி இருக்கிற உங்க வீட்டு, உங்க வீட்டு எனக்கு வேண்டாம், அந்த விலகிறதே வேண்டாம், நம்ம கூட இருக்கணும் ஆண்டவர், நீங்க எப்படியா சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, பரிசுத்தவன் அழகா சொல்லி தருவாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம், கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினை கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு.
0: கை கொண்டு மனம் திரும்பு, கேட்டிருக்க எத்தனை வசனம் வாசிருக்கீங்க, எத்தனை வசனம் அதை கேட்டு பெற்றுக்கொண்ட வசனத்தை நினைத்து நினைச்சு அதை என்ன செய்ய, இந்த வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்பி கத்திட்டு ஓடி வர நம்மளுதான், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஐஸ்பா, நீர் போதும். கை கொண்டு மனம் திரும்பு, வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பி பாருங்க, பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வார். கை கொண்டு மனம் திரும்பு, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கிறிஸ்தவங்களை சொன்னா ஏதாவது சர்ச்சைக்கு வந்தா கிறிஸ்தவங்களா இருந்தோம், அது அது பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவங்க, பேர் கிறிஸ்தவங்க. சர்ச்சைக்கு வந்துட்டோம் எல்லாமே செஞ்சிடறோம், அது பேர் கிறிஸ்தவங்க. கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், வசனத்தை கேட்ட வசனத்தை கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்மளுக்குரியது அல்ல, கேட்டதை நினைவு கூர்ந்து. நீ கேட்காத வசனத்தை இல்ல, நீ என்ன வசனம் கேட்டிருக்கீங்களோ அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்காத வசனத்தை கத்து சொல்லல், நீ கேட்டதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், கையில, ரெண்டாவது அசல, மூணாவது நம்ம இதயத்தை மாயைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. சரி பாசிட்டிவ் பாயிண்ட். ரெண்டாவது நம்ம தீமை விட்டு நன்மை நன்மை செய்யணும் நம்ம நடிச்சிருப்போம். எது தீமை, இயேசுக்கு நம்ம ஒரு நாள் கூட மறக்கும், அதுதான் நன்மை. உள்ளது உள்ளதென்றும் சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் தீமை. மூணாவது என்ன செய்யக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும், எதுலாம் நம்ம திரும்புமா நமக்கும் கத்துக்கு தான் தெரியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்,
1: நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ,
0: நான் நேசிக்கிறவர் எவர்களோ
1: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன்,
0: அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஆகையால்
1: நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப,
0: ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப. நேசிக்கிறவர்கள் என்ன மட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு, என்ன மாதிரி ரொம்ப கடிந்து கொடு அப்படிங்கிற உங்களுக்கு கத்தர் என்ன செய்யறாரா, நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் யாரை சிச்சிப்பாரு, யார் சிச்சிப்பாரு, நேசிக்கிறவங்களும். அவளை நான் கடிந்து கொண்டு சும்மா சிச்சிக்க மாட்டேன், எப்படி சிச்சிப்பாரா, கடிந்து கொண்டு சிச்சிப்பார். கத்திரி யார் நேசிக்கிறவங்கள கடிந்து கொண்டு சிச்சிப்பார். ஹல்லேலூயா. சாக்கரே என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். கத்திரி எதை சொல்றாரோ, இதை வீடு அதை வீடுன்னு சொல்றாரோ, அதை விட்டு தான் ஆகணும். கத்திரி யார் நேசிக்கிறோம், கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார், அது என்ன செய்யணும், சாக்கரே நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. நான்காவதாக பொன்னி யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்,
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ,
0: உலகமும் இச்சையும் ஒளிந்து போ,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அருமையானவர்களே, உலகமும் இச்சை என்ன செஞ்சிடும், ஒரு நாள் ஒளிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமும் இச்சையும் ஒளிந்து போகும், கத்துடி சித்தத்தின் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யற மட்டும்தான் நினைச்சு என்றென்றைக்கும் நினைச்சிருப்போம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே காலையில இருந்து உப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தை தானே செய்யணும், ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரிய வாழ்க்கை எதுவுமே நடக்கக்கூடாது, ஆண்டவரே நீர்தான் காமிக்கணும், நீர்தான் போதிக்கணும். கத்தர் சொல்ற, கத்தரை போல போதிப்பவர் யார், அவர் போதிக்கிற தேவன், அவர்கிட்ட கேளுங்க, கத்தரை போல போதிக்கிற தேவன் யார், போதிப்பாரு, எல்லாமே சொல்வார். நான் அவனுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய காட்டு உண்மையில என் கண்ணவித்து உனக்கு ஆலோசனை சொல்லி சொல்லி இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவன், அவர் சித்தத்தின்படி நம்ம செய்ய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் 5:17.
1: ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சோம்? உணர்ந்து கொள்ளுங்கள். மதி அற்றல் என்ன எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்படி இருந்திருக்கிறது அதங்க இதுல சொல்ற நீதிமொழி இல்ல 19:2 ஆத்தும் அறிவெல்லாம் இருப்பது நல்லதில்ல. வாசிங்க 19:2.
1: அறிவில்லாத இருப்பது நல்லதல்ல.
0: அதான் சொல்றாரு மதியற்ற விளையராமல் நினைச்சீங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து என்ன செய்யணுமா?
1: உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எதுதான் அவர் சித்தமா இருக்கும்? இது அவர் குழப்பாங்க. இனிமேல் நிறைய கள்ளத்திற்கு சீல் வருவாங்க, நிறைய காரியங்களை குழப்பாங்க. அவங்க தான் அங்க சொல்றாங்க இங்க சொல்றாங்க, போயிடாதீங்க. அதான் அன்று மதியற்ற விளையராமல் நினைச்சு கர்த்தர் சித்தம் இன்னதென்று என்ன செஞ்சிருங்க? உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டாரு, முதல்ல என்ன கேட்டாரு ஆண்டவர்ட்ட? அவர் முதல்ல கர்த்தருக்கு விரோதமா இருந்தாரு, எத்தனையோ பேரை கர்த்தர் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துற எல்லாம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த பவுல் பாஸ்ட் கேட்ட வார்த்தை என்ன பாருங்க, அப்போஸ்தலர் நடைபெற புத்தகம் 9:15. அப்போஸ்தலர் நடைபெற புத்தகம் 15:4.
1: அவன் நடுங்கி திகைத்து
0: ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் பாத்தீங்களா? அவர் வேணும் ஆண்டவரே, ஆண்டவர் தரிசனமானாரு, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கல. கர்த்தர் என்ன கேட்டாரு? நடுங்கி திகைத்து ஆண்டவரே
1: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
0: நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். நம்ம என்ன செய்யப்ப ஆண்டவரே, நான் இவ்வளவு ஒருத்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டிருப்பான். அவர் கேட்டாரு நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இன்னொரு வாசிக்கிற 1:17.
1: உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்,
0: உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்,
0: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம வேத்திரு வாசிக்க கேட்டோம், முடிவரை நிலை நிலைப்பவனா ரட்சிக்கப்படும். முதல் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய பரிசுத்தத்தில் நிலைச்சிருக்கணும். என்ன செய்யணும்? கை சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கும்? நம்ம இதயத்துல மாசிலாம் இருக்கும். மூன்றாவது நம்ம இதயத்தை மாயக்கு உப்பு கொடுக்க, நாலாவது கவடா ஆணிடக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? தீமையான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்ற தீமை, கர்த்தருடைய பின்வாங்குற தீமை. அல்லேலூயா. மூன்றாவது மனம் திருமணம், எந்த நிலையில் விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்ப. எப்படி நம்ம அறிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னா, நம்ம கீழே விழுந்திருக்கோமா, தேவனுக்கு பிரிஞ்சிருக்கோம்னு சொன்னா, நம்ம செவம் பண்ணுவோம், நம்ம இருதயம் எங்கேயோ தூரமா இருக்கும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம், இருதயம் எங்கேயோ இருக்கும். நமக்கு உடனே ஆண்டுட்டு கேட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். நான்காவதாக கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் சித்தத்தை சேர என்றென்றைக்கும் நினைத்திருப்பான். நம்ம எது சித்தம் சொல்லி பரிசுத்த பவுல் முதல்ல கேட்டாரு. என்ன கேட்டாரு? ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமா? நம்ம ஆண்டுட்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே நான் எப்படி இந்த உலகத்துல வாழணும், ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே. கர்த்தரை போல போதிப்பவர் யார்? கர்த்தர் போதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்க வேண்டும். கர்த்தாவே சித்தத்தை செய்ய என்ன உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். நம்ம வழிகளை என்ன செய்யணும்? ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து நம்ம என்ன செய்ய கர்த்தரத்திலேயே திரும்ப கிடவோம். கர்த்தர் சித்தத்தை செய்தாதான் பல்லவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார் மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
0: என் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
1: என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அப்ப மிக மிக எது முக்கியம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நம்முடைய சித்தத்தின்படி செய்ய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க தான் என்ன வழி நடத்தணும். என் கரத்தை பிடிச்சிக்கோங்க ஆண்டவர், நான் கூட கரத்தை பிடிச்ச விட்டுரும் ஆண்டவரே. ஒரு ஒரு நாளும் உங்களுடைய கரத்தை நீர் என்னை பிடிச்சு நடத்துங்க. இதுவே வழி, இதுவே பாதை, இதுலயே நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு ஒன்றும் தெரியல சொல்லி கர்த்தர் இடத்துல கண்ணீரோடு கேட்போம். கைனால என்னென்ன பாவம் செஞ்சிருக்கோம், யார் காசெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கோம், யார் காசு நம்ம எடுத்திருக்கோம், யார் பொருள் எடுத்து வச்சிருக்கிறோம், யார் வீட்டில் என்ன பொருள், யார் பொருள் நம்ம வீட்டில் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது தீமை விட்டு மூணாவது எந்த நிலையில் விழுந்தோம் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும். நான்காவது கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபம் போடுமா?

0: பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. முடி பரிந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க கேட்டோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பருவத்திலே இந்த பரிசுத்த ராஜ்யத்திலே நம் செல்ல தகுதி நம் முடி பரிந்து நிலைத்து நிற்க வேண்டும். அப்ப ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நான்கு விதமான காரியத்தை கேட்கும். யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அந்த உட்பிரிவுகளாக நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். ஒன்று, கைகளே சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத ஒரு தன்மை, கபடை ஆணையிடாமல் ஒரு நிலைமை, தன் ஆத்மாவை உலகத்திற்கும் மாயைக்கும் ஒப்பு கொடுக்காத ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஏற்ப என் கையிலே சுத்தத்தை தாரும், என் இருதயத்திலே பரிசுத்தத்தை தாரும், நான் கபடாய் பொய்யாய் ஆணையிடக்கூடாத ஆண்டவரே, என் ஆத்மாய் உலகத்திற்கோ பிசாசுக்கோ உலகத்திற்கோ ஒப்பு கொடுக்கக்கூடாத ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் கேட்போம். இரண்டாவது, நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எப்படி இருந்தால் நாம் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட அழகாக பேசினார். தீமை வீட்டு விலகி நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பா. எது தீமை? கர்த்தரை விட்டு விடுவது தீமை. எப்போதும் கர்த்தரோடு இருக்க அழைக்கப்பட நாம் கர்த்தரை விட்டு விலகுவது, கர்த்தரை விட்டு விடுவது தீமை. உள்ளதை உள்ளதென்று வில்லது இல்லதென்று சொல்வது நன்மை, அப்படி சொல்லாதிருப்பது தீமை என்று கேட்டோம். இன்றைக்கு சொல்வோம், ஆண்டவரே உம்மை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்க, சங்கீதக்காரனை போல எப்பொழுதுமோடு இருக்கவும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் பேச எனக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணம் செய்வோமா? மூன்றாவது, எப்படி இருந்தால் நினைத்திருப்பான்? கடைசி வரையிலும் கர்த்தர் சொன்னார், திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று சொன்னார். எந்த நிலை விழுந்தாய் என்பதை அலசி பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நீ கேட்டுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்தது, பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்கு மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ இன்றைக்கு கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, மனம் திரும்பி உம்ம சமுத்திரம் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தாரும். வசனம் சொல்றது, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னை எப்படி மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? நான்காவதாக, யார் கடைசி பரிந்து நிலைத்து நிற்பார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஆம், நாம் மதியற்றவர்களாம் இராமல் கர்த்தர் சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமாம். ஆத்மா அறிவில் இருப்பது நல்லதல்ல, கர்த்தர் அறிகிற அறிவிலே நாம் பெருக வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, நான் முடிவு பரிந்து நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ. ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. தகப்பனே, இந்த நாள்ல கூட அரைகுறையா அல்ல ஆண்டவரே, முடிவு பரியந்தும் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய கைகளிலே சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்திலே பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கபடாய் ஆணையிடக்கூடாது, எங்கள் ஆத்மாய் உலகத்திற்கு ஒப்புக் கொடுக்க கூடாது ஆண்டவரே. தீமை விட்டு விலகி நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்களை மாற்றும். ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி உங்களை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் மோடிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பனே, எங்கள் குருபை தயவாய் தாரும். உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று பேச எங்கள் கற்று தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் மனம் திரும்பி நாங்கள் அந்த மனம் திரும்புவதுள்ள ரட்சிப்பில் வளரக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்கு விழுந்திருக்கும் எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. அடிக்கடி கேட்டு பெற்றுள்ள வசனத்தை நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் மனம் திறந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சித்தத்தை செய்யும் பொழுது என்றென்று நிலைத்திருப்போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. மதியற்றவர்களாம் இராமல் அறிவோடு நடந்து கொள்ள, உன் சித்தத்தை உணர்ந்து செய்ய, கர்த்தர் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் சொன்னீரே. உன் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை அதிகமாய் தாரும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு யாரெல்லாம் உண்மையை தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர் மீது கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் மகிமையும் இறங்கி வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய புதிதாக்கிற வல்லமை இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொள்ள சவர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் ஆசீர்வதையும். இப்பொழுது கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். யூடியூப் மூலமாக, பேஸ்புக் மூலமாக, வெப்டிவ் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களும், இங்கே வந்திருக்கிற நீங்களும் கூட டிவி வழியா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரி உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை எடுப்பார்கள்.
1: இந்த வசனத்தை கேட்டிருக்க ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாண்டு தாரு, சந்தோஷம் தாரு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களா, உலகம் கொடுக்கிற சமாந்தல என்னுடைய சமாண்டே உங்களுக்கு வைத்து பெருக்கிற உங்களுள்ள கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. எல்லாருக்கும் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி தாரும், ஆறுதலை தாரும், தேர்தல் தாரும். கத்தடி கரங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஐயா. நீர் ஒவ்வொரு வாழ்க்கையில அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேவையினை சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் கண்ணீர் வேதனையில் இருக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை தாரும், கஷ்டங்களில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவர. பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிற மக்களை சுகமாக்க முடியாது செபிக்கிறோம். கத்துடி வல்லக்கரம் தொட வேண்டும் செபிக்கிறோம். மாய் மந்திர சக்திகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுக்கு நாமத்தில் அவனை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் அவனை கடிந்து நீ கட்டப்படட்டும் ஐயா. இயேசுக்கு நாமத்தில் கட்டப்படட்டும், பொல்லாத ஆவியில் அழிக்கப்படட்டும், இயேசுக்கு நாம நிர்மலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆசீர்வாதத்தை, சமாந்தி, சந்தோஷத்தை நீர் கட்டளிட முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நீங்க தான் உங்களை ஆசீர்வித்து உயர்த்தமே, ரட்சிக்கப்படா சன்னங்கள் ரட்சிக்கப்படணும். அறியா சன்னங்கள் அறியன்மையா தகப்பனே, மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி குணப்பட கிருப திரும்பிக்காய் செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலேயும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ண முடியாத அதிசயங்களை செய்து உங்க நாமத்தை மையப்படுத்துங்கிறாச்சா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாருமாண்டவரே. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பைத்த தரணேசப்பா. கர்ப்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுதந்திரண்டி சொன்னீங்கல்ல. குழந்தை பாக்கியத்தை தாங்காண்டவரே, குழந்தை பைத்தை தாங்க. அன்பின் தகப்பனை இறக்க செய்யுங்க, கிருப செய்யுங்க. அவங்க நாமத்தை மையப்படுத்துங்கிறாச்சா. பலத்த காரியத்தை நீங்க செய்ய முடியாது கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில் உயர்வை தாரு, வேலையில உயர்வு இல்லாத மக்களுக்கு வேலை உயர்வை தாருராச்சா. வேலையை பர்மனண்டாக கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை துடைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. அன்பின் தகப்பனே, குடும்பத்தில் சண்டை குழப்பங்களை எல்லாவற்றையும் மாற்றிருங்க. சஞ்சனம் வருத்தங்களை எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது மன்றாடி செபிக்கிறோம். உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கிறாச்ச. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்க மகத்துவங்களை நாமத்தை மையப்படுத்துங்க சப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். கத்தோடைய வல்லக்கரம் தாங்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. அப்ப ஆத்ம கண்களை திறந்து விடுங்க, மறீர் அறிவில் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவனே தேவனே, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, உன்னதமான சில ஆக்கியத்தை தாங்க யாசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க சப்பா. எங்க படிக்கிற பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. எங்க சென்றாலும் பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும், பராமரிக்க எந்த மந்திரமோ சேவையோ எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கல்வார் ரத்தத்துல மூடிக்கோங்க, அக்கில மூடிக்கோங்க. தேவ கிருபை சிவந்து கொள்ளட்டும். எங்க பிள்ளைகளை செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளை எங்க சிறு பிள்ளைகளே செபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லித்தாங்க ஆண்டவரே, துதிக்க ஸ்தோத்திரமான எங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. தேவ கிருப பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்க சென்றாலும் நீர் முன்னாலே பின்னாலே காத்துக்கோங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தான கரை செய்ய பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளா நீங்க சந்திக்கணும் ஐயா. உன் வாயிலும் சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன தேவனாய் கத்த. நாங்கள் கொஞ்சம் காரியம் கேட்டிருக்கோம், கேட்டுக்க என்ன எத்தனையோ காரியங்கள் முடித்து கேட்க மறந்துவிட்ட எல்லா காரியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பூர்ணமா கொடுத்து, பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் மாத்துங்க. தேவைகளான் சென்னிங்க. ஒரு நன்மை சிங்க குட்டியில் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீரு. எங்க மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. சகல ஆசிரியர் சம்பூர்ண கொடுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜிரும் பிதாவே. ஆமே.
0: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காலும் புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காக அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் மூலத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்கள் படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிளை நீங்கள் போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதில் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்கள் உங்கள் பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் செய்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்திராகமா யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோரில் எஸ்தர் ராணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேரில் பைபிள் இருக்கிறது, அதை நீங்கள் வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பேரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதெல்லாம் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435.

0: 24 வசனம்.
1: மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி
0: மறுதிசை வரைக்கும்
1: பிரகாசிக்கிறது போல
0: மனுஷகுமாரனும்
1: தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: எப்படி மின்னல் பளிச்சு திடீர்ந்த மின்னல் எப்போ வருது என்னன்னு தெரியாது. அதே போலதான் மனுஷகுமாரன் வருவார். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வராரு வரன்னு தான் சொல்றாங்க, எங்க வராரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் கட்டாயம் வருவார். தாமதம் ஏன் தாமதம் பண்றன்னா நம்ம எல்லாம் திருந்தணும், நம்ம எல்லாம் இன்னும் மனம் திரும்பணும்னு தான் தாமதம் பண்றார். கட்டாயம் கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. கட்டாயம் வருவார். லூக்கான் சுவிசேஷம் 17:26-28, 29-30 வாசிக்க கேட்போம்.
1: நோவாவின் நாட்களில் நடந்தது போல
0: மனுஷகுமாரனுடைய
1: நாட்களிலும் நடக்கும்.
0: நோவா
1: பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள்.
0: பெண் கொண்டு கொடுத்தார்கள்.
1: ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள்.
0: குடித்தார்கள்.
1: கொண்டார்கள்.
0: விற்றார்கள்.
1: நட்டார்கள்.
0: கட்டினார்கள்.
1: லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வர்ஷித்து
0: எல்லாரையும் அழித்து போட்டது.
1: மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
0: ரெண்டு அடையாளமா சொல்லிருக்காரு. முதல்ல யார் காலத்துல நடந்த மாதிரி நடக்கும்? நோவா காலத்துல புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க. இப்படிதான் இப்ப பாருங்க, சிறு பிள்ளைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சிறு 10வது படிக்கிற குழந்தைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. குடித்து வெறித்து லோத்து காலத்துல நடந்து போலாம் நடக்கும். லோத்து காலத்துல என்ன செஞ்சாங்களாம்? புசித்தாங்க, குடித்தாங்க, நட்டினாங்க.
1: லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள்.
0: அப்பயே என்ன செஞ்சிருக்காங்க? ஜனங்கள் புசித்தார்கள்,
1: குடித்தார்கள்,
0: கொண்டார்கள்,
1: விற்றார்கள்.
0: வீடு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? எங்க பார் வீடு கட்டிட்டேதான் இருக்கிறாங்க. இப்ப வீடு மேல வீடு கட்டிட்டேதான் இருக்காங்க. கட்டினார்கள். இப்படி என்ன செஞ்சாங்களா? இது வந்து அக்கினி என்ன செஞ்சிச்சு? வானத்திலிருந்து வந்து கந்தகமும்
1: அக்கினியும் கந்தகமும்
0: வர்ஷித்து
1: எல்லாரையும் அழித்து போட்டது.
0: இப்ப நமக்கு கல்யாணம் வீட்டு போனோம்னா எத்தனை ஆயத்தம்? ஒரு ஊருக்கு போனா எத்தனை ஆயத்தம்? தேவனை சந்திக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 16:27.
1: மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொறிந்தனவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார்.
0: அப்பொழுது
1: அவனவன் கிரியலுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார்.
0: நம்ம இந்த உலகத்துல என்ன கிரிய கர்த்தருக்காக செய்திருக்குமோ அந்த பலனை கர்த்தர் என்ன செய்வாரு? கட்டாயம் அவர் தூதரோடு வரும்போது உங்களுக்கு இந்த பலனை கொடுப்பார். இந்த உலகத்துல என்னென்ன ஆண்டவருக்காக செய்திருக்கிறோம், ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கீங்களோ அந்த பலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொறிந்தவராய் தூதரோடு வரும்போது அந்த பலனை உங்களுக்கு தருவார். அவர் மறந்து போகவே மாட்டார். நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு கிரியிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரும் என்ன செய்ய மாட்டார், மறந்து போகவே மாட்டார். சின்ன காரியம் கர்த்தர் செய்திருந்தாலும் நீங்க ஒரு சின்ன கைப்பிரதி யாருக்காவது கொடுத்திருந்தீங்கன்னா கூட அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் வரும்போது கொண்டு வருவார். இறைமையின் புஸ்தகம் 31:16.
1: உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: உன் கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நீங்க என்ன கிரியை செஞ்சிருக்கீங்களோ அந்த கிரியைக்கு பலன் உண்டு. சின்ன ஒரு கைப்பருதி கொடுத்துருந்தாலும் அதுக்கு பலன் உண்டு. கத்தரை பற்றி யாருக்காவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட அதுக்கு பலன் உண்டு. கிரி கட்டாயம் பலன் உண்டு. எண்டித்திமெட்டின் புஸ்தகம் 1 16 18 வரைக்கும்.
1: ஓனசி புருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான்.
0: அவர் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினார்.
1: என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை.
0: விலங்கு போட்டிருந்தால் அவர் என்னை பார்த்து வெட்கப்படவும் இல்லை.
1: அவர்
0: ரோமாவில் வந்திருந்த போது
1: அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே
0: அவன்
1: கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே
0: செய்த
1: பற்பல உதவிகளையும்
0: நீ
1: நன்றாய் அறிந்திருக்கிறாயே.
0: ஆமா அருமையானவர்களே, பவுலுக்கு புவனேஸ்வர் வீட்டார் செய்த உதவிய கர்த்தர் எல்லாரும் அறிந்திருக்கிறாயே. அந்த உதவி கர்த்தர் கட்டாயம் அவர் கை செய்வார். அதே போல நீங்களும் கர்த்தருக்காக என்னென்ன உதவிலாம் செஞ்சிருக்கீங்களோ அது கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமா உங்களுக்கு அந்த கிரியின் பலனை கொண்டு வருவார். நீங்க மறந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, மறக்க மாட்டாரு. நானா நான் செஞ்சனா, எனக்கு இது யாகம் இல்லை, எப்படி எனக்கு ஆண்டவர் யாபம் வச்சிருக்காருன்னு சொல்லி அன்னைக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவங்க நீங்க என்ன கிரி செய்றீங்களோ அந்த கிரிக்கு கட்டாயம் பலன் உண்டு. நான் எப்ப செஞ்சேன் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் உங்களை பலனை கொண்டு வருவார். மத்தேயு சுவிசேஷம் 25:40.
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக
0: மிகவும் சிறியவராகிய
1: என் சகோதரரான
0: இவர்களில்
1: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
0: அதை எனக்கே செய்தீர்கள்
1: என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்
0: என்றார். சிறியவர்கள் யாருக்காக எந்த உதவியா செஞ்சிருந்தீங்கன்னா அதை என்ன சரி யாருக்கு செய்றீங்களா, யாருக்கு கத்திர செய்யற அந்த உதவி கத்திர கட்டாயம் வரும்போது அந்த பலனை உங்களுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நீங்க என்ன கிரியை செய்திருக்கீங்களோ அந்த கிரியைக்கு தக்க பலனை கட்ட கொண்டு வருவார். சுவிசேஷம் 17:24 வாசிக்கலாம்.
1: மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார்.
0: ஒரு திசை மறு திசையில பிரகாசிக்கிற போல மின்னல் எப்படி பிரகாசிக்கிறது அப்படியே மனுஷகுமாரன் வருநாளிலும் மனுஷகுமாரன் அப்படியே தோன்றுவார். அப்ப அந்த நாள்ல தான் நம்ம அவங்களுக்கு கிரியை தகுந்த பலனை கத்த அளிப்பார். அல்லேலூயா. நீங்க எனக்கு இந்த நான் எப்ப செஞ்சேன், நான் இந்த உதவியை எப்ப செஞ்சேன்னு செஞ்ச எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. செய்த ஒரு கிரியை கூட அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். வரும்போது கர்த்தர் நிச்சயமா கொண்டு வருவார். அல்லேலூயா. அவர் மனசுக்கு வர மின்னல் எப்படி தோன்றி எப்படி இருக்கு அதே போல தேவனாய் கர்த்தர் வரும்போது அப்படிதான் வருவார். கட்டாயம் வர போறார். அதுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன கொண்டு வரு, நம்ம ஒவ்வொருக்கு என்ன கொண்டு வருவாரு, நம்ம கர்த்தருக்கு என்ன கிரியை செய்தோமோ அந்த கிரியின் பலனை கர்த்தர் கொண்டு வரப்போறாரு. அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தராகிய தேவன் வருமா எப்படி இருக்கணுமா, 1 Thessalonians 5:23.
1: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி
0: காக்கப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. அப்ப நம்ம ஆத்மா ஆவி என்ன சரீரம் எப்படி இருக்கணும், குற்றமற்றதா இருக்கத்தக்கதாக காக்கப்பட வேண்டும். அவர் வரும்போது குற்றம் கடுகளோட குற்றம் இருக்கக்கூடாது. இப்பயே நம்ம ஆண்டவற்றை அறிக்கை செய்து எப்போ வருவார நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஆவி ஆத்ம சரீரத்துல என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் வரப்போற நாளைக்கு எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதை நம்ம காக்கணும். நம்ம ஆத்மாத்துல புற்றம் இருக்கக்கூடாது, நம்ம ஆவியில புற்றம் இருக்கக்கூடாது, சரீரத்துல புற்றம் இருக்கக்கூடாது, நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி
1: முடிவு பரியந்தம்,
0: முடிவு பரியந்தம்
1: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்,
0: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன செய்வார் அவர்? நம்ம என்ன செய்வார்? முடிவறிந்து அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார். நம்மளை குற்றம் சாட்டுறது யாரு? பிசாசு தான் நம்ம குற்றம் சாட்டிட்டே இருப்பான். அவன் குற்றம் சாட்டாதபடிக்கு இருக்கிறதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? இப்பயே பரிசுத்தமா இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10
1: இரவும் பகலும்,
0: இரவும் பகலும்
1: நம்முடைய தேவனுக்கு முன்பாக,
0: நம்ம தேவனுக்கு முன்பாக
1: நம்முடைய சகோதரர் மேல்,
0: நம்ம சகோதரர் மேல்
1: குற்றம் சுமத்தும் பொருட்டு.
0: பாத்தீங்களா, அவன் என்ன செய்வான்? குற்றம் சுமத்தும்
1: பொருட்டு
0: பொருட்டு
1: அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்.
0: நம்ம ஒவ்வொரு மேல யார் குற்றம் சாட்டுவா? என்ன செய்வானா சொல்லுங்க? குற்றம் சுமத்துவான். மத்தேயு சுவிசேஷம் 18:10 யார் மறந்து போகண்டா? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நமக்கென்று கொடுத்த தூதன் ஒவ்வொரு நாளும் பரமபிதா சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருப்பாரா? வாசிங்க.
1: இந்த சிறியரில் ஒருவனையும்,
0: இந்த சிறியரில் ஒருவனையும்
1: அற்பமாய் எண்ணாதபடிக்கு,
0: அற்பமாய் எண்ணாதபடிக்கு
1: எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள்,
0: அவருக்குரிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதர்கள் அதான் சொல்றாரு. அவருக்குரிய தேவ தூதர்கள்
1: பரலோகத்திலே,
0: பரலோகத்திலே
1: என் பரமபிதாவின் சமூகத்தை,
0: பரமபிதாவின் சமூகத்தை
1: எப்போதும் தரிசிக்கிறார்கள்,
0: எப்போதும் தரிசிக்கிறார். நம்ம தூதர், நமக்கென்று கொடுத்த தூதர் அவன் போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே இன்னைக்கு உன் பிள்ளை இதை செஞ்சிச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்ட நம்ம நல்லது செஞ்சா கர்த்தர் சந்தோஷப்படுவார். நம்ம தப்பு பண்ணும்போது அவர் என்ன சொல்ல, நம்மளை பார்த்து தூக்கப்படுவார். அப்ப அந்த தூதன் ஒரு புதுசாக வச்சிருக்கா, இன்னொரு இது யாரு? பிசாசு ஒரு புதுசாக வச்சிருக்கிறா. நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்னு சொல்லி அவனு நம்ம இரவு போகல என்ன செய்யறோம்? தமிழ் சகோதரர் மேல தேவருக்கு முன்பாக குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதனால நம்ம குற்றம் இல்லாத வாழ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே நம்ம குற்றம் இல்லாத வாழணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம குற்றம் இல்லாம வாழ உதவி செய்யறா செய்ய மாட்டாரா? நம்மளுக்கு பலன் இல்லை, ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? நம்ம குற்றம் இல்லாத வாழ உதவி செய்வார். சுவிசேஷம் 8:46
1: என்னிடத்தில் பாவம் உண்டென்று
0: ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
1: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்?
0: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பாத்தீங்களா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல பாவம் உண்டு என்று யாராவது குற்றப்படுத்த முடியுமா? அவர் பரிசுத்தராக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய பிள்ளைகளாக நமக்கு பரிசுத்தமா வாழ கர்த்தர் உதவி செய்வரோ செய்ய மாட்டாரா? செய்வார். நம்ம அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அவரோடு இணைந்திருந்தா நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். பரிசுத்த பவுல் சொல்றாரு 1 Corinthians 4:4
1: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்,
0: என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன் சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றாரு. ஒரு குற்றம் இல்லாத வாழ்ந்தார். ஆண்டவரை இயேசுக்கு குற்றம் இல்லாத வாழ்ந்தார். பரிசுத்த பவுல் நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் குற்றம் இல்லாத வாழ்ந்தார். நம்மளும் குற்றம் இல்லாத வாழ முடியும். எதுதான் நம்மளை குற்றப்படுத்து பாருங்க? வீண் பேச்சு. மத்தேயு சுவிசேஷம் 12:36-37
1: மனுஷர் பேசும்,
0: மனுஷர் பேசும்
1: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து,
0: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
1: நியாய தீர்ப்பு நாளிலே,
0: நியாய தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று,
0: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று
1: உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: ஏனெனில்,
0: ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்,
0: நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்.
1: அல்லது உன் வார்த்தைகளினாலே,
0: அல்லது உன் வார்த்தையினாலே
1: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்.
0: நம்ம பேசுறது யார் கேட்கிறா? நம்ம பேசுற யாருக்கு தெரியும்னு சொல்லி பேசுறீங்க. ஆனா வந்து யார் யார் ஆண்டவரா இயேசுகிறது பார்த்துட்டு இருக்க வார்த்தையினால நீதிமான் தீர்க்கப்பட, இல்லாட்டா குற்றவாளியும் தீர்ப்பிடுவாய். நம்ம குற்றம் செய்யறதுக்கு வேற எதுவும் இல்லை, நம்ம பேசுற பேச்சு தான் நம்மளை குற்றவாளியும் தீர்க்கப்படும். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நம்ம ஒரு வார்த்தையோட வீணான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி கேட்கணும். முதலாவது ஆண்டவரை இயேசுக்கு வரும்போது என்ன சொல்ற, அவன் அவன் கிரியை தகுந்த பலனை கொடுக்கிற. ரெண்டாவது, நம்ம குற்றம் இல்லாத இருந்தா நம்மளை நீதிமான மாற்றுவார், இல்லாட்டா குற்றவாளி என்று மாற்றுவார். நம்ம என்ன பேசுறோமோ அது தகுந்தோடி. ஒன்னு குறைஞ்சர் 6:7
1: நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது,
0: ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது
1: எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது.
0: எவ்விதத்திலும் குற்றம், ஒரு காரியத்தை பிடிச்சி தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, இப்படி இல்ல இப்படி, இது இப்படி இல்ல இப்படி, தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க, அது குற்றம். எவ்விதத்தில் அது எப்படி இருக்கா சொல்லுங்க, எப்படி எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. நம்ம இந்த காரியங்களை தர்க்கம் இப்படி பண்ணும்போது குற்றமாயிருக்குது. இந்த காரியத்தில் நம்ம விடுதலை வேணும். ஆண்டவரே எனக்கு இதுலேருந்து விடுதலை வாங்க தாங்கப்பான்னு கேட்கணும். முதல்ல ஆண்டவராக இயேசுக்கு வருகிறது நமக்கு, நம்ம நம்ம கிரியை தகுந்த பலனை கொண்டு வராரு. வீண் பேச்சு பேசி பேசி குற்றம்னு சொல்லி நம்ம தீர்ப்பார். நம்ம தர்க்கம் பண்ணால் குற்றம் நமக்கு தீர்ப்பார். இந்த காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்பயே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கட்டாயம் மன்னிப்பார். அப்புறம் அவர் வந்த பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு யாருக்கும் தெரியாது. தெரியுமா, யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளாக நமக்கு நம் பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். மூன்றாவதாக கர்த்தர் வருக சமயமா இருக்கு. 3:3-4
1: முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில்,
0: கடைசி
1: நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: பரியாசக்காரர் வந்து,
0: பரியாசக்காரர் வந்து
1: தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து,
0: சுயம் மனம் போல விருப்பம் போல நடந்து
1: அவர் வருவார் என்று,
0: அவர் வருவார் என்று
1: சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே,
0: அவர் வருவார் என்று சொல்ற வாக்கு தத்துவம் எங்கே,
1: பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு,
0: பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு
1: சகலமும் சிருஷ்டி தோற்றம் முதல்,
0: சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல்
1: இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்வார்.
0: இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்வார்கள். அதுதான் அதுக்கு சொல்றாங்க. இப்ப சொல்றக்கூடிய காலம் வந்துருச்சு. நிறைய பேர் எங்க ஆண்டவர் வாரார் வாரன்னு சொல்றீங்க, எங்க வாராரு அப்படின்னு சொல்லி பரியாசக்காரங்க தோன்றிட்டாங்க. இது ஆண்டவர் வருகைக்கு ஒரு அடையாளம். எங்க வாராரு, இங்க இயேசு கிறிஸ்து வாரார் வாரான்னு சொல்றீங்க, எங்க வாராரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது பரியாசக்காரர் தோன்றிட்டாங்க. யார் பரியாசக்காரன்? கர்த்தருடைய வேதம் திட்டமா சொல்லுது. யூதா 18
1: கடைசி காலத்திலே,
0: கடைசி காலத்திலே
1: தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற,
0: தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற
1: பரியாசக்காரர் தோன்றுவார்கள்,
0: பரியாசக்காரர் தோன்றுவார்கள்
1: என்று உங்களுக்கு சொன்னார்களே,
0: என்று உங்களுக்கு சொன்னார்களே. இப்ப சொன்ன காரியம் நிறைவேறுது. எங்க பார்த்தாலும் கேட்கறேன், எங்க ஆண்டர் வாரார் வரன்னு சொல்றாங்க, எப்பதான் வருவாரு? நீங்களும் 2000 முன்னால் சொல்லிட்டேதான் இருக்கீங்க, அது வந்த பாறை காணும் அப்படின்னு பரியாசம் பண்றாங்க. கடைசிகள் தோன்றுவார்கள் சொல்லி கத்தடி வேதம் சொல்றது. அது ஒரு அறிவடையாளம். நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். யூதா 1:20
1: நீங்களோ பிரியமானவர்களே,
0: நீங்களோ பிரியமானவர்களே
1: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
0: உறுதிப்படுத்திக்கணும். உறுதி யாரா என்னமா சொல்லிட்டு போறாங்க, என்ன சொன்னாலும் சரி, நான் பத்தி நம்ம சோர்ந்து போக கூடாது. காதுக்கே வந்தாலும் சோர்ந்து போக கூடாது. அதான் நம்ம மகா விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு
1: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண,
0: பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண செபிக்கல அன்னி பாசையில நல்லா செபிச்சுட்டே இருக்கணும். விசுவாசம் யாரு என்ன சொன்னாலும் அது கலங்கக்கூடாது. நம்ம சோர்வடிக்கும், விசுவாசம் நமக்குள்ள வேணும். யார் என்ன சொன்னா அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அவங்க தெரியாம சொல்றாங்க, மன்னிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எபேசியன் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகல விதமான வேண்டுதலோடும்,
0: சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
0: ஆவியினாலே எந்த விதத்திலும் எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால என்ன செய்யணும், எந்த நாள்லயும்
1: ஜெபம் பண்ணி
0: ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தவான்களுக்காக நம்ம என்னைக்கும் நம்ம செபிக்கல எப்படி இருக்கணும், விழித்துக் கொண்டிருக்கணும். மன உறுதி வேணும். பழப்போறோம், சோர்வு கொண்டு வரும் பிசாசு. யார் மூலியா சோர்வு கொண்டு வரோம்? பரியாசக்காரர்கள் பண்ணுவாங்க. எங்க ஆண்டர் வராரு வரான்னு சொல்றாங்க, வரலையேன்னு சொல்லி பரியாசம் பண்ணுவாங்க. அரட்டை நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை பத்தி கேலி பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க மன உறுதியோடு என்ன செய்யணும்? கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மறந்து போகாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அதை பார்த்து நம்ம பின்வாங்கிடக் கூடாது. எவரின் புஸ்தகம் 10:37-38.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார்.
0: யாரெல்லாம் பின்வாங்கி போறாங்க, அவங்க மேல் கர்த்தருடைய ஆத்துமா என்ன செய்யாது? பிரியமா இராது. நம்ம செவ் பண்ணிட்டே இருக்கணும், ஆபியில செவ் பண்ணிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம கண்டுக்க கூடாது, செவ் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தர் கட்டாயம் வருவார், பஞ்ச காலத்துல வருவார். வரும்போது நமக்கு என்ன கொண்டு வர்றோம், அவர் அவர் கிரியை தக்க பலன் கர்த்தர் கொண்டு வருவார். ரெண்டாவது, நம்ம ஆத்மா ஆவி சரீரத்தில் குற்றமற்ற நம்ம காற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, பரியாசக்காரர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, அரட்டி அடிப்பாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க. அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. யாரோ எவரோ பேசிட்டு போறாங்க நோட்டுட்டு, நம்ம ஆண்டவர் நோக்கி அதிகமாக போராடி ஜெபித்து கொண்டே இருக்கணும். பின்வாங்கி போகணும். கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேலே என்ன இருக்காது? பிரியமா இருக்காது. யார் நம்ம மேலே பிரியமா இருந்தால் ஏற்றாலும் யார் நம்ம மேலே பிரியமா இருக்கணும்? ஏசு கிறிஸ்து நம்ம மேலே பிரியமா இருக்கணும். அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். கர்த்தர் நம்ம மேலே பிரியமா இருக்கிற அளவுக்கு நடக்கிறோமா? கர்த்தரை துக்கப்படுத்துறோமான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 9:28.
1: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு
0: ஒரே
1: தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி
0: இரண்டாம் தரம்
1: பாவம் இல்லாமல் தரிசனமாவார்.
0: கர்த்தருக்காக யார் காத்து கொண்டிருக்கோங்களோ அவங்களுக்கு என்ன சரி, பாவம் இல்லாம தரிசனமாவார். யாராரு கர்த்தர் வருகை எப்போ வரும் உள்ளத்துல ஒரு ஏக்கம், ஒரு தாகம். ஏசப்பா எப்போ வருவார் நமக்கு ஒரு தாகம் ஏக்கம் உள்ளத்துல உருவாயிருக்கு. அவங்களுக்காக கர்த்தர் வருவார். அல்லேலூயா. எல்லாருக்காக இல்ல, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க எப்போ வருவார் உள்ளத்துல ஒரு தாகம் ஏக்கம் வரும்போது, நம்ம கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன இருந்தாலும் ஏசு எப்போ வருவார்னு சொல்லி ஒரு நாள் ஏக்கத்தோடு இருக்கும். அங்கீதக்காரர் சொல்றாரு, உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால என்ன செய்யும் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் நமக்கு வரும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஆத்தம ஏங்கி கொண்டிருக்கு. எப்போ வரமாட்டாரா ஏசுகிறது, எப்போ வரமாட்டாருன்னு சொல்லி நம்ம உள்ள ஏங்கி கொண்டே இருக்குது. அந்த ஆண்டவர் சொன்னார், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால தான் ஒரு வசனத்தை காத்து நடக்கிறேன்னு சங்கீதக்காரர் சொன்னார். உபத்திரங்கள் பாடுகளை பார்த்து யார் சோர்ந்து போகாதீங்க. நம் ஏக்கமெல்லாம் இயேசு நோக்கி காத்திருக்கணும். எப்போ வருவீங்க ஏசுப்பா, எப்போ வருவீங்கன்னு சொல்லி நம்ம ஊரில் நம்ம வீட்டில் அம்மாவோ அப்பாவோ நம்ம குடும்பத்தில் யாரோ நம் பிரியமான வெளியே போயிருந்தாங்கன்னா எப்போ வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஏங்குறது. அதை பார்க்கலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு சொல்லி கோடி மடங்கு ஏக்கமாக இருக்குமில்ல. அப்போ நிச்சயமாக சீக்கிரமாக வருவார். அல்லேலூயா. அவர் வருவிக்கு நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் எப்போ வருவார்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமாக வருவார். 1 Corinthians 1:7.
1: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
0: வெளிப்படுவதற்கு
1: காத்திருக்கிறீர்கள்.
0: வரமும் பெற்றுக்கொள்ளும், வல்லம் பெற்றுக்கொள்ளும். வரங்கள் இருந்தா தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். வரங்கள் வல்லம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. படிச்சிருந்தா தான் நல்ல வியாபாரம் நல்லா செய்ய, தொழிலாம் செய்ய எவ்வளவுன்னு தெரியும். அதே போலதான் ஆத்துமாக்களை ஆயுதப்படுத்தணும் சொன்னா நமக்கு வரங்கள் வேணும், வல்லமைகள் வேணும். அல்லேலூயா. யாதொரு வரத்திலும் குறைவில்லாம அவர் எப்போ வருவார் ஏக்கத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுக்கு வரப்போறார். 2 Peter 3:12.
1: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணும்? ஏக்கத்தோடு காத்திருக்கோமானால் கர்த்தர் ஒரு நாள் வந்து நம்மளை அணைத்துக் கொள்வாரா, நம்மளை தூக்கி கர்த்தருடைய மடியில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம் பிள்ளை எவ்வளோ காத்திருந்துச்சு சொல்லி நம்மளை காத்து நம்மளை அணைத்துக் கொள்வார். லூக்காளின் சுவிசேஷம் 12:36.
1: யஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது,
0: தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும்போது
1: உடனே அவருக்கு திறக்கும்படி
0: எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற
1: மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள்.
0: நம்ம வீட்டுல யாராவது ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம வந்து அவங்க வந்து கத்தட்டும் போது அவங்க நடக்கிற நடை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி. அவங்க காத்து தட்டுறதுக்கு முன்னாலே நம்ம திறந்துடும் இல்லையா? அதே போல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நமக்கு தெரியாது. அவர் வரும்போது உடனே நம்ம நினைச்சிடணும், அவர் காது திறக்கிறவங்களை போல அதிகமா நம்ம காத்திருப்போமானா? எப்ப எக்கால் சத்தம் கேட்கும், எப்பொழுது அவருடைய எக்கால் சத்தம் தூதருடைய சத்தம் கேட்கும்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் எதிர்பார்ப்போடு முழித்திருந்து காத்திருப்போமானா? கர்த்தராகிய தேவன் நம்மளை கூப்பிட ஒரு நாள் வரப்போறாரு. அல்லேலூயா. மொத எதுக்கு வர்றாரு? புறவருக்கு வேண்டிய பலன் கொண்டு வர்றாரு. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில குற்றம் இல்லாம இருக்கிறமான்னு சொல்லி பாக்குறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் வருகைக்கு காத்திருக்க வேண்டும், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கூப்பிட வருவார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தம் கொஞ்சம் எக்கால் சத்தம் கேட்டோடனே நம்ம எழுந்து அப்படியே அவரோடு கூட பறந்து போவோம். நாட்கள் வரப்போகுது, அது சீக்கிரமா வரப்போகுது. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுது. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கத்தர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நம்ம எதிர்ப்பு நோக்கி காத்திருப்போமானா? கத்தர் ராஜ்யத்தில் நம்ம ஆண்டோடைய மடியில உட்கார்ந்துருப்போம், கத்திட்ட ஒப்பு கொடுப்போம்.
1: வருகையா சமீபமா இருக்கிறது அப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். இந்த சம்பவங்கள் யாவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடினால் இயேசுவின் வருகை மிக சமீபம் என்பது நமக்கு ஊர்ஜிதமாகிறது. ஆகையால் எப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லித்தான் நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொண்டு வருகிறார். ஆகவே நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆம், நம்மால் முடிந்த வரையிலும் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும். அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் நல்ல கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யும் அப்பா. என்னை அர்ப்பணம் செய்கிறேன், நல்ல கிரியை நான் செய்யணும் அப்பா. என்னோட வாழ்நாள் முழுவதும் உமக்கென்று கிரியை செய்ய அவர் சொன்னார். இந்த சின்ன சிறியவர்களுக்கு செய்யும் பொழுது அது எனக்கே செய்வீர்கள். நம்ம அர்ப்பணம் செய்வோமா? என்னால் முடிந்த வரையிலும் நான் நல்ல கிரியை செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் சொல்கிறார், வேதம் சொல்லுது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்படுவதாக. இயேசு குற்றமற்றவராய் இருந்தார். பவுல் சொல்கிறார், என்னிடத்தில் எந்த குற்றம் இல்லை என்று சொல்கிறார். நாம கேட்போமா, என்னிடத்தில் குற்றமே வரக்கூடாது, எப்ப குற்றம் வருமா? நீங்கள் ஒருவர் ஒருவரோடு வழக்கானவது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. வீண் பேச்சு பேசும்பொழுது குற்றவாளியாய் நாம் தீர்க்கப்படுகிறோம். ஆண்டவரே, வீண் பேச்சுக்கு என்னை காத்துக்கொள்ளும், என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என் உதலின் வாசலை காத்துக்கொள்ளும் ராஜா என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி கேட்போம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக, பரியாசக்காரர் தோன்றுவார்கள் இயேசுவின் வருகையின் போது என்று சொல்லி கேட்டோம். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பரியாசம் பண்ணுகிற பரியாசக்காரர் எழும்பி விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே ஆவில் நிரம்பி ஜெபியுங்கள், பரிசுத்தாவிக்குள் நிரம்பி ஜெபியுங்கள், உங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று சொல்கிறார். கதை சமுதிர கேட்போமா? ஒருபோது நான் பின்வாங்கி போகக்கூடாதப்பா, என் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கணும். நான் ஜாவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க எனக்கு அந்த பாக்கியத்தை அதிகமாய் கத்தை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். நல்ல அர்ப்பணம் செய்வோமா? எல்லாம் வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்பா எங்களை மாற்றம் ஐயா, அப்பா எங்களை மாற்றம் ஐயா. நான்காவதாக, கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கப்படினாலே ஆவலோடு, மிகுந்த ஆவலோடு நாம் காத்திருக்க வேண்டுமா? எல்லாம் வரங்களால் நிரம்பினவர்களாக கர்த்தருடைய வருகையிலே நாம் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நாம் மிகுந்த ஆவலோடு அவருக்கு காத்திருக்க வேண்டும். எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்தட்டும் போது அவருக்கு ஆவலோடு கதவைத்திருக்கிற ஒரு மனிதனை போல நாம் ஆவலோடு எப்பொழுது வருவார் என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கணும், எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். கேட்ட வார்த்தைகளுக்கு நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்கள் வருகை மிக சமீபம் என்பது காலங்கள் அடையாளங்கள் எங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறதப்பா. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இதோ அப்பா இப்ப நடந்து கொண்டிருக்கிறதப்பா. லோத்தின் காலத்தில் நடந்தது போலவே எங்கு பார்த்தாலும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜா, நீங்க தான் இந்த காலங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து அப்ப இந்த காலத்தின் நடுவே வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில எசப்பா நாங்கள் நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களா எங்களை மாற்றவே ராக ஆண்டவரே. எங்களை முடிந்த வரையில மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய, மற்றவர்களுக்கு நல்ல கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ, குற்றமற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ பிரியமே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கள் வாழ்க்கை பழுதில்லாமல் இருக்க ஏசப்பா நீங்க தயவு கூர்ந்து அப்பா குருபை குருபை குருபை குருபை கொடுக்க வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் இந்த பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில் தருவீராக. அப்பா பரியாசகர் தோன்றியிருக்கிற நாட்களிலே நாங்கள் ஆவில் நிரம்பி அப்பா ஜெபித்துக் கொண்டே இருக்க, பரிசுத்தவான்களுக்காக எல்லா மனிதர்களுக்காக ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க, விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கணுமே அப்பா. உங்களோட வருகை சமீபமாயிருக்கிறபடினாலே மிகுந்த ஆவலோடு காத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை எங்கள் உள்ளத்தில் வைத்தரலும் அப்பா. உலகத்தின் பின்னே நாங்கள் ஓடி ஒளிந்திராதபடிக்கு, உலகத்திலே விழுந்திராதபடிக்கு, கல்வாரி சிலுவையிலே அப்பா சிலுவை அண்டை அப்பா இயேசு கிறிஸ்தன் ரத்தத்திலே அவன் ரத்த கோட்டைக்குள்ளே மூழ்கி இருக்க உமை பின்பற்றி வர எங்களுக்கு அது பாக்கியம் தாரும் ஆண்டவரே. செய்தியை கேட்ட மக்கள், அர்ப்பணிக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள் எல்லார் கரங்களை கத்தல் பிடித்து தயவாய் நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். செய்ய போதர் கைகோடான கொடிய ஸ்தோத்திரம். உடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ண நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களாக அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19 மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1-49-01-00-00-2229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-33-10-00-00-26-24 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் and of users.com. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 வசனம்.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது
0: நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள்
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு சொல்லி நமக்கு தெரியாது. விழிப்புனா எப்படி? நம்ம தூங்காமல் எழுந்திருக்க வேண்டாம். நம்ம ஆத்மத்துல விழிப்புள்ளவர்களா காணப்படணும். ஆண்டவர் எப்போ வருவாரு, எப்போ நமக்கு வருவாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். ஆத்மத்துல விழிப்பா இருக்கணும். அவர் எப்போ வந்தாலும் நம்ம அவர் சந்திக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:42 வசனம்.
1: உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினா
0: விழித்திருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தூங்காம விழிக்கிறது இல்ல, நம்ம இருதயத்துல எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, 5:2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது.
0: நித்திரை பண்ணினாலும் இதயம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம படுக்கும் போது யோசிச்சுட்டே படுக்கூடாது, தூச்சிட்டே படுத்திருக்கணும். ஆண்டவரே, என் இதயத்தில் ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். படுத்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கவலைகள், சோர்வுகள், குழப்பத்தோடு படுத்திருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அதனால தேவன் என்ன நாளையில வருவாரு அறியாதனால என்ன செய்யணும்? விழித்திருக்கு சொல்றேன். இத்தனை செய்தேன் இதயமோ விழித்திருந்து. நம்ம கவலை சோர்வுகள் நம்ம உள்ளத்தை நிரம்பி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவாரு என்னங்கிறது அவர் குரல்ல மேல கேட்க முடியாது. அது நம்ம ஆத்மத்துல எப்போது நம்ம இருதயத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம இத்தனை செய்யாம இருக்க முடியும். இத்தனை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம்னா நம்ம ஆண்டு வரும்போது நம்ம ஆண்டோட சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அது லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 21:36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு சொன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. எத்தனை ஒன்று போன பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இல்லை, இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன போன என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவர் எப்போ வந்தாலும் நம்ம கூட்டிட்டு போவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் யோசித்துக்கிட்டு தேவையில்லாத யோசனைனா யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகணும்னா அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க. அதான் சொல்றாருல, நம்ம எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருவோம். கவலையில அவர் மேல அவர் விசாரிக்கிறான் அப்படின்னாலும் கவலையில அவர் மேல வச்சிருன்னு சொல்றாரு. நம்ம வைக்காம நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கனாலதான் கர்த்தர் வரும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யற விழிப்பு இருக்க முடியல. நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருது. நமக்கு செபிக்க முடியல, துதிக்க முடியல. காலேஞ்சி பார்த்தா செபிக்கவே முடியாது, துதிக்க முடியாது. நம்ம அப்படியே கவலை சோர்ந்து போகும்போது நம்ம செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்ம ஆத்மத்துல ஒரு பலவீனம் இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டு வரும்போது அவர்களை பார்த்துக்கள். நம்ம ஒரே ஒரு நோக்கம், இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவர்கள என்னப்படும்னா செபம் பண்ணி எப்போதும் செபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்போதும் செபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது, 10 மணி நேரம் ஜெபம் பத்தாது. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும். நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், நம்ம பஸ்ல போனாலும், கார்ல போனாலும், வண்டியில போனாலும், பைக்கில் போனாலும், எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தா அவர் வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்பதான் அவர் வரும்போது எக்கால சத்தம் கேட்டா தான் நம்ம உடனே என்ன செய்வோம்? எழுந்து அவருக்கு முன் அவரோட நம்ம பறந்து செல்ல முடியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டு வருகைக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க. அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா அவர் பரிசுத்தார். அவர் எப்படிப்பட்டவர் வரப்படுறாரு? முதலாவது வரும்போது எப்படி வந்தாரு? ஒரு குழந்தையா உலகத்துக்கு வந்தாரு. அப்படித்தானே வந்தாரு. எப்படி வந்தார் முதல்ல வரும்போது? அவர் குழந்தையா அந்த உலகத்துல வந்தாரு. இப்ப வரும்போது என்ன செய்யப்படுறாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. அவர் எப்படி இருப்பாராம் பாருங்க. 50வது சங்கீதத்தில் தான் திட்டமா சொல்றாரு. 50வது சங்கீதம் 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனம் 50வது சங்கீதம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு முன்ன என்ன இருக்கும்? அக்னி பட்சிக்கும் வருங்க. அவருக்கு முன்னால அவர் வருவாரு. வர்றதுக்கு முன்னால என்ன செய்யும்? அக்னி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார்.
0: பாத்தீங்களா, அவர் நியாயாதி வரப்போற நியாயத்தீர்ப்பு. யார் சாட்சியா கூப்பிடுறாரு? உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்டவர் வரப்போறாரு. அவருக்கு முன்னால் நம்ம நிக்கிறோம்னு சொன்னா என்ன செய்ய? நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் முகத்திறன் பாரு. மகிமை பெரிந்த நபராக வரப்போறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரம்னு என்ன படணும்னு சொன்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்மள கல்யாணத்துக்கு போனா நல்லா பட்டு படம்லாம் கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு முன்பாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா என்ன செய்ய? நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். மார்க்கு விசேஷம் 13:33
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: அக்காலத்தை நீங்க அறியாதபடி எந்த காலம்? இயேசுக்கிறது வருகிற காலத்தை நீங்க அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையாயிருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல நமக்கு என்ன பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தாலும் நமக்கு விழித்திருந்து ஜெபிக்காவிட்டா அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஜெபத்தில் படுத்திருந்தாலும் நம்ம முடியலா கூட நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தா தான் அவர் ராஜ்யத்துக்கு, அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதாவது யாரா இருக்கலாம் ஜெபிக்கணும் தான் வேதம் சொல்லி பாருங்க. எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்
0: எந்த சமயம்
1: சகல விதமான வேண்டுதலோடு
0: நமக்கு துன்பமோ இன்பமோ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்
0: விண்ணப்பத்தோடு
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியினால ஜெபம் பண்ணி பரிசுத்தால் நிறைஞ்சி அன்னி பாசம் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்கணும். அது ஆவியினாலே ஜெபம் பண்ணு.
1: அதன் பொருட்டு
0: மிகுந்த
1: மன உறுதியோடும்
0: மிகுந்த மன உறுதியோடு ஜெபிக்கணும். இப்படியா அப்படியா இல்ல, மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தம் நிறைஞ்சி செபிக்கணும். அன்னி பாசு நிறைஞ்சி செபிக்கணும். பரிசுத்தவன்களுக்காக செம்பம் பண்றது பண்ணி என்ன செய்யணும்? விழித்துருங்கள். எல்லா ஊழியர்காகவும் நம்ம செம்பணும். எல்லா ஊழியர் நமக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் பேர் சொல்லி நம்ம செபிக்கணும். அந்த பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யணும்? செம்பி என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாரா இருக்கலாம் ஜெபம்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. 1 தீமோத்தேயு 2:1-2
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும்
0: இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்
0: ஜபங்களையும்
1: வேண்டுதல்களையும்
0: பண்ண வேண்டும்.
1: நாம்
0: எல்லா பக்தியோடும்
1: நல்லொழுக்கத்தோடும்
0: கலகம் இல்லாமல்
1: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
0: அப்படியே செய்ய வேண்டும். எல்லா மனிதருக்கும் செய்யணும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வரும்போது ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படிலாம் போனா போக முடியாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 26:40-41
1: பின்பு இயேசு சீசரிடத்தில் வந்து
0: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
1: பேதுருவை நோக்கி
0: நீங்கள் ஒரு மணி நேரமாவது
1: என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வருது, அது மேற்கொள்ள கூடாதுன்னா என்ன செய்யணும்? நம்ம எப்ப என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பிசாசு எத்தனையோ போற பிரச்சனை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான். அதை நம்ம மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பாருங்க, பேதுரு ஆண்டவரை இயேசுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு இவங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினால என்ன செஞ்சிட்டாப்புல பேதுரு? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்னைக்கு செபிச்சிருந்தாருன்னா அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கட்டாயம் மேற்கொண்டிருப்பாரு. பேதுரு தூங்கினதுனாலதான் என்ன செஞ்சுச்சு? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனை நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் செவ்வமெண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசு பயங்கரமான போராட்டத்தை இப்ப கொண்டு வருவான், கொண்டு வரான். பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனையை கொண்டு வரான். இதெல்லாம் மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்ய நம்ம சோர்ந்து போகும்? எப்போதும் செவ்வமெண்ணும் செவ்வமெண்ணி விழித்திருக்கணும். என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு.
0: நம்ம என்ன செய்யணும்? நீதி கேட்க என்ன செய்யணும்? விழித்துக் கொண்டிருக்கணும். நம்ம விழிப்பில்லாட்டம் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நமக்குள்ள நமக்கே தெரியாது. என்னதான் செய்யறோம் நமக்கு தெரியாது. அதான் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். எப்ப பாவம் செய்வோம், என்ன விரும்பி செய்ய தெரியாது. நம்ம பேச்சுல சிந்தனையில எவ்வளவோ பாவம் வந்துருது. பேச்சுல சிந்தனையில தான் நிறைய பாவம் வந்துருது இல்லையா? அந்த பாவம் செய்யாது இருக்கணும். நீதிக்கிற்க என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என்ன செய்யணும்? ஆண்டோட வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம இதயத்துல வைத்து வைக்கணும். பத்திருக்குள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்போ நம்ம செவிக்க போறோம். செவம் பண்ணுமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, ஸ்பா துதிக்க உதவிச்சிங்க, மே ஆராதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. உம்மோடு எப்போது இருக்கட்டும் ஆண்டவரே. மூத்த மகனை பார்த்து சொன்னீரே, மகனே எப்போது என்னோடு இருக்கிற, என்னுடைய எல்லாம் உன்னுடையன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அப்ப அந்த நம்ம நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலயும் உள்ளத்திலயும் வெளிரங்கமா அற்புதிச்சிங்க. ஆசீர்வத்து உயர்த்துங்க, கண்ணீரை தொடங்க, கவலையை மாத்துங்க, கஷ்டங்களை நீக்கிருங்கப்பா. தகப்பனையும் துதிக்கிறோம். அவர் விசாரிக்கிற ஆன அப்படின்னால கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருன்னு சொன்னீங்களே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கவலையெல்லாம் உங்களிடத்துல வச்சிட்டு மகிழ்ச்சியோடு வாழ உதவிச்சிங்க ஏசப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஏசப்பா. பிசாசின் அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சம இல்லாத மக்கள் சமாளித்து தரணும். வியாதிகள் நோய்கள் பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. பெரும்பாலும் ஸ்திரீ குணமாக்குறீங்க, அது மாதிரி பெரும்பாலும் நாள் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்க. ஆற்றை குணமாக்குங்க அப்பாமி துதிக்கிறோம். கிட்னி குணமாக்குங்கப்பா. கற்பப்பில கட்டி குணமாக்குங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ராச்சா. இயேசுவே இயேசுவே. எத்தனை மக்கள் கண்ணீரோடு வேதனோடு இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் நீ குணமாக்கி ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே. எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்க. கவலை மாத்திருங்க. பிரச்சனை நீக்கிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசல இருக்க மக்கள் வெற்றி தாங்கப்பா. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா. ஒத்து கூட பெயிலாக கூடாது. ஆண்டவரே கெஞ்சிரப்பா, கெஞ்சிரோ. எல்லா மக்களும் நல்ல மதிப்பினை பாஸ் பண்ணும். எல்லா பிள்ளைகளுக்கும் தேவ ஞானத்தால் நிரப்புங்க, அக்கீழ நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நாமத்தில் சேர்த்து கேட்டாரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TUV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality.

0: quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது.

0: இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம் மிக வேகமாக. அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

கடந்த 28ஆம் தேதி பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன். 28ஆம் தேதி அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துல இருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இரவு ஒரு 9 மணி இருக்கும், திரும்ப ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி வண்டி நிறுத்திருக்கும் போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமா இருக்கு வலி, என்ன பண்றதுன்னே தெரியல. கூட என்ன பிசினஸ் சம்பந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேற யாரும் இல்லை. அப்ப அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைம்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்பத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்றைக்கி அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட்டெல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேற இங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிருச்சு எனக்கு. அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடித்து அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும் அப்படின்ற நிலமையில் சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு காரில் அங்கேருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, ஆனால் 9 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும்? ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம்? எப்படியாவது வண்டி ஏறி இருந்தால் கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு மதியானம் 2:30 மணிக்கு தான், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில் நான் கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுருந்தனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கேருந்து வந்தாப்புல. அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வந்து அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட முடியல. அந்தளவுக்கு என்னோட தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமாக வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வெளியில் ரெண்டு பேர் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு. உள்ளே போகிறேன், என்னால் நடந்து போகக்கூட முடியல. உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கிங் முடித்து பஸ்ஸுக்கு போகணுன்னா என்னால் நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியாக வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபியில் வந்து ஃப்ளைட்டு ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கினோடனே என் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்கு, அதே சமயத்தில் இந்த மம்சதும் இது இருந்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேற ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் முடியாம ஆயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால இன்னைக்கு கர்த்தர் என்னை இங்கே உயிரோடு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு எங்கள் இயேசு பாட்டு வந்து சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.

0: கர்த்தரை தந்த வசனம் 26:8. எல்லாரும் நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வசனம் பிரயோஜனமா இருக்கும்.
1: கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும்,
0: கர்த்தாவே உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும்,
1: உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன்.
0: மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் என்ன செய்யறாரு?
1: வாஞ்சிக்கிறேன்.
0: சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வாசஸ்தலத்தையும் நீ மகிமை தங்கிய அந்த வாசஸ்தலத்தையும் என்ன செய்யறாரா? வாஞ்சிக்கிறேன். நமக்கு அந்த வாஞ்சி இருக்கா? யோசித்து பாருங்க, அந்த வாஞ்சி இருந்தா நம்ம ஆண்டுகிட்ட அதிகமா நம்ம நெருங்க முடியும். நமக்கு முத அந்த வாஞ்சி தாகம், சர்ச்சி போகணும், சர்ச்சி போகணும், எப்படா சர்ச்சி போகணும், எப்ப ஆண்டு வாதத்துல உட்காரணும், ஆண்டுகளோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள அந்த வாஞ்சி வேணும். ஆனா தாவீது ராஜாவுக்கு அப்படி இருந்தது. அதனாலதான் பாருங்க, தாவீது ஒரு ஆடு மேய்ச்ச ஒரு தாவீத தேவன் எப்படி மாத்திட்டாரு? ஒரு அரசனா மாத்திட்டாரு. அவருக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச, தேவனுடைய சன்னிதானத்துல எப்ப உட்காருவோம், எப்ப அவருக்கு மகிமை தங்க ஸ்தலத்துல போய் எப்ப நான் பாப்போம்னு அவருக்குள்ள அவ்வளவு ஒரு வாஞ்ச, அவ்வளவு ஒரு தாகம் இருந்தனாலதான் ஆடு மேய்ச்ச தாவீத பெரிய ஒரு அரசனாய் தேவன் மாத்தினார். கத்திரி பேர் சொல்லி பெரிய ஒரு கொத்த நாமத்தை அவருக்கு என்ன செஞ்சாரா? உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லி மேயத்துல வாசிக்கிறோம். ஏன் நமக்குள்ள அப்படி இல்ல? நமக்கு அந்த வாஞ்சி இல்லாம இருக்கும். ஆண்டு கேக்கணும், ஆண்டவர் அவரு எங்களுக்கு உள்ள ஒரு பாடு உள்ள மனசுந்தான் ஆண்டவர். அவருக்கு மட்டும் உங்க மேல அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பிரியம் இருந்துச்சு, எனக்கு அந்த கிருபை தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அது மாதிரி சொல்ல அவர் என்ன சொல்றன்னு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 122:1.
1: கர்த்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள்,
0: கர்த்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்
1: என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
0: என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருந்தாரா? மகிழ்ச்சியா இருந்தாரா? வாங்க சர்ச்சைக்கு போலான்னு சொல்லி ஒரு வேளைக்கு அவங்க பிரின்சிப்பா இருக்கலாம், இல்லாட்டி அவர்களுக்கு அவங்க குடும்பத்தாரா இருக்கலாம், யாருன்னு தெரியாதானா? அவங்க சொன்ன போது அவ்வளோ அவர்களுக்கு மகிழ்ச்சி. நம்ம என்ன ஞாயிற்றுக்கிழமைனா இன்னைக்கு சர்ச்சி போகணுமா? இன்னைக்கு என்ன சில மார்க்கெட்டுக்கு வேற போகணும், கல்யாணத்துக்கு வேற போகணும், அங்கே ஃபங்க்ஷன் இருக்கு, அங்கெல்லாம் போடணும், இங்கெல்லாம் போடணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு சர்ச்சி இன்னைக்கு வேற போக வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நேரமே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு எங்கே போகிறது? சர்ச்சி போறதா, ஃபங்க்ஷன் போறதா, இன்னைக்கு எங்கே போகிறது? மார்க்கெட்டுக்கு போறதா, இன்னைக்கு எது வாங்கணும், இன்னைக்கு அதெல்லாம் வாங்கணும், நம்ம சொந்தக்காரங்க வீட்டு வேற போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பங்கீதக்காரர் சொல்றாரு, வாங்க தேவனுடைய ஆலயத்து போறான்னு சொன்ன பிறகு அப்படியே அவருக்கு எப்படி இருந்துச்சா? மகிழ்ச்சியா இருந்தாரு. அதனாலதான் அவளை அந்த அளவுக்கு உயர்த்தினாரு. ஆடுமேய்ச்சி தாபீத ஒரு அரசனாய் மாத்தினார். எவ்வளவு தாய் தகப்பல்ல ஒதுக்கிட்டாங்க, தாய் தகப்பன் ஒதுக்கிட்டாங்க, ரெண்டாவது யாரு ஒதுக்கிட்டாங்க? கூட பிறந்த யாருமே இல்லை. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஒரு வேதனையான காரியம். ஆனா ஆண்டவராய் இயேசுக்கு தாபீத நேசித்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து பாருங்க, 1 Samuel 16:1 வாசிங்களே, தெரியும்.
1: ஈசாய் அபிநாதாவை அழைத்து
0: அழைத்து
1: அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான்.
0: சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான்.
1: அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான்.
0: இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவென்றார்.
1: ஈசாய்
0: ஈசாய்
1: சம்மாவையும் கடந்து போக பண்ணினான்.
0: கடந்து போக பண்ணினான்.
1: அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான்.
0: அவங்கள நல்ல அழகுள்ளவங்க, நல்லா படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள எல்லாம் கொண்டு வந்துட்டு தாவீது மட்டும் என்ன பண்ணிட்டாரு? அவங்க அப்பா அம்மா காட்டுக்கு வேலை ஆடு மாய்க்க அனுப்பிட்டாங்க. இயேசுவா சொல்றாங்க, இவனே நான் தெரிஞ்சுக்கொள்ளல.
1: உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசா கேட்டான்.
0: உன் பிள்ளைகள் இவ்வளவு தானான்னு சொல்லி யார் கேட்கா?
1: ஈசாயை கேட்டான்.
0: ஈசாயை சாமியல் கேட்டாரு. என்ன கேட்கிறாரு? உன் பிள்ளைங்க இவ்வளவுதானான்னு சொல்லி சாமியல் கேட்கிறாரு.
1: அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்.
0: எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்.
1: அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்.
0: அவர் என்ன செஞ்சிருக்கா? ஆடுகளை மேய்ச்சிருக்க. பாருங்க, நல்ல பிள்ளைகள் பாட்ட சாட்டமா இருக்கிறவங்களை எல்லாம் கொண்டு ராஜாவா மாத்தணும்னு சொல்லி அவருடைய அம்மா அப்பாவோட திட்டம். ஆனா தேவனுடைய திட்டம் யாரு? தேவனுடைய திட்டம் யாரு? ராஜா மாத்தணும் நினைக்கிறாரு.
1: அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி,
0: ஈசாயை நோக்கி
1: ஆள் அனுப்பி அவனை அழைப்பி
0: அழைப்பி
1: அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான்.
0: அவர் இங்கு வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றார்.
1: ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான்.
0: ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்.
1: அவன் சிவந்த மேனியும்
0: அவர் சிறந்த மேனியும்
1: அழகிய கண்களும்
0: அழகிய கண்களும்
1: நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான்.
0: நல்ல ரூபம் உள்ளவருமாய் இருந்தார்.
1: அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார்.
0: பாத்தீங்களா மேனவர்களே, அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் எல்லாரையும் பங்கன் நம்ம வீட்டுல பெரிய பங்கன் எல்லாரும் வீட்டுல இருக்கு சொல்லிட்டாங்க. தாவீது மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஆடு மாக்கி அனுப்பிட்டாங்க. ஆண்டவரை ஏசுக்கு தவறை நேசித்தார். அலையிலுயா அலையிலுயா. அதனாலதான் இங்க சொல்றாரு, ஆலயத்துக்கு போகலான்னு சொல்லி அவருக்கு என்ன இருந்துச்சா, மகிழ்ச்சியா இருந்த. ஆமாரு மேனவர்களே, நம்மளுக்கும் தேவன் மேல தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சா இருந்தா கட்டாயம் நம்மளுக்கு உயர்த்த. இந்த உலகத்தில் யார் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவரை இயேசுக்கு திரச்சிய மாட்டார், ஒரு நாள் நம்மள கைவிடவே மாட்டார். பாருங்க, அப்பா அம்மா கூட மறந்துட்டாங்க, கூட பிறந்தங்களா கூட மறந்துட்டாங்க. தேவன் அவர் மேல நோக்கம் வந்து, காரணம் என்னன்னா ஆலயத்து போகலான்னு சொல்லி அவருக்கு எப்படி இருந்துச்சா, மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே போல 42:4 வாசிங்க.
1: முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து,
0: முன்னே பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து,
1: கூட்டத்தின் களிப்பும் துதியமான சத்தத்தோட
0: என்ன செஞ்சாரா, களிப்போ
1: துதியமான சத்தத்தோட,
0: துதியமான சத்தத்தோட
1: தேவாலயத்திற்கு போய் வருவேனே.
0: பாத்தீங்களா, நம்ம என்ன நினைச்சு போறோம், ஐயோ என்ன நீங்க பங்கு போக முடியாம போயிருச்சு, இன்னைக்கு எங்க சொந்தக்காரங்க வராங்க, கொஞ்ச நேரம் முடியாம போயிருச்சு, அப்படி முடியாம போயிடுச்சு, இப்படி முடியாம போயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். தாவீது சொல்றாரு, கூட்டத்தோட போய் வருனே, அங்க என்ன செய்வாரா, எப்படி போவாரா, களிப்போ துதியும் சத்தத்தோடு போய் வருவனே. அவருக்கு அவ்வளவு அவ்வளவு ஒரு வாஞ்ச, தேவன் அவ்வளவு ஒரு அன்பு. அதனாலதான் தேவன் தாவீத உயர்த்தது காரணம் அதுதான். 48:9 ஆலயத்துல இருந்து என்ன செய்வாரன் பாருங்க,
1: தேவனே
0: தேவனே
1: உமது ஆலயத்தின் நடுவிலே,
0: ஆலயத்தின் நடுவிலே
1: உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: சும்மா உட்கார்ந்து வந்து சிந்திச்சுட்டு பேசிட்டு, ஆலயத்துல இருந்து உட்கார்ந்துட்டு பேசிட்டு நிறைய பேர் என்ன ஜபத்துன்னு வந்து உட்கார்ந்துற உட்கார்ந்து என்ன செய்யற கதையா பேசிட்டு இருக்கோம். அவர் அப்படி செய்யல, அவர் என்ன செஞ்சார், ஆலயத்துல என்ன பண்ணாரா, கிருபையை சிந்தித்து கொண்டிருந்தார். ஆண்டவரே உடைய கிருபை பெரியதப்பா, எனக்கு நீங்க கிருபை செய்ய என்ன கேட்டவரா தெரியாது. அவர் கிருபியை சிந்தித்து கொண்டே இருந்தாரா. நம்ம ஆலயத்துக்கு வந்துற உண்மைதான், ஆலயத்துக்கு என்ன பண்றோம், வந்து விளையாண்டுட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம், குழந்தை வச்சு விளையாண்டு இருக்கிறோம், செல்போன் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் எப்படி எல்லாம் செய்யறோம் பாருங்க. அவர் ஆலயத்துல இருந்து கிருபிய, தேவனுடைய கிருபியை சிந்தித்து கொண்டிருந்தார். உயர்வு காரணம் அதுதான். ஆடிமேஜ தாவீத தேவனை பெரிய அரசனா மாத்திரார் நினைச்சோம்னா, தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவர் என்ன செஞ்சாரா, கிருபியை சிந்தித்து கொண்டிருந்தார். அது மாத்திரல, இங்க 84:4 சொல்றாரு பாருங்க,
1: உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள்,
0: உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள்
1: பாக்கியவான்கள்,
0: பாக்கியவான்கள்
1: அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள்.
0: பாத்தீங்களா, துதிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளும் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணு. வந்துட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதில்ல, யார் என்ன புடவை கிட்டு வராங்க, என்ன இருக்கிறாங்க, இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்க, ஏன் நேத்து வரல பேசுறது இல்ல. அவரு கர்த்தருடைய கிருபி சிந்திச்சு கொண்டிருந்தாரு. அது மாத்திர தேவனுடைய ஆலயத்துல இருந்து என்ன செஞ்சாரா, துதிச்சுக்கிட்டே இருந்தாரு. நம்ம ஆலயத்துல துதிக்கிற பழக்கம் இருக்குதா அருமையானவளே, யோசித்து பாருங்க, ஏன் நம்ம ஆளுக்குள்ள உயர்வு வரல, நம்ம ஆளுக்கு ஏன் இன்னும் நம்ம இப்படியே இருக்கிறோம், நம்ம எப்படி சர்ச்சைக்கு வரோம், எப்படி ஆலயத்துக்கு வரோம், இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோமா, பிள்ளைகளை வீட்லயே சேவ் பண்ணிட்டு வரணும். ஆண்டவரே என் பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம நல்லா நினைச்சு பாருங்க, செவத்துல பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ண நம்ம செவமும் உங்க செவம் போயிடும், மற்றவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அப்படி ஆட்டோட சொல்லிட்டே வரணும், குழந்தைகள் தூக்கிட்டு வரணும், அதுக்குன்னு விட்டுட்டு வரக்கூடாது. நம்மளும் ஜெபிக்கிறது இல்ல, மற்றவங்களையும் ஜெபிக்கும் போது நம்ம விளையாண்டுட்டே இருப்போம், மக்கள் நாலு பேர் நம்மளை பார்க்கும். அப்ப செபத்துக்கு நம்ம இடம்லாம் இருந்து எவ்வளவு கஷ்டம் யோசித்து பாருங்க, நம்மளும் செவிக்குமான் விளையாண்டுட்டு இருப்போம், குழந்தைகளை விளையாடுவோம், குழந்தைய மண்ணு ரெண்டு கண்ணு பார்க்கும், இப்படியே செவ நேரம் வேஸ்டா போகுது. துதிக்கிறது ஒரே நாள் தான் கர்த்தருடைய சன்னிதானத்துல வரோம், அதுலயும் பேசிட்டு இருக்கோம், எத்தனை பேர் துதிக்காம இருக்கிறோம், தேவனை கிருவியை சிந்திக்காம இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஒரே ஒரு நாள் பாருங்க, தாவீத கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தது காரணம் என்னன்னு சொன்னா, அவருக்கு ஆடு மேய்ச்சி தாவீத அவர் அரசனாய் மாத்திர காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்துல கிருவியை சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆலயத்து போன அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு போய் வருவாரா, அது மாத்திர கர்த்தருடைய ஆலயத்துல சொல்ல துதிச்சுட்டே இருந்தாரா. அது மாத்திர நிறைய காரியங்கள் இருக்கு, நம்ம நிறைய தாவீத பத்தி சங்கீதெல்லாம் பார்க்க நேரம் இல்ல, நிறைய காரியங்கள் இருக்கு. அவர் ஆலயத்திலிருந்து என்ன செஞ்சாருன்னு சொல்லி பிரசங்களை வாசிக்கிறோம். 5:1
1: நீ தேவாலயத்திற்கு போகும்போது,
0: தேவாலயத்துக்கு போகும்போது
1: உன் நடையை காத்துக்கொள்,
0: உன் நடையை காத்துக்கொள். நம்ம தேவாலயத்துக்கு பயபக்தியோடு பயத்தோடு பக்தியோடு வரணும். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, கோவிச்சிக்காதீங்க. நம்ம எப்படியே இருந்த நம்ம எப்ப ஆண்டர்கள் வளர போறோம், உங்களுக்கு நம்ம நன்மைக்கு தான் நாங்க சொல்றோம். ஏன்னா உங்க ஆத்தம வளரணும். இப்படியே இருந்தா இப்படி பிசாசு அதிகமா இப்ப இறங்கியிருக்கான் பூமியில, தெரியுமா உங்களுக்கு, விசுவாசம் என்ன பண்ணிருக்கான் பூமியில அதிகமா இறங்கி இருக்கிறா. உங்களுக்கு தெரியாது, மிந்தி காலம் மாதிரி இல்ல, இப்ப காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. பிசாசு அதிகமா இறங்கியிருக்கான், அவனை மேற்கொள்ளுன்னா நமக்குள்ள பயபக்தி வேணும். அதான் கத்தோட வேதம் சொல்லுது. நீ தேவாலயத்து போகும்போது என்ன செஞ்சிரு, உன்னடைய காத்துக்கொள் பயத்தோடு பக்தியோடு. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் ஆராதிக்க போறோம், அவரை துதிக்க போறோம், அவரை மகிமைப்படுத்த போறோம். அவரை நான் ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருக்கணும், அவரோடு எப்போது இருக்கணும், அந்த வாஞ்சியோடு நான் போகணும். ஆண்டவரே நீங்க தேவாலயத்து போறேன், எங்களுக்கு பேசுங்க ஆண்டவரே. நீங்க தேவாலயத்தில் நீங்க தான் எங்கூட பேசணும், நான் ஏதோ போயிட்டு வந்துடுறேன். அதான் பசுத்து போலன்னு சொல்ல சபை கூடி வர்றத விட்டு விடாதீங்க. ஏதோ சர்ச்சைக்கு வந்துட்டோம், சரி சர்ச்சைக்கு வந்துட்டோம், உட்காந்து ஒருத்தர் ஒருத்தரையா வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தரையா என்ன செய்யறாங்க பார்த்துட்டு கண்ணை முழிச்சு பார்த்துக்கிட்டு யார் என்ன புடவை கட்டியிருக்காங்க யார் என்ன செய்யறாங்க அது இல்லை. இங்க கத்தடி பேசிட்டு நான் தேவாலயத்து போகும்போது என்ன செய்ய நடைய காத்துக்கொள், கடை காத்துக்கொள்ளணும், பயத்தோடு இருக்கணும். நாட்கள் பொல்லாத அனுப்பில காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். எங்க பார்த்தாலும் கள்ள புதேசம் அதிகமா கிளம்பிடுச்சு. ஆத்து மக்களை கெடுத்துக்கோங்க, என்னடா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வீட்டுல நல்லா வாசித்து ஆண்டருக்குள்ள பலப்படுங்க. நிறைய இடத்துல போனா அதை ஆண்டருக்கு தருவாரு இதை தருவாரு சொல்றாங்க, அது உண்மை ஈசி சொல்லிடலாம். உங்க ஆத்மா மீட்பு மிகவும் எனது அருமையானது. நான் உங்களை ஆத்மா தான் பாக்குறேன். இந்த உலகத்தோட பாடு முடியறது இல்ல. நம்ம எங்கன்னு பரலோகத்துக்கு ஒரு நாள் நிச்சயமா நம்ம போகணும், அங்கே பரலோகத்துக்கு போகணும். அதனால இந்த உலகத்துக்கு போது நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளணும். அலையிலுயா அதான் கத்திரி பேருந்து சொல்லுது. தேவாலயத்து போல போகும்போது என்ன செய்யணும், நடைய காத்துக்கொள், பெறாக் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அங்க என்ன சொல்றாங்க, இங்க நின்று அங்க நின்று பேசுறது, இங்க நின்று ரெண்டு வார்த்தை பேசுறது. தேவாலயத்துக்கு வரும்போது அப்படி வரவே கூடாது. அதான் சொல்றாரு, தேவாலயத்துக்கு போகும்போது நடைய காத்துக்கொள்ளு. மாறோம் நாலு பேர் நின்று பேசுவாங்க, சரி நமக்கு வந்த நோக்கமே மறந்துடும். ஏன் அப்படி ஆண்டவர் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா, நம்ம எந்த அளவுக்கு அதிகமா பேசுறோமோ நமக்கு தேவாலயத்துக்கு வர நோக்கமே மாறிடும். தேவாலயத்துக்கு வந்தா பயத்தோடு பக்தியோடு நடந்து வந்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம தேவாலயத்தை எதுக்கு வரோம், எதுக்கு வந்திருக்கிறோம் அந்த எண்ணம் நமக்குள்ள வரும். வந்து பாடணும், துதிக்கணும், செபிக்கணும். ஏதோ ஒரு எண்ணம் ஏதோ வர்றோம், ஒரு பாட்டு பாடுறோம், ரெண்டு பாட்டு பாடுறோம், விட்டுறோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. மேலவர்களே கர்த்தருடைய பேசினத்தை நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரோட பேசி பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். நிறைய பேர் சபத்துக்கு வரும்போது பேசிட்டு ஒவ்வொரு வீடு வீடா அப்படியே நின்று நின்று பேசிட்டு வரோம். நம்ம எதுக்கு சபத்துக்கு வர என்னங்கிற நோக்கத்தை மறந்துருவோம். இங்க வந்து பாடமாட்டோம், துதிக்க மாட்டோம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதுதான் கர்த்தர் வேதம் நம்ம சொல்லுது. செவாலித்து போ நடைய கர்த்தர் பயத்தோடு பக்தியோடு வரணும், பயபக்தியோடு நம்ம தொழுது கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. தாவீதிராஜா அப்படி செஞ்சதுனாலதான் அவர் ஆண்டவர் உயர்த்தினார். தாவீது இந்த அளவுக்கு உயர்வுக்கால அவர் ஆடுமேச்சு தாவீது தான், எல்லாரும் ஒதுக்கப்பட்ட தாவீது தான். இன்னைக்கு அவரை தான் தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 27 நான்காவது வசனம் 5வது வசனம்.
1: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
0: கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
1: அதையே நாடுவேன்,
0: அதையே நாடுவேன். கர்த்தரிடம் ஒரு காரியத்தை கேட்டிருக்கிற, அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஒரு காரியத்தை கேட்க அதையே நாடுவேன்.
1: நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும்,
0: கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும்,
1: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
0: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
1: நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்,
0: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
1: கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
0: பாத்தீங்களா, தேவன் மகிமை பார்க்கும்படி நாடுவேன். ரெண்டாவது என்ன சொல்றாரு, ஜீவன நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல
1: தங்கியிருப்பதே
0: நாடுவேன். பாத்தீங்களா, அவ்வளவு வாங்கிய தேவனுடைய ஆலயத்து மேல தாவீதுக்கு அவ்வளவு வாஞ்ச.
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: அவர் என்னை,
0: அவர் என்னை
1: தம்முடைய கூடாரத்தில் மறைத்து,
0: தம்முடைய கூடாரத்தில் மறைத்து
1: என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து,
0: தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து
1: என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்,
0: என்னை கண்மல் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா.
2: கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, இதுவரை காண்டடி வார்த்தை கேட்டோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பான் இயேசுத்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயாமை நோக்கி நாங்களை கெஞ்சிரோம். எத்தனை குடும்பங்கள் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்காங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் சமானத்தை சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா அறிந்து கொள்ள உதவிச்சிங்க, நன்றிக்குள்ள உதவிச்சிங்கப்பா. தகப்பனே, எல்லாம் ஞானத்தையும் ஆவிக்குறி வேகத்தையும் கர்த்தர் சித்தத்தை அறியற அறிவையும் கர்த்தாவே சகல நற்கரிகளை தந்து தேவன் அறியற அறிவை விரித்தடையும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள கிருவை தாரும், பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூரம் பொழிந்துள்ள அக்கினி தாரு ராஜா அண்டவரே ரட்சணிய சந்தோஷத்தை தாங்க உற்சாகத்தின் ஆவி தாங்க முடிச்சு எங்கப்பா உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோயை குணமாக்குங்க, சகல நன்மையை சம்பூர்ணமா கொடுங்க சப்பா, தடையா இருக்கிற எல்லா தடையில் நீக்கி போட்டு சகல ஆசீர்வத்தையும் சம்பூர்ணமா கொடுத்து உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா, அன்பின் ஆண்டு விரைமை துதிக்கிறோம். கடன் பிரச்சனையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்ய, குடிக்கிற குடும்பங்களை குடியிலிருந்து விடுதலை தாங்க, குடியை பார்க்கும் ஒரு கசப்பாய் மாற்றுங்க ஐசப்பா, அற்புதங்களை செய்ய முடியாத கெஞ்சுகிறோம் அப்பா. தொழில் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க, சிவுள்ள பிதாவே மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா, மை நோக்கி நாங்கள் கெஞ்சுரையா கெஞ்சுரையா, அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. கஷ்டங்கள் கண்ணீர் எல்லாம் தீ நீங்கி போட்டு மாண்டவர, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களோ பட்ட பாடுக்கும் பொத்தத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க, முடிவு வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, மை சந்திக்கு தகுதி படுத்த முடியாது கெஞ்சுகிறோம். நேசருடைய கரம் தாங்கட்டும், கத்துடைய கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அன்பின் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. ஐயாமை நோக்கி கெஞ்சுறோம், எத்தனையோ எத்தனையோ விதத்துல கஷ்டப்படுறாங்கப்பா, பண கஷ்டங்களில் பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாத்திருங்கப்பா மாத்திருங்க. தேவனே தேவனே இறக்கச்சிங்க இறக்கச்சிங்கப்பா, நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். எல்லா உபத்திரத்துக்கும் அன்று சரியாக மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் அமைச்சத்தை கேட்டார் சோர்ந்து போகாதீங்க.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க, நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள், உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது, மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 Bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address asinkaram@gmail.com. Our website and address.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றிக் கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளுக்கு உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். அதனால உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்கள ஆட்ரு என்ன செய்ய மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டாரு. புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின்
0: புத்திரரோ
1: புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க, கர்த்தர் கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்தில் வரவுற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்து பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் மனுச்சு புறம்பே தள்ள மாட்டேன். புறம்பு அங்க என்ன இருக்குது வாசிப்பண்ண, மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறம்பான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்ன காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்திக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாராருதான் நம்ம முதலாவது பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலது கரம்
0: என்னை
1: தாங்குகிறது
0: பாத்தீங்களா. ஆண்டுடைய வலது கரம் நம்மள தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படி எல்லாம் சொல்றாங்க. கர்த்தரை உறுதியா பற்றி கொள்ளணும். என்ன சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டுடைய வலது கரம் என்ன தாங்குறது, கர்த்தருடைய வலது கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திரம் என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியா அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில ஏற்றுக்கொள்வீர்.
0: நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மள ஆண்டு ஒரு நாள் ஏற்றுக்கொள்வாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டாண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியா அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நிலைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்ட ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாத, உன்னோடு இருக்கேன், திகையார், உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்படும் நினைக்கிறா? அதை சொல்ற தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்ற உதவி செய்யறவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவிதானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தம் 13வது வசனம், ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கருத்து சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா? நான் உனக்கு துணை நிக்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடல. 82வது வருஷம் எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராம இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரு தான் தாங்குற. அவரை மனுஷன் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்ல அன்று சொல்ற, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்ற கத்தர் சொல்றாரு, முடிவிறந்த நிலை நிலை போனோம் நிலைக்கணும், முடிவிறந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மள ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு? அவர் வளர்த்துக்கிற நம்மள தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நம்ம கிடைச்சிருவ, நம்ம வலதுகிறதை தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும்? உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீட்டியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க. வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. எங்கள் வீட்டுக்கும் நான் தீப்தியாச வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோட வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்ப இந்த விஸ்வானியில கேட்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சியை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கும் கர்த்தர் 1 நிமிஷம் கூட கைவிடாம எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும், தங்க இடமும், சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்க மத்தியில கர்த்தர் எனக்கு கொண்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய பாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்ப கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமா நம்மள ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்துக்கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்ல, கண் பார்வை இல்ல, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சாரு, அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்கிறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைக்கலாம், கவலை வந்தாலும் யாசு படிச்சு அண்ணன் இந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னாலும் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்க தான், எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒண்ணுதான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்பதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊர்ல யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்க போச்சு, நீங்க போறோம், வஸ்தா தான் எங்க கூட இருக்கு, யாரு வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்னும் தெரியாது, நீங்க தான் என்ன பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லிதான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுல அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யற ஒரு நன்மையும் குறைப்படாம கத்துக்க, ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்துல பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்க வீட்டுக்கும் போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, அங்க போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போக கூடாது சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யறது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு நீங்க போற ஆண்டவரே, நீங்க என்ன பொறுப்படுத்திக்கோங்க, நீங்க தான் அப்படி சொல்லிட்டு வந்த. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாதான். உண்மை உறுதியா பற்றி கொண்டு உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். அனைவரும் சேர்ந்து செய்ப்போமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க சப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க சப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க சப்பா, பெரும்பாடு குணமாக்குங்க சப்பா, அவங்க பலவீனத்தால கஷ்டப்படுறாங்க சப்பா, அவங்கள குணமாக்குங்க சப்பா. பரலோக தகப்பறையுமே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே, உங்க ரத்தம் வலி பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க சப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மையப்படுத்துங்க, சுகர் இருந்தா குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சு போடுங்க, பிசாசுங்க அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கு, உம்மால முடியுமையா, இதோ மாம்சமா யாவருக்கு நான் தேவனை கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்க அவங்களை குணமாக்கி ஆசிரியச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரம், மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா, சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தனும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை ஆசீர்வதிங்க, கத்துடி நாம மகிழ்ப்படுத்தும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவாப்பா, தேவ ஞானத்தை அவங்களை கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறோம் ஆண்டவரே, வேண்டிக் கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனையும் ஆசீர்வதிக்கும் கரா உங்களை தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரே, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகா நம் மகிமையும் மகத்துவத்தி உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சரியாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜிகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினார் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில், இயேசுவின் கரம், 12/80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 10409101000229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசு

0: ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்ட் மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்ட் போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, அதை நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதெல்லாம் ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ்,

0: ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112-435. Our email address aslinkaram@gmail.com. Our website andathesis.in. God bless you.

0: எனக்கு அப்படிப்பட்ட வல்லமை கொடுங்க ஆண்டவரே, என் மேல முடி ஒளி பிரகாசிக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 20:27
1: எல்லாருடைய ரத்தப்பழிக்கும்
0: நீங்கி நீங்கி
1: நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு
0: என்பதற்கு
1: உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன்.
0: உங்களை இன்றுதேனா சாய்ச்சி அந்த அளவுக்கு தேவனர் பார்த்தினர். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் பரிசுத்த பவுல் மேல தேவனுடைய ஒளி பிரகாசித்ததுனால அவர் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, ஒரு சின்ன குற்ற என்ற குற்ற இல்லைன்னு சொல்றாருங்க. எல்லா ரத்த பழிக்கு நீங்களாக இருக்கு, நீங்க இந்த நிலைக்கு உங்களை தான் நான் இருக்கேன் சில சாட்சியா வைக்கிறேன்னு சொன்னார். ஹலேலூயா. அவர் கையில என்ன செய்யறாரு, விசேஷ அற்புதங்களை செய்தாரு. அவர் கையினால் அவர் உருமாவையும் கச்சையும் கழட்டி போடும்போது என்ன செய்ய அசுத்தம் யாராருக்குள்ள இருக்கு அவங்களை விட்டு போச்சு. அது மாத்திரல்ல அவங்க வியாதிகள் நோய்கள்லாம் குடமாச்சு. ஹலேலூயா. அவர் மேல அவளை பார்க்கலாம் பகல்ல சூரியனை பார்க்கல அதிகமா அவர் மேல ஒளி உதித்தது. அவர் மேல மட்டும் இல்ல கூட பிறகு அத்தனை பேர் மேலே உதித்தது. ஆனா பவுல் மட்டும் அன்றை சந்தித்தார். ஹலேலூயா. பவுல் மட்டும் என்ன தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். கூட போனவங்கெல்லாம் அந்த ஒளி உதிச்சிருக்கு, எல்லாருமே இந்த ஒளி பட்டிருக்குது, ஒளி பிரகாசித்தது. ஆனால் பரிசுத்த பவுல் மட்டும்தான் தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அவரை தேவன் வல்லமையை பயன்படுத்தினார். ஹலேலூயா. முதல்ல பார்த்தா தேவனுடைய ஒளி பரிசுத்த பவுல் மேல பட்டதுனால தேவன் அவர் என்ன செஞ்சாரு, அவர் பிடித்து அவருக்கு வல்லமை கொடுத்தாரு, வரங்களை கொடுத்தாரு. அது மாத்திரம் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார். சின்ன ரத்த பலியுடைய மேல இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு பவுலுடைய வாழ்க்கை தேவன் மாத்தினார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 27:1-2
1: கர்த்தரின் வெளிச்சமும்
0: கர்த்தரி வெளிச்சமும்
1: என் ரட்சிப்புமானவர்,
0: கர்த்தரே என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர்,
1: யாருக்கு பயப்படுவேன்
0: யாருக்கு பயப்படே,
1: கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர்,
0: கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர்,
1: யாருக்கு அஞ்சுவேன்
0: யாருக்கு அஞ்சுவேன்,
1: என் சத்துருக்களும்
0: என் சத்துருக்களும்
1: என் பகைஞருமாகிய
0: என் பகைஞருமாகிய
1: பொல்லாதவர்கள்
0: பொல்லாதவர்கள்
1: என் மாம்சத்தை பட்சிக்க
0: என் மாம்சத்தை பட்சிக்க
1: என்னை நெருக்குகையில்
0: என்னை நெருக்குகையில்
1: அவர்களே இடறி விழுந்தார்கள்.
0: பாத்தீங்களா, இடறி விழுந்தார்கள். கர்த்தர் தான் வெளிச்சம், அவரே என் ரட்சிப்பு மாணவர், யாருக்கு பயப்படேன். ரெண்டாவது வெளிச்சம் யார் மேல இருந்தது, தாவீது மேல இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவர் கேட்கிறார் பாருங்க 67:2
1: தேவரீர் எங்களுக்கு இறங்கி
0: தேவரீர் எங்களுக்கு இறங்கி
1: எங்களை ஆசீர்வதித்து
0: எங்களை ஆசீர்வதித்து
1: உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்.
0: கேட்டு பார்த்தீங்களா, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய முகத்தில் ஒளி எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும் கேட்டாரு பார்த்தீங்களா. அதனால தாவீது தேவன் அதிகமாய் ஆசீர்வித்தார். ஆடு மேய்ச்சி தாவீத தேவனை கருத்தை எப்படி மாத்திட்டாரு, பெரிய அரசனாய் மாத்திர. அது மாத்திரம் இல்ல, பெரிய பாக்கியம் என்ன, தாவீத என் இருத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னார். எத்தனையோ பிறந்தாலும் தாவீத குறித்து ஆண்டவரை ஏசுகிறது சீவன தேவனை கருத்து அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். நம்ம வாழ்க்கை மாற வேண்டும்னா தேவனுடைய முகத்தின் ஒளி நம்ம பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 118:27
1: கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார்,
0: பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் அவளை பிரகாசிப்பார். நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னையும் பிரகாசிப்பிக்க வேண்டும் ஐயா, என் தேவனையும் முடிவே அப்படித்தாலப்பா சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:6 பாருங்க,
1: இருளிலிருந்து
0: இருளிலிருந்து
1: வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்,
0: இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்,
1: இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள
0: இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள
1: தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
0: தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை
1: தோன்ற பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்.
0: எங்க தேவன் பிரகாசிக்க வேண்டும், நம்முடைய இருதயங்களை பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரே என் இருதயத்தில் உம்முடைய ஒளி பிரகாசிக்கட்டும், உம்முடைய மகிமையின் ஒளி என் இருதயத்தில் பிரகாசிக்கணும். ஆண்டவரே நீர் எனக்குள்ள வரணையா, அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன். ஆண்டவரே என் இருதயத்தில் பிரகாசிக்க வேண்டும். அதனாலதான் அவர் நாளுக்கு நாள் என்ன செஞ்சாரா, பலன் அடைந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாஸ்து பாருங்க 2 Samuel 3:1
1: தாவீது வரவர பலத்தான்,
0: தாவீது வரவர பலத்தார்,
1: சவுலின் குடும்பத்தாரோ
0: சவுலின் குடும்பத்தாரோ
1: வரவர பலவீனப்பட்டு போனார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் ஒளி தாவீது மேல் பிரகாசித்ததுனால அவர் என்ன செஞ்சாரு, வரவர பலத்தார். அவருக்கு விரோதமா எழுமின சவுளுடைய குடும்பத்தார் என்ன செஞ்சிட்டாங்க, பலவீனப்பட்டு போனாங்க. அருமையானவளே, கர்த்தர் ஒளி உங்கள் மேல் என் மேல் உதிக்கட்டும், ஆண்டவருக்கே பாண்டவர் உங்க ஒளி என் மேலேயும் ஒதுக்கிட்டும் ஐயா, என் மேல ஒதுக்கணும், உங்களுடைய ஒளி என் மேல ஒதுக்கணும் ஐயா, என்னை மாற்றணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல கேட்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5:10
1: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்,
0: நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்.
1: சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்,
0: சேனைகளின் தேவனாய் கர்த்தர்
1: அவனோட கூட இருந்தார்,
0: அவருடைய கூட இருந்தார். பாத்தீங்களா, தேவனாய் கர்த்தர் ஒளி நம்மளை பிரகாசிக்க வேண்டும், கர்த்தர் வெளிச்சிற மாதிரி இருக்க வேண்டும். நம்மளை கர்த்தருடைய ஒளி நம்மளை பிரகாசித்ததனால் நம்ம வாழ்க்கை மாறும். தாவீது வர வர பலத்தார். அது மாத்திரம் இல்ல, சீனைகள் கர்த்தர் அவரோடு குறைந்த ஆளுக்கு என்ன செஞ்சாரா, விரித்து அடைந்தார். அல்லேலூயா. சேனைகள் கர்த்தர் அவரோடு குறைந்த அவர் நாளுக்குள்ள என்ன செஞ்சார் தாவீது, விரித்து அடைந்தார். உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்திருப்பாரனால் நம்ம வாழ்க்கையும் நாளுக்கு நாள் விரித்து அடைய முடியும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ஒளி என் மேல் பிரகாசிக்கட்டும், உம்முடைய வெளிச்சம் மேல பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாப்பா, நீர் என் மேல் பிரகாசிக்கும் சொல்லி நாம கேட்க வேண்டும். 1 Samuel 17:17
1: என்னை மகா மேன்மையான சந்ததியின்,
0: மகா மேன்மையான சந்ததியில்
1: மனுஷனாக பார்த்தீர்.
0: கர்த்தர் எப்படி பார்த்தார தாவீத, மகா மேன்மையான சந்ததியில் மனுஷனாக பார்த்தார். ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா என்ன எப்படி பார்த்தாங்க, 1 Samuel வீட்டுல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 16 அவங்க அண்ணன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க அப்பா அம்மா யார் மட்டும் கூட்டிட்டு வரல, தாவீத கூட்டிட்டு வரல. அப்ப சாமியல் கேக்குறாரு, உங்க பிள்ளைங்க உனக்கு இவ்வளவுதானான்னு கேட்டப்பதான், இல்ல இல்ல ஒரு கடைசி பையன் ஒண்ணு இருக்கா, அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு. அவங்க அப்பா அம்மா அவரை எப்படி பார்த்தாங்க, ஆடு மேய்க்கிறவனா பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க அண்ணன் தம்பி என்ன சொன்னாங்க, என்ன நீ பெரிய இது மாதிரி செஞ்சிட்டு நீ வந்துட்ட, சாப்பாடு கொடுத்துட்டு போ, கோலியாத்து கூட சண்டை போடுன்னு சொல்லி வந்தப்பா, நீ பெரிய என்ன இவனா, நீ வந்து உன்னால என்ன முடியும், நீ சாப்பாடு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போ, உனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் திட்டுறாங்க. ஆனா கர்த்தர் தாவீது எப்படி பார்த்தாரு, மகா மேன்மையான
1: சந்ததியின்
0: சந்ததியில்
1: மனுஷனாக பார்த்தார்,
0: மனுஷனாக பார்த்தார், மகா பெரிய மகா பெரிய சந்ததியில மனுஷனாக பார்த்தார். ஆமா அருமையான, உங்களையும் என்னையும் மனிதர் பார்க்கிற பார்வை வேற, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. கர்த்தர் ஒளி நம்ம மேல இருந்தா கர்த்தர் நம்மள வேற மாதிரி பார்ப்பார், அவர் ஒளி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. முத பவுல் மேல தேவனுடைய ஒளி பிரகாசித்தது, ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அது மாத்திரல்ல, அவர் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ உதவி செய்தார். அல்லேலூயா. தேவனர் வல்லமையாய் பயன்படுத்தினார், வாழ்க்கை மாறினது. 2வதாக தாவீது மேல கர்த்தர் பிரகாசித்தார், தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், வர வர பலத்தார். நாளுக்கு நாள் அவர் எப்படி இறந்தாரா, சேனையில் கர்த்தரோடு இருந்த நாளுக்கு நாள் அவர் என்ன செஞ்சாரு, விரித்தி அடைந்தார். அல்லேலூயா. காரணம், அவர் மேல தேவன் ஒளி உதித்தது. 3வதாக யாத்திரா புஸ்தகம் 34:29-30
1: மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதுனாலே,
0: தேவன் பேசினதுனாலே
1: தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான்.
0: மோசையுடைய முகம் எப்படி இருந்ததுதான் பிரகாசித்திருந்து அவர் என்ன சொல்லி மோச அறியாதிருந்தான்.
1: ஆரோனும்
0: இஸ்ரேலின் புத்திரர்கள் எல்லாரும்
1: மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு, அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள்.
0: பாத்தீங்களா, மோசை பக்கத்தில் சேர்றதுக்கு என்ன செஞ்சாங்க, பயந்த. கூட பிறந்த சகோதரன் தான் மோசை, மோசை கூட பிறந்த ஆரோனு. ஆனாலும் என்ன செஞ்சாரு, தம்பி பக்கத்துல போறதுக்கு பயந்தார். ஏன்னா அவர் முகம் அவ்வளவு பிரகாசித்தது. இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, பயந்துட்டாங்க. ஒரு சமயத்துல போறதுக்கு பயந்துட்டாங்க. அவ்வளவு முகம் மோசடி முகம் பிரகாசித்தது. 40 தேவனோடு இரவும் பகலும் பேசி அவரோட இருந்தனால அவங்க முகத்தை யாராலுமே கொடுப்பற சகோதரன் பார்க்க முடியல, இஸ்ரேல் சனங்கள் யாருமே பார்க்க முடியாம மோசடி பக்கத்துல போறதுக்கு அவங்களுக்கு பயம் உண்டாயிருச்சு. அருமையானவர்களை, நம்ம ஆண்டவரே ஆண்டவரே என் முகம் பிரகாசிக்க வேண்டும், நம்ம நாள்தோறும் கர்த்தரோடு பேச வேண்டும், நம்ம முகமும் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. என் தேவனே, எங்க முகத்திலே முடி ஒளி பிரகாசிக்க, முடி ஒளிச்சே மேல பிரகாசிக்கட்டும். மோசை பிரகாசிக்க பண்ணினீரே, பவுல பிரகாசிக்க பண்ணினீரே, தாவீது பிரகாசி பண்ணி என் முகத்தையும் பிரகாசிமையா சொல்லி நம்ம கேட்கணும். கேட்ட தருவார, தரமாட்டாரா? தருவர். மோசியோட தேவன் எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். யாத்திரா புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம்.
1: ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல
0: பேசுகிறது போல
1: கர்த்தர் மோசியோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசியோட என்ன எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க பேசுன எம்முகம் பிரகாசிக்குமேப்பா. நீங்க கூட பேசுங்க, எம் முகத்தை பிரகாசி பண்ணும் நம்ம கேட்கணும். மோசை முகம் பிரகாசித்தது. மோசையோட எப்படி தேவன் பேசினாரா? ஒரு சினை முகமுகமாய் பேசினார். ஆண்டவர் என் மேல ஒளி பிரகாசிக்கிட்டு ஆண்டவர் உங்களுடைய முகத்தில் கேட்ட நம்மளே ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. மாத்தாரா மாத்த மாட்டாரா? கற்றால் மாற்றுவார். உபாக புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனம் 11-12.
1: எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் கர்த்தர்
0: அடையாள
1: வல்லமையான கிரியைகளையும்
0: மகா பயங்கரமான செய்திகளையும் பார்த்தார். அறிந்த
1: மோசையை போல
0: தீர்க்கதரிசியும்
1: இஸ்ரேலில் அப்புறம் எழுப்பினதில்லை என்று விளங்கும்.
0: பாத்தீங்களா, அப்புறமே இஸ்ரேல் தேசத்துல யாருமே அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி எழும்புறதே இல்லை. அப்படிப்பட்ட மோசை தேவன் வல்லமையாய் பயன் பிரகாசித்தது. உங்கள் மேலும் என் மேலும் தேவனுடைய ஒளி பிரகாசிப்பார். அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். நாம் இப்போ செபிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, மெய் நன்றியோடும் நன்றியோடும் மெய் துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவை பிரசனத்தால் மூடிக்கோங்க, தேவாக்கியில மூடிக்கோங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. கத்துடைய கிருபங்களை தூழ்ந்து கொள்ளட்டுங்கடாச்சா. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க அப்பா. மீ துதிக்கிறோம் தகப்பனே. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க தகப்பனே. அப்பா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. யாரையாவது ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், தெரியாத மக்கள் தெரிந்து கொள்ளணும்ப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தரணும். சமான் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும். குடிக்கிற மக்கள் விடுதலை பெறணும் ஆண்டவரே. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும் ஆண்டவரே. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அப்பா, அவை ஸ்தோத்திரிக்கிறோம். வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. கத்துடி கரம் தாங்கட்டும். வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, அதிசயங்களை செய்யுங்க. என்ன வியாதியா இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டத்தில் நாங்கள் விடுவித்து காத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா. அநேக ஜனங்கள் டீ பார்த்து மடத்துல ஆசீர்வத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரோம் பரமபிதாவே, ஆமே.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசு வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிருவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்களாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andjesus.in. God bless you.

0: கட்டத்தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். கெட்டு போறவங்களுக்கு என்ன செய்யறாங்க? சில்வனின் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு தேவை பலனா இருக்கிறது. அவர் நமக்கா அடிக்கப்பட்ட நமக்கா நொறுக்கப்பட்ட நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்ம கிறிஸ்து எப்படி இருக்கிற தேவை பலனும் ஞானமா இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவடைய கிறிஸ்துவடைய சீழ்வில் நமக்கா பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துடைய நமக்கா பட்ட பாடுகளை நினைச்சு தியானிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புத்தகம் 5 அதிகாரம் 15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக
0: என்ன செஞ்சாரு? மரித்திருக்கிறாரு. சிலுவில் அறையப்பட்ட நம்ம படக்கூடாது, அவர்கள் அறையப்பட்ட ஆனாலும் பிழைத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 2 அதிகாரம் 20
1: கிறிஸ்துவுடனே
0: கூட
1: சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
0: கிறிஸ்துதான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அதுதான் அங்க சொல்றாரு. நம்ம ஒவ்வொருக்காக என்ன செஞ்சார்? மரணத்தை எல்லாருக்கும் என்ன செஞ்சார்? மரணத்தை ருசி பார்த்த இப்பாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்
0: நம்ம ஒவ்வொருவருக்காக நம்ம பிழைத்திராமல்
1: தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம்.
0: நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு? மரணத்தை ருசி பெற்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் மரத்து ருசி பெற்றார். அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்க என்ன செய்யணும்? செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். உயிருள்ள தேவனை எப்போதும் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனோடு இருக்கணும். தேவனுடைய சிலுவின் உபதேசத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் சொல்லு, தங்களுக்கென்று பிழைத்திராமல் யாருக்காரும் பிழைத்திருக்க வேண்டும்? நமக்காக மரித்து உயிரோடு என்று அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்யலாம்? கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். கர்த்தருக்காக பிழைத்திருக்கவங்க தான் உண்மையான. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தர் தான் எனக்கு அப்படிங்கிற பிழைத்திருக்கிறதா உண்மையான இது. சரி, முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சிலுவில் அறையப்பட்டதில் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 1 பேதுரு புத்தகம் 2 அதிகாரம் 24 வசனம்.
1: நாம் பாவங்களுக்கு செத்து,
0: கர்த்தர் எதுக்காக சிலுவில் அறையப்பட்டார் பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து
1: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
0: அவர் தாமே
1: தம்முடைய சரீரத்திலே
0: நம்முடைய பாவங்களை
1: சிலுவையின் மேல் சுமந்தார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம என்ன பாவத்து செத்து நீதி பிழைத்திருக்கும்படி தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவரு சிலுவில சுமந்தார். அந்த எண்ணங்கள் நம்ம ஒவ்வொரு நாள் இருக்கணும். என்னுடைய பாவங்களை தேவனை கர்த்தர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நான் என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நம்ம என்ன செய்யணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். இன்னும் பாவத்திலே வாழ்றதுக்கு நம்ம எந்த அதிகாரம் கிடையாது. பாவத்துக்கு செத்து என்ன செஞ்சிடணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை, நம்ம ஒவ்வொரு பாவங்களும் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் பரிசுத்தர், தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபாக்குக்கு 1:13 அப்படிதான் சொல்லுது. நம்ம தான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்காரு, நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சாரு? தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவில அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்துக்கு. அப்புறம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஆண்டு சிலுவில சம்மந்திட்டார். இனிமே என்ன செய்யணும்? பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கணும். பாவத்துக்கு நமக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. பாவத்துக்கு முழுமையா சேர்த்து, நீ பாவத்துக்கு முழுமையா சேர்த்துருன்னு என்னது? பாவத்துக்கு முழுமையா சேர்த்துன்னு என்ன? செத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அவங்கள போய் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கோபப்படுவாங்களா? கோபப்பட மாட்டாங்க. கல்லறையில் போய் திட்டி பாருங்க, என்னதான் திட்டினாலும் என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் அதே போல நம்மளும் பாவமான எந்தெந்த காரியம் இருக்கோ அந்த பாவமான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சணும்? செத்துறணும். பாவத்துக்கு செத்து இனிமேல் நம்ம எதுக்கு தான் பிழைச்சிருக்கணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம்ம சுபாவம், நம்ம பாவங்களை இயேசுக்கு சிலுவையில் சுமந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும். ஆண்டவரே, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். ஆண்டவரே, என் பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறப்பா, என் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, சிலுவையில் எனக்காகத்தனை இத்தனை பாடுகளை சகித்தீரப்பா, நான் விசுவாசிக்கிறேன், நான் மேல பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்க என்னை ஒப்பு கொடுக்கிறான்றவரேன் சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்னு யோவான் 3:5
1: அவர் நம்முடைய பாவங்களை
0: சுமந்து தீர்க்க என்ன செஞ்சாரா? வெளிப்புமந்து தீர்க்கிறதுதான். வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், ராஜாதி ராஜா வந்து பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான். அவரிடத்துல பாவம் இல்ல. நாம பிறந்திலிருந்து எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கோம், செய்கிறோம் திரும்ப அறிக்கிறோம் திரும்ப செய்யறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதா தேவநாயகத்த வெளிப்பட்டார். இப்ப நம்ம பாவங்கள்ல ஆண்டவர் சொல்லிடணும், ஆண்டவரே என் பாவங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உமக்காக நீ பாவம் இல்லாதவரப்பா, எனக்காகத்தானே ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்காகத்தானப்பா நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நம்ம ஒரு தப்பு செய்யும் போதுதான் தேவனாய் கர்த்தர் செலுவில் அறையிறோம். ஆண்டவரே இனிமேல் நான் பாவம் செய்யாதவடைய காத்துக்கோங்களுக்கு சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர்களே. அது மாத்திரம் எப்ரேயன் புஸ்தகம் 10:10
1: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்,
0: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்
1: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே,
0: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
1: அந்த சித்தத்தின்படி,
0: அந்த சித்தத்தின்படி
1: நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
0: எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்க, நம்மளை சுத்தம் செய்யறதுக்காக அவர் சொந்த ரத்தத்தை நம்மளெல்லாம் பரிசுத்தமாக என்ன செஞ்சார், அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நகரவாசல் புறம்பே பாடுபட்டார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், கைகள்லாணி கால்லாணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுகெல்லாம் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு சதையும் பிந்து தொங்கிச்சு. சங்கீதக்காரர் சொல்றாரு அவர் சரீரம் எப்படி இருந்துதான், முதுவெல்லாம் பிஞ்சி உழுகப்பட்ட நடத்தி போல இருந்து. வாசித்து பாருங்க சங்கீதம் 129:3
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
0: உழுகிறவர்கள் என் முதுகில் மேல் உழுது
1: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள்,
0: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். ஆமாரி மேனவர்களே, நமக்காக ஆண்டவராக இயேசுக்கு முதுமேல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முதுகலை எப்படியாச்சா படைச்சாலை நீளமாக்கிறேன். எங்க வீட்டுல நான் பாத்துருக்கிறேன், அந்த மாடு வச்சு உழுதாங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா அடியில இருக்க நிலம் மேல வரும், மேல இருக்க மணல்லாம் அடியில போவோம். அந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதை நமக்கு ஒரு நாள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாண்டவர் என் பாவத்தை உங்க மேல சிலுவையில சுமந்துட்டீங்கப்பா, எதற்காக நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே நீ உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து நாளை பின்வாங்கிறது இல்லை, முழு மனதோடு முழுதோடு நம்ம ஒப்பு கொடுத்து திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப அதே பாவம் அல்ல, என்ன செய்யணும், முழு மனதோடு முழுதோடு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 Peter 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும்
1: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: எதற்காக பாருங்க, நம்மை தேவனிடத்தில் சேரும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: அநீதி நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்,
0: ஒரு தரம் பாடுபட்டார் நமக்காக. பாருங்க நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். நம்மளாம் என்ன செய்யணும், தேவனிடத்துல சேரணும். நம்ம பாவம் செஞ்சு மனம் போல பாவம் செஞ்சு வாழ்ந்தோம், அதனால என்ன ஆயிட்டோம், கர்த்தர் விட்டு எங்க செய்யிட்டோம், தூரம் போயிட்டோம். நமக்காக இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும்படி.
1: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக என்ன செய்ய ஒரு தரம் பாடுபட்டார். இந்த உலகத்துல குழந்தையா வந்தாரு, 33 இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்காக பாடுபட்டார். எதற்காக, நம்மெல்லாம் தேவனிடத்துல சேரும்படி, பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. முதலாவது அவன் பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைத்திருக்க வேண்டும். நம்ம ஒருவரும் தேவனிடத்துல சேர வேண்டும். அதுக்குத்தான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் தோளில சுமந்தார், நம் அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்? 2 Corinthians 8:10
1: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்,
0: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்
1: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே,
0: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
1: ஐஸ்வர்யவன்களாகும்படிக்கு,
0: ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகும்படிக்கு
1: உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே,
0: உங்கள் நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு, தரித்திரமானாரே. அவர் கிருபை அறிஞ்சிருக்கோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக அவர் தரித்திரமானார், ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? தரித்திரரானார். ஆமா அருமையானவர்களே, நமக்காக தான் அவர் தரித்திரரானார். தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வரணமாக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆண்டவரே எனக்காத்தான ஆண்டவரே, என்னை ஐஸ்வரியமாக்குறதுக்காக நீர் தரித்திரியே என்னப்பா, என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்கிருங்கப்பா, நான் பாவத்துக்கு சேர்த்து நீதி படைக்க உங்களுடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறேன். நான் முழுமையா ஏசப்பா உங்களிடத்துல சேர்வேன்னு சொல்லி முழுத்தோடு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 19:23.
1: போர்ச்சேவகர் வஸ்திரங்களை எடுத்து,
0: அவர் வஸ்திரங்களை எடுத்து
1: ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக,
0: ஒவ்வொரு சேகரனுக்கு ஒவ்வொரு பங்காக
1: 4 பங்காக்கினார்கள்.
0: 4 பங்காக்கினார்கள்.
1: அங்கியையும் எடுத்தார்கள்.
0: அங்கியும் எடுத்தார்கள்.
1: அந்த அங்கி,
0: அங்கி
1: தையல் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது.
0: முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. பாருங்க, அவர் அங்கியும் எடுத்துட்டாங்க, வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, 4 பங்கு போட்டாங்க. கத்திர வேதம் சொல்லுது பாருங்க, என்னை மீட்கிறதுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, நம்ம ஐஸ்வர்யோட மாறுறதுக்காக அவரு வஸ்திரம் கூட இல்லாம நமக்காக சிலுவை தொங்கினார். பாருங்க, வஸ்திரத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்கியும் எடுத்துட்டாங்க. அந்த அங்கி எப்படி இருந்துச்சா, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போல நெஞ்சிருந்திருக்காங்க. அந்த அங்கி கூட பங்கு போட்டாங்க. அதான் அந்த சங்கீதம் 22:18 வாசிப்போம்.
1: என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு,
0: பாத்தீங்களா, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கு போட்டு
1: என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள்.
0: வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, உடையின் பேரில என்ன செய்யறாங்களா, சீட்டு போடுறாங்க. எத்தனை வேதனைகளை சொல்லனா நமக்காக பாடுகளான்னு வச்சிருக்காரு அருமையானவர்களே. வஸ்திரங்களெல்லாம் கூட தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, அங்கேயுமே எடுத்துக்கொண்டாங்க. எனக்காக உங்களுக்காக வானாதி வானவர் ஐஸ்வரியம் உள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக எவ்வளவு பாடுகள் எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சார். அருமையாக யோசித்து பாருங்க. தேவனை கர்த்தர் எனக்காகத்தான, என்னுடைய என்ன ஐஸ்வர்யம் ஆக்கிறதுக்காக தேவனை கர்த்தர் எனக்காக தரித்திரரானாரே. நம்ம யோசித்து பாருங்க. ஆசிரியச்சிட்டார்னா செவிக்கு வர்றதில்ல, தேவனை துதிக்கிறது இல்லை, தேவனை மறந்துடுறோம், தேவனை துதிக்க மறந்துடுறோம், தேவனை தேட மறந்துடுறோம். எப்படியோ நம்ம மனம் போல வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தரித்திரரானார். அங்கிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. கத்துடி வேதஞ்சில் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் எல்லாம் அவருடையது தான். ஆனா உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆகாயின் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது
1: என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: என்று சேனைகளில் கர்த்தர் சொல்ல, வெள்ளி அவருடையதான், பொண்ணு அவருடையதான். உங்களையும் என்னையும் தரித்திரராக இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஒரு வஸ்திரத்தை விட்டு கொடுத்தார். எல்லாமே விட்டு கொடுத்துட்டார். சரீரத்தை பிக்க கொடுத்தார், வஸ்திரங்களை கூட கழட்டுக்குள்ள விட்டு கொடுத்தார், அங்கிகளை விட்டு கொடுத்தார். 1:4 வாசித்து பாத்தீங்கன்னா 22:12 பாருங்க.
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்
1: உம்மாலே வருகிறது,
0: கர்த்தராலதான் வருது. ஐஸ்வர்யம் கனம் யாரால வருது, கர்த்தராலதான் வருது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக அவர் கர்த்தரர் ஆனார். முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்கும் பிடிக்க அவர் சரீரத்தில் நம்மளுடைய பாவங்களை சிவிலையில் சுமந்தார். நம்ம தேவனிடத்தில் சேர்றதுக்காக தான் அவர் நமக்காக பாடுபட்டார். 2வது, தரித்திரமா இருந்த நம்மள ஐஸ்வர்யம் ஆக்குறது தான் கர்த்தராகி தேவன் நமக்காக தான் அவர் தரித்திரரானார். அவர் வஸ்திரத்தெல்லாம் நமக்காக விட்டு கொடுத்தார், அங்கேயும் நமக்காக விட்டு கொடுத்து எல்லாருமே நமக்கும் கொடுத்துட்டாரு. அதங்க சொல்லுது, வாசித்து பாருங்க. கர்த்தரி வேதம் சொல்லுது, எபேசியர் புஸ்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்
0: நம்ம எப்படி இருக்கணுமா, ஆண்டவர் சித்தம், கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல்,
0: ஒன்றும் இல்லாமல்,
1: பரிசுத்தமும்,
0: பரிசுத்தமும்,
1: பிழை அற்றதுமான,
0: பிழைய மற்றதுமான,
1: மகிமையுள்ள சபையாக,
0: சபையாக
1: அதை தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
0: நம்மளே அவருக்கு முன்பு நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார்.
2: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அந்த மாதிரி நேசித்து வழி நடத்துற எங்க பரம தகப்பனையும் கோடான கொடி ஸ்தோத்திரம். வியாதி குணமாக்கப்பா, நோய் குணமாக்க, பலவீனத்தை குணமாக்கப்பா. தீ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் நீங்கி போட்டுமையா. கர்த்தாவை துதிக்கிற என்ன வியாதியால் சுகமாக்க மாற முடியும் ஐயா. இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. வியாதியை குணமாக்க எஸ்பா, நோய் குணமாக்க எஸ்பா, பலவீனத்தை குணமாக்க எஸ்பா, மந்திர கட்டு உடங்கி எஸ்பா, செவனை கட்டு உடங்கி எஸ்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்க எஸ்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எஸ்பா, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் எஸ்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க எஸ்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீர் துடைங்கப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க, எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க எஸ்அப்பா, அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா டைவர்ஸ் பண்ணவே கூடப்பா, எந்த குடும்பத்திலும் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலுக்கு தகப்பனே அப்பா பெரிய காரியத்தை செய்ய, எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவர், எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, டைவர்ஸ் பண்ணக்கூடாது ராஜா, கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ, பிசாசன் குடும்பத்தை உடைக்கிற பொல்லதாவி இயேசுக்கு திரும்பத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் அப்பா. குடும்பம் கொண்டு சேர்ந்து வாழ கிருபை செய்ய வைக்கிறோம், பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. கடன் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, ஆத்துமா கண்ணில திறந்துடுங்க, அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள கிருபை செய்யாச்சு வைக்கிறோம். எல்லா மக்கள் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கை கொண்டு நடக்கணும் அப்பா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, அப்பாமே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளிரங்கமா இருப்பது செங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறங்கத்தாவே. எத்தனையோ குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர, எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகள் மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா மாற்றுங்கப்பா. அன்பின் தகப்பரே தகப்பரே அப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா, சமாந்தி தாரு சந்தோஷத்தாரு, குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சமானம் வேணும் ஆண்டவரே, சந்தோஷம் வேணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா, கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய, ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேஸ்ட போயிடக்கூடாப்பா, எல்லாரும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க. நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்ய. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்கப்பா பேசுங்கப்பா பேசுங்க. எத்தனையோ ஜனங்கள் நாட்கள் வேஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா, அப்படி யார் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செஞ்சேசப்பா. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா மே துதிக்கிற தொழில் செய்யற குடும்பங்களாம் ஆசீர்விக்கப்படணும். கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்ய, அன்பின் தகப்பனையும் துதிக்கிற ஒவ்வொரு பேரும் நீ வைத்திருக்க சீர்பத்தில் எழுதி கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆம் எத்தனை சேர்த்து கேட்டுக்க சந்தோஷமா இருங்க.
3: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு ஜெப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம், நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார், நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
0: டிரைவருக்காக ஜெபம் பண்ணும், லாரி ஓட்டுறவங்களுக்காக, வேன் ஓட்டுறவங்களுக்காக, கார் ஓட்டுறவங்களுக்காக, எத்தனையோ டிரைவர் இருக்காங்க, பிளேன் ஓட்டுறவங்களுக்காக, எல்லாருக்காக பாதுகாவலுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த வேலையில கூட ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிளேனை ஏக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தை கொடுங்க அப்பா. எந்த விதத்திலும் அப்பா ஆண்டவரே, அப்பா விமானங்கள் விபத்துக்குள்ள ஆகாதபடிக்கு பைலட்டுக்கு உரிய ஞானத்தையும் அப்பா அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தாரும் அப்பா. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க. எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிக்னல் தடைபடாதபடிக்கு சிக்னல் கரெக்டா செய்யும்படியாகவும், இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்பா ஆண்டவரே அப்பா சுகமாய் பயணங்கள் இருக்கும்படியாகவும் உதவிச்சேங்க. அதே போல ட்ரெயின் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கு வேண்டி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கவனத்தையும் அவர்களுக்கும் கொடுங்கப்பா. அப்பா எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அன்றுவரே ட்ரெயின்களை இயக்கும்படியாக உதவி செய்வீராக. சிக்னலை கவனித்து அப்பா ட்ரெயினை இயக்கும்படியாக அந்த ஞானத்தையும் கிருபலை தருவீராக. அதே போல சாலையில அப்பா ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கிருபலை தாரும் அப்பா. அன்றுவரே அரசாங்கம் அப்பா சொல்லுகிற அப்பா அந்த அப்பா டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை அப்பா அப்பா தரே ஓட்டுகிறதான ஒவ்வொரு வாகனங்கள் வாகன ஓட்டிகளுக்கும் கொடுப்பீராக. ஆம் தகப்பனே, அப்பா கவர்மெண்ட் என்னென்ன டிராபிக் ரூல்ஸ்கள் அப்பா பின்பற்ற சொல்லுகிறாங்களோ அந்த டிராபிக் அப்பா ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் பின்பற்ற உதவிச்சீங்க. அதே போல மது அருந்து விட்டு யாரும் வாகனங்களை இயக்க கூடாதப்பா. அப்பா அதே போல தூக்க கலக்கத்துல யாரும் வாகனங்களை இயக்க கூடாதப்பா. எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் அப்பா தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை அப்பா இந்த வாகன ஓட்டுகிற ஒவ்வொருத்தரோடைய வாழ்க்கையில செய்யுங்க. ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ரட்சிப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க சப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே.
0: ஆமென். சீறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிறாங்க, வாலி பிள்ளைகளை கடத்திட்டு போயிறாங்க. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கடத்திட்டு போற மக்கள் தேவன் ரட்சிக்கணும். அவங்க இப்படிப்பட்ட பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்காக சாப்பிடணும்.
5: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தி செல்கிறாங்க தகப்பனே. கத்தாவே, அந்த ஆண்டவரே மக்களை நீர் எப்படியாவது சந்திக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை சுற்றி நீர் வேலி அடைச்சிட்டு நீர் பொறுப்பு கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு குழந்தைகள் ஆண்டுகிற தகப்பன கடத்தி சென்று ஆண்டுகிற தகப்பன அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டுகிற ஈடுபடுத்துறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீர் விலக்கி போடும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற தகப்பன நீர் ஆண்டு கரை வைத்து நீர் பாதுகாக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். எந்த வீடுகளிலும் சிறு பிள்ளைகள் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பன. ஆண்டுகிற சிறு பிள்ளைகள் கடத்தி செல்கிற அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பன. சிறு பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே கத்தாவே கடத்தி செல்லாதபடிக்கு ராஜா நீங்க தான் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்த முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. தேசம் முழுவதற்கு தானே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தேடவும் அண்டிக் கொள்ளவும் நீங்க தாமே பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள கொரோனா வைரஸ் ஆண்டு ஒருபோது தொடாதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. அலி பிள்ளைகளும் எங்கேயும் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பன. நீங்க முழுமையாய் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். துதிகனமாக்கிமே யாவற்றையும் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: ஆமென். சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 ஜபையை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க

0: பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திரத்திலே பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

பாவத்தெல்லாம் எங்க தூக்கி எறிஞ்சிட்டாரு, முதுகு பின்னால தூக்கி போட்டாரு. பாவத்தோட பரலூர் ராஜ்யத்துக்கு போகவே முடியாது, கரை தர பழைய ஒன்னு இல்லாம தானே பரலூர் போக முடியும். அதனால தான் பாவத்தெல்லாம் எங்க தூக்கி எறிஞ்சிட்டாரு, முதுகு பின்னால தூக்கி போட்டாரு. ஹலேலூயா. மொத்த நமக்கு என்ன கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் அதிசயங்களை செய்யறாரு, ரெண்டாவது ஆறுதல் செய்யறாரு, மூன்றாவது நமக்கு என்ன செய்யறாரு? கிருப செஞ்சு நம்ம நம்ம பாவங்கள என்ன செஞ்சிட்டாரு? கத்தருடைய முதுகு பின்னால தூக்கி போட்டாரு. எங்க ஊர்ல நான் இருக்கும் போது எங்க சொந்தக்காரங்களா நம்ம நாடாரு, நம்ம நாடாரில் வந்து இப்படிப்பட்ட குழந்தை இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தருத்துறோம், இதை கொண்டு கணத்தில் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு எங்க அம்மா பாட்ட சொன்னாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளை, ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை, எங்க இந்த பிள்ளைய கொண்டு கணத்தில் போட்டுருங்க, இது நம்ம வீட்டுல இருந்தா ரொம்ப தருத்துறோம், வீட்டுல கொண்டு கணத்தில் போட்டுருங்க, இது நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் நம்ம குடும்பத்துக்கே தருத்துறோம், கொண்டு போட்டுருங்கன்னு எங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. என் பிள்ளை வந்து நீங்க உங்க வீட்டுக்கு நீங்க வரலினாலும் பரவாயில்ல, உங்க குடும்பம் எங்களுக்கு குடும்பம்னு சொல்லாட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நான் வந்து கணத்துல போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆதாரத்தில் வல்லமைக்கு அப்பயே கத்தடி தப்புவிச்சார். அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா வளர வளர எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்பெல்லாம் கூட கத்தடி அவர் அவர் என் மேல் வச்ச கிருவை பெரியது, அவர் பாராட்டின கிருவை பெரியது. இந்த அழிவியின் பாதாளத்துக்கு என்னை தப்புவிச்சார். எத்தனையோ தடவை

0: வந்து எங்க அம்மா அப்பா இறந்து போச்சு. ஹாஸ்டல்ல இருந்து வரும்போது நினைச்சேன் நம்ம வந்து எங்கேயாச்சும் வண்டியில குதிச்சு இறந்துடலாம்னு நினைச்சு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பின்னால இறங்க போறேன். இறங்கி இப்படி விழுந்துடணும், நம்ம செத்துடலாம், நம்ம அம்மா அப்பா நம்ம யாரு பின்னாலும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டேன். அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நீ ஏன் கீழே கருத்து விழுந்து சாவலான்னு நினைக்கிற, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி என்னை தூக்கி என்னை வந்து ட்ரெயின்ல வந்து என்னை உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ தடவை இந்த பாதாளத்தின் வல்லமைக்கு கத்திரி தப்பு வச்சார். ஹலேலூயா. அவர் எனக்கு மாத்திரல தேவன் எல்லாருக்கும் அவர் பச்சை மது பச்சை பாதமுள்ள தேவன் அல்லவே அல்ல. ஹலேலூயா. நம்மளுக்கு நம்ம அவர் வச்ச நம்ம மேல வச்ச கிருபை பெரியது. ஹலேலூயா. அதான் சங்கீதக்கார் சொன்ன, கத்திரி எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். என்ன செய்வ முதல்ல அதிசயங்கள், ரெண்டாவது மூணாவது கிருபை செய்து என்ன செஞ்ச நம்மளுக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள தப்பு வைக்கிறார். அவர் நம்மளை நேசித்து என்ன செய்யற பாவங்களை எல்லாம் கத்திரி புதுவுக்கு பின்னால போட்டாரு. அல்லேலூயா. கத்தனை மேல வச்ச கிருபை பெரியது. கடைசியாக சகரியான் புஸ்தகம் 8:15
1: இந்நாட்களில்
0: எருசலேமுக்கும்
1: யூதாவுக்கும்
0: நன்மை செய்யும்படி
1: திரும்ப நினைத்தேன்.
0: இன்ப நிறைத்தே
1: பயப்படாதீர்கள்.
0: நன்மை செய்யும்படி கர்த்தர் என்ன செஞ்சாரா திரும்ப நினைச்சிருக்காரு. ஒரு வேளைக்கு உங்க வாழ்க்கையில நன்மையே இல்லையா? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில கவலை சோர்வு துக்கம் பாரந்தானா? கர்த்தர் நன்மை செய்யும்படி நினைச்சிருக்கிறாரு. அவர் நினைச்சது யாரும் எரிச்சு முடியாது, தடுக்கவே முடியாது. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இப்ப ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையில இருக்கும்போது கூட வேலை மற்றவங்க உங்களுக்கு வேலை ப்ரமோஷன் கிடைக்காம யாராவது தடுத்து நிறுத்திடலாம் அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசுக்கு செய்ய நினைச்சிட்டாருன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியவே முடியாது. தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அதங்க சொல்றாரு சகரியா 8:15
1: இந்நாட்களில் எருசலேமுக்கும்
0: யூதாவுக்கும்
1: நன்மை செய்யும்படி
0: திரும்ப நினைத்தே
1: பயப்படாதீங்க.
0: பாத்தீங்களா, நாட்கள்ல நன்மை செய்ததுக்காக திரும்ப நினைச்சிருக்கா என்ன செய்வ நம்ம பயப்படாதீங்க. யாரெல்லாம் பயந்துட்டு இருக்கோம், யாருமே பயப்படாதீங்க. கர்த்தவங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். அவர் செய்தது யாருமே என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. மனிதர் செய்தாங்கன்னா தடுத்துடலாம், கர்த்தர் செய்தாங்க யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. நன்மை செய்ய முடியும் திரும்ப நினைச்சீங்க என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. நம்ம நன்மை செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில கட்டாய நன்மை செய்வார். சங்கீத புஸ்தகம் 84:11
1: தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார்.
0: உத்தமமாய்
1: நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார்.
0: உத்தமாய் நடந்தா என்ன செய்ய மாட்டார், நன்மை நமக்கு வழங்காம இருக்கவே மாட்டார். கட்டாய நன்மை செய்வார். நம்ம உத்தமாய் நடந்தா கர்த்தர் நன்மை வழங்காத இருக்கவே மாட்டார். ஹலேலூயா. அதான் சங்கீதக்காரன் செவிக்கிறார் பாருங்க, 25:21
1: உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது நான் உமக்கு காத்திருக்கிறேன்.
0: அந்த சங்கீதக்காரர் செவிக்கிறார் பார்த்தீங்க. நம்மனா ஆண்டவரே அது வேணும் பலப்படுத்துங்க ஏசப்பா, எனக்கு ஆசீர்வதிங்க ஏசப்பா, இது வேணும் ஆண்டவரே அது வேணும் கேட்கிறார். அவர் என்ன செவிக்கிறார், சங்கீதக்காரர் என்ன செவிக்கிறாரு, உத்தமமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. நம்ம எனக்கு நம்ம கேட்கறது என்ன, ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே கடல்ல அடைச்சிடும் கஷ்டத்தெல்லாம் மாத்திரும். ஆனா சங்கீதக்காரன் கேக்குறாரு என்ன கேக்குறாரு, உத்தமமா நேர்மையும் என்ன காக்க கடவுள். அவர் செவத்துக்கு நம்ம செவத்துக்கு பாத்தீங்களா, நம்ம அப்படித்தான் செவிக்கணும். உத்தமம் நேர்மையு காக்க கடவுது. சங்கீதக்காரர் அப்படி செவிக்கிறாரு, உத்தமம் நேர்மையு காக்க கடவுன்னு சொல்லி நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உத்தம நேர்மையு காக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்கப்பா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நாட்களிலே நன்மை செய்ய நினைத்தேன் பயப்படாதீர்கள். அப்ப யாருக்கு நன்மை செய்வாரா, உத்தமமா நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் நன்மை வழங்கா இராரு. அதனாலதான் சங்கீதக்காரன் கேட்டாரு, உத்தமம் நேர்மை என்ன காக்க கடவுது. சங்கீதக்காரர் எப்படி வாழ்ந்தார பாருங்க. சங்கீத புஸ்தகம் 26:1.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என்னை நியாயம் விசாரியும்,
0: என்னை நியாயம் விசாரியும்,
1: நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்.
0: பத்தி செபிச்சாரு, இங்க சொல்றாரு நான் உத்தமத்திலே என்ன செய்யறா நடக்கிறேன். இங்க செபிச்சாரு, ஆண்டவரே உத்தமம் நேர்மையை காக்கடவும் சொன்னாரு. இங்க சொல்றாரு நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நம்ம சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட கேப்போம், ஆண்டவரே உத்தமம் நேர்மையை காக்கணும். ஆண்டவரே உத்தம நேர்மையை காக்கணும் ஐயா. அங்க சொல்ற உத்தமத்திலே நடக்கிறேன் பாத்தீங்களா, அவர் வாழ்க்கையில உத்தமத்திலே நடக்கிறாராம். நீங்கள் நானும் அப்படித்தான் நடக்கணும். கடைசி நாள்ல வாழ்றோம், எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கர்த்தர் வாழ்க்கையில கர்த்தருடைய பாதத்தோட உத்தமத்திலே நடக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை. நம் வாழ்க்கையில உத்தமத்திலே நம்ம நடக்க வேண்டும். அதனால இங்க சங்கீதக்கர் இங்கேயும் சொல்றாரு, 23:6.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்,
0: ஜீவன நாளெல்லாம்
1: நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
0: ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்.
1: நான் கர்த்தருடைய வீட்டிலே,
0: நான் கர்த்தருடைய வீட்டிலே
1: நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாத்தீங்களா, என் ஜீவன நாளெல்லாம் என்ன என்ன தொடருமா? நன்மையும் கிருபையும் தொடரும். நான் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் நீடித்த நாட்களை கர்த்தர் வீட்டில நிலைத்திருப்பேன். இந்த உலகத்துல என்ன தங்கமான வீடு கட்டினாலும், எத்தனை என்ன செஞ்சாலும் நம்ம உலகத்தில் இருக்கிறது கொஞ்ச நாள் தான். அதங்க சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாள் சொல்ற அங்கதான் போக போறோம். அதுக்கு தான் இந்த உலகத்திற்கு மேல நம்ம பாடுபடுறோம். இந்த உலகம் நமக்கு எதுவுமே சொந்த இல்ல. என்னதான் உலகத்தில் இருந்தாலும் நம்ம உலகத்துல ஒன்னும் கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறதும் இல்ல. இந்த உலகத்தில் இருந்த போது என்ன செய்யணும்? நம்ம ஒரு நாளும் கர்த்தாவே என் சிவன நாளெல்லாம் நன்மையும் கிருவியும் தொடரும். ஆண்டவரே நான் கர்த்தரை வீட்டிலே நீடித்த நாட்களை இழைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு தரணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை பொறுப்படுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் கர்த்தரை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னென்ன செய்வாரு? அதிசயங்களை செய்வார். ரெண்டாவது ஆறுதல் செய்வார். மூணாவது கிருபை செய்வார். கிருபை செய்தால் நமக்கு என்ன செய்வார்? தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்மள தப்பு வைக்கிறார். பாதாளத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம், புழுவோ அக்கினு பார்த்தோம். லாஸ்டர் என்ன சொல்றாரு? அங்க என்ன செய்யறாரா? வேதனை இருந்துச்சு, அந்த வேதனைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். தப்பு வச்சு நம்மள என்ன செய்யற பாவ நம்ம நம்ம ஆத்துமா நேசித்ததுனால என்ன செய்யறாரு? அழிவின் குழிக்கு நம்மள தப்பு வைக்கிறார். பாவங்களை எங்க போட்டாரு? முதுகு பின்னால போட்டாரு. ஹல்லேலூயா. அது மாதிரி நாலாவது நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாரு? நன்மை செய்கிறார். பயப்படாதீங்க, நன்மை செய்ய திரும்ப நினைத்தேன்னு சொல்றாரு. உத்தம நடந்த கட்டாயம் நமக்கு நன்மை கட்டாயம் தருவார். அதான் நம்ம ஒரு நாள் சங்கீதக்கார் போல கேட்கணும், ஆண்டவரே உத்தமம் நேர்மையே காக்க கடவுள். நம்ம வாழ்க்கையில அப்படிதான் கேட்கணும், உத்தமும் நேர்மையின் வாழ்க்கை காக்க கடவுள். ஆண்டவரே உத்தமும் நேர்மையின் வாழ்க்கையில காக்கணும்னு சொல்லி கேட்கணும். அப்புறம் சொல்றாரு, 26 நான் உத்தமத்திலே நடக்கிறேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு 23 என் சிவல நாளெல்லாம் நன்மையும் கிருவியும் தொடரணும். நான் கத்திர வீட்டில நீடித்த நாட்களில் இழைத்திருப்பேன்னு சொன்னாரு. இந்த உலகத்தை விட்டு நம் பிரியும் போது கத்திர வீட்டில நீடித்த நாட்களில் இழைத்திருக்கணும். அதுக்காக நம் இந்த உலகத்திலேயே இருக்கும்போது கத்திரோடு உறவாடணும், கத்திரோடு சஞ்சரிக்கணும், கத்திரோடு எப்போதும் துதிக்கணும், செபிக்கணும், பாடணும், அவர் மகிழ்ப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆத்மா கரவடாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஆத்மாத்துல எந்த சின்ன கரவடை இருந்தா பல்லூர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம ஆத்துவ கரப்படாதபடி கத்துக்கணும். அப்பதான் கத்திரி வீட்டுல நம்ம வாழ்க்கையில நன்மையும் கிருவி நம்ம வாழ்க்கையில தொடரும். நம்ம நீடித்த நாட்கள கத்திரி வீட்டுல நிலைச்சிருக்க முடியும். கத்திர தான் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.
2: நம்ம எழுந்து நின்று கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்ப்போமா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக, தேவனுடைய ஆளுகையின் பிள்ளைகளை எல்லாரையும் நிரப்புவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து வரட்டும் பிரசன்னம், கடந்து வரட்டும்ங்க மகிமை, கடந்து வரட்டும்ங்க ஆளுகை. அப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்யுங்கப்பா. இது எப்படி நடக்கும், இது எப்படி கூடும் என்று கலைஞர்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கத்த செய்வீராக. நீரே அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா, அதிசயத்தை செய்யுங்க அப்பா. மனம் இறங்க அவரே அதிசயங்களை செய்கிறார் என்று கேட்டோமே. அதிசயம் பிள்ளைகள் வாழ்க்கை நடக்கட்டும், இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் நடக்கட்டும், தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை உடைந்து போகட்டும். இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும், எந்த இடத்துல இருந்து அவர்கள் எந்த மூலையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆறுதல் செய்யுங்க. உள்ள உடைந்து அப்பா தனக்கு அருமையான விழுந்து தவிக்கிறவர்கள், இன்னும் பலவிதமான பிரச்சனை போராட்டத்தினாலே, உடல் பலவீனங்களினாலே சோர்ந்து போய் ஆறுதல் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. பாமப்பா, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது. எங்கள் ஆத்மாவை நேசித்து பாதாளத்தின் அழிவு குளிக்கு எங்களை விலக்கி நீ மீட்கிறீர், ரட்சிக்கிறீர், பாதுகாக்கிறீர் ஐயா. எங்கள் பாவம்லாம் முதுக்கு பின்னால் எரிந்து விடுகிறீர். உடைய அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது உடைய பிள்ளைகள் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மை செய்வேன் சொன்னீரே அப்பா. தீமையே பார்த்த மக்கள், எதிர்ப்பையே கண்ட மக்கள் ஐயா, தரித்திரத்தையே பார்த்த மக்கள், உள்ள உடைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது கத்தராங்கிய தேவன் மனம் இறங்கி நன்மை செய்வீராக, நன்மை செய்வீராக, நன்மை செய்வீராக. எல்லார் வாழ்க்கை நன்மை உண்டாவதாக, உத்தமமாய் நடக்க அந்த கிருபையை தருவீராக. உத்தமமும் நேர்மையும் எங்களை காக்கணும் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தருடைய கரம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ஆணி பாய்ந்த கரங்கள் ஒரு விஷயம் பிள்ளைகள் எல்லார் மீதும் கடந்து வருவதாக, இறங்கி வருவதாக. தேவன் மகிமை, ஓ மகிமையின் பிரசன்னம், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, இப்பொழுது உங்க வல்லமை கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் தொடுவாராக என்று ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சொல்லாமா அந்த நாள்ல கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். அசைவாடும் ஆவியே என்று சொல்லி ஆவியான கூப்பிடுவோமா? நீங்க இருக்கிற இடத்துல ஆவியர் உங்கள் மேல் அசைவாடுவார், இங்க வந்திருக்க உங்கள் மேல் அசைவாடுவார், வெப்டிவி பார்த்து கொண்டிருக்க உங்கள் மேல் அசைவாடுவார், எஃப்எம் ரேடியோ ஆன்லைன் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், ஆஃப்லைன் எஃப்எம் சின்ன போன்ல கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஆவியர் உங்களை தொடப்போகிறார். எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை கடந்து வருவாங்க மேல. ஆமென். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியை நிரப்புகிற தேவன். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூர இடத்திற்கும் தேவனாயிருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வரப்போகிறது.

0: கர்த்தாவே பரிசுத்தாவை நிரப்புங்க ஐயா, எங்களை அபிஷேகத்தில் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, அக்கில் நிரப்புங்கப்பா, வல்லமேல் நிரப்புங்கப்பா, அக்கில் நிரப்புங்கப்பா, வல்லமேல் நிரப்புங்க ஏசப்பா, பரிசுத்தாவை நிரப்புங்கப்பா, தேவ வல்லமே நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க, தேவ பிரசுரத்தால் நிரப்புங்கப்பா, இக்கலவா ஷபலவா ரக்கலவா ரபலவா ரக்கலவா ரபலவா ரபலவா, ஆண்டவரே உங்களுடைய பிரசுரத்தை மக்கள் உணரட்டும் ஆண்டவரே, தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அவங்க பிரசுரத்தை உணரணும் ஜேசப்பா, ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா, உங்களுடைய பிரசனத்தை உணரணுமையா, மக்கினை உணரணுமையா, மகத்துவத்தை உணரணுமையா, மகிமை உணரணுமையா, கர்த்தாவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே எங்களுடைய வாழ நாள் முழுவதும் எங்கள் அன்பின் கிருபை எங்களை தொடரட்டும் ஆண்டவரே, கபரி கபரி கபரி கபரி கபா ரீ கபல ரபலபா ரீபலபா ரபலபா ரபலபா ரபலபா ஷபலபா ரபலபா ரபலபா, இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, பரிசுத்தம் நிரப்புங்க, பக்தி வர தாங்க, செபிக்கணும், துதிக்கணும், பரிவத்தின் தேவனே இறக்க செய்ய, இறக்க செய்ய, இறக்க செய்ய, இறக்க செய்ய, இறக்க செய்யப்பா, மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை, இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, வல்லமை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, அக்கினியல் நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க, தேவ கிருபையில் நிரப்புங்க, ரீபா லபா ரபா லபா ஷபா லபா ரபா லபா, ஓ சீச சீச சீச சீச சீச சீச, தொடுங்கய்யா தொடுங்கய்யா, யா யா, ஒவ்வொரு விளத்தி ஆளிகை செய்ய, ஆளிகை செய்ய, ஆளிகை செய்ய, ஏசப்பா ஏசப்பா, ஒவ்வொரு விளத்தி ஆளிகை செய்ய, ஒவ்வொரு வாரையும் ஆவியானவர் இறங்கி வருவீராக, கடந்து வருவீராக, என் தேவனே என் மேல ஆளிகை இறங்கட்டும், ஒவ்வொரு மாதிரி ஆளிகை இறங்கட்டும் அப்பா, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, என் மேல ஆளிகை இறங்கட்டும், எங்கள் மேல ஒவ்வொரு மாதிரி ஆளிகை இறங்கட்டும் ஐயா, எங்களை முழுமையா ஆளிகை செய்ய, தொடு தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரே, மகிமுள்ள கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்வீராக, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க, சீச சீச சீச சீச, மகிமை மூடட்டு, அக்கினி மூடட்டு, மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா, ஆவியானவர் ஆளிகை செய்யுங்க ஐயா, எங்களுக்கு இறங்குமாப்பா, அன்னை பாசல பேசட்டு மாண்டவர், அன்னை பாசல பேசட்டு மாண்டவர், எங்களை அன்பான் இயேசித்து வழி நடத்துறேன், தகப்பறையை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எல்லா மக்களுக்காக துதிக்கிறோம், அந்த அப்பா அவருடைய வார்த்தையை அப்பா வெப்டி மூலமாக கர்த்தாவையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், ரேடியோ நிமித்தமாக கேட்கிற ஒவ்வொரு சனங்களையும் ஆசீர்வதிப்பீராக, ரட்சிப்பீராக, பரிசுத்தவன் அபிஷேகத்தில் நிரப்பீராக, அக்கீழ மூடுவீராக, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுமையா அப்பா, எங்களை எல்லாரும் அழிவின் பாதைக்கு, அழிவின் குழிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுவீராக, ரச்சா பெரிய காரியத்தை செய்யுங்க, எங்க பாவங்களா உங்களுக்கு மிதுகு பின்னால போடுகிறவரையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஒவ்வொருவரும் பற்றி குடித்துக் கொள்ளட்டுமே, ஆதிலிருந்து விசுவாச வளரட்டும் ஆண்டவர், ஆதிலிருந்து விசுவாச வளரட்டு, உலக காரியங்களிலிருந்து மீட்டுக் கொள்ளுமே அவருடைய பிள்ளைகளை, ஒவ்வொருவரும் யாரெல்லாம் ஆதியில இந்த விசுவாசத்தில் பின்வாங்கி அப்பா தூரமா போயிருந்தாங்களோ அவங்களெல்லாம் மீட்டுக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர், ஐயா மீட்டுக் கொள்ளுங்க, யாரை விடாதீங்க ஏசப்பா, விடாதீங்க ஏசப்பா, விடாதீங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் அப்பா அம்மை ஸ்தோத்திரம், ஆதிலிருந்து விசுவாசத்தை பின்வாங்கி ஆண்டவரே உலக காரியத்துக்குள்ள காலெடுத்து வைத்திருக்க ஒவ்வொரு சனங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர், மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர், மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர், உலக ஆசை பாசங்கள் எல்லாம் மாறி போயிடும் ஆண்டவர், என் தேவனுடைய அன்பு மாத்திரம் மாறாத அன்பு ஆண்டவர், ஹல்லேலூயா ஆண்டவரே, அன்னைக்கு நீ சொன்னீர் ஆண்டவரே ஸ்தோத்திரவே அப்பா, அவன் மீட்பர் உயிரோடு இருக்க சொன்ன தேவனே, இன்றைக்கு வரைக்கும் என்ன மாறவே இல்லை தேவனே, நான் எத்தனையோதோடு சோர்ந்து போனாலும் கூட ஒருவன் அவன் தாய் தேற்றி போல தேற்றி சொல்லி தேற்றினீங்க, ஆற்றினீங்க, அரவணைத்தீங்க ஆண்டவர, ஆசீர்வதித்து உயர்த்துமாப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க, கர்த்தருடைய வல்லக்கரம் தொட வேண்டும் என்று செபிக்கிற அதிசயங்கள் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர், நேசருடைய கரம் தாங்கட்டும், நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்தும், எங்கள் சீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபி எங்களை தொடரட்டும் ஐயா, நாங்கள் சீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும், நாங்கள் கர்த்தர் வீட்டிலே நீண்ட நாட்களாக நிலைத்திருக்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க, வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியெல்லாம் சகோதரில் குழந்தை பாக்கியத்தை தரணும், சமாளாத குடும்பங்களை சமாளித்து தரணும், கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாம் மாற்றணும் ஆண்டவர, அப்பா மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, உத்தமம் நேர்மை எங்களை காக்க கடவுது ஆண்டவரே, கிருபையுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உத்தமம் நேர்மை எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவர், காத்துக்கொள்ளும் ஐயா, தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாதியில கஷ்டப்படுற மக்களை விடுதலை செய்யுங்க, கண்ணீர்ல வேதனையா இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க, கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்க ஆண்டவர், வீடு கட்டுற மக்களுக்கு வீடு கட்டித்தாங்க, அவங்க நான் மகிழ்ப்படட்டும் கர்த்தாவே, ஆண்டவரேமே துதிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல அப்பா அம்மா நல்ல படிக்க உதவிச்சிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு சேரணும்னா காலேஜ் நல்ல காலேஜ் ஆயத்து பிடித்தாங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும் அப்பா, புதிய ஆண்டுல அப்பாமை ஸ்தோத்திரம், பணத்தேவைகள் சந்திங்க, பொருளாதார சந்திங்க ஆண்டவர், கர்த்தாவேமை ஸ்தோத்திரிக்கிறோம், பணத்தேவை சந்திங்க, பீஸ் கட்ட பணம் தாரும் ஆண்டவர், பெரிய காரியத்தை செய்யுங்க, நன்மைகளை செய்ய முடியாது செபிக்கிறோம், ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சரியாஸ் பண்ணாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம், அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு வந்து திரும்ப நம்மளையில அனுப்பிச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ள போறாரு. அதாங்க பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து
0: கர்த்தராய் இருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும், வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள இயங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமல இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்னு இருக்கு. கத்திர பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்திர பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருக ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம், கத்திர ராஜ்யத்துக்கு போன நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கத்திர ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள்.
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ண விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ அந்த காரியம் கத்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தா கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கத்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கத்தர் சொல்றாரு, அவருடைய தேவன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கத்த நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மள ஆயத்துப்படுது. அந்த நான் எங்க இருக்கேன், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புற பாத்தீங்க, நம்ம எங்க விரும்புவது, கத்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்குன்னு அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தா 95 லெட்டர் 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேல யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசேயர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கத்த நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலான நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்தர் தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்ல அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நான் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார், அதுதான் இந்த தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். அல்லேலூயா. அதுக்குத்தான் மேலானவர்களை நாம் நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யாரும் எப்படியோ நான் அதுதான் கர்த்தர் எப்ப வருவாரு தெரிஞ்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்கள் அறிந்து கொள்ளணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்கிறோம். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் படம் இப்படி கேட்கிறாங்க, பணம் பல அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கிறேன்னு சொன்னா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்ல, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம இப்ப எழுந்துட்டுங்கன்னா சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க இந்த டிவிடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்ப எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவியில என்ன எப்படி பாக்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பாக்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சி கூட கேட்கிறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சி இல்லை, தாக்கம் இல்லை, யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சியில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய் சிவர் கம்ப்யூட்டர் இப்பறாவது, இதுக்கு தான் பணத்தை கேட்கறேன். எங்களுக்கு சாப்பிட்றது கர்த்தர் போதுமான அளவு கொடுத்துருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிவசேஷம் எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: ஏனெனில்
1: இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தில் நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தரை எப்ப போல, எப்ப கர்த்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கர்த்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டவரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிரும். அதுதான் நம்ம சரீரம். சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு தான் நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டா சுனாசிமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவுள்ளவளா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவுள்ளவளா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டு இருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாரு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லியிருக்க. அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இது வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வர தங்க செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க. மெய் ஸ்தோத்திரமே வண்டி கொள்ள மெய் சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு வரே எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காத வடிக்கு போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷம் தாரும். அண்டு வரே உங்களை பார்த்து நேரம் விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிப்பிடட்டும் ஐயா. அண்டு வரே எத்தனையோ நோய்கள் அப்பா, எத்தனையோ ஜனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவீத்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்பா. ஒவ்வொரு மேலையும் தேவைய பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான கரித்து செய்ய, மகிமையான கரிச்சிங்க. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரு, உயர் வராத தடைகள் எல்லாம் நீக்கிப்படுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து குடுமையை அணைக்கிடுமையா, டைபஸ் ஆகணும் நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வரதை முடிச்சு சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பினாங்க, பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவ நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வைச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான வாய்க்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமபிதாவே ஆமே. கத்திர நம்ம ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010002229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலெல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: aslinkaram@gmail.com. Our website: handa

0: லூக்கான் சுவிசேஷம் 22 அதிகாரம் 29 வசனம்.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தினாரோ அதே போல நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த அல்ல, உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். நமக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அதை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அதிகமா நேசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும் சொல்லி நாங்கள் நம்ம எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும், ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2 வசனம்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்ம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம கிரியச்சிரமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக எதை செய்யறோமோ, கர்த்தருக்காக எந்த அளவுக்கு ஊழியிறோமோ, கர்த்தருக்காக நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ, கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ, அதுதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறேன். கர்த்தருக்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலத்துக்கு போகிற நாம என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக எதையா செய்யணும். அதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அது இல்லாட்டி உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 145 அதிகாரம் 13 வசனம்.
1: உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் நம்ம ஊரும் போகிறதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், செபிக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் போனா போதாது, நம்ம கூட சேர்ந்த நம்ம உறவினர், உற்றார் உறவினர், நம்ம வாசம் பண்ற இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். அதனால நம்ம மேல உடந்த கடமை, சுவிசேஷத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கும்போது நம்ம நமக்கு என்ன செய்யணும், எனக்கும் ஐயோன்னு கத்துறது எதுன்னு சொல்லுது. அந்த ராஜ்யத்தை எல்லாரும்

0: பெற்றுக் கொள்ளணும். நம்மளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட மாத்தும் போது அது எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அந்த இப்படி கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் வரணும். அந்த ராஜ்யம் சதா காலம்ல ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பெற்றி நம்ம சொல்லணும். சரி, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் மத்தேயு சுவிசேஷம் 4:17.
1: அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
0: மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்ன, என்னமோ பெரிய நம்ம ஏதோ செய்யும் போல அப்படிலாம் இல்ல. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு நம்ம சிந்தித்து பார்த்து முழுமையா கர்த்தரை திரும்ப வேண்டும். அதுதான், அதனால அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். முதல் எடுத்தோன்னு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். நம்ம முதல்ல கோவப்பட்டிருப்போம், ஒரு உதாரணத்துக்கு முதல்ல கோவப்பட்டிருப்போம். இப்ப நம்ம கோவப்படாம நம்மளால இருக்க முடியல. ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, எனக்கு எப்படியாவது மாத்திருங்கப்பா, என் தாயின் வயிற்றுல பிறந்த அந்த சென்ம சுபாவம் என்னை விட்டு மாற வேண்டும். ஆண்டவரே தாயின் வயிற்றுல பிறந்த நம்ம சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கோபப்படுது, அவங்க அம்மா மாதிரி அவங்க குடும்பத்துல இப்படி அவங்க இப்படிதான் கோபப்படுவாங்க, இப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நான் மனம் திரும்பணும். ஆண்டவரே இந்த காரியம் எனக்குள்ள வரவே கூடாதப்பா, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், சென்ம சுபாவம் எனக்கு நீக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு. அப்ப நமக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். வாசித்து பாருங்க 2 Corinthians 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின.
0: பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும். நம்ம கோபப்பட்டிருப்போம், போராம் போட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கத்திரி பிரியமில்லாத காரியம் எவ்வளவு காரியம் நமக்குள்ள இருக்கலாம். அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய சன்ம சுபாவம், என்னுடைய தாயின் வயிற்றுல பிறந்த சுபாவம் எனக்குள்ள நீக்கிப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் யாஸ்பாட்டை கேட்கணும். அப்ப நமக்கு என்ன சொல்லுங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டி, ஆண்டவர் தான் மாத்தணும். நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு கிறிஸ்துக்குள்ள அந்த புது சிருஷ்டியா இருக்க, பழையவில ஒளிந்து போன எல்லாம் புதிதான்னு சொன்னீரே, அந்த புதிதான சுபாவத்தை எனக்கு கொடுங்கப்பா, நீங்க என்னை மாத்துக்கணும் கேட்டா ஆண்டவர் மாத்துவார். சைக்கிள் புஸ்தகம் 18:30.
1: நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லாம் மீறி நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது பாவம்னு தெரியும், அதை தான் நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நேரம் பாக்குறது, நாட்கள் பாக்குறது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இது தப்பு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்கு தெரியும், அதவே நம்ம செய்வோம். அது அந்த காரியம் நம்ம என்ன செய்யறோம், கர்த்தருக்குள்ள வந்துட்டோம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து நம்ம என்ன செய்யணும், விடுதலை போறோம். சரி போறாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தர் படைத்த நாள், எல்லா நாளுமே கர்த்தருக்கு பிரியமான நாள், அந்த காரியத்தில் வந்து விடுதலை பெறணும். எத்தனை பேர் பாருங்க பழைய சுபாவத்திலே இருப்பாங்க, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன், இது இந்த கிழமை செய்யக்கூடாது, அந்த கிழமை செய்யக்கூடாது, இந்த மாசம் அந்த மாசம், இந்த நாள் பார்க்கறதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். வாசித்து பாருங்களேன், இந்த கலாத்தியர் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா 9:10 நிறைய பேர் அந்த காரியத்தில் இருக்கிறோம். அதுல எல்லாம் நம்ம என்ன செய்ய, விட்டு மனம் திரும்பணும்.
1: இப்பொழுதோ
0: நீங்கள் தேவனை அறிந்திருக்க
1: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
0: நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க இல்லாட்ட தேவன் உங்களை அறியப்பட்டிருக்க,
1: பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்பட
0: விரும்புவது எப்படி,
1: நாட்களையும்
0: மாதங்களையும்
1: காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே.
0: வேற போய் சொல்லுவாங்க, இந்த வருஷம் 8 வருஷங்க, இந்த வருஷம் திருமணம் நடக்கூடாது, 8 வருஷம் இது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வாசம் பாக்குறோம், மாசங்களை பாக்குறோம், வருஷங்களை பாக்குறோம், நாட்களை பாக்குறோம், மறுபடியும் அந்த காரியத்துக்கு நம்ம அடிமையிடுறோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுவோம், ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன செய்யணும், புது சிட்டியா இருக்கணும், பழையவில என்ன செய்யணும், ஒழிஞ்சு போற எல்லாம் புதிதாகணும். இந்த காரியத்துல தான் மனம் திரும்பணும். நிறைய பேர் இதில் மனம் திரும்புறது இல்ல, நிறைய பேர் நாள் பாக்குறதும் நேரம் பாக்குறதும் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், கர்த்தருடைய வேதம் சொல்றது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. பழையபடியும் நம்ம இந்த காலங்களை நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகணும். நிறைய பேர் அதை தான் நம்ம செய்யறோம். நிறைய காரியங்கள் இதுலேருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டு நிறைய பேர் இந்த காரியத்தில் மனம் திரும்பாம இருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் நம்ம பழைய காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு நம்ம செய்யவே கூடாது. கத்தடி வேதம் சொல்லுது, நிறைய மேல பழைய மனுஷர்கள் மற்றவங்களுக்கு காரியங்களை என்ன செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது. இறை மேல சொல்றாரு பாருங்க, இறைமை 10:2
1: புறஜாதிகளுடைய மார்க்கத்தை
0: கற்றுக்கொள்ளாதிருங்க. இருந்தோம் இப்ப அந்த காரியத்தை மனுஷர்கள் கற்றுக்கொள்ள கூடாது. நம்ம கிறிஸ்துக்கள் இருந்தா புது சிட்டியா இருக்கும். நாள் பார்க்க கூடாது, மாசம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, அப்புறம் அது என்ன வருஷம் பார்க்க கூடாது. இது இல்ல, இது இரட்டை வருஷம், இது ஒத்த வருஷம், ஒத்த வருஷத்துல மேரேஜ் ஆகலாம் நல்லது, ரெட்டை வருஷம் இருக்க கூடாது. இப்படி எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும். எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும்? இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா பழைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? விட்டு விலகிறதுக்கு கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பலன் கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த பெட்டி காரியம் எனக்குள்ள இருக்கப்ப அதான் எல்லாம் மீறலை விட்டு மனம் திரும்புங்கள். வாசிப்பா எசேக்கியேல் 18:30.
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
0: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள்.
0: எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள். எத்தனை பேர் இன்னும் பழைய காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம். இந்த காரியத்தை விட்டு நம்ம திரும்ப வேண்டும். திரும்பிட்டா போதும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிறதுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்து இருக்கிறாரா. ஏசாயின் புஸ்தகம் 55:7.
1: துன்மார்க்கன் தன் வழியையும்,
0: துன்மார்க்கன் தன் வழியையும்,
1: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு,
0: இன்னும் அந்த நினைவுகள் பழைய பாரம்பரிய நினைவுகளை விட்டு,
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
0: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
1: அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
0: அவர் அவன் மேல் என்ன செஞ்சிருவாரு, மனதுருகுவார்,
1: நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
0: தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
1: அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார்.
0: மன்னிக்கிறது எப்படி இருக்கிறாரா, தயை பெருத்திருக்கிறார். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் சொல்றோம். இன்னும் பழைய சுபாவத்தில் தான் இருக்கிறோம், பழைய எண்ணங்கள் இருக்கிறோம், பழைய சாஸ்திரத்துல இருக்கிறோம். சாஸ்திரம் எத்தனை பேர் சாஸ்திரம் பத்து கொண்டிருக்கீங்க? இந்த பழைய விதமான சாஸ்திரத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். கத்தலுக்கு வந்துட்டு உண்மைதான், ஆனா சாஸ்திர காரியங்கள் இந்த சாஸ்திரம் பார்க்கவே கூடாது. நம்ம பழைய காரியத்துக்கு நம்ம அடிமை ஆகவே கூடாது. நம்ம இப்படி இருக்கிறோமா, யாரால அப்படி இருக்கிறோமா, இன்னைக்கு நம்ம மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டார். மன்னிக்க தாய் பொறுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்கும், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தன் நம்ம நினைவு, நம்ம சிந்தனைகள், நம்ம நினைவுகளை சாஸ்திரம், அந்த காரியம், இந்த காரியம், அந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, சாதகம் எழுதுறது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் எந்த இடத்துல மனம் திரும்ப வேண்டும். முழுமையாக மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் வர போறாரு, அதுதான் சொல்றாரு. பழம்பல் 3:40.
1: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
0: நம்ம தான் நம்முடைய வழிகளை என்ன செய்கிறோம், சோதித்து ஆராய்ந்து
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் நம்மளே நானே நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க மற்ற வழி இல்ல, நம் வழிய சோதித்து என்ன ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப, என்னென்ன குறை இருக்கு, அந்தவரு என்ன காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்ய பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோகராஜ்யம் சமீபமாயிருச்சு. இன்னும் சாஸ்திரத்துக்கும் ஆட்களுக்கும் இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தால் பரலோக போக முடியும். எல்லாமே செஞ்சு இதில் நான் மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்க இந்த ஒண்ணுதானங்க தப்பு, அது ஒன்றும் பிரச்சனையிலும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 2:10.
1: எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம்,
0: ஒருவன் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டுட்டோம், கை கொண்டு இருந்தோம்,
1: ஒன்றிலே தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான்.
0: ஒன்றிலே தவறிட்டா என்ன செய்யுமா, எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். எங்க சொல்லியிருக்காரு, யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம உள்ள தெளிச்சு ஆராய்ந்து நம்ம வழிகளை ஆராய்ந்து நம்ம சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கே ரச்சினாலும், இன்றைக்கு அணுகினாலும், இந்த சின்ன சின்ன காரியம் யாராருக்குள்ள இருக்கோ இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதை நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்த்து நம்ம சோதித்து பார்த்து எதிலெல்லாம் நான் மாற வேண்டும், எதில் இருந்தாலும் விடுதலை பெற வேண்டவரே எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லித் தருவார். இந்த மாதிரி காரியத்தில் தான் நம்ம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக கத்து ராஜ்யத்துக்கு, முதல்ல கத்து ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் எத்தனை இருக்கு, அநேக பாசஸ்தலங்கள் உண்டு. ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போடுவேன், என்ன செய்யணும், என்ன செய்யணும் பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின,
0: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை,
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா,
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா. ஆண்டுட்டு அன்பு குருமா நமக்கு என்ன கொடுக்கிறார், தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹலேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம சமம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறது பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கத்தாவையுமே போற்றுகிறோமே வாழ்த்துகிறோம் ஐயா. கத்துடைய கிருபை, கத்துடைய பிரசனம், கத்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்களுடைய ஜீவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க. மே அறிந்து கொள்ள, மெண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. மோசை போல நாங்களும் உங்களிடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவரே, கத்தாவே எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீ கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். இறுதித்துல கத்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையும் முடி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா, சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்கள தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது, வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம், பெரும்பாடு நாள கஷ்டப்படுற மக்கள் மேல முடி வல்லம் இறங்கட்டுமே ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமைய, ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம், ஜெய்வனிகள், பெல்லிசனிகள், எல்லா கிரிகளையும் தேவனாய் கர்த்தர் நாமத்துல அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மணமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லம்ல ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கு சுதந்திரடி செய்யறே. எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, குழந்தை இல்லாம. நீ குழந்தை தர வேண்டும் செபிக்கிற, தர வேண்டுமாப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுதந்திரடி சொன்னீரு. மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்ச மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவர. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்துல சமான சந்தோஷம் தாரும். கண்டன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை கஷ்டத்தை மாத்தி வேலை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க. வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளையின் வேலை கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவர். குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கா நம்ம மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384849399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையார் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்புணையர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643101, நில்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB 0
5: COONOO அக்கௌண்ட் நம்பர் 10949001000002229. மே காட் பிளஸ் யூ.
6: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asmilkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்சை. ஹலேலூயா. அதுக்கு ஈடும் தோலத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோகத்துக்கு போகணும் சொன்னா என்ன செய்யணுமா பாருங்க. 1 கொரிந்தியர் 2:9
1: எழுதியிருக்கிறபடி
0: தேவன்
1: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவும் இல்லை
1: காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. அன்று அன்பு தேவனத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பாத்தீங்களா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ள என்ன வாக்குத்தத்தம் சொன்னார்? என் பிதா வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதவங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தில் அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 கொரிந்தியர் 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்யப்போகுது? கடந்து போறீங்க. உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னார், என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடி வந்து உங்களை இறைச்சுவேன், என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும். அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிற அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத அன்புடனே அன்பு
1: கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் நமக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும் போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களை என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறுன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
0: உன்
1: முழு மனதோடும்
0: அன்பு
1: கூறுவாயாக.
0: முழு இருதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கிட்ட இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுகிறதோடும் ஆத்மாத்தோடும் மனதோடும் அவர்கள் அன்பு குருவன் சொன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் பேசம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடம் மடம் மடம் மடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உளிரத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்து பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்குறா. அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்தினேன். பிதா எப்படி இயேசுக்கிறதுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நான் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கர்த்தர் ஊழியில் யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதான ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது.
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது.
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போக போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
0: தேவனாகிய கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார்.
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களும் அரசாழ்வார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்படுறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியுது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். அது ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும் நீயே ஆயத்தப்படுது.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக சமீபமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களானு போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, கர்த்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்தன்னு கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எது கூப்பிட்டு இருக்காரு, புல்லு கூப்பிட்டு இருக்காரு, புல்லுன்னு பூவி கூப்பிட்டு இருக்கிறாரு. நம்ம ஆத்தம எப்ப எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு, கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கர்த்தருக்கு என்று சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவரு தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்க போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் இருக்காங்க, எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்க நானும் போகணும். அப்படியெல்லாம் நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்கிறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அது கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானால் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி வீண் குழப்பம் எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்க, கத்தை எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதர்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்கா நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா. யாரு நமக்கு தோளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஊழியம் செஞ்சாலும் யார் பார்க்கிறார் நம்மளை? யார் பார்க்கிறா? ஆண்டவரே இயேசுக்கு பார்க்கிறார். அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். அன்று வருக ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கத்தர் ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். அன்றுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில பிடித்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போறார். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்று பலவீன அல்சரை குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆண்டவரே நீங்கள் தப்பா செய்யணும், நீங்கள் தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லை அவர் டீச்சரை கத்தனு சொன்னீங்களாமே, நீங்கள் செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்போ கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கினர் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதில் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துகிற பொல்லாது அசுத்தாவிய நஸ்ரேனாக இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்கள் ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க ஏசப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்ச ஏசப்பா, அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க ஏசப்பா. முது தண்டியில் வழியை குணமாக்குப்பா, முது தண்டு வழியை குணமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்மா கண்களை திறந்துவிடுங்க, அவங்க பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ, இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலாலே சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி ஒவ்வொருவரும் பார்க்கவும் அறிந்து கொள்ள அண்டிக் கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அப்புறப்படுத்தி செய்விக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக வந்துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்களெல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலுள்ள கஷ்டப்படுற மக்களை பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்களை திருமணம் நடக்க உதவிச்சிங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க, நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்பிடட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரமபிதாவே ஆமே. நம்ம செவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000002624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவியிலலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்லை. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப்ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website andabusers.in. God bless you.

0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. ஏசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சுக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஏசு தான். அதான் யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பார். ஆசு பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15.
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்
0: கொன்று போட்டாலும்
1: அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
0: அவர் மேல் நம்பிக்கை. சின்ன பிரச்சனை கர்த்தர் போட்டு சொல்லலாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கர்த்தர் சாவமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன்.

0: அது உறுதியாய் பற்றி பிடித்துக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் அவர் தான். நித்திய ஜீவன் நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்து போக முடியாது. ராமருக்கு நிறுவோம் 5:17.
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்து நினைச்சிருக்கேன், ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம்? 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா? ஹல்லேலூயா சொல்லமா? நம்ம அதுல ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்குத்தான் இந்த உலகத்துல எத்தனையோ பாடுகள், என்ன நிலை வந்தாலும் சரி அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கிறாரு? முதல்ல பார்த்த என்ன கொடுக்கிறாரு? வலது கருத்துல நம்மள தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு. அது மாத்திர எனக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மள என்ன செய்யறாரு? மகிமில சேர்த்துக்கிறாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமா கொடுக்கிறாரு. மூன்றாவது நம்மள என்ன செய்யறாரு? உயிரோட வச்சிருக்கிறாரு. நான்காவது என்ன கொடுக்கிறாரு? ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தா கிறிஸ்து இயேசு விழால நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன செய்ய போறோம்? 1000 வருஷம் ஆட்சியில ஆளிகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27.
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள
0: ராஜ்யங்களின்
1: ராஜரீகமும்
0: ஆளுகையும்
1: மகத்துவமும்
0: உன்னதமானவருடைய
1: பரிசுத்தவான்களாகிய
0: ஜனங்களுக்கு
1: கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்ற அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கருத்தை பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மள என்ன செய்யறாரு? நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு? மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு? பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு? உயிரோடு வைக்கிறாரு. நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுஷ்மா. அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் அவரோட நம்ம ஆளுகை செய்ய போறோம். பசுத்தான்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கத்தர் கொடுப்போறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னா கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? கத்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்க தான் ஆண்டவரை, எனக்கு யாரு இல்லப்பா, நீங்க தான் சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு தீர்க்காயசு தர. நம்ம ஒரு நாள் 1000 வருஷம் அரசு அரசியல் அவரோட அரசாழ்வோம். நித்திய ஜீவன் நம்ம தீர்க்காயசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பாரு. அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது. முடிவிலே நம்மை மகிமேலே ஏற்றுக்கொள்கிறது. நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைப்படி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். நான்காவதாக, நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார். நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு சேர்ந்து அரசாங்க போகிறோம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபமாடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா. உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்ட தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உம்மோடு கூட சேர்ந்தது உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்கள் இன்னும் வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ எல்லாரும், நமக்கு நன்றி.
1: பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, ஏசப்பா பலவீனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செய்வனிட்டு உடைத்துப்படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள் நோய்கள் பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசு தாபியான அபிஷேகம் அளவுலாம் ஊற்று மண்டவர வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்கள்ல திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கில்லா சவுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீட்க முடியாத மக்களுக்கு வீடை வீட்டுக்குள்ள கிருபை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. மே ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளித்து தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்கிறமே, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீவிரோம் பரமபிதாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestbombs@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-449-100-0002229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னும் இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website is asinkaram.com. God bless you.

0: கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அன்றைக்கு அநேக விருப்பம் உண்டு. நம்ம கர்த்தர் சொல்ற பூமி மேல அக்கினியை போடுறது இப்பொழுதே பற்றிய விரும்புறேன் நிறைய காரியத்தில் விரும்புறலாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இன்னொரு விருப்பம் என்ன, நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உள்ளத்தினோட உதட்டிலோட நம்ம பேசக்கூடாது, எதை செய்தாலும் என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் தருவார். நம்ம உள்ளத்துல உண்மை இல்லாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமே இல்லை. நம்ம உள்ளத்துல உண்மையா இருக்கமா? சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் எழுதுவாங்க, எதையோ சொல்லுவாங்க, ஆனா உண்மையும் உண்மையா இருக்காது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன விரும்புறாரா, உள்ளத்துல உண்மை இருக்கணும். உண்மையா இருக்க விரும்பலன்னு சொன்ன பரவாயில்ல, உள்ளத்துல உண்மை இருக்கணுமா? நம்ம பேச்சுல வார்த்தையில செய்கையில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். 1 Cor 1:9 வாசித்து பாருங்க.
1: உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.
0: நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எங்கேயோ இருந்த எல்லாரும் இருந்தா நம்ம சேற்றில உளையான சேற்றில கிடந்தோம், நம்ம அங்கிருந்து அழைத்து வந்தார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மளும் ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி புஸ்தகம் 20:6.
1: மனுஷன் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்?
0: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையா இருக்க, நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருக்கான்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா பேசுறலாம், பொய்யெல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க நான் இப்படி இருந்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி தங்களையே பிரஸ்தா பண்றாங்க. உண்மை அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னு சொல்லி நம்ம எத்தனையோ சனங்கள் நம்மள பாப்பாங்க. அது மாத்திர ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து பாப்பாரு, ஒரு பக்கம் இன்னொருத்தர் யாரு பாப்பா, பிசாசு நம்மளை பாப்பா. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பான். இவங்க பேசுறலாம், ஏதோ பேசுறாங்க, உண்மை மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும். ஏன் உண்மையா இருக்குன்னு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரோட இருக்கணும்னு சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? உண்மை, அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இருக்க முடியும். அழைக்கப்பட்டவர் ரெண்டாவது யாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர் மூணாவது யாரு, உண்மை உள்ளதான் கர்த்தரோட. உண்மையா இருந்தா தான் கர்த்தரோட இருக்க முடியும். கர்த்தர் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கர்த்தரோட இருப்பேன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறோம், அதுல உண்மையா இருக்கணும். நிறைய பேர் கர்த்தர் சமூகத்துல எதோ ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனா கரெக்டா கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன, யூதா சொல்றாரு ஒப்பு கொடுத்துல என்ன செய்யணுமா? யூதா 1:4, 3
1: பரிசுத்தவான்களுக்கு
0: ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட
1: விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும்.
0: நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன செய்யணும், விசுவாசத்தோடு தைரியமா போராட. ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஏதோ நம்ம யார்கிட்ட சொல்றோம், நம்ம வந்து இது இப்படி செய்வோம் அப்படி சொன்ன எங்க சொல்றோம்? தேவடைய சமூகத்துலதான் பிரசிங்ல ஒரு வசனம் இருக்கு, மனம் புதிரி தேவையில் சமூகத்துல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி. நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா கட்டாயம் அதுல என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தல் உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். எல்லாத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அதான் உள்ளத்துல உண்மை. வெளியே நம்ம உண்மை மாதிரி இருந்துடலாம், ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் அங்க இருப்பாங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம உண்மையா இருந்தா தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்கதான் பாக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் நெகேமியா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் 7-8
1: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு
0: அவனை
1: ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு.
0: அல்லேலூயா. யாருடைய இருதயம் உண்மை இருந்து கர்த்தருக்கு முன்பாக? அவருடைய ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தது? நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? முடிச்சளவுக்கு நம்ம எப்படியாவது உண்மையா இருக்க நம்ம பிரேசப்பட வேண்டும். உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க பிரேசப்பட வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்ததுதான். அதனால கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதிகமா தேவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலும் தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாசித்து பாருங்க, யாத்தியம் புஸ்தகம் 24:1.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா? சகல காரியங்களை ஆசீர்வித்து வந்தார். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இருந்தவ நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேட்க, நம்மளால முடியாது ஆண்டவரே, உண்மையுள்ளா மாறணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னால முடியல, நீங்க தான் என்ன மாத்தணும், உண்மையா இருக்கணும் சுவாமி, ஒப்பு கொடுத்துல உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், நான் செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தீரோ அதை ஆசையா பின்தொடர்தலையும் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. உண்மையா இருக்க மாதிரி நினைச்சிட்டு உண்மையெல்லாம் போனா கர்த்தர் உண்மையா இருக்கிறார். அழைத்தவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால நீங்கள் நான் உண்மையுள்ள இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 28:20.
1: உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் எப்படி எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுவாங்களா? பரிபூர்ண ஆசீர்வங்களை பெறுவான். நம்ம உண்மையுள்ள இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நம்ம கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் நம்ம உண்மையில்லாம வாழ்ந்துட்டு ஆண்டவரே, இனிமேலாத நாட்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறியுது, ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எப்ப வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஆவலோடு அவர் வருகைக்கு வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவர் சகல காரியத்தை ஆசீர்வித்தார். உண்மையுள்ள மனுஷன் எப்படி ஆசீர்வதப்படுறாங்களா? பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறாங்களா? கர்த்தாவே என்னையும் மாற்றும் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவது ஒரு பக்தரை பார்க்கிறோம். 8 12:7.
1: என் தாசனாகிய மோசேயோ
0: அப்படிப்பட்டவன் அல்ல.
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: மோசே வீடெங்கும் உண்மையுள்ள இருந்தாராம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் மோசையோட முகமுகமா சிநேகிதனோடு பேசுறது போல மோசையோட என்ன எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? யோசித்து பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 33:11.
1: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட என்ன எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே என் குடி பேசுங்கப்பா, என்னை உண்மையுள்ளலாம் மாற்றும், என் வாழ்க்கையில உண்மை இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திர விவாக புஸ்தகம் 34:10-12.
1: மோசே
0: எகிப்து தேசத்திலே
1: பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும்
0: செய்யும்படி
1: கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த
0: சகல அடையாளங்களையும் அற்புதங்களிலும்
1: அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த,
0: இஸ்ரேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் செய்த
1: சகல வல்லமையான கிரியைகளையும்
0: சகல வல்லமையான கிரியைகளையும்
1: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்,
0: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல,
0: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல
1: ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.
0: அது பிறகு என்ன சொல்ல, இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி கூட அந்த மாதிரி தீர்க்கதரிசி எழும்பினதில்லைன்னு சொல்லி விளங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா கர்த்தர் என்ன மோசை என்ன செஞ்சார், கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாரு, நீங்கள் நான் உண்மையிலே இருக்க பிரயாசப்படுவோம், ஆண்டு உப்பு கொடுப்போம், ஒவ்வொரு நாள் கேட்கணும், நம்ம பிரயாசமாக படணும், ஆண்டவரே நான் உண்மையிலா இருக்கணும் எல்லா காரியத்திலும், வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும், அவங்க பார்த்து சொல்லணும், இவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கிறிஸ்தவங்க வேலை செய்யறது கரெக்டா இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், ஒரு சின்ன பொய் கூட நமக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்துல ஐயோ இவங்களா ரொம்ப உண்மையா இருப்பாங்க, அவங்க ஜபத்துக்கு போறாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்க, ஒரு சின்ன பொய் கூட அவங்கள்ட்ட இருக்காது, கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அதே போல நம்ம ஊழிஞ்சறவங்க, எங்களை போல ஊழிஞ்சறவங்களும் நாங்க சாட்சியா இருக்கணும், இயேசு கிறிஸ்து எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. உண்மையா இருக்க வேண்டும். மோசம் உண்மையா இருந்தார், மொத யார் உண்மையா இருந்தார், ஆபரகம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசம் உண்மையா இருந்தார். அதனால மோசை கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, யாத்திரா புஸ்தகம் 11:3
1: மோசே என்பவன், எகிப்து தேசத்தில், பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும், ஜனங்களின் பார்வைக்கும், மிகவும் பெரியவனாயிருந்தான்,
0: ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்கார பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசை எப்படி இருந்தாரு, பெரியவனாயிருந்தார். யார் அப்படி மாத்தினது, தேவன் மாத்தினார். அவர் உண்மையா இருந்ததுனால தேவன் அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சு அவர் மாற்றி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய பார்வைக்கும் ஊழியக்காரருடைய பார்வைக்கும் மாசம் எப்படி இருந்தாரு, பெரியவன இருந்த காரணம் என்ன, ஆண்டருடைய பார்வையில் அவர் உண்மையா இருந்தார். என் வீடு எங்கும் உண்மையிலன்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையானவளே, நம்மளே பிரயாசப்படுவோம், ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரை என்னை மாற்றும், மோசை எங்களை போல பாடுள்ள மனசு தான் ஆண்டவர், அபரகாம எங்களை போல பாடுள்ள மனசு, அவங்க உண்மையா இருந்தாங்கப்பா, எங்கள் வாழ்க்கை உண்மை இருக்க உதவி செய்யமாண்டவர் சொல்லி கேட்போம். யாத்ரா புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம், மந்திரவாதிகளும், மோசைக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசைக்கு முன்னால யார் நிக்க முடியல, மந்திரவாதிகள் நிக்க முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு முன்னால மந்திரவாதி என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது, ஓடி போயிடணும். நம்ம மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம், மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும், நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆண்டோடைய வார்த்தை கேட்டிருக்கங்க ஏசப்பா, உங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அக்கீல மூடிக்கோங்க, என்ன பலவீனந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, எந்த மந்திரம் செய்வனிகள் இருந்தாலும் உடைத்து போடுங்க ஆண்டவரே, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிஞ்சிக்கொள்ளணும், தேவனை தெரியாத மக்கள் தேவனை தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்பாவை துதிக்கிறோம், ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமும் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அன்னிப்பாசில பேசியமை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கிறோம், மாறாதிக்கணும், அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. தகப்பரே தகப்பரே, என்ன தடைகள் இருந்தாலும் குடும்பத்தில் தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க, தடையில் அகற்ற முன் சொல்றான்னு சொல்லி மீகா 2:13 சொன்னீரே, தடையில் அகற்றி போடுங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பரே, இறக்கம் பாராட்டுங்க, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, அப்பா ஆற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, வயிற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவே மே ஸ்தோத்திரம், கற்பப்பை தொட்டு சுகமாக்கி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீர் ஆண்டவரே, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தரணும் ஏசப்பா, சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும் ஆண்டவரே, தொழில் செய்ற குடும்பங்களை ஆசிரியங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க ஏசப்பா, கேஸ்ல இருக்க மக்களை வெட்டிட்டாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவிலும் ஆற்றலும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. லோன் கிடைச்சா வீடு கட்டலான்னு நினைக்கிற மக்கள் லோன் கிடைக்கணும், வீடும் கட்டணும். உங்க மகத்துவம் நான் மகிப்படணும் ஆண்டவரே. பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்யுங்க, பலத்த அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க கர்த்தாவே. மை நோக்கி கெஞ்சுகிறோம், கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீரே. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டு பாதுகாத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு சொல்கிறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுபா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிடம் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மத்த ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.com. God bless you.

0: கத்தரோடு இணைஞ்சிருக்கணும். யோசப்பாத்து கத்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கத்தரோடு இருந்தாங்க. அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. நம்மளும் ஒவ்வொருவரும் கத்தரோட இணைஞ்சிருக்கணும், பைபிள் வாசிக்கணும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் நல்லா வாசிக்கணும், வசனம் தியானிக்கணும். அது மாத்திரல என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், உபாசம் இருக்கணும். மாசம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் உபாசம் இருக்கணும். நம்ம சரியா ஐயோ பலவீனமாயிருமே பலவீனமாயிரும் ஐயோ நான் பாஸ்டிங் தான் பலவீனம் இருக்குது, இருக்கக்கூடாது. பலவீனம் இருந்தாலும் பாஸ்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், செபிக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்ணீரோட பாவத்தை அறிக்கிட்டு செபிக்கணும். ஏதோ செவ்வாயில்ல ஆண்டவர் என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, என் பேரம்பதியை காப்பாத்துங்க, குடும்பம்லாம் ஆசீர்வதிக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனை சனங்களை நம்ம கண்ணுக்கு முன்னால அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்களை பாவத்தில் ஜீவிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது உள்ளத்துல கண்ணீர் வரும், கண்ணில் கண்ணீர் வரணும். அப்படி ஜெபிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வாண்டவர், என் பிள்ளைகளை ஆசீர்வீங்க, என் பேரம்பேத்தை ஆசீர்வீங்க. அது இல்லை ஜெபம், நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம உள்ளத்துல கண்ணீர் வரணும், வேதனை வரணும். அவங்கள பத்தி பின்னால் போய் பேசக்கூடாது, பாருங்க அவங்க வீட்டை எப்ப பாரு சண்டை, அவங்க சரியில்லைங்க, அவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு நீங்க குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யறது உறுதி. ஹல்லேலூயா. 27வது வசனம் ஆசிங்க, ரெண்டு நாளாகமும் 20:27 வசனம்.
1: பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களி கூற செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசப்பாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள்.
0: ஹல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் உபவாசம் ஜெபிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கர்த்தர் எப்படி அவங்களை திரும்ப பண்ணாரா, மகிழ்ச்சியோடே. யாராரு, யூதர்களோ எருசலேம் குடிகள்லாம் யோசபத்துல எப்படி பண்ணாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு வேதனையோடு தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிச்சாங்க, மகிழ்ச்சியோடு தேவன் போக செய்தார். நம்மள் வாழ்க்கையில் அப்படிதான் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும், உலக காரியத்தில் விடுதலை பெறணும். உலகமே வேணும், எனக்கு இது வேணும், அது ஒன்றும் இல்லை, கர்த்தருக்காக பெரிது. அதான் சொல்லு, நான் உலகத்தை நல்லதை போல உலகத்தில் அல்லன்னு சொல்லியிருக்காரு. உலக காரியத்தோடு இருந்த ஏசாமிக்கு நமக்கு பிரியமா இருக்க முடியாது, கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மொதல் யாரை பார்த்தோம், தாவீதுக்கு என்ன செஞ்சாரு, போன இடத்துல கர்த்த காப்பாத்தினார். சவுல் கையில தேவன் என்ன தாவீத ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவர் மகிமுள்ளர் மேல என்ன உண்டா இருந்துச்சு, காவல் உண்டா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன கொடுத்தாரு, சம்போரை கொடுத்தாரு. ஆலயத்துல யார் இருக்கா, கத்தர் இருக்கிறாரு. அப்புறம் மட்டும் என்ன செய்ய, பேரின் நதியினால கத்தர் என்ன செஞ்சாரு, தாகத்தை தீத்தாரு. அவரு கத்தோட சனங்களை கத்தர் என்ன செஞ்சாரு, நான் அழிக்கும் நன்மையினால திருப்தி ஆக்கினாரு. மூன்றாவதாக யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் சாதி மோவாப்பி சாதி அதுக்கு அப்போல உள்ளவங்கள வந்தாங்க. இவங்கெல்லாம் கண்ணீர் ஓடி செபிச்சாங்க, முழங்க உபாசம் இருந்து செபிச்சாங்க. அவங்க ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே சொல்லி தன்னை தாழ்த்தினாரு, என்ன செய்ய தெரியலேன்னு சொல்லி கண்ணுதான் போய் நோக்கி பார்க்குறேன்னு சொன்னாரு. கர்த்தர் சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம், யுத்தம் செய்ய நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அன்றை சொல்லி என்ன செஞ்சாரு, அவங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா இவங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணி அங்கே துதிச்சாங்க. அவ்வளவுதான், அவங்கள என்ன செஞ்சாங்க, ஒருத்தருக்குறதமா வெட்டுண்டு விழுந்தாங்க. யோசா பார்த்தோம், அந்த யூதர்களும் எருசலேம் குடிகளா போகும்போது எப்படி துக்கத்தில் போனாங்களா, மகிழ்ச்சியோட போனாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அன்ற அந்த ஆசீர்வாதத்தை தரது தான் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறாருன்னா கர்த்தர் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறது தான் தேவன் அந்த மாதிரி கொடுக்கிறாரு. அதை நம்ம விட்டுறோம், இந்த காலையில் கேட்டு இந்த காலையில் விட்டுட்டு போயிடுறோம். கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 22:17 வசனம், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவ ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து
0: அவரை தரிசித்தேன். பாத்தீங்களா, ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறாரு. பரிசுத்த பவுல் அங்க வந்திருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன செஞ்சாரா, ஞான திருஷ்டி அடைந்து அப்படின்னு தீர்க்க தரிசனம் வரங்களை பெற்றுட்டாரு. ஹல்லேலூயா. பவுல் என்ன செஞ்சாரு, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாரு. அவருக்கு என்ன கிடைச்சது, கண் திறக்கப்பட்டுச்சு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட தேவனுடைய ஆலயத்தில் உண்மையாகவே நம்ம செய்வோம்னால் கட்டாயம் நம்ம கர்த்தர் என்ன செய்வார், தீர்க்க தரிசனாவே நம்ம தருவார். அன்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுப்போம். நிறைய பேர் நிறைய பேர் தனியா வந்து செபிக்கிறீங்க, நல்லது. நீங்க என்ன செபிக்கிறீங்கன்னா இப்ப முக்கியம், நீங்க கர்த்தர் நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என்ன பரிசுத்தமான என் குடும்பம் ஆசிரியப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே அந்த வீடு பக்கத்தில் உள்ள இவங்க கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே இவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பேர் பேரா சொல்லி பாருங்க, உங்க குடும்பம் தன்னாலே ஆசிரியப்படும். அதான் ஆண்டு சொல்ல முதலாவது என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல நம்மள ஆண்டு அர்ப்பணிக்க வேண்டும், ஆண்டவரே என் பாவங்கள் தடையா இருக்குதாப்பா எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னியும், என் பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. முதல்ல நான் பாவத்தை அறிக்கிடணும், தோத்திரம் பண்ணணும், அப்புறம் நம்ம மக்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் செவிச்சு, கடைசியில் உங்க குடும்பத்துக்கு அவர் செவிச்சு பாருங்க, நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா ஹலேலூயா, கட்டாயம் ஆசீர்வதிப்பார். பவுல் போய் செவிச்சார், என்ன செஞ்சாரா, ஞான சிருஷ்டி அடைந்தார், அவர கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நம்மளும் தேவனை நோக்கி செபிச்சா கர்த்தர் நிச்சயமா நம்ம கண்களை திறப்பார். முத நம்ம பாவத்தை அறிக்கிடும். காரணம் என்ன, நம்ம தேவன் செபி கொடுக்காதபடிக்கு எது நம்ம மறைக்குது? யாசாயின் புஸ்தகம் 59:2
2: உங்கள் அக்கிரமங்களே,
0: உங்கள் அக்கிரமங்களே
2: உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும்,
0: உங்களுக்கும் உங்க தேவனுக்கும்
2: நடுவாக
0: நடுவாக
2: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: பாத்தீங்களா, உங்களுக்கும் உங்கள் தேவன் நடுவாக என்ன என்ன உண்டாக்குது, நம்ம அக்கிரமம் தான் நம்மளையும் தேவன் இப்படி பிரிக்குது.
2: உங்கள் பாவங்களே,
0: உங்கள் பாவங்களே
2: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு,
0: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி
2: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: நம்ம பாவம் நமக்கு இருந்தா மறைக்குது, அதனாலதான் முதல்ல ஆண்டுட்டு அறிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு வசனம் சொல்றாரு, விகுதியா செவன்னா கூட நாம என்ன செய்ய மாட்டேன், உங்க செவத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம மிகுதியா செவன்னா கூட கத்து நம்மளை கேட்க மாட்டாராம். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 1:15,
2: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்,
0: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்
2: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
0: நீங்கள் உங்கள் கைகளை விரிச்சு கெவிச்சாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
2: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும்
0: நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ண கூட என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அதுதான் முதல்ல பாவத்தை அறிக்கிடணும், முதல்ல ஆண்டை சோத்தரிக்கணும், ரெண்டாவது பாவத்தை அறிக்கிடணும், மூணாவது ஒருத்தருக்கா நீங்க செபிச்சீங்கன்னா கட்டாயம் ஆண்டை அற்புதம் செய்வார். ஹலேலூயா ஹலேலூயா. ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, ஆலயத்தில் இருக்கு. பரிசுத்த பவுல் வந்து ஆண்டவர் ஆலயத்தில் செவிச்சார், என்ன செஞ்சார், ஞான திருஷ்டி கண்கள் திறக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கிடைச்சிச்சு. நம்மளும் கர்த்தர் நோக்கி செவிக்கணும், செவிச்சா நமக்கு ஆண்டு

0: ஜெபிச்ச நம்ம காண்டர் தருவார். அப்படில இருந்தார் தாவீதுராஜா சொல்றாரு, சிங்கி தாவீதுராஜா சொல்றாரு பாருங்க, பதினேழாம் சங்கீத பதினஞ்ச வசனம்.
1: நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
0: நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
1: நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன்.
0: நான் தூங்கி முழிக்கும் போது உம்முடைய சாயனால திருப்தி, இரவெல்லாம் ஒரு ஆத்மா தேவன் நோக்கி செவிச்சிட்டு இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தி ஆகும். ஆண்டவர் பாக்குறாரு அவர் ஆத்மா திருப்தி ஆகுதுன்னு சொல்றாரு. நம்ம அந்த அளவுக்கு தேவனோடு இணைந்து வாழ வேண்டும். இங்கே தான் சொல்றாரு பாருங்க, 139 சங்கீதம் 18 வசனம்.
1: நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன்,
0: பாத்தீங்களா. நான் விழிச்சாலும் ஆண்டவர் உங்கள்கிட்ட இருக்கேன், உங்கள்கிட்ட பிரியல, உலகத்துக்கெல்லாம் போகல ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளதானா இருக்கிறேன் ஆண்டவரே, உலக என்னை தொடல ஆண்டவரே, நான் விழிக்கும் போது உங்களிடத்துல இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எங்கேயுமே போகல. எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. நம்ம செவிச்சுட்டே படுத்து அந்த நம்ம எந்திரிக்கும் அந்த துதி நம்ம வாயில இருந்துட்டே இருக்கும். அதான் சொல்ற, விழிக்கும் போது உம்மண்டதா இருக்கிற, உலகத்துக்குள்ள போகலான்ற, உலக என்னை தொடவே இல்லை, நான் தூங்கி முழிச்சு ஆனாலும் உம்மண்டதா இருக்கிறேன்றாரு. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 80 சங்கீதம் 3 வசனம்.
1: உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
0: உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
1: அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்.
0: அப்பொழுது ரட்சிக்கப்படும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, அப்பதான ரட்சிக்கப்படும். உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஐயா. இன்னொரு இடத்துல கேட்கிற கர்த்தாவே, முகத்தின் ஒளியின் மேல் பிரகாசிக்க பண்ணும்னு கேட்பாரு. 67 சங்கீதம் நினைக்கிறேன், 67 சங்கீதம்.
1: தேவரீர் எங்களுக்கு இறங்கி,
0: எங்களை
1: ஆசீர்வதித்து,
0: உங்களுடைய
1: முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்,
0: முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். நம்ம ஆண்டு முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும். அப்படியான நம்ம ஆண்டு எந்த அளவுக்கு நெருங்கி வைக்கணும் யோசிச்சு பாருங்க. கர்த்தடி முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆலயத்தில் இருக்கார். பரிசுத்த பவுல் தேவனை தரிசிச்சார், ஞான சிருஷ்டி அடைஞ்சாரு, தீர்க்கதரிசனம் கிடைச்சிச்சு, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். ஏதோ வந்தோம் போனோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டோம் போயிட்டோம், இல்லை உள்ளத்தை உடைச்சி கண்ணீரோடு கர்த்தர் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறாரு, செவிக்கணும். 89 சங்கீதம் 15 வசனம்.
1: அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள்,
0: அவர்கள் முகத்தின் வெளிச்சத்துல நடப்பாங்க, கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாங்க. அந்த அளவு கர்த்தரோடு இணைஞ்சிருந்தா அவர் முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க முடியும். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா. முத தாவியதை பார்த்தோம், தாவிய என்ன செஞ்சாரு, போற இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாத்தினாரு. ரெண்டாவது திருப்தி ஆகும். மூணாவது போகும்போது என்ன எப்படி பண்ணாங்க, துக்கமா பண்ணாங்களா, மகிழ்ச்சி. நாலாவது ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்போம் ஆண்டவர்ட. எல்லாரும் எழுந்து நின்று உண்மையாகவே ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஏதோ கேட்டு கேட்டு போயிடுற ஆண்டவரே. நாளைக்கு நம்முடையதா எல்லாருமே, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்க பாருங்க, பயங்கரமான ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும், எங்க பாருங்க கொள்ளை நோய், நல்லா இருக்காங்க என்ன ஆகுதுன்னு தெரியறது இல்ல, கேன்சருன்றாங்க எங்க பார்த்தாலும், திங்கோ காய்ச்சலுன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, எப்ப என்ன ஆகும் நமக்கு தெரியறது இல்ல. நம்ம நாளைக்கு நாளைக்கு நம்முடையதில்ல, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தரம் அதான் சகரம் பாடுது போல, உன் தருணம் இதுவென்றே உணர்ந்திடுவா. மனமே அந்த பாட்டை பாடி இன்னொரு ஒப்பு கொடுக்கலாமா.

0: கர்த்தருடைய சபைக்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தருடைய சபைக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை தான் நாம் பார்த்தோம். உதாரணமாக தாவீது, தாவீது மகிழ்ச்சியோடு கூட ஆலயத்தை நோக்கி ஓடி சென்றார். மகிழ்ச்சியோடு கூட அவர் ஆலயத்திற்கு வந்தார். அவர் சொன்னார், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்திற்குள் சென்று அவருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் பரியந்தம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அவர் வாஞ்சையோடு கூட அறிக்கை செய்தார். வேதம் என்ன சொன்னது? தீங்கு நாளிலே தாவீதை கர்த்தர் மறைத்தார். சவுளுடைய கைக்கு, சதிகாரன் சவுளுடைய கைக்கும், பலிகாரன் சவுளுடைய கைக்கும் ஆண்டவராய் கர்த்தர் தாவீதை மறைத்து பாதுகாத்தார். இன்றைக்கும் கூட நம்ம அர்ப்பணிப்போம், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வந்து எத்தனையோ நான் விளையாடினேன், ஆலயத்திற்கு வந்து நான் ஒரு கவனம் இல்லாமல் உட்கார்ந்தேன், என் நடையை காத்துக்கொள்ள நான் மறந்தேன், ஆலயத்திற்கு வந்து துதிக்க மறந்து போனேன், ஆலயத்திற்கு வந்து நீர் எனக்கு தந்த கிருபையை நான் சிந்திக்க மறந்து போனேன், அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே, தாவீதை போல மகிமை பார்க்க இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அப்ப ஆலயத்துல வந்து செபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆலயத்துல வந்து ஆராய்ச்சி செய்ய வசனத்தை ஆராய்ச்சி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். தாவீது போன இடத்துல எல்லாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றியது போல நம்மையும் இன்றைக்கு காப்பாற்ற போகிறார். நாம் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையால் நாம் திருப்தியாகும். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினாலே திருப்தியாவார்கள், ஆலயத்திலிருக்கு சம்பூர்ணத்தினால் நான் திருப்தி ஆக்குவேன், பேரின்ப நதியினாலும் நான் தாகத்தை திருப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்வோமா, ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன், வேதனையோடு வந்திருக்கேன், கவலையோடு வந்திருக்கேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நாம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவராக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன நன்மை உங்களுக்கு தேவையோ கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய பாதத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு, ஓ கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தருடைய ஜெப கூட்டத்துக்கு இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ நான் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர், தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் கூடி வந்திருக்க இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. யோசப்பா துக்கத்தோடு, பயத்தோடு, வேதனையோடு கூட எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து, உபவாசத்தோடு கூட சன்னிதானத்திலே வந்து அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். ஆண்டவரே, அப்ப இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை, உங்க கண்கள் உங்களுடைய முகத்தையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்குது என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் புறப்பட்டு போகும் பொழுது அவரும் இஸ்ரவேல் மக்களும் ஓ மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா பதிவிருந்த சத்துருக்கள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் உங்க வாழ்க்கையில விரோதமாய் போராடி கொண்டிருக்க சத்துருக்கள் யார் என்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கீங்க, ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, கர்த்தாவே என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது, இன்றைக்கு கர்த்தர் யுத்தம் செய்வீராக, கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்வீராக என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பவுலடிகள் தேவாலயத்தில் சென்று ஜெபம் பண்ணினார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஞான திருஷ்டி அடைந்தார், அவருடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது, அவர் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக் கொண்டார், அவர் கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கர்த்தரை தரிசித்தார். ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோமா, என் கண்களையும் திறந்து விடும் இன்றைக்கு, இப்போதைய மனக்கண்களை திறந்து விடும், நான் நம்மை பார்க்க முடிக்க என் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே, உன் முகத்தின் ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டும், உங்க முகத்தின் ஒளியினால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்க முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தருணம் கூட வீணாக போய்விடக் கூடாது. செலவழித்த ஒரு நிமிடம் திரும்ப வருவதில்லை, செலவழிந்த ஒரு நிமிடம் மறுபடியும் நமக்கு வரப்போவது கிடையாது. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கேப்பர்மா, எல்லாரும் கேட்போமா? கர்த்தாவே, தாவீதை ஆசீர்வதித்தவரே, தாவீதை தன் பெற்றோர், தன் உற்சார், தன்னுடைய என பெண சந்தைகள், தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் கூட மறந்த பொழுது நீர் மறவாமல் ஹல்லேலூயா தாவீதை நினைத்தள்ளி அவரை உயர்த்தினீரே. இன்றைக்கு எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, உங்க ஆசீர்வதிக்கிற கரம் எங்கள் மீது கடந்து வருவதாக. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. தாவீது கொடுத்த பாதுகாவலை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய வீட்டில் நன்மையால், உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் எங்கள் உள்ளங்களை திருப்தியாக்கும் என்று, என் குடும்பங்களை திருப்தியாக்கும் அப்பா, எங்களை தொடும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யோசபாத்துக்கு கொடுத்த மகிழ்ச்சி, வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும். யூத ஜனங்களை கொடுத்த வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. துக்கத்தோடு வந்திருக்கோம், இதோ நாங்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல்லும்படிக்கு இப்பொழுது எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் மாற்றவே ஆக. Alleluia. ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord. எங்களுக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் போராடுகிற தேவன். கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் இறங்குகிற தேவன். கர்த்தர் தம் ஜனங்களை யுத்தம் செய்கிற தேவன். Hallelujah. ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. இப்பொழுதே இறங்கும். பவுல் உமை தரிசித்தது போல எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. நாங்கள் உமை பார்க்க முடியும், எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே.
1: கடைசால அபிஷேகம் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் தொடும் ஐயா. கடைசால அபிஷேகம், கடைசால அபிஷேகம், கடைசால அபிஷேகம். வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. இப்ப இப்ப இப்ப இப்ப இறங்கட்டும் ராஜாவே. சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யோசபாத்தை யூதர்களும் மகிழ்ச்சியோடு போனாங்களா ஆண்டவரே? இங்கிருந்து மக்கள் மகிழ்ச்சியோடு செல்லட்டும் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு செல்லட்டும். ஜீவனுள்ள தெய்வமே, மெய்யான தெய்வமே, ஜீவிக்கிற மெய்யான தெய்வமே, இயேசுவே, ஒவ்வொரு ஆளிகை செய்யுங்க. அப்படி ஆளிகை எல்லாருமே இறங்கட்டும். எல்லாரும் இதயத்திலும் தங்கிருங்க, தங்கிருங்க, பாசம் பண்ணுங்க. எல்லாரும் ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க. அக்னி மூடுவதாக, தே பிரசுரம் மூடுவதாக, தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக, தே மகிமை மூடுவதாக. கர்த்தரே வல்லக்கரம். ஜீசஸ் ஜீசஸ், தொடும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க.
2: கேட்ட வசனம் எல்லாருக்கும் ஆத்மாத்துல பிரயோஜனப்படட்டும். தேவ பிரசுரம், தேவண்ட மகிமை, தேவண்ட அக்கிரி மூடட்டும். வியாதிகள் நோய்கள் பலவே நீங்கி போட்டு மந்திரம் செய்வரை உடைத்து படுங்க. பிசாசனுக்கு அழித்து படுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சம இல்லாத மக்கள் சமன் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுவிச்சிங்க. ஆண்மை கண்களை திறந்து விடுங்க. உண்மை அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள உதவிச்சிங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. வியாகம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க. திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கலாம் சார், குழந்தை பாய் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க. ஆன்மீக கண்களை திறந்துருங்க. ஜீவனுள்ள பிதாவே, உங்களோடு உருவாடக்கூடிய மனதை தாரு. இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையத்தை தாரு. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்துருங்க. அப்பா பிரிந்து கொடுங்க. நினைக்கிறவங்க நான் மட்டும் மகிழப்படட்டும். ஆண்டவரே வந்தது நல்லிருந்துச்சு. மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் போட்டும் ஆண்டவரே. அப்பா யோசபாத்தும் யூதர்களும் எருசலேம் ஜனங்களா மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றாங்களே ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு செல்ல கருவே தாருவங்க. நான் மகிழப்படட்டும். எல்லா துதிக்கான மாக்கிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பாநாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீரோம் பரவப்பிதாவே. ஆமே.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் ஸ்டார்டிங் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asmincaram@gmail.com. அவர் வெப்சைட்

0: கர்த்தர் தந்த வசனம் பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை என்ன செஞ்சிருக்கோம்? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு உள்ள ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்தாரு, அவர் ஆட்சித்து போயிடலாம் இல்ல. அதனால நம்ம என்ன செய்யணும்? இப்ப இந்த உலகத்தில் இருக்க போது நம்ம ஆயத்தத்தோடு இருக்கிறோம். நம்ம நிறைய வருகை பற்றி தான் நிறைய கத்திருக்கிறவையினாலும் தியானிக்கு கத்திருக்கிறவ கொடுத்தாரு. இப்போ நம்ம வர்றதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் இருக்கு. ஏன்னா நம்ம மேல தேவன் வைத்த அன்புனால இந்த உலகத்துல இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை இல்லையா? உலகத்துல எல்லாம் வாழ்ந்தாலும் ஒண்ணுமே இல்லை, கத்திர வரப்போறாரு. இப்ப நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப ஆண்டு வருவாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இப்ப நம்ம என்னெல்லாம் சொல்லி நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். இன்னைக்கு கத்திர இந்த வசனத்தை தான் ஆண்டு தந்திருக்கிறாரு. அப்ப இந்த வசனத்தின்படி தான் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லி அவர் வருகைக்கு நம்ம என்ன செஞ்சா அவர் ராஜ்யத்துக்கு போக முடியுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த உலகம் என்ன செஞ்சிருமா, ஒரு நாள் போயிடும். உலகம் நம்மளை ஒரு நாள் கைவிட்டுரும். உலக திரும்பி வளர்ந்த ஒரு நாள் உலகம் நம்மளை கைவிடும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. இந்த உலகத்தை நம்பி வாழ்ந்த ஒரு நாளுமே கைவிட போடுவோம். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது? கடந்து போவோம். இந்த உலகத்தை நம்பி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அது பெரிய கஷ்டம். அதனாலதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம எப்ப ஆண்டவர் வருகைக்கு நம்ம எப்படி இருந்தா ஆண்டவர் வருகை போலாம் அப்படின்னு நிறைய காரியத்தை நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இன்னும் இன்னைக்கு அதான் நம்ம பாக்குறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. நம்ம எப்படி இருந்தா பல்லவத்து போலாம் அப்படிங்கறத நம்ம தியானிக்க போறோம். லூக்காவின் சுவிசேஷம் 22:29.
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்கிறார், என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ராஜ்யத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். அப்ப நமக்கு ராஜ்யத்தை கத்த ஆண்டவராகிய இயேசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்து போல நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்ம சுருக்கமா தியானிக்க போறோம். முதல்ல நம்ம பார்க்கிறோம் எபிரேயன் புஸ்தகம் 13:14-15.
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: நிலையான நகரமுக்கு என்ன இல்ல? இங்கே இல்ல. நிலையான நகரமுக்கு இங்க இல்ல. நமக்கு இங்க இருக்க எத்தனை வீடு எவ்வளவுதான் சொத்து சுகம் நிறைய இருந்தாலும் இது நிலையானதல்ல. நமக்கு நிலையான நகரம் இங்க இல்ல. நிலையான நகரமுக்கு இல்ல.
1: வரப்போறதையே நாடி தேடுகிறோம்.
0: நம்ம என்ன செய்யணும்? வரப்போறதுதான் ஆண்டவராக இயேசுக்கு எப்போ வருவாருன்னு ஒவ்வொரு நாள் நம்ம உள்ளம் ஏங்கி தவிக்கிறது. வரப்போறதே நம்ம என்ன செய்யறோம்? நாடி தேடுகிறோம். எப்ப வருவாரு சொல்லி நாடி தேடுகிறோம்.
1: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
0: ஸ்தோத்திர பலி என்ன தேவனுக்கு செலுத்த கடவோம். அதைத்தான் நாடி தேடி அப்ப நம்ம ராஜ்யத்து போன என்ன செய்யணும்? எப்போ ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஈச்சி தானே நம்ம ஸ்தோத்திர பலி செலுத்த ரொம்ப கஷ்டம் இல்லையே? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம். எனக்கு படிக்க தெரியல, நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆண்டவரையும் துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் வரப்போறாரு. அதைத்தான் ஒவ்வொரு நாள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்போ வருவாருன்னு சொல்லி நாடி தேடிட்டு இருக்கிறோம். அறியாமே நம்ம இருதயம் ஏங்குது, எப்போ வருவாருன்னு சொல்லி. அப்ப அந்த ராட்சியது போனா நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் ஸ்தோத்திரப்பிள்ளையே கர்த்தருக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 22:3.
1: இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர்.
0: துதிக்கிறவங்க யாருக்குள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் பண்ணுகிறவரே பரிசுத்தர். நம்ம துதிச்சுட்டே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நமக்குள்ள அவர் வந்துருவார். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திர துதிச்சுட்டே இருக்கணும், சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம துதிக்கிறது அந்த சனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒரு நாள் அவர் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்போதும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரத்தை விடக்கூடாது. பெண்டிகோஸ்தே புஸ்தகம் 9:15
1: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
0: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு அருள ஈவு நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காரு, நமக்கு காற்றை கொடுத்திருக்காரு, மழையை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, அந்த கொரோனா சமயத்துல எத்தனை பேர் மூச்சு விட முடியாம மூச்சு விடுறதுக்காக எவ்வளவோ காரியங்களை செலவு பண்ணி கிடைக்கல அந்த சமயத்துல, அதனால எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. நமக்கெல்லாம் கத்திருப்பாருங்க. இப்ப எல்லாம் மூச்சு விடுறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் காற்றை கொடுத்திருக்கிறாரு, மழையை கொடுத்திருக்கிறாரு, தண்ணி வேண்டிய காரியங்கள், உண்ண உடம்பு, உடுத்த உட, தங்க இடம், நமக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு. சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊர் வாழ்க்கையிலும் சொல்லி முடியாத ஈவு, சொல்லி முடியாத காரியத்தை கர்த்தர் நம்ம செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் சொல்லி முடியாத ஈவுக்காக அவர் நினைச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பது அவர் சுத்த கிருபை தான். எத்தனை பேர் பாருங்க, நம்ம கொரோனா இறந்தவங்களை பார்க்கல, நம்ம நல்லவங்க கிடையாது. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செய்யற கிருபையா நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இன்னொருத்தர் வாசிக்கலாமா? 2 Corinthians 9:15
1: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
0: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு ஈவு நமக்கு தந்திருக்காரு. ஈவான்னு நினைச்சு பாருங்க, எவ்வளவு காரியம் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. 1 Thessalonians 5:18
1: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
0: எல்லாவற்றிலும் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்.
1: அப்படி செய்வதே
0: கிறிஸ்து இயேசுவுக்குள்
1: உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவ சித்தம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் சொல்லு. நன்மை வந்தா மாத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. தீமை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். வேற என்னையுமே நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. அதனாலதான் தாவீது சொல்றாரு, 34:1 எக்காலத்துல அவர் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும், எப்போதும் அவர் துதிக்கிற துதி என் வாயில இருக்குன்னு சொல்லி. அதே போல நீங்களும் கர்த்தரை எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொருவரும் துதியை கற்றுக்கொள்ளும். 34:1
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.
0: எக்காலத்திலும், துன்பமா, நஷ்டமா, லாபமா, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்.
1: அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
0: அவர் துதிக்கிற துதி எப்போதும், கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில எப்போதும் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை தேவன் நமக்கு அருள் செய்ய முடியாத ஆண்டவர்கிட்ட போராடி நம்ம சேவம் போனோம். ஆண்டவரே, எப்பயுமே நான் தூச்சிட்டு இருக்கணும் அப்பா, எப்பயுமே நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே, உங்க வீட்டு வாழ்தரவும் எழுதுறையும் சாயக்கூடாது. ஏன்னா இம்மாதிரி வரப்போறதான் நாடி தேடுறோம். அப்படிப்பட்ட வாங்கியிருக்கோம், நம்ம எப்போதும் தூச்சிடும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கர்த்தர் சீக்கிரம் வாங்க ஏசப்பா. அவர் வருகை நம்ம ஒரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் அப்படித்தான வாசிக்க கேட்டோம். பிலிப்பியன் புஸ்தகம் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு இந்த உலகம் இல்ல. இந்த உலகத்தில் வேசம் என்ன பண்ண போகுது, கடந்து போக போகுது, ஒண்ணுமே இல்ல. நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது.
1: அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற
0: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர்
1: வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: அங்கிருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வர நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டு வரப்போறாரு. நம்ம அந்த வருகைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம் பண்ண கத்திர கேளுங்க. ஆண்டவரே, நான் எப்பவும் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு பலன் கொடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க உதவி செய்ய, பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கணும். இரண்டாவதாக கத்திர வர்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்க என்ன செய்யணுமா பாருங்க, இப்பொழுது நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்துல இழைச்சிருக்கணும். விசுவாசம் நம்ம காண்டுட்டு கேட்கணும். ஆண்டவரே, விசுவாசத்தை தாங்க. ஆண்டவரே, விசுவாசம் இருந்தா தான் கத்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவரே ஏசுக்கிட்டு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:1-2
1: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
0: உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டம் வருது, எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகிறது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக.
1: தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்.
0: தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்.
1: என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்.
0: என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்.
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
0: அப்படி இல்லாதிருந்தால்
1: நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். நம்ம ஆண்டிடத்தில் விசுவாசம் இருக்கணும், பிதாவிடத்தில் விசுவாசம் இருக்கணும், யாசுபாட்டையும் நம்ம விசுவாசமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோட காத்திருக்கணும். அதான் தாவி சொல்றேன், விசுவாசியாவது இருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். 27 சங்கீதம் 13 வசனம்.
1: நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று
0: விசுவாசியாதிருந்தால்
1: கெட்டு போயிருப்பேன்.
0: விசுவாசம் நமக்கு எவ்வளவு அவசியம் பாத்தீங்களா? நானும் ஜீவனுள் தேசத்துல நன்மை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தா கெட்டு போயிருப்பேன். நமக்கு விசுவாசம் மிக மிக மிக அவசியம். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும் அப்பா, விசுவாசம் எனக்கு தாருன்னு சொல்லி கத்திட்டம் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதுக்கு நமக்கு நிறைய பாடுகள் வரும். அதனால பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது, விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். சரியா? விசுவாசம் ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் தரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திர நோக்கி நம்ம கெஞ்சி கேட்கணும், விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி. விசுவாசம் தான் மிக மிக நமக்கு அவசியம். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கன்னு சொல்லி விசுவாசத்தை கத்திட்டு கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். 1 Corinthians 16:13
1: விழித்திருங்கள்,
0: விசுவாசத்திலே நிலைத்திருங்கள்,
1: புருஷராயிருங்கள்,
0: திடன் கொள்ளுங்கள். விசுவாசத்துல என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும், விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே விசுவாசம் தாங்க ஆண்டவரே, விசுவாசத்தை நிலைத்திருக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே, விசுவாசம் எனக்கு தர வேண்டும், விசுவாசத்தை தாங்க ஆண்டவரேன் சொல்லி நம்ம கேட்கணும். விசுவாசத்துக்காக கெஞ்சி கேட்கணும், ஆண்டவரே விசுவாசம் தரணும் ஏசப்பா, விசுவாசம் எனக்கு தரணும், விசுவாசம் நிலைச்சிருக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் சொல்லி எபிரேயன் புஸ்தகம் 11:6 வாசிக்கிறோம்.
1: விசுவாசம் இல்லாமல்
0: தேவனுக்கு பிரியமா இருப்பது
1: கூடாத காரியம்.
0: அப்ப நம்ம விசுவாச ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே விசுவாசம் வேணும், ஆண்டவரே விசுவாசம் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 16:5
1: அதினாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு,
0: சபைகள் என்ன செஞ்ச அந்த காலத்துல சபைகள் விசுவாசத்தை சிறப்பட்டு
1: நாளுக்கு நாள் பெருகின.
0: நாளுக்கு நாள் அவங்க என்ன செஞ்சாங்க? பெருகிட்டே போயிட்டாங்க. விசுவாசத்தில் அவங்க திறப்பட்டாங்க. நம்மளும் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே விசுவாசம் எனக்கு தாருமப்பா, விசுவாசம் தாரும். நம்ம சபையிலே அப்படி கேட்கணும், ஆண்டவரே விசுவாசத்தில் திறப்பட்டு நாளுக்கு நாள் சபை பெருகணும், ஆண்டவரே அந்த விசுவாசம் எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். மார்க்கு விசேஷம் 4:40 பாருங்க.
1: அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்.
0: இயேசு கிறிஸ்து அங்க கூட இருக்கிறாரு. ஆனா வந்து கடலும் காற்றும் வரும்போது 39 வாசிப்பாரு.
1: அவர் எழுந்து
0: காற்றை அதட்டி
1: கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார்.
0: அப்பொழுது
1: காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
0: பாருங்களேன், காற்றை கடலின் அதட்டினவர், காற்றை படைச்சவர், கடலை படைச்சவர் சீசரோடு கூடத்தான் இருக்கிறார் படகுல. ஆனா அவங்க பயந்துட்டாங்க. அதே பார்த்தா நம்ம வாழ்க்கையிலும் கூட நமக்குள்ள கத்தர் இருக்காருன்னு தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம சோர்ந்துடுறோம். அத ஆண்டர் பார்த்து சொல்றாரு. இப்ப 40:4
1: அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்,
0: ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. என்ன பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். விசுவாசம் மட்டும் நம்ம ஒரு நாளும் ஒழிஞ்சு போகாத விடிக்கு கத்துட்டு கேட்கணும், ஆண்டவர் விசுவாசம் என்னை விட்டு குறைஞ்சிடக்கூடாதுப்பா, விசுவாசம் எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துட்டு ஒரு நாளும் கேட்கணும். அதனாலதான் வெளிப்படுத்தும் சேசுல 14:12 வாசிக்கலாமா,
1: தேவனுடைய கற்பனைகளையும்
0: கற்பனைகளையும்
1: இயேசுவின் மேலுள்ள
0: நல்லா பாருங்க, இயேசுவின் மேலுள்ள
1: விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய
0: போதும். பாத்தீங்க, விசுவாசம் கத்தர் மேல இருக்கிற விசுவாசம் எடுத்தா என்ன நம்ம காத்துக்கொள்ளணும். கத்த நம்ம கொடுத்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். விசுவாசம் இல்லாட்டா தான் பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அதனாலதான் கத்திர எல்லா நாளும் விசுவாசத்தை பத்தியே பேச சொல்றாரு. நிறைய பேருக்கு விசுவாசம் இல்ல, வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்து சோர்ந்துடுறாங்க. விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. அவர் தான் போனவர் ஜெமிச்சோம். விசுவாசம் தொடங்குறவரும் விசுவாசம் முடிக்கிறவரும் அவர் தான், ஆண்டவராக இயேசுக்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே விசுவாசம் எனக்கு தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் இல்லாம இருக்கிற எனக்கு விசுவாசம் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். முத பார்த்தா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும். ரெண்டாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனோம்னு சொல்லி என்ன செய்யணும், விசுவாசம் நமக்குள்ள வரணும். விசுவாசம் தாங்க ஆண்டவரே, விசுவாசம் இல்லாம இருக்கணும், விசுவாசம் தாங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா நமக்கு விசுவாசம் தருவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. மூன்றாவது, நம்ம பாடுகள் புத்தகத்தின் வழியா தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிற வேதத்தின் வழியை அறிந்து கொள்றோம். விசுவாசம் மட்டிருந்தால் போதாது, தோத்திரம் பண்ணால் போது உபத்திரமும் நமக்கு கட்டாயம் வரும். உத்தரங்கள் பாடுகள் வந்தாதான் நம்ம என்ன செய்ய பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இதுவரைக்கும் ஆண்டவரிடத்தை கேட்டிருக்கோம், அன்பின் தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தீபாருக்கு எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நீங்க சொன்னீங்களேப்பா, உலகம் கொடுக்கிற சமானத்தில் என்னோட சமானத்தை வைத்திருக்கிறவங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே கத்தாவே. நீங்க தான் உங்களை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமான் செபிக்கிற நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளும் கத்துடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்ய தரும் சொன்னீங்களேப்பா. அப்படியாக ஆசீர்வாதம் தாங்க, நிம்மதியை தாங்க, ஆறுதலை தாங்க, தேர்தலை தாங்கப்பா. கத்துடைய கரம் தாங்க வேண்டும் செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அவை நோக்கி கூப்பிட மருவத்தை அழிச்சு ஆபத்திலே நானே அவனோடு அவனை தப்பித்து அவனை கனப்பிடுத்தவேண்டி சொன்னீரே. எந்த ஆபத்து நேரம் கூட தேவனாய் கத்தாவை அவை நோக்கி கூப்பிடட்டும் அப்பா, அவை அன்றி கொள்ளட்டும் அப்பா, அவை சார்ந்து கொள்ளட்டும். நான் தப்பு ஊத்தி கனப்படுத்தேன்னு சொன்னீரே. எல்லா மக்களையும் கனப்படுத்துகிற தேவன் நீங்க ஆண்டவர. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். வேலையில ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், வேலையில ப்ரமோஷன் தாரும். வேலையில் கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிறோம், வேலையில் கன்ஃபார்மாக கிருபை தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய பிரச்சனையை மாத்திருங்க, கண்ணீரை தொடங்க, கடன் கஷ்டங்கள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளும் அன்றுவரையுமே துதிக்கிறோமப்பா. வேலை இழந்து பிறகு நிக்கிற மக்களுக்கு வேலை தாருமப்பா, நல்ல வேலை தந்து ஆசீர்வதிங்க சப்பா. கர்த்தாவே மே துதிக்கிறோம், அருமை ரட்சகராகிய தெய்வமே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோமப்பா. அப்பா திருமணம் ஆகாத மக்களுக்கு செபிக்கிறோமப்பா, திருமணத்தை ஆய்த்தபடி தாங்க அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க, குழந்தை பாய்க்கில்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தாங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம மகிழ்படட்டும் ஏசப்பா. அப்பா அம்மோட பார்த்துருந்து கெஞ்சுகிறோம், குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க ஏசப்பா, விடுதலை தாங்க. நன்மை செய்ய முடியாது செபிக்கிறோம். நீங்க தனப்பா சொன்னீங்க, நன்மையான இந்த தெய்வம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது, மாறுதலில் வேற்றுமையான எந்த நிலையிலும் சொன்னீங்களே. நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்பு காத்துக்கோங்க. கத்தோடி கிருபை நாளும் தாங்கட்டும் ஐயா. பெரிய காரியத்தை செய்ய ஆராயணமுடைய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்ய ஆசீர்வதி உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. சிவுள்ள பிதாவை எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாய் துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, தொழுது கொள்ளக்கூடிய மக்களாக மாற்றுங்க. பரம தகப்பனே உதவி செய்ய, உதவி செய்ய. சிறுப்பிள்ளைகளை ஆசீர்விக்கணும், பெரியவங்களே ஆசீர்விக்கணும், வாலிபர்களை ஆசீர்வதிக்கணும், வயதானவர்களே ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் நல்லா செபிக்க துதிக்க கிருபை தாங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா, மகிழ்படுத்துங்க. எல்லாருமே தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் கத்திர தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படுதுன்னு சொன்னீரே. அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாருமே தேடணும், அண்டி கொள்ளுமே, சார்ந்து கொள்ளட்டும் அப்பா. பெரிய பாக்கியத்தை தாரு சுவாமி, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம அகிமுக செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரம பிதாவே, ஆமேன். கத்தை நம்ம செவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கத்துடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாறிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14:2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும்
1: இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடியும் வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து திரும்ப நம்மளை நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ளப்போற. அதாங்க பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பாவில் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும் வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் பாடுகள்லாம் நம்மளால் சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மளை அறியாமையில இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இந்த உலகத்தில் நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்று பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்று இருக்கு. கத்திர பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்திர பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருகிற ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம் கத்திர ராஜ்யத்துக்கு போன நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கத்திர ராஜ்யத்தை நம்ம ஒருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள்
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும் சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர் அவங்களை வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோகம் தான் நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய தேவைன்னு சொல்கிறதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோம் என்னன்னு சொல்லி நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுது. அந்த நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். பார்த்தீங்க, நம்ம இங்கே விரும்புவது கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்தில் கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தால் 95 லெட்டர் 100 வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரமராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளையே நாடுங்கள்,
0: மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் புரியப்படும். அதான் சொல்றேன், மேலாளர்களை தேடுங்க. பூமிக்குரிய காரியத்தை நீங்க தேட வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்க தேட வேண்டியது என்னதுக்கு தேடணும்? மேலானவர்களை தேடுங்க, மேலானவைகள். அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம், அது அதுக்கு முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் மடியில் நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்தில் ஒன்று வேண்டாம். நல்லா பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்தில் அவருடைய மடியில் உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்தில் போய் அவர் மடியில் உட்காரணும். ஹலேலூயா. அதுக்கு தான் மேலானவர்களை நாம் நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்லை, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூப்பிட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான், கர்த்தர் எப்போ வருவாரு தேடிச்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேலே மாடி கட்டினாலும், என்னதான் நம்ம செஞ்சாலும், நம்ம எல்லாம் பண தேவையில், நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா, சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்களை அறிந்துக்கணும். அது ஒரே ஒரு வாஞ்சைதான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்குற எல்லாம் நினச்சிக்கிறாங்க, என்னடா பணம் பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்குறாங்க, பணம் பல அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏன் பணத்தை கேட்குறேன்னு சொன்னால், சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாமல் இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்போ நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம இப்போ எழுந்துக்கலாம், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்போ பாருங்க, இந்த டிவிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்னை மாதிரி பார்வையில்லாதவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டே இருக்காங்க, எப்பம் இப்போ எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்கள் எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில் என்ன எப்படி பார்க்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. ஹலேலூயா. ஹலேலூயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாது வரும், நாங்கள் எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்குவோம், நாங்கள் இயேசு அறிஞ்சிக்கணும், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வாஞ்சியோடு கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்து வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை, யாருக்காச்சும் சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில். ஆனால் பார்வை இல்லாதவங்க அவ்வளோ வாஞ்சியாக இப்போ கேட்குறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு? ஆண்டவர் ஐயா.

0: அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய் சுவர் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுக்கு தான் பணத்தை கேட்குறேன். எங்களுக்கு சாப்பிட்ற கத்தர் போதுமான அளவுக்கு கொடுத்துருக்குறாரு. ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 5:1-2.
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால
0: கட்டப்பட்ட
1: கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு? கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: ஏனெனில்
1: இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்ச தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கத்தட்டு எப்ப போகல, எப்ப கத்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கத்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூடாரம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம். இந்த சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூடாரம் அழிஞ்சு போயிடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு தான் நமக்குள்ள வாஞ்ச.
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவுள்ளவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி, நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார், அல்லேலூயா, கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவரே என்னை தேடி வந்தார், அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள், ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலாகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது, கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன சொல்லுவோம், பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிற அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப செபிக்க போறோம். இது வரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப செபிக்க போறோம். எங்களை அன்பாரு இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஸ்தூத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு வரையும் எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காத ஒடிக்கி போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷம் தாரும். அண்டு வரையே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிப்படட்டும் ஐயா. அன்றுவரே எத்தனையோ நோய்கள் அப்பா, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவித்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்போ, ஒவ்வொரு மேலையும் தேவையான பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்ய மகிமையான காரியச்சிங்க. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். அன்றுவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தாருங்க, வேலையில் உயர்வை தாரு, உயர் வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்க கொடுமையா, டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா, குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பெல்லாம் பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவங்கள நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரம பிதாவே. ஆமே. கத்திர சிவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, We are headed by

0: Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality-conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.com. God bless you.

0: இவரே மெய்யான தேவனோ நித்திய ஜீவன், அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க, அவர் தான் மெய்யான தேவன், அவர் தான் நித்திய ஜீவனுடையவர். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. ஏசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமையானவர்களே, அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது, விடா அப்படியா பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பார். வாசித்து பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15 வசனம்.
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்,
0: கொன்று போட்டாலும்
1: அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
0: அவர் மேல் நம்பிக்கை. சின்ன பிரச்சனை கர்த்தர் போட்டு சொல்லலாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கர்த்தர் சேவமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடித்துக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் அவர் தான். நித்திய ஜீவன் நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்து போக முடியாது. ராமருக்கு நிறுவோம் 5:17.
1: இயேசு கிறிஸ்து என்னும்,
0: இயேசு கிறிஸ்து என்னும்
1: ஒருவராலே,
0: ஒருவராலே
1: ஜீவனை அடைந்து,
0: ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது,
0: ஆளுவார்கள் என்பது
1: அதிக நிச்சயமாமே,
0: அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனால தான் என்ன சொல்ற, ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம், 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்குங்களா, அல்லேலூயா சொல்லமா. நம்ம அதில் ஆள வேண்டும், அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள், என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அது பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்குறாரு, முதல்ல பார்த்தா என்ன கொடுக்குறாரு, வலது கருத்தில் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திர எனக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்கிறாரு, மகிமில் சேர்த்துக்கிறார். ரெண்டாவது பூர்ண சமாதானமாக கொடுக்குறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவது என்ன கொடுக்குறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசமாக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசு விழால நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம், 1000 வருஷம் ஆட்சியில் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. தானியல் புஸ்தகம் 7:27.
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள,
0: வானத்தின் கீழெங்கும் உள்ள
1: ராஜ்யங்களின்,
0: ராஜ்யங்களின்
1: ராஜரீகமும்,
0: ராஜரீகமும்
1: ஆளுகையும்,
0: ஆளுகையும்
1: மகத்துவமும்,
0: மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய,
0: உன்னதமானவருடைய
1: பரிசுத்தவான்களாகிய,
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னத மாதிரி பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம்,
0: அவருடைய ராஜ்யம்
1: நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்,
0: சகல கர்த்தத்துவங்களும்
1: அவரை சேவித்து,
0: அவரை சேவித்து
1: அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்ற அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கத்தை பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மள என்ன செய்யறாரு, நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு, மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கறாரு, பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அலையில் ஜீவனும் தீர்க்காயுசம், அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் தான் அவரோட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். பசுத்தவன்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பறாது. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அலையிலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்கள் தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தீர்க்க ஆயுசு தர. ஒரு நாள் 1000 வருஷம் அரசு அரசியல் அவரோட அரசாழ்வோம். நித்தி சிவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது, முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது, நம் வலது கை பிடித்து தாங்குகிறார், இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைபடி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாய் நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். நான்காவதாக நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாராம். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா. உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூர்ண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்கிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க இந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டு தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உம்மோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்த பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கருத்த பயன்படுத்தும். தேங்க்யூ அல்லா, நமக்கு நன்றி.
1: முடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செய்வனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தி சந்தோஷத்தை தாரு, மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்தாவியான அபிஷேக அளவுலாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கெல்லாம் சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க அப்பா. வீடு மீக்க முடியாத மக்களுக்கு வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பெற்றோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாந்த தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்தடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்கிறமே, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீவிரவும் பரமபிதாவே. ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestbombs@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர்கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர்கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களில் சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்லை. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் .com. God bless you.

0: கத்தரோடு இணைஞ்சிருக்கிறோம். யோசப்பாத்து கத்தரோடு இருந்தாங்க, யூதர் சனங்க கத்தரோடு இருந்தாங்க, அது சாத்த ஓடியே போயிட்டான். ஹலேலூயா. நம்மளும் ஒவ்வொருவரும் கத்தரோட இணைஞ்சிருக்கணும், பைபிள் வாசிக்கணும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் நல்லா வாசிக்கணும், வசனம் தியானிக்கணும். அது மாத்திரல என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும். மாசம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் உபவாசம் இருக்கணும். நம்ம சரியா ஐயோ பலவீனமாயிருமே பலவீனமாயிரும், ஐயோ நான் பாஸ்டிங் தான் பலவீனம் இருக்குதுன்னு இருக்கக்கூடாது. பலவீனம் இருந்தாலும் பாஸ்டிங் இருக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், செபிக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்ணீரோட பாவத்தை அறிக்கிட்டு செபிக்கணும். ஏதோ செவ்வாயில்ல, ஆண்டவரே என் பிள்ளைகளை காப்பாத்துங்க, பேரம்பாத்தியை காப்பாத்துங்க, குடும்பம்லாம் ஆசீர்வதிக்கணும். அது மட்டும் இல்ல, எத்தனை சனங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னால அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க, எத்தனை சனங்களை பாவத்துல ஜீவிச்சிட்டு இருக்காங்க, அவங்களை பார்க்கும்போது உள்ளத்துல கண்ணீர் வரும், கண்ணில் கண்ணீர் வரணும். அப்படி செபிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வாண்டவர், என் பிள்ளைகளை ஆசீர்வங்க, என் பேரம்பாத்தி ஆசீர்வங்க. அது இல்லை செப்போம், நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம உள்ளத்துல கண்ணீர் வரணும், வேதனை வரணும். அவங்களை பத்தி பின்னால் போய் பேசக்கூடாது, பாருங்க அவங்க வீடு எப்ப பாரு சண்டை, அவங்க சரியில்லைங்க, அவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்காக கண்ணீரோடு செபிச்சிங்கன்னா கத்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறது உறுதி. ஹல்லேலூயா. 27வது வசனம் ஆசிங்க, ரெண்டு நாளாகமும் 20:27 வசனம்.
1: பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூர செய்தபடியால் யூத மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள்.
0: இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் உபவாசம் ஜெபிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கர்த்தர் எப்படி அவங்களை திரும்ப பண்ணாரா, மகிழ்ச்சியோட. யாராரு, யூதர்களோ எருசலேம் குடிகள்லாம் யோசபாத்தில எப்படி போனாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது மகிழ்ச்சியோடு வேதனையோடு ஆலய தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிச்சாங்க, மகிழ்ச்சியோடு தேவன் போக செய்தார். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும், உலக காரியத்தில் விடுதலை பெறணும். உலகமே வேணும் எனக்கு, இது வேணும் அது ஒன்றும் இல்லை, கத்திற்காக பெரிது. அதான் சொல்லு, நான் உலகத்தை நல்லதை போல உலகத்துல அல்லன்னு சொல்லியிருக்காரு. உலக காரியத்தோட இருந்த ஏசாமிக்கு நமக்கு பிரியமா இருக்க முடியாது, கத்திற்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம யார பார்த்தோம், தாவீதுக்கு என்ன செஞ்சாரு, போன இடத்துல கத்த காப்பாத்தினார். சவுல் கையில தேவன் என்ன செய்ய, தாவீத ஒப்பு கொடுக்கவே இல்லை. வங்கி முள்ளர் மேல என்ன உண்டா இருந்துச்சு, காவல் உண்டா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன கொடுத்தாரு, சம்போர கொடுத்தாரு. ஆலயத்துல யார் இருக்கா, கத்தர் இருக்கிறாரு. அப்புறம் மட்டும் என்ன சொல்ல, என்ன பேரின் நதியினால கத்தர் என்ன செஞ்சாரு, தாகத்தை தீத்தாரு. அவரு கத்தருடைய சனங்களை கத்தர் என்ன செஞ்சாரு, நான் அழிக்கும் நன்மையினால திருப்தி திருப்தி ஆக்கினாரு. மூன்றாவதாக யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் சாதி மாவாப்பி சாதி அதுக்கு அப்பால உள்ளவங்க வந்தாங்க, இவங்க எல்லாம் கண்ணீரோடு செபிச்சாங்க, முழங்க உபாச இருந்து செபிச்சாங்க. அவங்க ஆண்டவரே என் குண்டுமே தன்னை தாழ்த்தினாரு, என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி கண்ணுதான் போய் நோய் பார்க்குறேன்னு சொன்னாரு. கர்த்தர் சொன்ன, நீங்க பயப்பட வேண்டாம், யுத்தம் செய்ய நீங்களல்ல அப்படின்னு சொல்லி அன்று சொல்லி என்ன செஞ்சாரு, அவங்களுக்காக யுத்தம் செய்து எல்லா இவங்க போய் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, துதிச்சாங்க. அவ்வளவுதான், அவங்கள என்ன செஞ்சாங்க, ஒருத்தருக்குறதமா வெட்டுண்டு விழுந்தாங்க. யோசா பார்த்தோம், அந்த யூதர்களும் எருசலேம் குடிகளா போகும்போது எப்படி துக்கத்தோட போனாங்களா, மகிழ்ச்சியோட போனாங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு அன்ற அந்த ஆசீர்வாதத்தை தரது தான் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வாக்கு தத்தை தந்திருக்கிறாருன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறது தான் தேவன் அந்த மாதிரி கொடுக்கிறாரு. அதை நம்ம விட்டுறோம், இந்த காலையில கேட்டு இந்த காலையில விட்டுட்டு போயிடுறோம். கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 22:17 வசனம், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க.
1: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவ ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில்
0: ஞான திருஷ்டி அடைந்து
1: அவரை தரிசித்தேன்.
0: பாத்தீங்களா, ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறாரு. பரிசுத்த பவுல் அங்க வந்திருக்காரு, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, என்ன செஞ்சாரா, ஞான திருஷ்டி அடைந்து அப்படின்னு தீர்க்க தரிசனம் வரங்களை பெற்றுட்டாரு. ஹல்லேலூயா. பவுல் என்ன செஞ்சாரு, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணாரு. அவருக்கு என்ன கிடைச்சது, கண் திறக்கப்பட்டுச்சு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கூட தேவனுடைய ஆலயத்தில் உண்மையாகவே நம்ம செய்வோம்னால் கட்டாயம் நம்ம கர்த்தர் என்ன செய்வார், தீர்க்க தரிசனாவே நம்ம தருவார். அன்று முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுப்போம். நிறைய பேர் நிறைய பேர் தனியா வந்து செபிக்கிறீங்க, நல்லது. நீங்க என்ன செபிக்கிறீங்களோ இப்ப முக்கியம். நீங்க கர்த்தர் நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என்ன பரிசுத்தமான என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே அந்த வீடு பக்கத்தில் உள்ள கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே இவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் பேர் பேரா சொல்லி பாருங்க. உங்க குடும்பம் தன்னாலே ஆசீர்வதிக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்ல முதலாவது என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல் நம்ம ஆண்டவரை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே என் பாவங்கள் தடையா இருக்குதாப்பா, எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களெல்லாம் மன்னியும், என் பாவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. முதல் நான் பாவத்தை அறிக்கிடணும், தோத்திரம் பண்ணணும், அப்புறம் நம்ம மக்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் செவிச்சு, கடைசியில் உங்க குடும்பத்துக்கு அவர் செவிச்சு பாருங்க, நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா, கட்டாயம் ஆசீர்வதிப்பார். பவுல் போய் செவிச்சார், என்ன செஞ்சாரா, ஞான சிருஷ்டி அடைந்தார், அவர கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நம்மளும் தேவனை நோக்கி செவிச்சா கர்த்தர் நிச்சயமா நம்ம கண்களை திறப்பார். முத நம்ம பாவத்தை அறிக்கிடும். காரணம் என்ன, நம்ம தேவன் செவி கொடுக்காதபடி எது நம்மளை மறைக்குது? யாசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 2 வசனம்,
1: உங்கள் அக்கிரமங்களே,
0: உங்கள் அக்கிரமங்களே
1: உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும்,
0: உங்களுக்கும் உங்க தேவனுக்கும்
1: நடுவாக,
0: நடுவாக
1: பிரிவினை உண்டாக்குகிறது.
0: பாத்தீங்களா, உங்களுக்கும் உங்கள் தேவன் நடுவா என்ன உண்டாக்குது, நம்ம அக்கிரமம் தான் நம்மளையும் தேவனை இப்படி பிரிக்குது.
1: உங்கள் பாவங்களே,
0: உங்கள் பாவங்களே
1: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி,
0: அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி
1: அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: நம்ம பாவம் நமக்கு இருந்தா மறைக்குது, அதனாலதான் முதல்ல ஆண்டுட்டு அறிக்கிட்டு இருந்தோம். இன்னொரு வசனம் சொல்றாரு, மிகுதியா செவன்னா கூட நாம என்ன செய்ய மாட்டேன், உங்க செவத்தை கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம பாவம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம மிகுதியா செவன்னா கூட கத்து நம்ம கேட்க மாட்டாராம். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15,
1: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்,
0: நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும்
1: என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
0: நீங்கள் உங்கள் கைகளை விரிச்சு கெவிச்சாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன்.
1: நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும்
0: நீங்க மிகுதியாய் ஜெபம் பண்ண கூட என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அதுதான் முதல்ல பாவத்தை அறிக்கிடணும், முதல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும், ரெண்டாவது பாவத்தை அறிக்கிடணும், மூணாவது ஒவ்வொருத்தருக்கா நீங்க செபிச்சீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹலேலூயா, ஹலேலூயா. கத்திர எங்க இருக்கிறாரு, ஆலயத்தில் இருக்கு. பரிசுத்த பவுல் வந்து ஆண்டவரோட ஆலயத்தில் செவிச்சார், என்ன செஞ்சாரு, ஞான திருஷ்டி கண்கள் திறக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் கிடைச்சிச்சு. நம்மளும் கத்திர நோக்கி செவிக்கணும், செவிச்சா நமக்கு ஆண்டவர் தருவார். அப்படில இருந்தா தான் அவர் தாவீதுராஜா சொல்றாரு, இங்கே தாவீதுராஜா சொல்றாரு பாருங்க, 17 சங்கீதம் 15 வசனம்,
1: நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
0: நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன்,
1: நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நான்
0: தூங்கி முழிக்கும் போது உம்முடைய சாயனால திருப்தி, இரவெல்லாம் ஒரு ஆத்மா தேவனை நோக்கி செவிச்சிட்டு இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, நான் விழிக்கும் போது சாயலால் திருப்தி ஆகும். ஆண்டவர் பாக்குறாரு அவர் ஆத்மா திருப்தி ஆகுதுன்னு சொல்றாரு. நம்ம அந்த அளவுக்கு தேவனோடு இணைந்து வாழ வேண்டும். இங்கே தான் சொல்றாரு பாருங்க, 139 சங்கீதம் 18 வசனம்,
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். பாத்தீங்களா, நான் விழிச்சாலும் ஆண்டவர் உங்க இடத்துல இருக்கேன், உங்கள்ட்ட பிரியல, உலகத்துக்குலாம் போகல ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளதானா இருக்கிறேன் ஆண்டவரே, உலக என்னை தொடல ஆண்டவரே, நான் விழிக்கும் போது உங்களிடத்துல இருக்கிற ஆண்டவரே, நான் எங்கேயுமே போகல. எவ்வளவு பெரிய பெரிய பாக்கியம் பாத்தீங்களா, நம்ம செவிச்சுட்டே படுத்து அந்த நம்ம எந்திரிக்கும் அந்த துதி நம்ம வாயில இருந்துட்டே இருக்கும். அதான் சொல்ற, விழிக்கும் போது உம்மண்டதான் இருக்கிற, உலகத்துக்குள்ள போகலான்ற, உலக என்னை தொடவே இல்லை, நான் தூங்கி முழிச்சு ஆனாலும் உம்மண்டதான் இருக்கிறேன்றாரு. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது, யோசித்து பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. 80 சங்கீதம் 3 வசனம்,
1: உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
0: உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்,
1: அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்,
0: அப்பொழுது ரட்சிக்கணும், முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, அப்பதான ரட்சிக்கப்படும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் ஐயா. இன்னொரு இடத்துல கேட்கிற, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி என் மேல் பிரகாசிக்க பண்ணும்னு கேட்பாரு. 67 சங்கீதம் நினைக்கிறேன், 67 சங்கீதம்,
1: தேவரீர் எங்களுக்கு இறங்கி,
0: தேவரீர் எங்களுக்கு இறங்கி
1: எங்களை ஆசீர்வதித்து,
0: எங்களை ஆசீர்வித்து
1: உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்,
0: முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். நம்ம ஆண்டு முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும், அப்படியே நம்ம ஆண்டு எந்த அளவுக்கு நெருங்கி செவிக்கணும் யோசிச்சு பாருங்க. கர்த்தடி முகம் நம்ம மேல பிரகாசிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ஆண்டு ரோடு இருக்கணும். ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் ஆலயத்தில் இருக்கார். பரிசுத்த பவுல் தேவனை தரிசிச்சார், ஞான சிருஷ்டி அடைஞ்சாரு, தீர்க்கதரிசனம் கிடைச்சிச்சு, அவர் கண்கள் திறக்கப்பட்டது. நமக்கு அந்த பாக்கியத்தை தரணும். ஏதா வந்தோம் போனோம், அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சேவை பண்ணிட்டோம் போயிட்டோம், இல்ல உள்ளத்தை ஒடைச்சி கண்ணீரோடு கத்திரத்தில் உப்பு கொடுக்கணும். ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறாரு, செவிக்கணும். 89:15
1: அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள்.
0: அவர்கள் முகத்தின் வெளிச்சத்துல நடப்பாங்க, கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாங்க. அந்த அளவு கர்த்தரோடு இணைஞ்சிருந்தா அவர் முகத்தின் வெளிச்சத்தில் நடக்க முடியும். கர்த்தர் ஒப்பு கொடுப்போமா? முதல் தாவீதை பார்த்தோம், தாவீது என்ன செஞ்சாரு? போற இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாத்தினாரு. ரெண்டாவது திருப்தி ஆகும். மூணாவது போகும்போது என்ன செய்ய எப்படி பண்ணாங்க? துக்கமா பண்ணாங்களா? மகிழ்ச்சி. நாலாவது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கேட்போமாண்டு எல்லாரும் எழுந்து உண்மையாகவே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஏதோ கேட்டு கேட்டு போயிடுற ஆண்டவரே. நாளைக்கு நம்முடையது இல்லை அருமையானவர்களே, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. எங்க பாருங்க, பயங்கரமான ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும், எங்க பாருங்க கொள்ளை நோய். நல்லா இருக்காங்க, என்ன ஆகுதுன்னு தெரியறது இல்ல. கேன்சருன்றாங்க, எங்க பார்த்தாலும் திங்கோ காய்ச்சலுன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எப்ப என்ன ஆகும் நமக்கு தெரியுதுல. நம்ம நாளைக்கு நாளைக்கு நம்முடையதில்ல. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தரம் அதான் சகுனம் பாடுறது போல, உன் தருணம் இதுவென்றே உணர்ந்திடுவாய். அந்த பாட்டு பாடி இன்னொரு ஒப்பு கொடுக்கலாமா?

கர்த்தருடைய சபைக்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தருடைய சபைக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வரும்பொழுது, அவன் கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க வரும்பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை தான் நாம் பார்த்தோம். உதாரணமாக தாவீது, தாவீது மகிழ்ச்சியோடு கூட ஆலயத்தை நோக்கி ஓடி சென்றார். மகிழ்ச்சியோடு கூட அவர் ஆலயத்திற்கு வந்தார். அவர் சொன்னார், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்திற்குள் சென்று அவருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், என் ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் பரியந்தம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி அவர் வாஞ்சையோடு கூட அறிக்கை செய்தார். வேதம் என்ன சொன்னது? தீங்கு நாளிலே தாவீதை கர்த்தர் மறைத்தார். சவுளுடைய கைக்கு, சதிகாரன் சவுளுடைய கைக்கும், பலிகாரன் சவுளுடைய கைக்கும் ஆண்டவராய் கர்த்தர் தாவீதை மறைத்து பாதுகாத்தார். இன்றைக்கு கூட நம்ம அர்ப்பணிப்போம், ஆண்டவரே நான் ஆலயத்திற்கு வந்து எத்தனையோ நான் விளையாடினேன், ஆலயத்திற்கு வந்து நான் ஒரு கவனம் இல்லாமல் உட்கார்ந்தேன், என் நடையை காத்துக்கொள்ள நான் மறந்தேன், ஆலயத்திற்கு வந்து துதிக்க மறந்து போனேன், ஆலயத்திற்கு வந்து நீர் எனக்கு தந்த கிருபையை நான் சிந்திக்க மறந்து போனேன் அப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. தாவீதை போல மகிமை பார்க்க இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஆலயத்துல வந்து ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆலயத்துல வந்து ஆராய்ச்சி செய்ய, வசனத்தை ஆராய்ச்சி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். தாவீது போன இடத்துல எல்லாம் தாவீதை கர்த்தர் காப்பாற்றியது போல நம்மையும் இன்றைக்கு காப்பாற்ற போகிறார். நாம் அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையால் நாம் திருப்தி ஆகும். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினாலே திருப்தி ஆவார்கள், ஆலயத்திலிருக்க சம்பூர்ணத்தினால் நான் திருப்தி ஆக்குவேன், பேரின்ப நதியினாலும் நான் தாகத்தை தீர்ப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்லுவோமா, ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன், வேதனையோடு வந்திருக்கேன், கவலையோடு வந்திருக்கேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நாம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன நன்மை உங்களுக்கு தேவையோ கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய பாதத்திற்கு, கர்த்தருடைய சபைக்கு, ஓ கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தருடைய ஜெப கூட்டத்துக்கு இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீங்களோ நான் நடுவிலே இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர், அவர் ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர், தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் கூடி வந்திருக்க இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. யோசப்பா துக்கத்தோடு, பயத்தோடு, வேதனையோடு கூட எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுத்து உபவாசத்தோடு கூட சன்னிதானத்திலே வந்து அவன் கண்ணீரோடு ஜெபித்தான். ஆண்டவரே, அப்ப இந்த ஜனங்களுக்கு முன்பாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை, உங்க கண்கள் உங்களுடைய முகத்தையே எங்கள் கண்கள் நோக்கி பார்க்குது என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் புறப்பட்டு போகும் பொழுது அவரும் இஸ்ரேல் மக்களும் ஓ மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா பதிவிருந்த சத்துருக்கள் எல்லாம் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் உங்க வாழ்க்கையில விரோதமாய் போராடி கொண்டிருக்க சத்துருக்கள் யார் என்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிங்க. கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கீங்க, ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது, இன்றைக்கு கர்த்தர் யுத்தம் செய்வீராக, கர்த்தர் இன்றைக்கு கிரியை செய்வீராக என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார் இப்பொழுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பவுல் அடிகள் தேவ

0: சென்று ஜெபம் பண்ணினார், அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, ஞான திருஷ்டி அடைந்தார், அவர் ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது, அவர் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக் கொண்டார், அவர் கண்கள் திறக்கப்பட்டது, அவர் கர்த்தரை தரிசித்தார். ஹல்லேலூயா. நாம் சொல்லுமா, என் கண்களையும் திறந்து விடும் இன்றைக்கு, இப்ப என் மனக்கண்களை திறந்து விடும், நான் நம்மை பார்க்க முடிக்க என் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. உன் முகத்தின் ஒளியிலே நாங்கள் நடக்க வேண்டும், உங்க முகத்தின் ஒளியினால் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்கள் முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தருணம் கூட வீணா போய்விடக் கூடாது. செலவழித்த ஒரு நிமிடம் திரும்ப வருவதில்லை, செலவழிந்த ஒரு நிமிடம் மறுபடியும் நமக்கு வரப்போவது கிடையாது. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கேப்பருமா? எல்லாரும் கேட்போமா? கர்த்தாவே, தாவீதை ஆசீர்வதித்தவரே, தாவீதை தன் பெற்றோர், தன் உற்சார், தன்னுடைய என்ன சிந்தைகள், தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் கூட மறந்த பொழுது நீர் மறவாமல் ஹல்லேலூயா தாவீதை நினைத்தருளி அதை உயர்த்தினீரே. இன்றைக்கு எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, உங்க ஆசீர்வதிக்கிற கரம் எங்கள் மீது கடந்து வருவதாக. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தாவீது கொடுத்த பாதுகாவலை எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய வீட்டில் நன்மையால், உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் எங்கள் உள்ளங்களை திருப்தியாக்கும் என்று, என் குடும்பங்களை திருப்தியாக்கும் அப்பா, எங்களை தொடும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. யோசபாத்துக்கு கொடுத்த மகிழ்ச்சி, வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும். யூத ஜனங்களுக்கு கொடுத்த வெற்றியின் மகிழ்ச்சி எங்களுக்கும் தாரும் ஆண்டவரே. துக்கத்தோடு வந்திருக்கோம், இதோ நாங்கள் மகிழ்ச்சியோடு பொறுப்பட்டு செல்லும்படிக்கு இப்பொழுது எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றவே ராக. ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு இறங்கும், இறங்கும், இறங்கும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் போராடுகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் இறங்குகிற தேவன், கர்த்தர் தம் ஜனங்களை யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா, இப்பொழுதே இறங்கும். பவுல் உமை தரிசித்தது போல எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. நாங்கள் உமை பார்க்க முடியும், எங்கள் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே.
1: மகிழ்ச்சியோடு போனாங்களா ஆண்டவரே? இங்க இருந்து மக்கள் மகிழ்ச்சியோடு செல்லட்டும் ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு செல்லட்டும். ஜீவுள்ள தெய்வமே, மெய்யான தெய்வமே, ஜீவிக்கிற மெய்யான தெய்வமே, இயேசுவே, ஒவ்வொரு ஆளியை செய்யுங்க. அப்படி ஆளிக்கு எல்லாருமே இறங்கட்டும். எல்லாரும் இதயத்தையும் தங்கிருங்க, தங்கிருங்க, பாசம் பண்ணுங்க. எல்லாரும் ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க. அக்கினி மூடுவதாக, தே பிரசுர மூடுவதாக, தேவ கிருவை சூழ்ந்து கொள்வதாக, தே மகிமை மூடுவதாக. கர்த்தருடைய வல்லக்கரம் ஜீசஸ், ஜீசஸ். தொடும், தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க.
2: கேட்ட அவசரம் எல்லாருக்கும் ஆத்மாத்துல பிரயோஜனப்படட்டும். தேவ பிரசுரம், தேவண்ட மகிமை, தேவண்ட அக்கிரி மூடட்டும். வியாதிகள், நோய்கள், பலவே நீங்கி போட்டு மந்திரம் செய்வரை உடைத்து போடுங்க. பிசாசுக்கு அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பை தரணும். சம இல்லாத மக்கள் சமன் தரணும். கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்களை திறந்து விடுங்க. உண்மை அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள உதவிச்சிங்க. தொழில் சிற குடும்பங்கள் ஆசிரியங்க, வியாபாரம் சிற குடும்பங்கள் ஆசிரியங்க. கேசில இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. வியாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க. திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கெல்லாம் சவுல் குழந்தை பாய் தரும். கடனோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்க. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க. ஜீவனுள்ள பிதாவே, உங்களோடு உருவாடக்கூடிய மனதை தாரும். இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய வாக்கியத்தை தாரும். ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்துருங்க. அப்பா பிரிந்து கொடுங்க. நினைக்கிறவங்க நான் மட்டும் மகிழ்ப்பிடட்டும். ஆண்டவரே, வந்தது நல்லிருந்துச்சு. மகிழ்ச்சியோடு உங்கள் பிள்ளைகள் போட்டும் ஆண்டவரே. அப்பா யோசபாத்தும் யூதர்களும் எருசலேம் ஜனங்களா மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றாங்களா ஆண்டவரே? உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு செல்ல கருவே தாருவங்க. நான் மகிழ்ப்பிடட்டும். எல்லா துதிக்கான மாக்கிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிறோம் பரவப்பிதாவே. ஆமே.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கொடுத்து துதிக்கின்றோம். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்டா டீசர் டாட்டின் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்டா டீசர் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்ட்

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 93 84 84 13 99 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
2: வசந்த மனம் அசதியா இருக்கவே கூடாது.
3: ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள்.
2: உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. எப்ப நம்ம பேர் பரலோகத்தில் எழுதுறாரு? லூக்கான சுவிசேஷம் 10:1
3: இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற எழுபது பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும்
2: இடங்களுக்கும்
3: அவர்களை தமக்கு முன்னே 2 2 பேராக அனுப்பினார்.
2: அங்க ஊழியம் செய்வதங்களுக்கு தான் குறித்து நீங்க சொல்றாரு. கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்போது நம்ம பேர் எங்க எழுதி வச்சிருக்காரு? சீப்பத்துல எழுதி வச்சிருக்காரு. அப்ப நம்ம சீப்பத்துல பேர்கள் எங்க போவோம்? நம்ம எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, பரலோகத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரி ஊழியத்துக்கு ஏதாவது பிரயாசப்படணும். முதல் ரட்சிக்கப்பட்டவங்க பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்? கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது, கர்த்தருக்காக ஊழியத்தை தாங்கும் போது, கர்த்தர் ஊழியத்துக்கு பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க இருக்குது? ஊழியம் செய்யாதவங்களுக்கும் அந்நாளில் வித்தியாசத்தை காண்பீர்கள். மல்கியான் புஸ்தகம் 3:18
3: அப்பொழுது நீங்கள்
2: நீதிமானுக்கும்
3: துன்மார்க்கனுக்கும்
2: தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும்
3: அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்.
2: ஊழியம் செஞ்சா கர்த்தருடைய ஒரு நாள் வித்தியாசத்தை காண்போம், சரிமா? ஊழியம் செய்தனால கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க எது என்ன எந்த அளவுக்கு கர்த்தருக்காக ஊழிங் செய்றீங்களோ உங்களை என்ன செய்வாரு, ஊழிங் செய்யறவங்களுக்கும் அதனால என்ன செய்வோம், வித்தியாசத்தை காண்போம். அதனால இந்த உலகத்தில் இருக்கும் போது நாம ஊழியத்தை செய்ய வேண்டும். அதான் சொன்னார் ஆண்டவர் சொன்னார், அவன் அவனுக்கு அளிக்கும் பலன், நம்ம என்ன கத்திற்கா செய்யறோமோ அந்த பலனை கத்தர் கொண்டு வருவார். ஹலேலூயா, ஹலேலூயா. முதல்ல என்ன செய்ய, நம் பேரு ரட்சிக்கப்பட்ட பேர் எங்க எழுதி வச்சிருக்கிறாரு, எங்க பரலோகத்துல ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. ரெண்டாவது ரெண்டாவது யாரு, யார் பேரு சிவபோஸ்ட் எழுதுறாங்களா, கத்திற்காக பிரயாசப்படுறவங்களுக்காக சிகிச்சையை அறிவிக்கிறதுக்கு பிரயாசப்படுறவங்க பேரை சிவபோஸ்ட்ல எழுதுறாரு. அது மாத்திர கத்திர்க்க ஊழிஞ்சவங்க பேரையும் சிவபோஸ்தில எழுதிடுறாரு, சிவபோஸ்தில எழுதுறாரு. அப்ப நான் பரலோகத்துல இருப்போம். ஹலேலூயா. நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, இந்த உலகத்தில் இல்ல. நம்ம குடியிருப்பு இந்த உலகத்தில் நல்ல வாழ்ந்த 80-70 வருஷம் பலத்தின் மிகுதி இருந்தால் 100 வயசு கூட வாழலாம், அதுக்கு மேல இருக்க முடியாது. ஆனா அன்னைக்கு போகும்போது பரலோகத்தில் வெளிச்சத்துல நம்ம நடப்போம். அது மாத்திர நம்ம பேர் சீஃப் போஸ்டில் எழுதியிருந்தா பரலோகத்தில் இருப்போம். அல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 25:10
3: அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார்.
2: ஆயத்தமாயிருந்தவர்கள்
3: அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள்.
2: அவரோட கூட எங்க செஞ்சு எங்க பிரவேசித்தாங்க, கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள்.
3: கதவும் அடைக்கப்பட்டது.
2: அப்ப நம்ம பரலோக்கு போன மூன்றாவது என்ன செய்யணும் சொல்லுங்க, மூணாவது என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். முதல் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்தில் நடப்போம். ரெண்டாவது நம்ம பேர சீஃப் போஸ்டில் இருந்தா பரலோகத்தில் நடப்போம். மூன்றாவது என்ன செய்யணும், நம்ம ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தும் விசேஷம் 19:7
3: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
2: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி அவருக்கு செலுத்த கடவோம்.
3: ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
2: அவருடைய மனைவி தன்னை என்ன செஞ்சாங்க, ஆயத்தம் பண்ணாரு. முதல் ஆயத்தமா இருந்தவங்க பரலோகத்தில் பிரவேசித்தாங்க, கதவும் அடைக்கப்பட்டுச்சு. இங்க வேதத்தில் வசிக்கும் கர்த்தருடைய மனைவி மனவாட்டியா இருப்போம்னா என்ன செய்யணும், தன்னை மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ண, நம்மதான் நம்மளை ஆயத்தம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வெளிச்சத்தை கர்த்தருடைய வேதம் தான் நம்ம காலில் தீபமும் பாதிக்கு வெளிச்சமா இருக்குது. கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசித்து வாசித்து கர்த்தருடைய வேதத்தின் வெளிச்சத்துல நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து நம்ம ஆயத்தமா இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். மனைவி தந்தை ஆயத்தம் பண்ணினால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் பண்ணணும். பைபிள் வாசிக்கணும், வேதத்தை வாசித்து வாசித்து உள்ளத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் எங்க இருக்கிறேன், என்ன செஞ்சிருக்கேன், ஆயத்தமா இருக்கேனா இல்லையான்னு சொல்லி நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வசனம் காலுகளுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வசனத்தை நம்ம அதிகமாய் வாசிக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் இருந்தார்னா வந்து என்ன சரி, பாவத்தை குறிச்சோ நீதி குறிச்சோ நாய் திருப்பு குறிச்சோ உலகத்தை கண்டித்து எல்லா காரியத்தையும் நம்ம சொல்லி தருவார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சத்தியாவியர் வந்து உங்களை எதுக்கு எவ்வளவு நடத்துறாரா, சகல சத்தியக்குள்ள நடத்துவார். பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளணும், வசனத்தை அதிகமா வாசிக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் வாசித்தாதான் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தா கர்த்தரை அறிஞ்சு கொள்ள முடியும். வாசித்து பாருங்க, 1 Yohan 2:20 ஏன் பரிசுத்தாவியானவர்,
3: நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று,
2: நீங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று
3: சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள்.
2: சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருந்தா சகலத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரல கர்த்தருடைய வேதத்தை அறிஞ்சு கொள்றதுதான் நம்ம கர்த்தரை அறிஞ்சு கொள்ள முடியும். அதிகதிகமா வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும், வாசித்து வாசித்து கர்த்தரை அறிஞ்சு கொள்ள முடியும். அல்லேலூயா. அழிஞ்சு கொண்டா நம்ம ஆயத்தப்பட முடியும். மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். ஆமோசின் புஸ்தகம் 4:12 கடைசி,
3: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
2: உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணும், ஆயத்தப்படு. சும்மா நம்ம சந்திக்க போக முடியாது, ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உன் தேவனை சந்திக்க முடி ஆயத்தப்படு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகத்துல ஏதோ எப்படியா சந்திச்சிடலாம் நம்ம நினைச்சிடக்கூடாது. உன் தேவனை சந்திக்க முடியாது, என்ன செய்யணுங்க, ஆயத்தப்படு. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போயிடும். தேவனை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை சந்திக்க ஆயத்தப்படணும். தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்கணும். 45:13-15.
3: ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள்.
2: ராஜகுமாரத்தி எப்படி இருக்கிறாங்களா? உள்ளான பூரண மகிமை உள்ளவர்.
3: அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது.
2: அவர் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது.
3: சித்திர தையலாடை தரித்தவளாய்,
2: சித்திர தையலாடை தரித்தவளாய்
3: ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள்.
2: ராஜாவிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள்.
3: அவள் பின்னாலே செல்லும்,
2: அவள் பின்னாலே செல்லும்
3: அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள்.
2: அவள் பின்னாலே செல்லும் தோழிகளாகிய கன்னிகள்
3: உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள்.
2: உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள்.
3: அவர்கள் மகிழ்ச்சியோடும்,
2: அவர் மகிழ்ச்சியோடும்
3: களிப்போடும் வந்து,
2: மகிழ்ச்சியோடும் களிப்போடு வந்து
3: ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள்.
2: ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படி வருவாங்களா? அவங்க மகிழ்ச்சியோடு களிப்போடு வந்து ராஜா அரண்மனைக்குள்ள பிரவேசிப்பார்கள். அதில் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நம்ம சபையர் எல்லாரும் அதுல இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சபையர் யாவரும் அதுல இருந்து இருக்கணும். மகிழ்ச்சியோடும் களிப்போடு அந்த அரண்மனைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அதில் ஒவ்வொருத்தர் அதில் இருக்கணும். இப்பே நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. எபேசியர் புஸ்தகம் 4:23.
3: உங்கள் உள்ளத்திலே,
2: உங்க உள்ளத்திலே
3: புதிதான ஆவி உள்ளவர்களாகி,
2: புதிதான ஆவி உள்ளவர்களாகி உள்ளத்துல புதிதான ஆவியை கேட்கணும். ஆண்டவரே, புதிதான ஆவியான உள்ளத்துல வைங்கப்பா. புதிதான ஆவி எனக்கு தாரு. எனக்கு உள்ளம் புதிதான ஆவியில் நிறைஞ்சிருக்கணும் ஐயா. புதிதான ஆவி எனக்கு தாருன்னு சொல்லி நம்ம கேட்டா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? புதிதான ஆவியை நமக்கு தருவார். நம்ம ஒரு நாள் கேட்கணும். நம்ம எப்படி இருக்கணும் கர்த்தர் வேதம் சொல்லி பாருங்க. பொன்னி பேதின் புஸ்தகம் 3:4.
3: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற,
2: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற
3: சாந்தமும் அமைதியுமுள்ள ஆவியாகிய
2: நம்ம ஆண்டவர் கேட்கிறோம். ஆண்டவரே, நான் அழியாம இருக்கணும். சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய
3: இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே,
2: இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே
3: உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது.
2: உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது.
3: அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
2: அதுதான் தேவனுடைய பார்வையில் எப்படி எப்படி இருக்குதா? வெளியேறப்பட்டது. அதுவே கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? வெளியேறப்பட்டது. சாந்தம் அமைதியுள்ள ஆவி. ஆண்டவரே, நம்ம கேட்கணும். ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவி தருமையா? புதிய ஆவி எனக்கு தாங்க ஏசப்பா. நம்ம ராஜ்யத்துல இருந்து நான் கழிகுறுனப்பா. இந்த உலகம் எனக்கு வேண்டாப்பா. உலகத்துல கொஞ்ச நாள் தான் ஆண்டவர். உலகத்தின் வேச கடந்து போகும். நான் உண்மையை நம்பி இருக்கணும் ஆண்டவர். எனக்கு உதவி செய்யு சொல்லி கேட்போம். முதல் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போன நம்ம என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டாங்க. பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ரெண்டாவது நம்ம பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? நம்ம பேரு சீஃப் பாஸ்டர். எப்ப சீஃப் பாஸ்டர் எழுதுவாரு? ஊழியத்துக்காக, நம்ம ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது, கொடுக்கும் போது, ஊழியத்துக்காக ஊழியம் செய்யும் போது நம்ம பேரை என்ன செய்யறாங்க? அங்க எங்க வச்சு எங்க எழுதிடுறாரு? சீஃப் பாஸ்டர் எழுதிடுறாங்க. அங்க நான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆயத்தமா இருக்கிறவங்க பேர் தான் பரலோகத்துக்கு போக முடியும். கடைசியாக நமக்கு விசுவாசம் தேவை. ஏன்னா விசுவாசம் பற்றி ஆண்டவர் அதிகமா பேச சொல்றேன். எபிரேயர் புத்தகம் 4:3.
3: விசுவாசித்தவர்களாகிய நாமோ,
2: நாமோ
3: அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம்.
2: அந்த இளைப்பாறுதலில் என்ன செய்வோம்? பிரவேசிப்போம். விசுவாசிகளாகிய நாம என்ன செய்வோம்? இந்த இளைப்பாறுதல பிரவேசிப்போம். ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவர், விசுவாசம் எனக்கு தாங்கப்பா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கட்டடி வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது நம்ம சமம் பண்ணுவோம். எங்களை அன்பாடு நேசித்து வழி நடத்துகிற பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தி காத்துக்கோங்க சப்பா. ஆண்டவரே, நீ ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியரங்கமா அற்புதத்தை செய்ய முடியாது. சிப்பிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க சப்பா. நடக்க முடியாத மக்களுக்கு நடக்க உதவிச்சிங்க. தேவனேமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். முழங்கால் வெளியெல்லாம் குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். முதுதண்டில் இருக்கப்பட்ட வலியை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா. அப்பாமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், அப்பா தலைப்பாரத்தை குணமாக்குங்க, மூளையில பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க சப்பா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, மகத்தான காரியத்தை செய்ய, வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசன்கிற அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தாங்க ஏசப்பா, சம்மா இல்லாத மக்கள் சம்மான் தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஏசப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா, கண்ணீரை துடைக்க வேண்டுமா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிற ஐயா, அன்பின் ஆண்டவரே நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மாத்திரம் மகிழ்படுத்துங்க ஏசப்பா, கத்தாவே நானே நல்ல மேய்ப்பன்னு சொன்னீங்க, நீங்க ஒவ்வொரு மக்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க அப்பாமே, துதிக்கிற தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, யாவரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாரும், பிரிந்த குடும்பத்தை இணைத்தரு ராஜா ஆண்டவரே, வேலையில பிரச்சனை இருக்கிற மக்களுக்கு வேலையில பிரச்சனை தான் மாட்டி போடுங்க ஆண்டவரே, அப்பா வேலையிலேன்னு கலங்கியிருக்கிற மக்கள் வேலையை இழந்துட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க, வேலையை தர முடியாது செபிக்கிறோம், நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம், கத்தோடைய மகத்துமுள்ள கரம் தொட வேண்டும் செபிக்கிற ஐயா, ஒவ்வொரு மனம் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், ஜீவாதிபதியை இயேசுவே மே துதிக்கிறமை ஸ்தோத்தரிக்கிறமை ஸ்தோத்தரிக்கிறமை ஐயா, முடி வல்லமை எல்லாரையும் மூடட்டு, அக்கிரி மூடட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்ய முடியாது கெஞ்சுகிறோம் கத்தாவே கெஞ்சுகிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, வாலிபர்களாம் செபிக்கணுமையா, முதியோர்களாம் செபிக்கணும் ஐயா, உண்மை தேடணும் அண்டிக்கொள்ளணும் ஏசப்பா, எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்காங்கப்பா, பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்று சேர்க்க முடியாது கொடுங்க எஞ்சுகிறோம் ஐயா, எந்த குடும்பத்தையும் டைவர்ஸ் ஆகக்கூடாது ஆண்டவர், ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம், நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க ஏசப்பா, எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே ஆமே, கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு கலங்காதீங்க.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார், இந்த சத்தியம் இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும், இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும், உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணீர்லேருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்து செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409100000229. மே காட் பிளஸ் யூ.
5: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 23 சங்கீதம் 5 வசனம்.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: இந்த உலக நமக்கு சொந்தல்ல, எங்க நீடித்த நாட்கள் நிலைத்திருப்போம்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். அதுக்காக நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? அதிகமா சீர்படுத்தணும். நம்ம வாழ்க்கைய சரிப்படுத்தணும். நம்ம வாழ்க்கைய வந்து எல்லா காரியத்திலையும் கரெக்டா வச்சுக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த வீடு இல்ல, சொந்த உலகம் இல்ல. உலகத்தில் வேச ஒரு நாளைக்கு என்ன செய்யப்போது? கடந்து போயிரும். 2 கொரிந்தியர் 5:1
1: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட
0: கைவேலை இல்லாத
1: நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு. அந்த வீட்டுக்கு போறதுக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும். இல்லாட்டா நம்ம என்ன செய்வோம்? இந்த வீட்டை விளந்துரும். இந்த உலகத்துல இருந்து கஷ்டப்படுற நாள் நமக்கு போது. உலகத்துல எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம். பரலோகத்துல என்ன வீடு இருக்கு? நித்திய வீடு. அந்த வீட்டுக்கு நம்ம ஒவ்வொருவரும் போகணும். அதுக்கு இங்கேயே ஆயத்தப்பட்டாதான் நம்ம போக முடியும். அங்க நம்ம அதுக்கு பிறகு இறந்தா பிறகு பாத்துக்கலாம்னு நினைச்சா நிச்சயமா நம்மளால போக முடியாது. இந்த உலகத்திலேயே நம்ம ஆயத்தமா இருக்கணும். முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 14:1-2.
1: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள்.
0: என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள்.
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நமக்கு நிறைய பிதாவிடத்துல என்ன, எத்தனை வாசஸ்தலம் இருக்கு? அநேக வாசஸ்தலம் உண்டு. நம்ம எந்த நிலைமையில கத்திற்காக வாழ்ந்திருக்கோமோ அங்க அதுக்கு தகுந்தபடி வாசஸ் நமக்கு அங்க வீடு இருக்கு. நிறைய அநேக வாசஸ்தலம் உண்டு. ஒரு வாசஸ்தலம் மட்டும் இல்ல. நம்ம எந்த தகுதி, எந்த இந்த உலகத்துல என்ன நம்ம செஞ்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த நமக்கு ஒரு வாசஸ்தலம் வீடு இருக்கு அங்க பரலோகத்துல. கத்திற்காக நம்ம அதிகமா பாடுபட்டா, கத்திற்காக அதிகமா நம்ம ஆண்டவருக்காக எதை செய்தாலும் கத்திற்காக மனப்பூர்வமா செய்தா அதுக்கு தகுந்த ஒரு வாசல் செலவு இருக்கு. இல்ல நம்ம ஏதோ ஒன்று போனோம்னா சும்மா பரதேசில் ஒரு இடம், அதுலதான் அவ்வளவுதான் இருக்கும். நம்ம கத்திற்காக எதையாவது செஞ்சாலும் ஆண்டவர் சொல்றாரு 3 என்ன செய்யறாரா, அவரோடு நம்ம இருப்போமா. அந்த இடத்துக்கு போனோம்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம கத்திட்ட உலகத்துல இருக்கும் போதே கத்திற்காக கிரியை செய்யணும். 3 14:3.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும்
1: இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: பாத்துக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல அவரிடத்துல இருக்கணும்னு சொன்னா இந்த உலகத்துல அதுக்கு தகுந்தபடி நம்ம கத்திற்காக எதையாவது செய்யணும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம இருப்போம். ஆனா அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. கொஞ்சம் இல்ல, நிறைய வாசஸ்தலம் அங்க இருக்குது. நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திற்காக, அது தகுந்த நமக்கு வாசஸ்தலம் உண்டு. அதனால இந்த உலகத்தில் இருக்கும் போதே நம்ம எதாவது கத்திற்காக நல்லா கிரியை செய்யணும். கிரியை செஞ்சா அது தகுந்த வாசஸ்தலம் உண்டு. நம்ம கத்திற்காக எதையாவது ஒரு செய்யாம அப்படின்னு நம்ம இந்த உலகத்துல நம்ம பிடுமோ, நம்ம பிள்ளைங்க, நம்ம வாழ்க்கை, நம்ம தான், நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு, இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் வச்சு அதுக்கு தகுந்த வாசத்தில் தான் உண்டு. அதுக்கு பிறகு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு என்ன செய்யணும்? மனசுக்குமார் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்போறோம். அப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு வாச செலவு உண்டுன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் நம்ம அந்த இடத்துல அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். இந்த உலகத்தில் நமக்கு சொந்தம் இல்லை பாருங்க. உலகத்தின் வேஷம் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போகுது? கடந்து போகுது. அதான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்ன லூக்காவின் சுவிசேஷம் 18:8.
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது
0: பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. இதெல்லாம் சும்மா சொல்றாங்க, இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்றத நம்ம அதுக்கு தகுந்த இடம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல எதை செய்தாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமா கர்த்தருக்காக ஊழி செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யணும். ஊழி இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டா என்ன நாளைக்கு போய்க்கலாம். நம்ம இப்படியே நினைச்சோம்னா நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கும். எதை செய்தாலும் பணம் உதவி செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யணும். நம்ம கர்த்தர் செய்யும் போது அங்க ஆண்டவர் என்ன செய்வாரு, அது தகுந்த இடத்த வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல பாருங்க, நிறைய நல்லா நிறைய பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க. அவங்க வீட்டுல பார்த்தா எத்தனையோ ரூம் எல்லாம் கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்னு வீடு ஒன்னு அவங்களுக்கு கீழே விழுந்து விழுது. எத்தனை வீடு, மூணு மாடி நாலு மாடி, சென்னையெல்லாம் எத்தனையோ மாடி கட்டியிருக்காங்க. அது தகுந்த அவங்க எத்தனை பாடுபட்டு எத்தனை பணம் செலவு பண்ணி கட்டியிருப்பாங்க, அது தகுந்த அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஊர்ல பார்த்தா நம்ம சின்ன வீடு அப்படி இருக்கும், அப்ப நமக்கு அது தகுந்த வீடு. அதே போல இயேசு கிறிஸ்துவுல விசுவாசமா இருக்கணும். நான் எதை செய்தாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமா கர்த்தருக்காக செய்வேன் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உலகத்துல இங்க இல்ல, பரலோகத்துல இருக்கு. இங்க செய்ய நீங்க என்ன செய்றீங்களோ அங்க ஒரு அந்த ஆசீர்வாதம் தேவநாய் கர்த்தர் அங்க வச்சிருக்கிறாரு. நம்ம இங்க செய்யட்டா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்ல நல்லா போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. அவரு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டுன்னு சொல்லல, அவர் என்ன சொல்றாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு. விசுவாசம் இருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக எதையாவது செய்யறோம், நம்ம கர்த்தருக்காக கொடுக்கறோம், கர்த்தருக்காக செய்யறோம். கர்த்தருக்காக நிறைய பேர் ஊழித்த நம்ம போய் எங்கேயாவது எப்படியாவது ஆண்டரை பத்தி ஒருத்தருக்காக சொல்லணும். அந்த பாரம் உலகத்துல கர்த்தருக்காக நம்ம ஒன்னும் செய்யாட்டா பரலோகத்திலும் ஒன்னும் நம்ம என்ன செய்யும், பரலோகத்தில இடம் கிடைக்காது. அதுதான் இந்த உலகம் தான் நமக்கு சொந்தமே கிடையாது. உலகத்தில் வயசு ஒரு நாள் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. உலகத்தில் எத்தனை வீடு மேல வீடு கட்டினாலும் மாடி மேல மாடி கட்டினாலும் நம்ம கூட வரப்போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை வீடை கட்டியிருந்தாலும் பாருங்க, சென்னையிலாம் 14 மாடி கட்டடம், 7 மாடி கட்டடம் கட்டுறாங்க. அவ இன்னைக்கு திடீர்னு சொல்லி பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருந்த வீடெல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் மண்ணுக்குள்ள புதைஞ்சிரும். கத்திற்காக நம்ம எதை செஞ்சோம்னா பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும், இல்லை இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். அவ்வளவுதான், அல்லேலூயா. கத்திற்காக செய்யணும், விசுவாசம் வேணும். எனக்கு கத்தர் நிச்சயமா வீடை கட்டி வச்சிருக்கிறாரு. நான் கத்திற்காக நான் இதை செய்தாலும் அவருக்கு செய்யற அவர் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு பரலோகத்துல தருவாருங்கிற உங்களுக்கு விசுவாசத்தோடு நீங்க எதை செய்தாலும் செய்தாதான் கத்திற்கு அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கத்தர் வச்சிருப்பாரு. இங்க நம்ம சும்மா ஏதோ எனதோன நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு போனோம்னா பரலோகத்திடம் போறதுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. அதான் சொல்ற அவன் அவனுக்கு கிளியா அழிக்கும் போல என்னோடனே கூட வருது. நீங்க எதை செய்யறீங்களோ அதுதான் பரலோகத்துல உங்களுக்கு அங்க ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறாரு. ரெண்டாவதாக எபிரேயன் புஸ்தகம் 10:21-22.
1: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் உள்ளவர்களாயும்
0: நம்ம கர்த்தருடைய ரத்தத்தினால தெளிக்கப்பட்ட இருதயம். வாசி பாருங்க, 1 பேதுரு 1:2.
1: இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும்.
0: அப்ப நம்ம ஆண்டவரை இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யணும், தெளிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் தெளிக்கப்படணும், இயேசுக்கு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு பாவத்தையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்காராம் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம பாவத்தெல்லாம் ஆண்டவர் மையம் பாவங்கள் நிறைய பேர் நம்ம பாவம் என்ன அடிக்கிறோம், ஆண்டவரே நான் வந்து செவிக்காம போயிட்டேன், நான் வந்து பைபிள் வாசிக்காம போயிட்டேன், நான் வந்து இதை செவிக்காம போயிட்டேன், அதை அப்படி இல்லை. நம்ம பாவம் அங்க எப்படி இருக்குமா பாருங்க, ஓசியன் புஸ்தகம் 13:12.
1: எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது.
0: நம்ம அக்கறை என்ன செஞ்சிருக்குதா, கட்டி வைத்திருக்கிறது.
1: அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: நம்ம பாவம் எங்க எப்படி இருக்குதா, பத்திரப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, அருமையானவரே நம்ம பாவத்தை ஒவ்வொரு பாவத்துமா அதை ஆண்டவர் சொல்றாரு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு உடனே அறிக்கை செய்து திரும்ப திரும்ப திரும்ப அந்த பாவம் செஞ்சா நம்ம பாவம் எங்க என்ன எப்படி இருக்குதா, பத்திரப்பட்டு வச்சிருக்குது, கட்டப்பட்டிருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தெளிக்கப்பட்ட ஆண்டவர் ரத்தத்தினால கத்திட்டு கேட்கக்கூடிய சப்பா உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. நான் இன்னைக்கு இந்த பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு ஆண்டவர். நம்ம நினைக்கிற நம்ம பேசுறத யார் கேப்பா? எப்படி கேக்குற நினைக்கிறோம்? நம்ம பேசுறத யார் கேப்பா? வீட்டுல தானே பேசுறோம், அது யாரு கேப்பா? எப்படி அவங்களுக்கு எப்படி ஆண்டவர் தெரியும் நினைக்கிறோம்? ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கு. எவ்விடத்துல இருந்து கத்திரை கண் என்ன செஞ்சிருக்கு? பார்த்து கொண்டே இருக்கு. நம்ம மறந்துடுறோம். நம்ம பேசுறது யாரு கேப்பா? எப்படி தெரியும் நம்ம சிறப்பாவம் எப்படி இருக்குதான்? பத்திரப்பட்டிருக்குதான். பாருங்க, நம்ம வாழ் வயசு பாவங்கள் என்ன செய்யும்? நம்ம எலும்புகள் நிறைஞ்சிருக்குதான். வாசு பாருங்க, பயங்கர பயமா இருக்குது இல்ல? நம்ம அடிக்கிடணும். நம்ம ஏதோ பேசிட்டோம், நமக்கு தெரியும் யாரு பாப்பா, நம்ம பேசுற யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, நம்ம செய்யற பாவம் என்ன செய்யலாம்? நம்ம வாழி வயது பாவம் அப்படியே எலும்புகள் நிறைஞ்சிருக்குதான் பாருங்க. ஐயோ, நினைச்ச பயமா இருக்குது. யோபின் புஸ்தகம் 20:11.
1: அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும்.
0: எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. நம்ம செய்யற பாவங்கள், நம்ம வாலி வயசு பாவங்கள் எங்க நிறைந்திருக்குதா? எலும்புகள் நிறைஞ்சிருந்து என்ன செய்யும்? நம்மளை புதைச்சிருவாங்கல்ல. அப்ப நம்மோட அந்த எலும்பு பாவம் மண்ணுக்குள்ள என்ன செய்யும்? படுத்துக்கொள்ளும். ஆண்டவரை இயேசுகிறது வாணி சொல்லி கூப்பிட்டாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது? அங்க போக முடியாது. இறைவன் புஸ்தகம் 17:1 பாருங்க. நம்ம இதுல நினைவு நம்ம இதுவும் இல்ல. இந்த உலகத்துல வாழும் போதே அறிக்கிடுங்க, தயவு செய்து அறிக்கிட்டுருங்க. இந்த உலகத்துல வாழும் போது அறிக்கிட்டா பரலோர் ராஜ்யத்துல போகவே முடியாது.
1: யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியினாலும்
0: வைரத்தின் நுனியினாலும்
1: எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும்.
0: நம்ம பாவம் எங்க எழுதப்பட்டிருக்கு? இதயத்தின் பலவையினாலும்
1: உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது.
0: நம்ம பலிபீடத்தின் கொம்புல என்ன செஞ்சிருக்கா? பதிந்திருக்குது. அதனாலதான் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம வாழும் போதே நம்ம பாவத்தை அறிக்கிட்டுனும். அது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வு அடைய மாட்டார். அறிக்கை செஞ்சு விட்டு விடணும். அறிக்கை செஞ்சு திரும்ப அந்த பாவம் செய்யுதுன்னா என்ன செய்ய? அறிக்கை செய்து விட்டு விடணும். இறக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டுட்டா இறக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விடாட்டா திரும்ப பாவம் செஞ்சா பரலோகத்துக்கு போக முடியாது. அருமையானவர், ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளும். அதான் சொல்ற ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்போது நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பான நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரையும் உடைய வார்த்தையை கேட்டிருக்கிறான் ஜெச்சா. எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதம் செய்யப்பா. ஆசீர்வதிங்க. கற்றுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தகப்பனையும் மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடும் கண்ணீரோடு இருக்காங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீர்லாம் தொடங்க கவலையெல்லாம் மாத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டிக் கொடுத்திருக்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யப்பா. கத்துடி கிருவை என்னாலும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை செய்ய ஆசீர்வச்சு உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும் ஐயா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இந்த வழி நடத்துங்க ஏசப்பா. அப்பா, நீர் பத்திரமாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்க. கத்துடைய காரம் தாங்கட்டும். காய்ச்சல குணமாக்குங்க ஏசப்பா. கிட்னி குணமாக்குங்க ஏசப்பா. ஹார்ட்டு குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனையும் மை துதிக்கிறோம். வயிற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. ரட்சிப்பின் தேவனையும் மை துதிக்கிறோம். ஊர் மக்களை ஆசீர்வித்து ரட்சித்தரலும். பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நரம்பு பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. கத்துடி காரங்களை தாங்கி வழி நடத்தவும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செஞ்ச சப்பா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம். கண்பார் இல்லாத மக்கள் கண்பார்வை தாங்க சப்பா. புதிய கண்ணை வைங்க சப்பா. பலப்படுத்துங்க தேவாதி தேவனே. பலத்த காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரி செய்ய. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க சப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். தொழில் சிற குடும்பங்கள் ஆசிரியக்கப்படணும். வியாபாரம் சிற குடும்பங்கள் ஆசிரியக்கப்படணும். அப்பா, கேசில் இருக்க மக்கள் வெற்றி தரணும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் செழிப்பாய் மாற்றும் சுவாமி.
2: அன்பின் ஆண்டவரே, அப்பாவை நோக்கி செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் படிக்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஐசப்பா. வீடு கட்ட முடியலையே, நல்லா இருக்குது கட்ட முடியலையேன்னு சொல்லி கலங்குற மக்களுக்கு நல்ல வீடு, அழகான வீடை கட்டி கொடுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. பிரிந்து கொடுங்க நினைக்கணும் ஐசப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஐசப்பா. நன்மையான காரியத்தை செய்ய கர்த்தருடைய நாமம் மகிழ்படட்டும்.

0: நாமத்தில் தாழ்மையாக்க ஜிகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட்

0: இது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாந்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யோபேல் புஸ்தகம் 3:16.
1: கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார்,
0: எருசலேமின் சத்தமிடுவார்,
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமியும் அதிரும்,
1: ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார்,
0: அல்லேலூயா. வானமும் பூமியும் என்ன செய்யும்? அதிரும். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யற? தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமாகவும் என்ன செய்வாரா? இஸ்ரேல் மக்களுக்கு அரணான கோட்டை. நம்மளும் இப்ப இஸ்ரேல தான் மாத்திட்டாருல, ஆண்டவர் ரத்தத்தால கழுவப்பட்டு எல்லாருமே ஆண்டவராக இயேசுகிறது நாமத்துல நம்மள இஸ்ரேல மாத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல என்ன வந்தாலும் நம்மளுக்கு கர்த்தர் என்ன செய்யற? எப்படி இருப்பாரு? அடைக்கலமாகவும் அரணாகவும் இருப்பா. நம்ம என்ன சொன்ன நேரம் ஆண்டர் பார்த்து உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். இதுவரைக்கும் செபித்த செவம் அல்ல, கடைசி நாள வந்துட்டோம். உலக காரியங்கள் என்னன்னு எப்படி போய்கொண்டிருக்கு நம்ம அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம ஒரு நாளும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? அதிகமா நெருங்கணும். இதை இப்ப நெருங்கி இப்ப செபம் பண்ணது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி எல்லாம் அருமையானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் வேதம் சொல்லுது, என்ன செய்யணும்? இடவிடாம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கர்த்தர் வேதம் சொல்லுது. நம்ம இடம் விடாம ஜெபிக்கணும். அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் பார்த்த உறுதியாய் பிடிச்சுக்கணும். ஆண்டவரே உண்மையில்லாம இந்த உலகத்துல யாரும் இல்ல, ஆண்டவரே நீதான் என் போதுன்னு சொல்லி அவர் பார்த்த உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்ற கர்த்தரிடத்தில் திரும்புங்க. கர்த்தரிடத்தில் திரும்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரிடத்தில் முழு மனதோடு திரும்பி, இயேசுவே நீர்தான் ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன் ஆண்டவரே, இதுவரைக்கும் அவங்கள நம்பி இருந்தேன், இவங்களை நம்பி இல்ல ஆண்டவரே, எனக்கு நீர்தான், எனக்கு நீர்தான். இதுவரைக்கும் எங்க குடும்பத்துல அவங்க பாப்பாங்க, இவங்க பாப்பாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படிலாம் நினைச்சிருந்தோம். இனிமேல் இந்த உலகத்துல என்ன தெரியுமா? என்ன வாங்கினாலும் உலகத்துல இருந்து கொண்டு போறது ஒண்ணுமே இல்ல, கொண்டு வந்தது ஒண்ணும் இல்ல, கொண்டு போறது ஒண்ணுமே இல்ல. அது எல்லாரும் சொன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா அருமையானவர்களே, இந்த காரியத்துல விட்டுட்டு இயேசுவின் பாதத்தை அதிகமா யாரெல்லாம் பிடிச்சு கொள்றீங்களோ அவங்க பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் நோவாவின் காலத்துல இப்படி எல்லாம் நடக்கும்னு சொன்னாரு, லோத்து காலத்துல இப்படி எல்லாம் நடக்கும்னு சொன்னாரு. இப்படி எல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இன்னமும் நம்ம வந்து உலக காரியத்துக்காகயோ இன்னும் அதுக்காக இதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், ஆனால் ஒண்ணுமே இல்ல. கர்த்தர் வரப்போறாரு. அல்லேலூயா. அதே வானமும் பூமியும் அதரும், ஆனாலும் கர்த்தர் எழுச்சி வர தமிழ் சனத்துக்கு அடைக்கலமோ நானும் கோட்டையுமா இருப்பேன். ஆண்டவரே நீ கழுவுமப்பா, என்னை எப்படியாவது ரட்சியுமா ஆண்டவரே, ரட்சிப்புக்காக கெஞ்சனும், இறந்து கெஞ்சனும். ஆண்டோட கெஞ்சன் பாருங்க, ஒரு ரேஷன் கடைக்க போறீங்க, ரேஷன் கடையில உங்களுக்கு வந்து சொல்றாங்க உங்க கார்டு சரியில்லை, நீங்க போய் இன்னைக்கு தாலுகாசில் அங்க போய் நீங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க, சைன் வாங்கிட்டு வாங்க சொன்னா நினைச்சுவேன். இல்லங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படியாவது மண்ணெண்ணெய் கொடுத்துருங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு அரிசி கொடுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு அது வேணும்னு சொல்லி நம்ம எப்படி கெஞ்சிரும்? அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு பாதத்தை கண்ணீரோடு கெஞ்சி மனிதர் இறங்க மாட்டாங்க, கர்த்தர் நமக்கு இறங்குவாரு. அல்லேலூயா. அதான் ஆண்டர் சொன்னாரு லூக்காவின் சுவிசேஷத்துல 18:10, நம்ம பாவத்துக்காகவே எதுக்கெல்லாம் கேட்கிறோமோ மன்னிங்க ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டர் சொல்றாரு. அந்த 7:8 வாசிப்பா.
1: அந்தபடியே
0: தேவன்
1: தம்மை நோக்கி இரவும் பகலும்
0: கூப்பிடுகிறாகிய
1: தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ.
0: நம்ம இரவும் பகலும் அவர்களும் கெஞ்சணும், ஆண்டவரே உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லப்பா, நீங்க இறங்கத்தான் வேண்டும், என்னை முற்றிலும் மன்னிச்சு, எனக்கு ரத்தத்தால கழுவுங்க, என்னை ரட்சிங்க ஆண்டவரே, உங்க இந்த உலகத்துல எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லப்பா, நீர் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஆண்டவற்றை அர்ப்பணிச்சு முழுமையோடு நம்ம ஆண்டவற்றை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, அத்திமரத்தை கவனிச்சு பாருங்க அத்திமரத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி சொன்னாரு. அது எதை குறிக்குன்னா அரசாங்கம். இதை தான் நம்ம பார்க்க வேண்டும். வாசித்து பாருங்க லூக்கா சுவிசேஷம் 21:29.
1: அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார்,
0: அத்திமரத்தையும்
1: மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள்,
0: இது எதை குறிக்கிறது? ஒவ்வொரு அரசாங்கத்தை குறிக்கிறது. கர்த்தராகிய தேவன் சொன்னார் அத்திமரங்கிறது இஸ்ரேல் வந்து இப்ப அத்தி அவங்க தலைச்சிட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க. அதுபோல மற்ற எல்லா மரங்களையும் கவனித்து பாருங்கள். எதை கவனிக்கணும்? ஒவ்வொரு அரசாங்கத்தை கவனிக்கணும். இதை கவனிக்கும் போது கர்த்தராகிய தேவன் வருக மிக மிக சமீபம். அல்லேலூயா. கர்த்தர் வருக ரொம்ப சமீபம் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்ப வந்தாலும் அவர் சந்திக்கணும், என்ன செய்யணும், அதன் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்டாதான் அவர் அருகே போக முடியும். 46:11
1: சேனைகளின் கர்த்தர்,
0: சேனைகளின் கர்த்தர்
1: நம்மோடு இருக்கிறார்,
0: நம்மோடு இருக்கிறார்.
1: யாக்கோபின் தேவன்,
0: யாக்கோபின் தேவன்
1: நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
0: நமக்கு எப்படி இருக்கிறார் அவரு? உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம சோர்ந்து போக கூடாது, எதை பார்த்து சோர்ந்து போக கூடாது. நமக்கும் இப்ப நம்ம நம்ம அப்பா அம்மாட்ட ஏதாவது பேசாம இருந்தா என்ன செய்வான், அதை நம்ம அப்பா அம்மாட்ட மன்னி கேட்டு ஒப்பராகிறது போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அப்ப மன்னி கேட்டு ஒப்பராகிற வேண்டும். நமக்கு எப்படி இருக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலம். இந்த உலகத்துல என்ன ஆபத்து விபத்து வந்தாலும் அவர் நமக்கு எப்படி இருப்பாரு? உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. சரி, கத்தர் பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல யாருக்கெல்லாம் அடைக்கலமா இருந்தார் தான் பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் 90:1
1: ஆண்டவரே,
0: ஆண்டவரே
1: தேவரீர்,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக,
0: தலைமுறை தலைமுறையாக
1: எங்களுக்கு அடைக்கலமானவர்,
0: எங்களுக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. யார் சொல்ற? மோசே சொல்றாரு. ஹல்லேலூயா. மோசே ஆண்டவரே எங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அப்ப நமக்கு ஆண்டு சொல்லி இருக்கிறாரு உயர்ந்த அடைக்கலம். இந்த உயர்ந்த அடைக்கலத்துல போகணும்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரோடு இருக்க வேண்டும். துதிச்சிட்டு சோத்திரம் பண்ணிட்டு இணைந்து அவரோடு இருக்கணும். ஆண்டவரே நீ உம்மோடு இணைச்சிக்கோங்கப்ப, இணைச்சிக்கோங்க, எனக்கு தனிமை விட்டுறாதீங்க, நம்ம அடைக்கலமாக இருக்கணும். நீதான் எனக்கு அடைக்கலன்னு சொல்லி கேட்டா கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரு? உயர்ந்த அடைக்கலம். இங்க மாசே சொல்ற இன்னொரு வாசிப்பாத 90:1
1: ஆண்டவரே
0: தேவரீர், தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக,
0: தலைமுறை தலைமுறையாக
1: எங்களுக்கு அடைக்கலமானவர்,
0: எங்களுக்கு அடைக்கலமா பத்தியா அவர் சொல்ற தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீங்க நானும் சொல்லலாமா? கட்டாவே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். உள்ளத்துல கொண்டு வரணும், வாய்ப்பு சொல்றது இல்ல, இருதயத்துல கொண்டு வரணும். இதயத்துல மனசுல உள்ளு மனசுல சொல்லணும், கத்தாவே எங்களுக்கு தலைமுறை தலைமுறை அடைக்கலமா இருக்கீங்க ஆண்டவரே சொல்லி இதயத்தில் உள்ளத்துல சொல்லணும். அல்லேலூயா. 91:2
1: நான் கர்த்தரை நோக்கி,
0: நான் கர்த்தரை நோக்கி
1: நீர் என் அடைக்கலம்,
0: நீர் என் அடைக்கலம்,
1: என் கோட்டை,
0: என் கோட்டை,
1: என் தேவன்,
0: என் தேவன்
1: நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன்.
0: நான் நம்பியிருக்கிறேன் சொல்லு. மோசே சொல்றாரு கர்த்தர் நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நானு நீர் நம்பியிருக்கிற நீர் தான் ஆண்டவர். அவங்களுக்கு எத்தனையோ பேர் இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் மோசை கூட இருந்தாங்க, ஆனா அவர் யாருமே சொல்லல. மோசை சொல்றாரு கர்த்தர் நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நானு நம்பியிருக்கிற நீர் தான் ஆண்டவர். வேற எங்கே இருக்க நம்பிக்கை இல்ல, வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு மோசையோடு சொல்லுமா? ஆண்டவரே நீர் தான் அடைக்கலன்னு சொல்லுவோம். அது மாத்திரல்ல, யாத்திரா புஸ்தகம் 33:11 எல்லாரும் பைப்பில் எடுங்க, நீங்கள் எடுத்தாதான் உங்களுக்கு புரியும்.
1: ஒருவன்
0: ஒருவன்
1: தன் சிநேகிதனோட பேசுவது போல,
0: தன் சிநேகிதனோட பேசுவது போல
1: கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா? மோசையோட முகமுகமாய் பேசினார். உங்க கூட பேசணுமா ஆண்டவரு? உங்களுக்கு அந்த வாஞ்சி இருக்குதா? வாஞ்சிருந்தா பேசுவாரு ஆண்டவர். இவங்க கூட தான் பேசுவேன், மோசையோடுதான் பேசுவேன், இல்ல இவங்க கூட தான் பேசுன்னு சொல்லல. கர்த்தரோட வாஞ்ச தாகம் மோசையோடு தேவன் என்ன செஞ்சாராம்? முகமுகமாய் பேசினார். அப்ப தேவன் உங்களோட பேசணும், எத்தனை கண்ணீர் வெடிக்கணும், எத்தனை அழுகணும். ஆண்டவர் ஏன் எங்களுக்கு பேசலுங்க? நீங்க தகப்பன் தானே ஆண்டவர். தகப்பன் சொன்ன எங்களை நீங்க பேசுங்க, நான் உங்க பிள்ளை தானே, எங்களை பேசுங்கப்பா. என் குறை என்ன இருந்தாலும் மன்னி ஆண்டவர். எனக்கு பிரியமில்லாத காரியம் என்னெல்லாம் இருக்காது, வேரோடு புடுங்கி போட்டுருங்க ஆண்டவர். நீங்க எங்களை பேசணும்னு சொல்லி கண்ணீரோடு நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் நம்மளோட பேசலையேன்னு சொல்லி எதாவது யாவது யோசாது பாத்துருக்கிறோமா? அருமையான, இனிமேல் அது நம்ம இதுவரைக்கு அப்படி வாழ்ந்த காலம் போதும். இனிமே அதான் சொன்னார், அத்தி மரத்தை பார், மற்ற மரங்களை பாருன்னு சொன்னார். இது ஒரு அடையாளம், கத்திர வருகைக்கு ஒரு அடையாளம். நம்ம என்ன செய்ய வேண்டும்? கத்திரின் உறுதியாய் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நீர்தான் எனக்கு ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டப்பா. நீர் என் கூட பேசணும், நீர் என் கூட பேசணும். என் குறை எதா இருந்தாலும் மன்னிச்சு நீ விடுதலை தாங்க ஆண்டவர் சொன்னா கத்திர கட்டாய் நமக்கு தருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன என் இடத்துல வருங்கிறாலும் என்ன செய்ய மாட்டேன், புறம்ப தள்ள மாட்டேன். யோவான் சுவிசேஷம் 6:37 கத்தர் சொன்னார், என்னிடத்துல வர்றவங்கள என்ன செய்ய மாட்டேன், புறமே தம்ம வரணும், அவர் ஓடி வரணும், அவர்கிட்ட நம்ம கோவிச்சிட்டு இருக்க கூடாது, அவரை பற்றி பிடிச்சுக்கணும். இயேசுவே நீர்தான் எனக்கு, நீர்தான் எனக்கு, நீர் உண்மை தவிர வேற எந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லணும். வாய்ட்டு சொல்ற ஈசி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லணும். யோவான் சுவிசேஷம் 6:37
1: பிதாவானவர்
0: பிதாவானவர்
1: எனக்கு கொடுக்கிற யாவும்
0: எனக்கு கொடுக்கிற யாவும்
1: என்னிடத்தில் வரும்
0: என்னிடத்தில் வரும்
1: என்னிடத்தில் வருகிறவனை
0: என்னிடத்தில் வருகிறவனை
1: நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: ஆண்டு வந்துட்டோம் நாம் நினைச்சு மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. மோசி போல கேட்போம், ஆண்டவரே மோசையோட பேசுனீங்களப்பா, நானும் உங்க பிள்ளைதானே, என் கூட பேசுங்க, இனி பேசுங்க. அவர் கொஞ்ச நாளா மீதியா இருப்பாரு. பிறகு அலட்டும் போது ஆண்டுகிட்ட இரவும் போல் கண்ணீரோடு கேட்கும் போது நம்மோட பேச ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இல்லையே. ஆண்டவர் சொன்னாரு, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கத்தர். உங்களுக்கும் தேவன் தான், மோசைக்கும் தேவன் தான், எனக்கும் தேவன் தான், ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தான். அவருக்கு அலட்டணும், ஆண்டவரே எங்களை பேசுங்க, எனக்கு என்ன தரையினால் மன்னியும், நான் எங்க போக முடியும், எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் என்னை மன்னிச்சு சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நில நிறுத்துங்கப்பா, உமக்குள்ள நிலைச்சிருக்க எனக்கு உதவிச்சுன்னு சொல்லி கேட்கணும். நல்ல கொண்டிருந்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 106 சங்கீதம் 23 வசனம்.
1: ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்,
0: அவர்கள் நாசம் பண்ணுவேன் என்றார்,
1: அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
0: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அன்றைய விக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு
1: அவருக்கு முன்பாக,
0: அவர்களுக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றார்.
0: பாத்தீங்களா, ஆண்டு சொல்றாரு அவங்களை அழிக்கிறேன்னு சொல்றாரு, அவங்க நாசமாக்குன்னு சொல்றாரு, மோசே சொல்ற இல்லாண்டவரு அவருடைய ஆண்டவருடைய கோபம் மன்னிக்கிறதுக்காக என்ன செஞ்சாரா, திறப்பில நின்னாரு. அல்லேலூயா. நமக்கு நிக்கணும், திறப்பில நிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். ஆண்டு சொல்லிருக்க இல்ல நாங்கள் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாசிப்பா.
1: ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்.
0: கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுங்க, என்ன சொல்றாரு, நாசம் பண்ணுவேன் என்றார்.
1: அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
0: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
1: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு,
0: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு
1: அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு,
0: தேவனுடைய உக்கிரத்தை கோபத்தை ஆற்றும் பொருட்டு
1: அவருக்கு முன்பாக,
0: அவருக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றார்,
0: திறப்பின் வாயிலே நின்றார். அல்லேலூயா. பாத்தீங்க, அழிப்பேன்னு சொன்ன கூட தேவன் என்ன செய்யல, அவர் மோசே என்ன செஞ்சார், அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு என்ன செஞ்சாரா, திறப்பில நின்றார். அல்லேலூயா. நம்ம மக்களுக்காக நம்ம தான் நிக்க வேணும். அருமையானவர்கள் இன்னைக்கு இருந்து நம்ம செவிக்க ஆரம்பிக்க போறோம். நம்ம ஒவ்வொரு ஆளும் என்ன செய்யணும், ஆண்டோடி பாத்திரம் என்ன, எங்க நிக்கணும், திறப்பிலே நிற்க வேண்டும். அதற்குத்தான் நம்ம இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதுக்குதான் உங்களை என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம திறப்பில் இருக்கும் போது நமக்கு எப்படி இருப்பாரு, எப்படி இருப்பாரு, மாசுக்கு எப்படி இருந்தாரு, தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, வானம் அதிரும், பூமி அதிரும், தமிழை சேர்ந்த கத்தர் எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிறார், நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்மளும் கத்திட்ட நெருங்கி செல்வோம், கத்தர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். ஹலேலூயா. அவர் யாருமே புறம தள்ளுகிற தேவன் இல்ல. நம்ம பார்த்து உறுதியா பிடிச்சு கொள்ளுவோம், இயேசுவே நீர் எனக்கு போதும், எனக்கு போதும்னு சொல்லி உறுதியா பிடிச்சுக்கோங்க. கத்தர் வரப்போறாரு, அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நிறைவேறி கொண்டிருக்கிறாரு. மேனவர்களே, இன்னும் நம்ம அசதியா இருப்போமானா, நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, நம்ம இன்னைக்கு உறுதியா பிடிப்போம், அப்படிதான் சொல்லுவாரு. மோச தரப்புல நின்று அவர் என்ன செஞ்சாரு, அவர் கோபம் மாறிடுச்சு. அல்லேலூயா. நம்ம தரப்புல நின்று நம்ம மேல இருக்கப்பட்ட கோபம் கத்தர் மாறிட்டு நமக்கு அடைக்கலமா ஆயிடுவாரு. அல்லேலூயா. யாரு சோர்ந்து போகாதீங்க, அழிச்சது யாரு சோர்ந்து போகாதீங்க, உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது கத்தர் யாருக்கு அடைக்கலமா இருந்தாரு, சங்கீத புஸ்தகம் 62 சங்கீதம் 6 வசனம்.
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமுமானவர்,
0: உயர்ந்த அடைக்கலமானவர்,
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: ஏன் அசைக்கப்படுவதில்லை, கத்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்காரு, அவர்தான் என் கண்மலை, அவர்தான் எனக்கு எல்லாம், அதனால என்ன செய்ய மாட்டேன், நான் போறதில்ல, அசைக்கப்படுவதில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும், கத்தர் எனக்கு அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கத்தர் நமக்கு அடைக்கலமா இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். என்ன பிரச்சனை வந்துட்டும் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கத்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கும் போது நம்ம ஒரு போல அசைக்கப்பட மாட்டோம், கத்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதே 5 வசனம், 62 சங்கீதம் 5 வசனம்.
1: என் ஆத்துமாவே,
0: என் ஆத்துமாவே,
1: தேவனையே நோக்கி அமர்ந்திரு.
0: என் ஆத்துமாவே, தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ என்ன செய்ய, தேவனை நோக்கி அமர்ந்திரு.
1: நான் நம்புகிறது,
0: நான் நம்புகிறது
1: அவராலே வரும்,
0: அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே குழம்பாத, சோர்ந்து போகாத, என் ஆத்துமாவே அவரை நோக்கி அமர்ந்திரு.
1: நான் நம்புகிறது,
0: நான் நம்புகிறது
1: அவராலே வரும்.
0: பாத்தீங்களா, என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புற அவரால் வரும், அவரை என்னை கைவிடவே மாட்டார். திருப்பி திருப்பி சொல்லுங்க, கர்த்தரினை கைவிட மாட்டார், கர்த்தரினை கைவிட மாட்டார். அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம் சொல்லிட்டே இருங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. அது மாத்திர தாவி என்ன செஞ்சார பாருங்க, 59:16.
1: நானும் உம்முடைய வல்லமையை பாடி,
0: ஆண்டவருடைய வல்லமை பாடி,
1: காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன்.
0: பாத்தீங்களா, வல்லமை பாடுவாரா, அவர் கிருபை என்ன செய்வாரா, மகிழ்ச்சியோடு புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்க பாரு, அவருக்கு நெருக்கம் வந்திருக்கு பாத்தீங்களா, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனீ,
0: உயர்ந்த அடைக்கல. ஹல்லேலூயா. நெருக்கம் நெருக்கம் வந்தப்ப என்ன செஞ்சார, நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீர். காலையிலிருந்து அவர் வல்லமை புகழ் வரா வாசி பண்ண இருக்க.
1: நானும் உம்முடைய வல்லமையை பாடி,
0: உங்களுடைய வல்லமை குறிச்சி, ஆண்டவர் வல்லமை குறிச்சி காலையிலிருந்து பாடுவாரா, பாடி
1: காலையிலே,
0: காலையிலே
1: உம்முடைய கிருபையை,
0: உங்களுடைய கிருபையை
1: மகிழ்ச்சியோடு புகழுவேன்.
0: ஆண்டவருக்கு புகழ்றது, ஆண்டவரே நீ பெரியவர், மகத்துமுள்ள தேவன் அப்படி சொல்லி சொல்லி சொல்லி புகழ்ந்தாராம். மகிழ்ச்சியோடு புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனி,
0: உயர்ந்த நீர்தானே தஞ்சாண்டவரே, நெருக்கம் வந்தால் நீர்தான் தஞ்சம். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும், எனக்கு உயர்ந்த அடைக்கலமா நீர். அல்லேலூயா. தஞ்சம் பிரச்சனை என்ன வந்தாலும் கத்து கத்திரத்தம் அடைக்கலமா கொள்ளுவோம், நமக்கு எந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை வரும், வந்தாலும் கத்திரமுக்கு எப்படி இருப்பாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாரு. முதல் யாருக்கு கத்திர அடைக்கலமா இருந்தாரு, மோசைக்கு. ரெண்டாவது தாவீது அடைக்கலமா இருந்தாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தாவீது இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 59:9.
1: அவன் வல்லமையை நான் கண்டு,
0: நான் அவர் வல்லமையை கண்டு
1: உமக்கு காத்திருப்பேன்,
0: உமது காத்திருப்பேன்
1: தேவனே,
0: தேவனே
1: எனக்கு உயர்ந்த அடைக்கலம்.
0: நம்முடைய காத்திருப்பாண்டவரே, நம்ம காத்திருக்கா காத்திருக்கிறது இல்ல. தாவீது ராஜா சொல்ற, நானும் காத்திருப்பேன், நீர் எனக்கு என்ன எப்படி இருக்கீங்க, உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவர் கைவிட்டாரா, ஆண்டவர் தள்ளிட்டாரா, தள்ளவே மாட்டாரு. அதை சொல்ற, என்ன இடத்துல வருங்கிற என்ன செய்ய மாட்டேன், ஒருவனையும் புறம்பே தள்ளவே மாட்டேன்னு சொன்ன. தயவு செய்து எல்லாரும் சோர்ந்து போகாதீங்க, ஊக்கமா சேம் பண்ணுங்க, இன்னும் புரிதியா பிடிச்சுக்கோங்க. கத்திர நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. ஹல்லேலூயா. முதல்ல யாருக்கு அடைக்கலமா இருந்தாரு, மோசேக்கு. ரெண்டாவது தாவீதுக்கு. மூன்றாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 17:17.
1: நீர் எனக்கு பயங்கரமா இராதையும் தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம்.
0: பாத்தீங்களா, கத்தி சொல்றாரு, பயங்கரமா இராதையும், நீர் தான் எனக்கு தீங்கு நாளுக்குள்ள அடைக்கலான். தீங்க என்ன சகிக்க முடியாது, தீங்கு நாளே நீர் தான் எனக்கு அடைக்கலாம், என எந்த அடைக்கலம் இல்லாண்டவரு, நீங்க தான் எனக்கு அடைக்கலமா இருக்கணும்ண்டவரு. தீங்கு என்ன வந்தாலும் நீங்க தான்ண்டவரு, என்னால யாராலும் என்னை காப்பாத்த முடியாது, நீங்க தான் காப்பாத்துன்னு சொல்லி இறைமை போல சொல்லணும். நமக்கு கத்துதான் தீங்கு நாள் வரும்போது அடைக்கலாம். அது மாத்திரல இங்க சொல்றாரு, இறைமை 17:16.
1: நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன்,
0: நான் உண்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். பாத்தீங்களா, இறைமை என்ன எப்படி செய்வாரா, நானும் உண்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். முதல்ல யாருக்கு அடைக்கலம் இருந்தாரு, மோசைக்கு. ரெண்டாவது தாவீதுக்கு. மூணாவது இறைமையாவுக்கு. சொல்றாரு ஆண்டவரே, நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் பின்பற்றி நடக்கிறமாங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நானும் பின்பற்றி நடக்கிற மேய்ப்பன் ஆண்டவரே, நம்ம ஒரு நாள் ஆண்டு பின்பற்ற வேண்டும். அருமையானவர்ல, இதுவரைக்கும் நான் எப்படி இப்படி வாழ்ந்தோமோ தெரியாது, இனிமே இன்றைக்குல இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும்னு சொல்லி. உன் பின்பற்றும்னா கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எப்படிலாம் வாழ்றோம் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மளும் பின்பற்றி வாழ கர்த்தர் கையில அர்ப்பணிப்போமா. என்ன வந்தாலும் ஆண்டவர், நான் உண்மை பின்பற்றி வருவேன், எனக்கு நீர் மாத்திர போகுது ஐயா. இந்த உலகத்துல எதுவுமே நம்ம கூட வரப்போறதில்லை, எதுவுமே யாருமே நம்ம கூட வரப்போல, கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட வருவார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 21 வசனம் 22 வசனம்.
1: அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றார்.
0: அதற்கு இயேசு
1: நான் வரும் அளவும்
0: இவன் இருக்க எனக்கு சித்தமானால்
1: உனக்கு என்ன
0: நீ என்னை பின்பற்றுவாய் என்றார். ஹலேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கி பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியுமே முந்தி இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் இப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரே நீர் பாதை போல பாதையில செல்ல எனக்கு ஞானத்தை கொடுங்க. அதுக்கு தான் சொல்ற, எல்லாருமே பைபிள் நிறைய வாசிங்க. தயவு செய்து உங்க பாதத்தை பிடிச்சு கேக்குற, தயவு செய்து எல்லாரும் பைபிள் நிறைய வாசிங்க. பைபிள் எவ்வளவு வாசிக்க முடியுமோ வாசிங்க. ஆவிக்குரிய புஸ்தகங்கள் நல்லா எழுதுறவங்க புஸ்தகத்தை வாங்கி வாசிங்க. அப்பதான் கர்த்தரை பின்பற்றி வர முடியும். நம்ம பைபிள் வாசிக்காம என்ன கர்த்தரை அறியாம பைபிள் வாசிக்கிட்ட கர்த்தர் யாருன்னு சொல்லி நம்மளால அறிய முடியாது. நம்ம கர்த்தர் மேல கோபம் தான் வரும், கர்த்தர் மேல கசப்பு தான் வரும், வெறுப்பு தான் வரும். அதனால தயவு செய்து பைபிள் நிறைய வாசிங்க, ஆவிக்குரிய புத்தகங்கள் நிறைய வாசிங்க, பைபிள் வாசிங்க. கட்டாயம் பைபிள் வாசித்தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர் யார் இப்படி அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்ம கர்த்தரை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். கர்த்தரை அறியிற நாள்தோறும் நம்ம விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர்ல சொல்றாரு, அறியிற அறிவில் என்ன செய்யணும், நாள்தோறும் விருத்தி அடைய வேண்டும். கொலோசியர் 1:9 வாசிங்க. நம்ம பைபிள் இல்லாம ஆவிக்குரிய புஸ்தகங்கள் எதுவுமே இல்லாம இருந்தா வசனத்தை கேட்காம அமைதியா உட்கார்ந்து இருந்தா என்ன செய்ய முடியாது. சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம கோவிச்சிருவோம், அப்படியே இருந்துருவோம். அண்மையால அந்த நிலைமை விட்டு மாற வேண்டும். வாசிங்க, கத்திர அறியிற அறிவில் என்ன செய்யணும், விருத்தி அடை வாசி.
1: அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே
0: நிரப்பப்படவும்
1: சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: தேவன் அறிகிற அறிவில் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். நேத்து கொஞ்சம் அறிஞர்கள் இன்னைக்கு அதிகமா அறியணும். ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் நான் விருத்தி அடையணும். ஆண்டவரே நம்ம அறிகிற அறிவில் எனக்கு விருத்தி அடையணும். அப்பா கர்த்தரை கேட்கணும், ஐயோ என்ன பைபிள் வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? நமக்கு தான் கர்த்தர் கிருபியா நம்ம ஆடி பைபிள் கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ ஊழியர் பிரசங்கம் பண்றாங்க. நம்ம இவ்வளவு கர்த்தர் அறிஞ்சு கொள்ள வேண்டும். யாருமே கர்த்தர் தெரியாதுன்னு சொல்லவே கூடாது. கர்த்தர் அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும், நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 14:27 வசனம்.
1: தன் சிலுவையை சுமந்து கொண்டு
0: எனக்கு பின் செல்லாதவன்
1: எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
0: உபத்திரத்தை பத்து நம்ம சோர்ந்து போய் பின் வாங்கி போவோமானால் கர்த்தருக்கு என்ன செய்யல, நம்ம சீசனா இருக்க மாட்டான். அதான் தன் சிலுவை, சிலுவும் போது கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரங்கள், அதை சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டேன். பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், நிந்திரைகள் வரும், அவமானங்கள் வரும், ஏதாவது பிரச்சனை பிசாஸ் கொண்டு வந்துட்டு தான் இருப்பான். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பின்பற்றணும். அவரை விட்டு வலதுறம் இடவரம் சாயக்கூடாது. முடிவெறிந்து அவர்களை நிலைச்சிருக்கணும். என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றாட்டா என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க. சீசனா இருக்கணும், சீசனா இருக்கு, கர்த்தருடைய சீசனா இருக்கணுமா, இருக்க வேண்டாம் நம்ம இருக்கணும். அதான் இன்னொரு தடவை வாசிப்பாரு.
1: தன் சிலுவையை சுமந்து கொண்டு
0: உங்க சிலுவைதான் தன் சிலுவை. நீங்க வந்து என் சிலுவை தூக்க முடியாது, நான் வந்து உங்க சிலுவை தூக்க முடியாது. அதான் சொல்றாரு கர்த்தர், சொல்றாரு தன் சிலுவை சுமந்து கொண்டு
1: எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்.
0: சீஷனா பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருந்தாலும் உபத்திரம் இருந்தாலும் கர்த்தரை பின்பற்றியே போக வேண்டும். அன்றுவரே உங்களுடைய சீஷனாய் மாற்றிக்கோங்க, உங்க மகளாய் மாற்றிக்கோங்க, மகனாய் மாற்றிக்கோங்க, உங்களுடைய அன்புகளை என்னை பூர்ணப்படுத்துன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இறைமை மெய்ப்பனா இருந்தார், எத்தனையோ பாடுகள் போது இறைமை புதுசா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பாடுகள் உபத்திரங்கள். நானாச்சு யாரு படிச்சாதான் உங்களுக்கு அப்படி, நீங்க நல்ல பைபிள் படிக்கலாம், நல்லா வாசிக்கலாம், ஆண்டுகிட்ட அதிகமா நெருங்கி செய்வீங்க. பைபிள் வாசிக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வேஸ்ட் எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றோம், வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தரை அறிஞ்சு கொள்ள வேண்டும். கர்த்தரை அறியல என்ன செய்யணும், விருத்தி அடையணும். இறைமை சொல்றாரு பின்பற்ற மெய்ப்பன்னு சொன்னாரு. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என்னை பின்பற்றிப்பா, உலகத்தில என்னை பின்பற்றுவான் சொன்னாரு. இங்க சில தன் சிலுவை, மற்றவங்க சிலுவை இல்ல, நம்முடைய சிலுவை. நமக்கு ஒருத்தரும் பாடுகள் வரும், அப்ப அதான் சொல்ற தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசனா இருக்க முடியாது. நம்ம ஒரு நாள் அவர் பின்பற்றி அவரோடு நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. முத கத்திர யாருக்கு அடைக்கல வருந்தாரு, மோசை அடைக்கல வரும். மோசை என்ன தெரிஞ்சாரு, சென்னை போல பேசினாரு, மற்றவங்களுக்காக திறப்பில் நின்றார். ரெண்டாவது தாவீது, தாவீது சொல்ற ஆத்மாவை தேவை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புறது அவரால் இவர் நம்ம மற்றவங்களை போய் நம்ம பாரத்தை சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ தேவனை நோக்கி அமர்ந்திருன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம நம்பி இருந்தோம்னா ஒரு நாள் அவர் சொல்றாரு, நீர் நடக்கலாண்டவரே, நான் ஒரு நாள் என்ன செய்ய போறது இல்ல, அசைக்கப்படுவதில்ல. ஹல்லேலூயா. பிறநாள் மூணாவது எக்மானது யார் சொல்றா? இறைமை சொல்றாரு, நாம பின்பற்ற மெய்ப்பேன். நீரான பயங்கரமாயிராதையும் தீங்குனாலே நீர் தானே கிடைக்கலாம், தீங்கு வரப்போது நீங்க தானே கிடைக்கலாண்டவரின்னு கேட்டாரு. அது மட்டும் இல்ல, நானும் பின்பற்ற மெய்ப்பேன்னு சொன்னாரு. அத்தான் சொல்லு, ஒவ்வொரு நாள் நம்ம அவரை பின்பற்றி வரணும். பேதுரு அவரை பின்பற்றி வந்தார், இறைமை அவரை பின்பற்றி வந்தார். மற்றவங்க சிலுவை இல்ல, தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசனா இருக்க முடியாது சொன்னார். ஒவ்வொரு நாள் அவர் பின்பற்ற வேண்டும். நான்காவது கர்த்தர் நம்ம கடைக்கலமா இருக்குன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொரு நாள் அவரை பின்பற்றி வர வேண்டும். ஒரு நாள் கூட அவரை விட்டு பின் வாங்கவே கூடாது, அவரை விட்டு தூரமா போகக்கூடாது. ஆண்டவரே நீர் தான் என்ன கிடைக்கலோ, எனக்கு பயங்கரமா இருந்தீங்க, நீர் என்ன அடைக்கல, தீங்கு நடவடிக்கை நீர் தான் என்ன அடைக்கலன்னு சொன்னாரு. மோசையாக்கே தலைமுறை தலைமுறையும் அடைக்கல இருக்குன்னு சொன்னாரு. தாவி நீர் எனக்கு உடையந்த அடைக்கல, நான் அதனால அசைக்கப்படுதுன்னு சொன்னாரு. நம்மள அப்படிதான் அடைக்கலாம், ஆண்டவரை அடைக்கலமா கொள்ள வேண்டும். நான்காவதாக யாசாய சொல்றாரு, யாசாயின் புஸ்தகம் 25:4.
1: கொடூரமானவர்களின் சீரல்,
0: கொடூரமான சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற,
0: மதிலை மோதி அடிக்கிற
1: பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில்
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர்.
0: அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன சரி உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் தான் வெயில் வந்தாலும் நமக்கு ஒழுங்கு நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை விட்டு வலதுறமும் இடதுறையும் சாயக்கூடாது. கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கு, அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். அல்லேலூயா. மோசேயன் கிடைக்கலன்னு சொன்னார், தாவீதுன்னு கிடைக்கலன்னு சொன்னார், திரைமையான கிடைக்கலன்னு சொன்னார், ஏசாயம் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏசாய் என்ன செஞ்சாரம் பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 26:8-9.
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே,
0: உம்முடைய நியாய தீர்ப்பின் வழியிலே
1: உமக்கு காத்திருக்கிறோம்.
0: உமது
1: நாமமும்,
0: உம்முடைய நாமமும்,
1: உம்மை நினைக்கும் நினைவும்,
0: உம்முடைய நினைக்கும் நினைவும்
1: எங்கள் ஆத்மா வாஞ்சையாயிருக்கிறது.
0: அவருக்கு வாஞ்சிய உம்முடைய நாமத்தையும் உம்முடைய நினைக்கிற நினைவும் என் ஆத்மா வாஞ்சியாயிருக்கிற, ஆத்மா வாஞ்சியா இருந்ததான் நம்ம உள்ளத்து வாய்ட்டு நம்ம பேசுறோம். அவர் இரு யாசாய் சொல்றாரு, நினைக்கும் நினைவும் என் ஆத்மா வாஞ்சியா இருக்கிறது.
1: என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது.
0: என் ஆத்மா இரவிலே வாஞ்சிக்கு, நம்ம என்ன சிற இரவில்ல அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், நிறைய கவலைப்படுறோம். அவர் சொல்றாரு, என் ஆத்மா இரவிலே வாஞ்சிக்கிறது,
1: எனக்குள் இருக்கிற
0: என் ஆவியால்
1: அதிகாலையில் உம்மை தேடுகிறேன்.
0: மற்ற எனக்குள் இருக்க ஆவினாலும் என்ன செய்ய அதிகாலமே ஆத்மா ஆவி அந்த அளவுக்கு வாஞ்சியா இருந்தது. யார் ஆவி ஆத்மா? யாரு? எஸ் ஐயா. அதே போல நமக்கு அந்த இருந்தா நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பாரு. பெருவெள்ளத்துக்கு தப்போ அடைக்கலமா, என்ன பெருவெள்ளம் இருந்தாலும் சரி, அப்படி வந்தாலும் கத்திரன் சரி, தப்பு அடைக்கலமா நமக்கு இருக்கிற வெயிலுக்கு ஒதுங்கு நிலையெல்லாம் இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்து யார் கிடைக்கலமா இருந்தாரு? மோசேக்கு. ரெண்டாவது, மூணாவது, நான்காவது ஏசாயா செஞ்சாரு பாருங்க. சங்கீத புத்தகத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 42 1 பாருங்க.
1: மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல,
0: மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல,
1: தேவனே
0: என் ஆத்துமா
1: உம்மை வாஞ்சித்து கதறுகிறது.
0: மானு எப்படி தண்ணிய நீரோட வாஞ்சிது கதறு போல, என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது, வாஞ்சித்து கதறுகிறது.
1: என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது.
0: ஜீவனுள்ள தேவன் மேல என்ன இருக்குதா? தாகமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச இருந்தால் கத்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். அல்லேலூயா. யாசாயின் புஸ்தகம் 8:17.
1: நானும் யாக்கோபின் குடும்பத்திற்கு,
0: தமது முகத்தை
1: மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன்.
0: இன்னொரு காரியம், அவருக்கு நல்ல காரியம் ஏசாக்கு இருந்ததா, என்ன செய்வாரு? காத்திருந்து என்ன செய்வாரு? இயேசு கிறிஸ்து எப்ப நான் பாப்பேன்னு சொல்லி அவருக்குள்ள என்ன இருந்தது? எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நம்ம 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆமா ஆண்டவரே கைவிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம குறைஞ்சு போயிடுறோம். அவர் என்ன செஞ்சார், கத்திர காத்திருந்து எப்ப அவர் பாப்பேன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருந்தாரா. அருமையானவர்களே, நம்மளும் கத்திர நோக்கி எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். கத்திர நிச்சயமா நம்மளுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். பெருவெள்ளம் வந்தாலும் சரி, பெரியச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, பெருவெள்ளத்துக்கு தப்பும் உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். அன்று நோக்கி நம்ம காத்திருப்போமா, கத்திட்டு ஒப்பு கொடுப்போமா. அது மாத்திர கடைசியாக உபாக புஸ்தகம் 33:26-27.
1: யெசுருனுடைய தேவனை போல்
0: ஒருவரும்
1: இல்லை.
0: அல்லேலூயா. யெசுருன் தேவனை போல ஒருவரும் இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. யெசுருன் தேவனை போல ஒருவரும் இல்லை.
1: அவர் உனக்கு சகாயமா,
0: அவர் சகாயமா
1: வானங்களின் மேலும்,
0: வானங்கள் மேலும்
1: தமது மாட்சிமையோடு,
0: தம் மாட்சிமையோடு
1: ஆகாய மண்டலங்களின் மேலும்,
0: ஆகாய மண்டலங்களின் மேலும்
1: ஏறி வருகிறார்,
0: ஏறி வருகிறார்.
1: அநாதி தேவனே,
0: அநாதி தேவனே
1: உனக்கு அடைக்கலம்,
0: அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம்.
1: அவருடைய நித்திய புயங்கள்,
0: நமக்கு அவருடைய நித்திய புயங்கள்
1: உனக்கு ஆதாரம்,
0: உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். யெசுருனா கடவுளுடைய நீதிமான், தேவனுடைய நீதிமான். நம்மள ஆண்டவர் இயேசுக்கு ரத்தத்தினால கழுப்படும், நம்மளும் கர்த்தர் எப்படி மாத்துறாரு, நீதிமானாய் மாத்துறாரு. நமக்கு அவர் அடைக்கலமா இருப்பார். அல்லேலூயா. அண்ணாதி தேவனுக்கு அடைக்கல நித்தி போயங்களா, அவனுக்கு ஆதாரம். நமக்கு ஆண்டவரே நம்ம ஒரு நாளும் அவர் அடைக்கலமா இருக்கணும் சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க ரத்தத்தோடய கழுவும். ஆண்டவர் ஊட்ட மட்டையா இருந்தாலும் பாவத்தை மன்னிப்பாரா. அல்லேலூயா. எவ்வளவு பாவம் இருந்தாலும் மன்னிப்பாரா. அதுக்குன்னு பாவம் செஞ்சுட்டே இருக்க கூடாது. உடனே நம்ம கர்த்தரத்துல மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. சரி பாவம் தான் மன்னிக்கிறாரே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பாவத்தில் விழக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. மனம் திரும்ப போது உங்க பாவம் எவ்வளவு இருந்தாலும் மன்னிப்பார். அல்லேலூயா. ரோமர் 5:9.
1: இப்படி
0: நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க
1: கோபாக்கினிக்கு
0: நீங்களாக
1: அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது,
0: அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது
1: அதிக நிச்சயம்,
0: அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. இயேசுக்கு ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் போது அவராலே நீதி ரட்சிக்கப்படுறது அதிக நிச்சயம். நீதிமான மாற்றுவார் உங்களை என்னையும். ஹல்லேலூயா. நம்ம கேட்க வேண்டும், கேட்க வேண்டும் எதிர்பார்ப்போடு. அவர் சொல்றாரு காத்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு காத்து, நம்மளை எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். நம்மளையும் ரட்சிப்பார், நம்மளே நீதிமான மாற்றுவார். நம் நீதிமான மாற்றம் நம் கிடைக்கலமும். உபாகம் புஸ்தகம் 33:27.
1: அநாதி தேவனே,
0: அநாதி தேவனே
1: உனக்கு அடைக்கலாம்,
0: உனக்கு அடைக்கலாம்.
1: நித்திய புயங்கள்,
0: அவர் நித்திய புயங்கள்
1: உனக்கு ஆதாரம்,
0: அவர் நித்திய புயங்கள் நமக்கு எப்படி இருக்குது, ஆதாரமா இருக்குது. அல்லேலூயா. கத்துட்டு வாங்க அருமையானவர்களே, கத்துட்டு ஒப்பு கொடுங்க. யாரு சோர்ந்து போக வேண்டாம். இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி. 1 யோவான் 1:7.
1: அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்,
0: நம்மளை சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா நம்மளை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. நம்ம யாரும் சோர்ந்து போக வேண்டாம். கத்துட்டு நம்ம கண்ணீரோடு கேட்போம், ஆண்டவரே என்னை எனக்கு அடைக்கலமா இருங்க. ஆண்டவரே மோசைக்கு அடைக்கலமா இருந்தீங்கப்பா, தாவீது அடைக்கலமா இருந்தீங்கப்பா, இறைமையாக்கு அடைக்கலமா இருந்தீங்க ஆண்டவரே, ஏசாவுக்கு அடைக்கலமா இருந்தீங்க ஆண்டவரே. அது மாதிரில யெசுருன் கிடைக்கலமா இருந்தீங்களா, அவர் கடவுளை நீதிமான் போட்டிருக்காமப்பா. என்னையும் கழுவுங்க ரத்தத்தால், என்னையும் நீதிமானா மாற்றுங்க. ஆண்டவரை கேட்கும்போது நம்மளை மாற்றுவார், நம்ம நீதிமான மாற்றுவார், நம்ம கிடைக்கலமா இருப்பார். 5 பேர் கிடைக்கலமா இருந்திருக்காரு, நம்மளை மட்டும் விட்டுருவாரா, விட மாட்டார். நம்ம கெஞ்சி கேட்போம், ஆண்டவரே நீ ரட்சித்துள்ளப்பா, உங்க ரத்தத்தாலே கழுவுங்க பசுத்தமாக்குன்னு சொல்லி நம்ம கேட்போம். கர்த்தர் நிச்சயமா நான் பாவங்களை மன்னிப்பார். அல்லேலூயா.
2: தேவன் நமது அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலம், அவர் தான் நமக்கு அடைக்கலம். கர்த்தர் தம் ஜனத்திற்கு அடைக்கலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் உயர்ந்த அரணான அடைக்கலமா இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமா இருப்பதாய் நாம் வாசிக்க கேட்டோம். உண்மையான தேவ செய்தி கர்த்தர் நம்மளும் கூட பேசினார். யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவரை நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி கேட்டோம். இந்த நாளில் கூட கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆம். மோசேக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக, தலைமுறை தலைமுறையாக அவர் அடைக்கலமாக இருந்தார். தாவீது என்ற பக்தனுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருந்தார். எரேமியா என்ற பக்தனுக்கு அவர் தீங்கு நாளில் அடைக்கலமாக இருந்தார். ஏசையா என்ற பக்தனுக்கு தெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாக இருந்தார். யசுரன் கர்த்தருடைய நீதிமான்களாய் இருக்கிறவர்களுக்கு அவர் அனாதியாய் என்றென்றைக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

இயேசு நமக்கு உயர்ந்த அடைக்கலம். மோசேக்கு அவர் உயர்ந்த தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமாக இருந்தது. காரணம் என்ன? மோசே தேவனோடு சஞ்சரித்து அவர் தேவனுக்கு நண்பனாக இருந்தார். நாமும் கூட அவரோடு ஆழமான உறவை வைத்து அவரோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக மாறிவிடுகிறார். தாவீதுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்க காரணம் என்ன? தாவீது கர்த்தரை பாடி துதிக்கிற மனிதனாய், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனிதனாய், கர்த்தரையே நம்புகிற மனிதனாய் இருந்தபடியினால் அவர் தாவீதுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்தார். எரேமியாவுக்கு தீங்கு நாளிலே கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பதற்கு என்ன காரணம்? எரேமியா, நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன் என்று சொன்னார். நாமும் எந்த இன்னல் கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் மற்றவர்களை பார்க்காதபடிக்கு இயேசுவை பின்பற்ற அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கும் அடைக்கலமாக மாறுகிறார். ஏசையாவுக்கு அவர் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாய் மாறினார். காரணம் என்ன? ஏசையாவின் நினைவு எண்ணம் ஏக்கம் வாஞ்சையெல்லாம் கர்த்தராகவே இருந்தது. இரவும் தேடினார், பகலும் தேடினார். அது மாத்திரம் எதிர்பார்ப்போடு இருந்தார். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் எதிர்பார்த்திருந்தார். அந்த எதிர்பார்ப்பு ஏசையாவுக்குள்ள இருந்தது. யெசுரனுக்கு அவர் அடைக்கலமாக இருந்தார். யெசுரன் என்றால் கடவுளுடைய நீதிமான், கர்த்தருடைய நீதிமான் என்ற அர்த்தம். ஆண்டவரே, உங்க பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி என்னையும் நீதிமானாக நீதி உள்ளவளாக மாற்றிவிடும் என்று சொல்லி நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆம், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார்.

தலைமுறை தலைமுறையாக நீ அடைக்கலமா இருந்தீரே. மோசே எப்படி உங்களுக்கு சிநேகிதனா இருந்தாரோப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படி திறப்பில் நின்று ஜெபித்தாரோ ஐயா, நாங்களும் அப்படி திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாகவும் உமக்கு சிநேகிதர்களாகவும் சிநேகிதிகளாகவும் இருக்க எங்களை உதவி செய்யுங்க. ஆண்டவரே தாவீது உம்மை நம்பினார், உமக்கு காத்திருந்தார். ஆண்டவரே உம்மை பாடி துதித்தார் அப்பா, உம்மை புகழ்ந்தார் ஐயா. எங்களுக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். எரேமியா உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பனாக இருந்தார். ஏசாயா எப்பொழுது உம்மீதே வாஞ்சியாக இருந்தார், உமக்கு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார், எதிர்பார்த்திருந்தார் அப்ப. ஏன் தேவன் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார் ஐயா. எங்களை எப்படி மாற்றும் ஆண்டவரே, எங்களை இயேசுனாய் அப்பா மாற்றும். கர்த்தருடைய நீதிமான்களாய் எங்களை மாற்றும். உங்க ரத்தம் எங்கள் உள்ளத்தை கழுவுட்டும் ஐயா. வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் நீதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளும் ராஜா. நீ செய்வதற்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு நீர் மோசைக்கு அடைக்கலமா இருந்தது போல, தாவீதுக்கு அடைக்கலமா இருந்தது போல, அப்பா ஏசாயாவுக்கு அடைக்கலமா இருந்தது போல, எரேமியாவுக்கு அடைக்கலமா இருந்தது போல, யெசுரனுக்கு அடைக்கலமா இருந்தது போல, எங்களுக்கு அடைக்கலமா யாரும் என்று ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும். கர்த்தருடைய ஆளுக இயேசுவின் நாமத்தை கடந்து வருவதாக, இப்பொழுது கர்த்தருடைய மகிமைகளை மூடுவதாக, கர்த்தருடைய பிரசன்ன ஒரு மீது இறங்கி வருவதாக. எங்கள் உயர்ந்த அடைக்கலமே இயேசு என்றும் உந்த நாமமே எங்களை காக்கும் உயர்ந்த அடைக்கலம் மூடுவதாக. உங்க அடைக்கலம் உடைய பிள்ளைகளை மூடுவதாக. இயேசு என்ற நாமம் பிள்ளைகளை மூடுவதாக. ஆவியானவர் உயர்ந்த அடைக்கலமே உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற அப்பா வெளிச்சம், உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற பாதுகாவல், உங்க அடைக்கலத்துக்குள் இருக்கிற மகிமை, சுகம், ஆரோக்கியம் பிள்ளைகளை மூடுவதாக. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் அடைக்கலம். நீதிமானவர்க்கு ஓடி சுகமாயிருப்பான். ஆமே. கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள் இருக்கிற சுகம் இயேசுவி நாமத்தில் இப்ப இறங்கி வருவதாக. இயேசுவி நாமத்தில் உங்க சுகம் இறங்கி வருவதாக. சுகமான வாழ்வு துளிர்க்கட்டும். ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொன்னீரே. இப்பொழுது இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும். சுக வாழ்வு துளிர்க்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். தெய்வீக சுகங்கள் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற அந்த தெய்வீக வல்லமை இறங்கி வருவதாக. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி சுக வாழ்வை துளிர்க்க செய்யட்டும் ஆண்டவரே. சுகம், அமைதி, ஆரோக்கியம், விடுதலை ஜனங்களுக்கு உண்டாவதாக. கடைசியாக ஆவியானவரே உள்ளத்துல வரவேற்போமா. ஓ ஆவியானவரே, நீங்க வந்தா விடுதலை என்று சொல்லி கேட்டிருக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு, அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்கிறதே. அப்படி என்றால் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஐயா. இந்த நிகழ்ச்சி நேரலையை பார்த்து கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஜெபிக்கலாம். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஆவியான் என்னை தொட வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்க பாதிப்பு மாற வேண்டும். உடலில் இருக்கிற அசூசி நீங்க வேண்டும். என் சுகவீனம் நீங்க வேண்டும். அவிசுவாசம் நீங்க வேண்டும். பிசாசின் பிடித்து விடுதலை வேண்டும். என் மனவியாதி மாற வேண்டும். உள்ளத குழப்பங்கள் மாற வேண்டும். உள்ளத்தில் யாரோ பேசுவது போல இருக்கின்ற குழப்பத்தின் ஆவி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நேற்று மறைந்து போவதாக. தேங்க்யூ லார்ட்.

0: உள்ளம் தன்னை ஊற்ற வேண்டுமே. உம்மலை ஆவியான தெய்வமே, நாமே நாமே இன்னேரமே ஆவியான தெய்வமே.
1: அக்கினி இறங்கட்டுமே, தேவ வல்லம் இறங்கட்டும், தீர்க்க தரிசன ஆவி இறங்கட்டும் ஐயா, அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. ஆவினால அக்கில ஞானத்தனம் கொடுப்பேன் சொன்னீரே ஆண்டவரே, எங்கள் மேல அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா, அபியன் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. தேவண்ட அபிஷேகம், தேவண்ட அக்கினி, தேவண்ட பிரஸ்தனம் எங்களை மூடட்டு மாண்டவர், மூடட்டு மாண்டவர. அக்கினி அக்கினி அக்கினியை போடு மாண்டவர், போடுங்க ஆண்டவர், அக்கினியை போடுங்க ஆண்டவர. நிரப்புங்க ஆண்மி, கண்களை திறந்துடுங்க ஆண்டவர. நாங்கள் அறியிற அறிவில விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவர, பலப்படுத்த வேண்டும் ஐயா, பலப்படுத்த வேண்டும். இயேசுவே இயேசுவே ஒவ்வொரு தேவையும் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படல ஆண்டவரே. அப்பா, யாரையும் குழப்பத்தினால பிசா நிரப்பாத விடுக்கி ஆண்டவரே. எல்லா மக்களும் ரட்சித்தாலும் பரிசுத்தாலும் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செவிக்க துதிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையா இருந்து காத்துக் கொள்ளுங்க. தேவ பிரசனம் மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அன்றுவரே வியாதி குணமாக்கேசப்பா, நோய் குணமாக்கேசப்பா, பலவீனத்தை குணமாக்கேசப்பா, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்கேசப்பா. என்ன பலவீனால் நீங்கி போட்டும் ஆண்டவரே. அக்கினி மூடட்டுமே, அக்கினி மூடட்டும் ஆண்டவர். தகப்பனை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. மனிதர் முகத்தை பார்க்கிற இதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் இன்னைக்கு நிறைவேற்றி தர முடியாத செபிக்கிறோம். பாருங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாம் நீங்கி போட்டு மாண்டவர். அல்லேலூயா, மல்டி ஜீசஸ், தொடுமையா, தொடுமையா, தொடுமையா, தொடுமையா, தொடுமையா, தொடுமையா. கல்மையாகி தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வேலை இல்லாத குடும்பங்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத குடும்பங்களை குழந்தை பாய் தரணும். கடன், கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும் ஐயா. கஷ்டங்கள் எல்லாம் நீக்கிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்களை வெற்றி தாங்க அப்பா, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், பிரச்சனை மாறணும் ஆண்டவரே. குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம் நிலவட்டும் ஆண்டவரே. அக்கிரி மூடட்டும், பரலோகத்தின் அக்கிரி மூடுவதாக, தேவ பிரசனம் மூடுவதாக. பிள்ளைகளை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. உடைய அக்கிரி மூடுவதாக, தேவ ஆவியானவர் ஆளிகை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் தேவோட ஆளிகை இறங்கட்டும், ஒவ்வொரு நாளும் தேவோட ஆளிகை இறங்கட்டும், ஒவ்வொரு நாளும் தேவோட அக்கிரி மூடட்டும். மகிழான காரியத்தை செய்யுங்க, பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமே உமக்கே செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் அன்றாடி ஜெபித்திருக்கிறோம்.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: ஐம்பதாம் சங்கீதம் 3 வசனம்.
3: நம்முடைய தேவன் வருவார்,
2: நம்முடைய தேவன் வருவார்,
3: மௌனமாயிரார்,
2: மௌனமாயிரார்,
3: அவருக்கு முன்,
2: அவருக்கு முன்
3: அக்கினி பட்சிக்கும்,
2: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்,
3: அவரை சுற்றிலும்,
2: அவரை சுற்றிலும்
3: மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
2: அவரை சுற்றிலும் மகா புசல் என்ன எப்படி இருக்குமா, கொந்தளிப்பா இருக்கும். வருவார், மௌனமா இருக்க மாட்டார், வரப்படுறாரு. வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். கத்திர வரப்படுறாரு. அவருக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. செபிக்காம நிறைய பேர், எத்தனை பேர் செபிக்காம இருக்கோம், எத்தனை பேர் துதிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் பைபிள் வாசிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் தேவனை தேடாம இருக்கிறோம். அருமையான சகோதரி சௌரி, இன்றைய ரச்சனையால், இன்றைய அணுக்கிற நாள், இன்றைக்கு நம்ம கருத்து நம்ம ஒப்பு கொடுப்போம். மார்க்கன் சுவிசேஷம் 13:19 வசனம்.
3: ஏனெனில்
2: தேவன்
3: உலகத்தை சிருஷ்டித்தது முதல்,
2: தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல்
3: இதுவரைக்கும்
2: சம்பவித்திராததும் இனிமேலும்
3: சம்பவியாததுமான
2: உபத்திரவம்
3: அந்நாட்களில் உண்டாயிருக்கும்.
2: அது நாட்களில் உண்டாயிருக்கும். பாத்தீங்களா, இப்ப பாருங்க, இப்பயே நமக்கு என்ன சரி, இதுவரைக்கும் சம்பவியாதமான காரியம்தான் கொரோனா கொள்ளை நோய். 1வது அலை நாங்க, 2வது அலை நாங்க, இப்ப 3வது அலை வருதுன்றாங்க. எல்லா விலைவாசி அதிகமாயிடுச்சு, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த சூழ்நிலையாவது நம்ம ஆண்டவர் தேடணும், இயேசுவை தேடணும். இந்த சூழ்நிலை நம்ம தேடாம இருப்போமானா இந்த உபத்திரங்கள் பாடுகள் இனிமேல் இது கொஞ்சம் தான். பயங்கரமான உபத்திரங்கள் எங்க பார்த்தாலும், மாலவர் பக்கம்

0: ஒரு பக்கம், காற்று ஒரு பக்கம், நெருப்பு ஒரு பக்கம், கொள்ளைன்னு ஒரு பக்கம், என்னென்ன வரும் தெரியும், பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், என்னென்ன வருமோ நமக்கு தெரியாது. இனிமேல் இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால என்ன செய்யணும், கர்த்தரை தேடணும். கர்த்தர் வேதஞ்சொல்லு கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி அறியும். அவர் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக்கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும், அவரோடு நம்ம ஒன்றரை கலக்க வேண்டும். அப்ப நம்ம கர்த்தர் நமக்கு என்ன பத்திரம் இருந்தாலும் பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவரை தவிர இந்த உலகத்துல வேற பாதுகாவலே கிடையாது. நமக்கு வேற எந்த பாதுகாவலும், நம்ம என்னதான் பாதுகாவலுக்கு நம்ம அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம் நினைச்சாலும் அதை செய்ய முடியாது. அதான் கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். அவர் முழுமையா நம்ம அண்டிக்கொள்ள வேண்டும், அவர் சார்ந்து கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும். அவர் தேடுமன்னா நிச்சயமா பெரிய ஆபத்து பத்துக்கு நம்மளை கத்த தப்பு வச்சு பாதுகாப்பார். மாத்திர கடைசி காலத்துல என்ன நடக்கணும் சொல்லி அசுத்த பாவில் நமக்கு திட்டம் எழுதியிருக்காரு பாருங்க. ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றின் அஞ்சு வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
1: மேலும்
0: மேலும்
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி இதான் கடைசி நாட்கள் பாத்தீங்களா, கடைசி நாட்களில்
1: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
0: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
1: எப்படியெனில்,
0: எப்படியெனில்
1: மனுஷர்கள் தற்பிரியராயும்.
0: மனிதர் எப்படி இருப்பாங்களா, தற்பிரியம். அவங்க நல்லா இருந்தா போகுது, அவங்க நான் நல்லா இருந்த போது அந்த தற்பிரியராயும்
1: பணப்பிரியராயும்.
0: பணப்பிரியராயும் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் பணம் இருந்தா எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா பணப்பிரியராயும்
1: வீம்புக்காரராயும்.
0: வீம்புக்காரராயும்
1: அகந்தை உள்ளவர்களாயும்.
0: அகந்தை உள்ளவர்களாயும்
1: தூசிக்கிறவர்களாயும்.
0: தூசிக்கிறவர்களாயும்
1: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
0: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்
1: நன்றி அறியாதவர்களாயும்.
0: நன்றி அறியாதவர்களாயும்
1: பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
0: நன்றி இருக்காது அந்த காலத்துல பாருங்க, நன்றிகளை பாத்தீங்களா, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
1: சுவாப அன்பில்லாதவர்களாயும்.
0: சுவாப அன்பில்லாதவர்களாயும்
1: இணங்காதவர்களாயும்.
0: இணங்காதவர்களாயும்
1: அவதூறு செய்கிறவர்களாயும்.
0: அவதூறு செய்வர்களாயும்
1: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்.
0: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
1: கொடுமை உள்ளவர்களாயும்.
0: கொடுமை உள்ளவர்களாயும்
1: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்.
0: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்
1: துரோகிகளாயும்.
0: துரோகிகளாயும்
1: துணிகரம் உள்ளவர்களாயும்.
0: துணிகரம் உள்ளவர்களாயும்
1: இருமாப்பு உள்ளவர்களாயும்.
0: இருமாப்பு உள்ளவர்களாயும்
1: தேவ பிரியராயிராமல்.
0: தேவ பிரியராயிராமல்
1: சுகபோக பிரியராயும்.
0: சுகபோக பிரியராயும்
1: தேவ பக்தியின் வேசத்தை தரித்து.
0: தேவ பக்தி வேசத்தை, பக்தி மாதிரி வேசத்தை தரித்து
1: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
0: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள்.
1: இப்படிப்பட்டவர்களை,
0: இப்படிப்பட்டவர்களை
1: நீ விட்டு விலகு,
0: விட்டு விலகு. பரிசுத்த பவுல் அந்த சபைக்கு புத்தி சொல்லி இருக்கிறாரு. இப்படிப்பட்டவங்களை என்ன செஞ்சுற, விட்டு விலகிற, அவங்களோட இருந்தா நீயும் அப்படி மாறிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு. அது கடைசி காலத்துல கொடிய காலம், இதுதான் கொடிய காலம், பயங்கரமான காலம். நீங்க நம்ம வாசித்து ஒவ்வொரு காலையும் நடந்து கொண்டிருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லணும் இல்லை, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அதிகமா கர்த்தர தேடணும், அதிகமா வேதத்தை வாசிக்கணும், நம்ம அதிகமா பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவினர் நமக்குள்ள இருந்தாதான் இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து வர முடியும். பரிசுத்தர் நமக்குள்ள இருந்தா தான் நம்மளோட பேசுவாரு. அப்ப நமக்கு சகல இந்த இப்படிப்பட்ட தீங்கான காரியங்கள் நம்ம கடந்து வர முடியும். அருமையானவர்களே, பரிசுத்தேவின் அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க, கேளுங்க. அன்று சொன்னார், கடைசி நாள் மாம்சமணி யாருமே நாவி ஊற்றின்னு சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தேவை கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தேவன் இருந்தா தான் நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே நம்மளோடு பேசுவாரு, நம்ம போதிப்பாரு, கடந்து வர முடியும். கத்திர வருக சமீபம், அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நம்ம அதிகமா கத்திர வருகைத்தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தை தியானிக்க போறோம், என்ன செய்யணும். எப்ரேயன் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் 37 வசனம் 38 வசனம்.
1: வருகிறவர்,
0: வருகிறவர்
1: இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார்.
0: இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார்.
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நீதிமான் பிழைப்பான்,
0: நீதிமான் பிழைப்பான்.
1: பின்வாங்கி போவானானால்,
0: பின்வாங்கி போவானானால்
1: அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
0: அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். பாத்தீங்களா, விசுவாசத்தான நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் நமக்கு தேவை. பின்வாங்கி போனா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல என்ன இருக்காது, பிரியமா இருக்காது. கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இல்லாட்டா எத்தனை பேர் இந்த உலகத்துல பிரியம் வந்து என்ன பிரச்சனை, அருமையானவர்களே யோசித்து பாருங்க. பின்வாங்கி போனான். ஆனால் அவன் மேல என் ஆத்மா பிரியமா இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசுகிட்ட சொல்லியிருக்கிறார். ஆனா என்ன செய்யணும், கர்த்தரே நம்ம இடத்துல பிரியமில்லாட்டா இந்த உலகத்துல யார் பிரியமா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை பாருங்க. அதனால கர்த்தர் நம்ம பிரியமா இருக்கணும். அப்ப நமக்கு என்ன விசுவாசத்தினால் நீதிமான் பழைப்ப விசுவாசத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா, விசுவாசத்தினால நீதிமான் பழைப்பான்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே. விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க, விசுவாசத்தினால நீதிமான் பழைப்பான்னு சொல்லி இந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க மேல விசுவாசம், எனக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் திரும்ப வருவார், அந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே, விசுவாசம் எனக்கு தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். தாவீது ராஜா சொல்றார் பாருங்க, 27:13.
1: நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று
0: விசுவாசியாது இருந்தால்
1: கெட்டு போயிருப்பேன்.
0: அப்ப ஜீவனுள்ள தேசத்துக்கு நான் போகணும், அங்க நன்மை எல்லாம் பூசிக்கணும், அங்க நன்மை எல்லாம் நான் காணணும் நினைச்சேன். நமக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்ட நான் கெட்டு போயிருப்பேன்னு சொல்லி தாவி சொல்றேன். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என் விசுவாசம் தாங்கப்பா, எனக்குள்ள விசுவாசம் இல்லாம இருக்குதுப்பா, எனக்குள்ள அவிசுவாசம் வந்துருது, இது எப்படி ஆகும் அப்படின்னு குழப்பம் வந்துருது. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் தொடங்குற அவரு தான், முடிக்கிறவர் அவரு தான். நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசம் கேட்கணும், விசுவாச ஆண்டவரே என் விசுவாசம் தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். எனக்கு விசுவாசம் இல்லப்பா, விசுவாசம் இல்லாம சோர்ந்து போயிடுறேன், எனக்கு அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போடும். வாலிபனுடைய தகப்பன் கேட்கிறாரு, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பான் ஆண்டு சொல்லும் போது கேட்கிறார் பாருங்க. மார்க்கள் சுவிசேஷம் 9:23.
1: இயேசு அவனை நோக்கி
0: நீ
1: விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
0: விசுவாசிக்கிறவனுக்கு
1: எல்லாம் கூடும் என்றார்.
0: எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் நமக்கு அதிகமா தேவை. அப்ப ஆண்டோட கேட்கணும் விசுவாசம், அதுக்கு வாசிப்பா.
1: உடனே பிள்ளையின் தகப்பன்
0: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
1: என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று.
0: அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, விசுவாசிக்கிறான் ஆண்டவர், ஆனா என்ன செய்யணும், விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று
1: கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்.
0: நம்ம ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் என்ன விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அவிசுவாசம் வந்துருது. ஆண்டவருக்கு இன்னைக்கு கண்ணீர் கூட நம்ம கேட்க வேண்டும், விசுவாசம் தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். லூக்கான சுவிசேஷம் 22:32.
1: நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
1: உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
0: நல்ல செவம் பண்ணும் அந்த மாதிரி கூட அவர் வேண்டிக்கல. என்ன சொன்னாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப நம்ம விசுவாசம் என்ன செய்யணும், ஒளிஞ்சு போகக்கூடாது. விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். விசுவாசத்தை நாளுக்கு நாள் என்ன செய்யணும், விருத்தி அடையணும். ஆண்டவரே விசுவாசத்தை தாங்கப்பா, விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஏற்பாட்டை கேட்கணும், கேட்டா கட்டாயம் ஆண்டு நமக்கு தருவாரா தரமாட்டாரா, கட்டாயம் தருவார். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவர் எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம இருக்கணும், விசுவாசம் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். ஜீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவர் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. லூக்கா சுவிசேஷம் 17:5.
1: அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள்.
0: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும். விசுவாசம் இருந்தா தான் நான் பரலோகத்துக்கு போகணும், போக முடியும். விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கே போக முடியும். விசுவாசம் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவர் கட்டாயம் விசுவாசத்தை கேட்டா ஆண்டு கட்டாயம் தருவாரா தரமாட்டாரா, கட்டாயம் தருவார். விசுவாசத்தை கேட்போம் பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:5.
1: விசுவாசத்தினாலே ஈனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு
0: எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட், விசுவாசம் தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஜெபமல்லாமா? எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் அப்பா, மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவிச்சிங்க. தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவி இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் அப்பா. கால் வலியை குணமாக்குங்கப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்தெரிகிறோம் சுவாமி, உடைத்தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசை அழித்து போடுகிறோம் ஆண்டவர. அக்கினி அனுப்பி எல்லா சாத்திரையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவர. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அக்கா தலைவலியை குணமாக்க சப்பா, தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நான் மகிப்படுத்துங்க சப்பா. ஆண்டு உரே குழந்தை பாக்கி எல்லா சகுலி குழந்தை பாக்கியத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படுவேன் சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாந்தை தந்து சட்டியத்தை வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. தகப்பனே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்களை சொல்றாங்கப்பா, வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த எந்தெந்த சகோதரர்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரையும் குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்த்தை தாங்க. திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு வரையும் திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடுங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய்ந்து நம்முடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களாம தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா, எண்டிக்கொள்ளணும். வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகலையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. ஆண்டு வரையும் இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க சப்பா. ஆண்டு வரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே, கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. அருமைய ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தான் அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தரணும் சொன்னீரே. ஆசீர்வித்தலும் ஐயா, நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பாமிடத்துல பழகி அப்பாமுடைய சமாரம் இருக்கும் நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்களும் வளர்க்கணும், அவங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாற்றுனா அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா, எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுகுலாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவர் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க ஆண்டவர். கத்தவர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா செய்யுங்க. ஆசீர்விங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவையான வல்லமை நிறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தர் அமைச்சத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆர் ராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜபயன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வசனத்தின்படி, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643101, நெல்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1049010000022219. மே காட் பிளஸ் யூ.
5: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: வாழ்க்கையில் எல்லா புதிதாகணும். ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரின்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் ஆட்சி இது போன்னு சொன்னா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவதாக 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனம்.
3: ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
1: மனதின் அறையை கட்டிக்கொண்டு,
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து,
1: தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து,
3: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
1: இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது,
3: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்,
1: உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
3: பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள்.
1: பூரண நம்பிக்கை உள்ளவர்கள் முதல் என்ன செய்யணும்? மனதின் அறை கட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தெளிந்த புத்தியுள்ளவர்கள். மூணாவது என்ன செய்யணும்? நமக்கு வெளிப்பட போற கிருபையின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மனது நிறைய கட்டணும். இங்கதான் உட்காந்துருக்கோம். சிந்தனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். போய் எப்பதான் பிரேயர் முடியும்? போய் சாப்பாடு செய்யணும், அதை செய்யணும், இது என்ன செய்யுது, அதை என்ன செய்யுது, இதுக்கு என்ன பண்றது அப்படி நம்ம உள்ளத்துல எங்கேயோ அடைஞ்சிருக்கோம். அத மனது நிறைய என்ன செய்யணும்? கட்டணும். மனதான் மனதுதான் நம்ம அங்கங்க அங்கங்க அழிஞ்சிட்டே இருக்குது. மனதின் அறையை கட்டணும். ஆண்டவரே எனக்கு மனதின் அறையை கட்ட எனக்கு பலன் கொடுங்கப்பா. எனக்கு உதவி செய்ய மனசு அங்க இங்க அழிஞ்சிட்டு இருக்குது. என் மனசு அடக்கும், எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இங்கே அதைத்தான் சொல்றாரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. லூக்கான் சுவிசேஷம் 12:35 வசனம்.
3: உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டதாகவும்,
3: உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்.
1: நம்ம அறைகள் கட்டப்பட்டு மனதின் அறை கட்டப்பட்டிருக்கணும். இல்ல சிந்தனை அப்படியே எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அறைகள் கட்டப்பட்டதாக ஆண்டவரே மனதின் அறையை கட்டு சுவாமி. என் சிந்தனையை காத்துக்கொள்ளும், எண்ணங்களை காத்துக்கொள்ளும். எனக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா எண்ணங்களையும் செய்திகளையும் கூட கடைசியில கத்துற என்ன செய்றாரா? நாயந்திருக்கு 4 வரப்போகுது. பிரசங்கி 3:17 பாருங்க.
3: சகல எண்ணங்களையும்
1: சகல செய்கைகளையும்
3: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா?
1: அதுதான், சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் இனி நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால். அதனால தான் நம்ம எண்ணங்களை சிந்தனைகள் எல்லாம் நியாயம் தீர்க்கிறதுனால அதனால நம்ம மனது நிறைய நம்ம கட்டணும். எப்படி நம்ம கட்ட முடியும்? எபேசியர் புஸ்தகம் 6:14 வசனம்.
3: சத்தியம் என்னும்
4: கச்சையை
3: உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
4: சத்தியம் வசனத்தை தேவசனம் இல்ல. இது நம்ம சிந்திச்சா கற்று பிரியமில்லாத காரியம். இதை நம்ம செய்யக்கூடாது. இது இந்த பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம சத்தியத்துலதான் நம்ம காண்டு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. சத்தியம்னா கச்சை என்ன செய்யணும், எங்க கட்டணுமா? நம் மனதுல கட்டணும். சத்தியத்தை சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதுபடி வாழணும். சத்தியத்தை கேட்கணும், அதுபடி நம்ம வாழணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா. சத்தியத்தை கேட்டு அதுபடி சத்தியத்தை மனசுல வச்சுக்கணும். சத்திய நம்ம கேட்டு ஒரு வசனத்தை கேட்கிறோம், இன்னொரு காலி விட்டு போயிரும், அது பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டணும்? மனசுல கட்டணும். சத்திய வசனத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது கத்துட்டு பலன் கேட்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்துபடி நடக்க எனக்கு உதவிச்சிங்க. ஆண்டவரே, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சத்தியம்னு கச்சையை கட்டிக்கணும். உபாகம் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். உபாகம் புஸ்தகம் 11:19
3: நீங்கள் என் வார்த்தைகளை
4: உங்கள்
3: இருதயத்திலும்
4: உங்கள்
3: ஆத்மாவிலும் பதித்து
4: அவைகளை
3: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி.
4: பாத்தீங்களா, நம்ம வசனம் ஆண்டு வசனம் தெரிஞ்ச இருதயத்திலையும் நம்ம ஆத்மாத்திலையும் பதித்து வசனத்தை என்ன செய்யணுமா? நம்ம கைகளை அடையாளமாக கட்டி
3: உங்கள் கண்களின் நடுவே
4: ஞாபக
3: குறியாக வைத்து
4: வசனத்தை நம் இதயத்திலும் நம் ஆத்மாத்திலையும் பதித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை இங்க கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போயக்கூடாது. வசனத்தை உள்ளத்துல போய் நம்ம பாருங்க, இந்த மாடெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு என்ன செய்ய அசைபடுது. சாப்பிட்டுட்டு முதல் சாப்பிட்டுரும், பின்னால் எடுத்து எடுத்து அசைபாடி அசைபடி சாப்பிடும். அதே போல நம்ம வசனத்தை கேட்கிறோம், கேட்டு விட்டுறக்கூடாது. திரும்ப வீட்டுல போய் யோசிக்கணும், இன்னைக்கு என்ன வசனம் கொடுத்தாங்க, இன்னைக்கு எதை பத்தி ஆண்டவர் கூட பேசுறாரு, நான் எந்த வசனத்தை கேட்டு நான் விட்டுட்டானா, வசனத்தை மறந்துட்டானா சொல்லி நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க வசனத்தை கேட்டு இப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்க போறோம், அதுக்குள்ள நம்ம ஒருத்தர் விசாரிக்கணும். அலம் போல விசாரிக்கிறோம், விசாரித்து அப்படியே நம்ம அந்த வசனத்தை விட்டுட்டு போயிடும். அப்படி போகாதபடிக்கு இந்த வசனத்தை நம்ம வீட்டுல போய் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு வசன கத்திரி என் கூட என்ன பேசினாரு, இன்னைக்கு எதை பத்தி பேசினாங்க, என்ன எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தேவன் நம்மோட பேசுவார். இந்த வசனத்து மூலமா பேசுவார். இந்த மாடெல்லாம் என்ன சொல்லி சாப்பிட்டுட்டு அசைப்பாடு, அதே போல நம்ம வசனத்தை நம்ம அசைப்பாட்டு பாக்கணும். கத்தனைக்கு என் கூட என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன வசனம் சொன்னாங்க, நான் அதுபடி நடக்கிறான்னு சொல்லி நம்ம தனிமையா இருக்கும்போது வசனத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல தங்கும். ஏதோ சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு போறதல்ல, அது நம்ம இதயத்துல போய் வீட்டுல போய் யோசிக்கணும். யோசித்து நம்ம நடக்கும், அதன்படி நடக்கிறோமா, இல்ல வசனத்தின்படி நம்ம செய்யறோமா, இல்ல அது விட்டுட்டு போயிடுறோமா, இங்க கேட்டு அப்படியே காத்திரே விட்டுட்டு போயிடுறோமா சொல்லி நம்ம தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம சத்தியத்தை நம்ம அறையில கட்டணும். வசனத்தை நம்ம இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் நம்ம பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இருதயத்திலையும் ஆத்மத்திலையும் என்ன செய்யணும், வசனத்தை பதித்து வைக்க வேண்டும். கேட்டுட்டு இங்க போறதுனால இல்ல, அது இன்னொரு வாசி உபாகம் புஸ்தகம் 11:19
3: நீங்கள் என் வார்த்தைகளை
4: உங்கள் இருதயத்திலும்
3: உங்கள் ஆத்மாவிலும் பதித்து
4: அவைகளை
3: உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்துக்
4: கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்படிலாம் சொல்லித்தரார் பாருங்க. வசனத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது, இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதோ ஒரு வசனம் கேட்டாங்க, என்னமோ சொன்னாங்க, அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல பிசாசன வரானாம, அப்ப நமக்கு விழித்திருக்கணும். விழித்திருந்து தெளிந்தவர்களா இருந்தா தான் பிசாசன நம்மளை மேற்கொள்ள முடியாது. இங்க சொல்றாரு பாருங்க, 1 Peter 5:8
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்க.
4: எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி. நம்ம மனசுல குழப்பம், சோர்வு, தெளிந்த புத்தி என்ன? மனசுல சோர்வு, குழப்பம், பிரச்சனை உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது.
3: விழித்திருங்கள்
4: ஏனெனில்
3: உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
4: பிசாசு என்ன செய்யுது? வகை தேடி சுற்றி திரிகிறார். எவனை விழுங்கலாமோ, என்ன செய்யலாம், அவனை எப்படி தள்ளலாம், அவன் எப்படி கர்த்தர் விட்டு பிரிக்கலான்னு சொல்லி என்ன செய்ய வகை தேடி என்ன செய்யறானா என்ன செய்யறான்
3: சுற்றி திரி
4: ஒரு இடத்துல இல்ல சுட்டி திரிறான். அப்ப நம்ம அதுக்கு எப்படி உள்ளவர்கள் இருக்கணுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்கள். வாசிப்பா இருக்க
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள்.
4: தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள்.
3: விழித்திருங்கள்.
4: விழிப்பா இருக்கணும். நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம விழிப்பு இல்லாம நம்ம தூங்கிட்டே போறோம் வச்சுக்கோங்க, நம்ம கையில இருந்தா கூட பொருள் என்ன சரி யாராவது திருடிட்டு போயிருவாங்க. நம்ம விழித்திருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம விழிப்ப தூக்கத்தா தூங்காம விழிச்சிருந்தா எந்த பொருளும் திருட முடியாது. அதே போல நம்ம ஆத்மாத்துல விழிப்பா இருந்தா தான் பிசாசு நம்மள எந்த பொருளும் நம்மளை விட்டு திருட முடியாது. நம்ம விழிப்பு இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட்டு திருடிட்டு போயிருவான். அதான் விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளீங்க.
3: ஏனெனில்
4: உங்கள்
3: எதிராளியாகிய பிசாசானவர்.
4: உங்கள் எதிராளி, நமக்கு எதிராளி யாரு சொல்லுங்க? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நமக்கு எதிராளி யாரு? பிசாசானவன்
3: கெச்சிக்கிற சிங்கம் போல்.
4: அவன் சிங்கம் கிடையாது, கெச்சிக்கிற சிங்கம் போல ஒரு மாய்மலம். கெச்சிக்கிற சிங்கம் போல்
3: எவனை விழுங்கலாமோ என்று.
4: எவனை விழுங்கலாமோ என்று
3: வகை தேடி சுற்றி திரிய.
4: வகை தேடி சுற்றி எப்படி உங்களை விழுங்கலாம், எப்படி உங்களை கர்த்தருடைய பிரிக்கலாம் சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ள இருக்கணும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி கொடுங்க ஏசப்பா, என குழம்ப கூடாது, யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் தெளிந்து போயிட்டு கர்த்தரை கேட்கணும். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. எங்க அப்பா சொல்லுவாரு, நீ வந்து உனக்குள்ள எந்த குழப்பம் வரக்கூடாது, அது இல்லை இது இல்லை எல்லாம் வரக்கூடாது. கடவுள் கூட வந்துட்டாலும் உன்னை எல்லாம் பாத்துக்குவாரு. நான் கடவுள் கையில உன்னை ஒப்படைச்சிட்டேன்டா, நீ கவலைப்படாத, நீ தான் நல்லா ஆசீர்வாதமா இருக்க போற அப்படின்னு சொல்லுவாரு. அது போல தெளி மனசுல குழப்பம் இருந்தா ஒன்னும் செய்யாது, ஒன்னும் தெரியாது, கடவுள் உன்னை பார்க்க முடியாது, கடவுளை நீ அறிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. கிணத்துல ஒரு மோதிரம் போட்டா தண்ணி தெளிவா இருந்தாதான் அந்த மோதிரத்தை ஏதாவது பொருள் கிணத்துக்குள்ள போட்டோம்னா வந்து என்ன செய்யும், தெளிவா அந்த தண்ணி தெளிஞ்சிருந்தா தான் அதுக்குள்ள என்ன கிடக்குன்னு தெரியும். தண்ணி குழம்பி கலங்கிட்டு இருந்தா ஒண்ணுமே தெரியும். அதே போல நீ கடவுளும் கூட வரணும்னு சொன்னா உனக்குள்ள என்ன வரக்கூடாது, எந்த எண்ணமும் உனக்கு பொருளாசை எந்த எண்ணமே வரக்கூடாது அங்க அப்பா சொல்லுவாரு. அதே போல நமக்கு புத்தி தெளிந்தா இருந்தா தான் நம்ம கர்த்தர் அறிஞ்சிக்கொள்ள முடியும். பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள பாக்குறா எல்லாமே நம்ம தெரியும். அதனால கர்த்தர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தி தாங்க சப்பா, கெச்சி உங்க எதிராளியாக. நமக்கு எதிராளி யாரு? பிசாசு தான். கெச்சிங்கிற சிங்கம் போல எவனை விழுங்களோமான்னு சொல்லி என்ன செய்யறானா, வகை தேடி சுட்டி திரிகிறான். அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா நமக்கு தெளிந்த புத்தி வேணும். ஆண்டவரை கேட்கணும் முதல்ல. ஆண்டு வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும் இல்லையா? மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம அறைய கட்டிக்கணும். அறை எதனால கட்டணும்? தேவனுடைய வசனத்தை வச்சு கட்டி இருக்கணும். அப்படித்தானே, அப்படித்தானே பார்த்தோம். ஆண்டோட வசனத்தை என்ன செய்யணும்? இதயத்திலயும் ஆத்மாத்திலயும் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு ஏதோ பாசனம் வாசித்தோம், இன்னைக்கு என்னமோ ஒரு அதிகாரம் வாசித்தேன் அது மறந்து போச்சு, அதுக்கு பிரயோஜனம் இல்லை, வாசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு வசனம் ஒரு அதிகாரம் வாசித்தோம்னா ரெண்டு வசனமாவது உங்க உள்ளத்துல கர்த்தர் பேசணும். இன்னைக்கு என்ன வாசிட்டீங்க அந்த வசனம் உங்களோட பேசிச்சா? நான் இன்னைக்கு இத்தனை வசனம் வாசிச்சிட்டேன், இன்னைக்கு இத்தனை அதிகாரம் வாசித்தேன், அது முக்கியம் இல்லை. வசனத்து மூலமா கர்த்தர் உங்களோட பேசணும், அதுதான் முக்கியம். கர்த்தர் கூட பேசுறாரா? வசன என்ன வாசிங்களும் உங்களுக்கு யாவும் இருக்கா கேட்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறாரு. அலையிலுயா சொல்லுங்க. அலையிலுயா கர்த்தர் வர போறாரு. அலையிலுயா வசனம் ஒன்னூட மறக்க கூடாது. முதல் நம்ம மனம் திரும்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? வசனம் உள்ளத்துல நம்ம உள்ளத்திலயும் இதயத்திலயும் எழுதி வச்சுக்கணும். அலையிலுயா இல்லாட்ட நம்ம சிந்தனை அங்கங்க அலைபாயும். ஏன்னா எண்ணத்தையும் செய்யும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கும் காலம் இனி இருக்கிறபடி நம்ம என்ன எண்ணம் சிந்தனம் என்ன சிந்தனை பண்ணோம் என்ன எண்ணம் மற்றவங்களுக்கு ஏதாவது எண்ணி இருக்கமான்னு சொல்லி அது ஒரு நாள் கர்த்தர் ஞாயிற்று இருப்பாரு. அதனால தான் உங்க மனது நிறைய என்ன எதாச்சும் கட்டணுமா சொல்லுங்க. சத்தியத்தை வச்சு மனது நிறைய கட்டணும். அலையிலுயா மூன்றாவதாக வெளிப்படுத்துற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 11வது வசனம்.
3: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
4: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
3: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
4: ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத விடிக்கு
3: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு.
4: உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹலேலூயா. நம்ம கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கிரீடம் கொடுத்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நமக்கு நமக்கு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரீடம் என்னன்னு தெரியுமா? என்ன கிரீடம்? யாராவது சொல்லுங்களேன் பாக்கலாம். என்ன கிரீடம்? யோவான் சுவிசேஷம் 10:10.
3: திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
4: திருடவோ
3: கொள்ளவும்
4: கொள்ளவோ
3: அழிக்கவும்
4: அழிக்கவோ
3: வருகிறானே அன்றி
4: வருகிறானே
3: வேறொன்றுக்கும் வரான்.
4: வேறொன்று கொள்ளவும் திருடவும் கொள்ளவும் அழிக்கதான் வரான். திருடன் நம்ம திருடி போ வரான். அவன் தான் நமக்கு எதிராளியாகிய பிசாசு. வெளிப்படுத்தல் 3:11.
3: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்.
4: இதோ சீக்கிரமா வருகிறேன். கற்று வரப்போறாரு. இதோ சீக்கிரமா வருகிறேன்.
3: ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி.
4: ஒருவனும் உன் கிரீடத்தை, உன்னோட கிரீடத்தை, மற்றவங்க கிரீடத்தை நீ பார்க்க வேண்டாம். உங்க மனைவி கிரீடத்தையோ உங்க பிள்ளைய கிரீடத்தை அவங்க பார்க்க வேண்டாம். அவங்க அவங்க கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து அவங்கவுங்க தான் காத்துக்கணும். அதான் சொல்றாரு, ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு.
3: உனக்குள்ளதை பற்றி கொண்டு,
4: உனக்குள்ளதை பற்றி கொண்டு, உனக்குள்ளதை பற்றி கொண்டு. மற்றவங்களை நீ பார்க்க முடியாது, ஒன்னால முடியும். உன் கிரீடத்தை, உனக்கென்று கர்த்தர் கொடுத்த கிரீடத்தை, உனக்குள்ளதை பற்றி. திருடர் வந்து என்ன செய்ய? திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரான். வேறொன்றுக்கு வரான். பிசாசனுக்கு அந்த 3 காரியம் தான், கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் வரான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொள்ளாதீங்க. அவன் சும்மா நம்ம உள்ளத்துல இருந்து திடீர்னு வரமாட்டான். இடம் கொடுத்தா வந்துருவான். கொஞ்சமாவது இடம் கொடுத்தா வந்துருவான். சொன்னாரு பிசாசுக்கு இடம் படாமல் இருக்கு. வாசிங்க எபேசியர் 4:27.
3: பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கு.
4: பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாமல் இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருடன் வரப்போறான். திருடன் அவனுக்கு என்ன செய்ய? இடம் கொடுக்கூடாது. இடம் கொடுத்தா உங்களுக்கு உங்க கிரீடத்தை திருப்பி திருடி போயிருவான். என்ன கிரீடம் பார்ப்போம். வாசிங்க எபிரேயர் லேவியராம் புஸ்தகம் 21:12.
3: அவனுடைய தேவனின் அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்,
4: அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம்
3: அவன் மேல் இருக்கிறது.
4: அவன் மேல் இருக்குது பாத்தீங்களா. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம் என்னும் தைலம் என்னும் கிரீடம்
3: அவன் மேல் இருக்கிறது.
4: ஒருத்தர் மேல இருக்கிறது. யாரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் பண்ணும் கிரீடம் நம்ம தலையின் நம்ம மேல இருக்கிறது. அந்த கிரீடத்தை பிசா திருடத்தான் வருவான். குழப்பத்தை கொண்டு வருவான், சோறு கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வர்றான், பாரத்தை கொண்டு வருவான், நமக்கு தேவையில்லாத குழப்பம், யோசனை, சண்டை. அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லிருது. அவருக்கு என்ன செய்ய? அவர் துக்கப்படுத்தாதீங்க. நீங்க பெற்ற அபிஷேகத்தை வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 4:29.
3: கெட்ட வார்த்தை ஒன்றும்,
4: கெட்ட வார்த்தை ஒன்றும்
3: உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
4: உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
3: பக்தி விருத்திக்கு ஏதுவான,
4: பக்தி விருத்திக்கு ஏதுவான
3: நல்ல வார்த்தை உண்டானால்,
4: நல்ல வார்த்தை உண்டானால்
3: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
4: அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.
3: அன்றியும்,
4: அன்றியும்
3: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று,
4: நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று
3: முத்திரையாக பெற்ற,
4: முத்திரையாக பெற்ற
3: தேவனுடைய பரிசுத்த ஆவியை,
4: தேவனுடைய பரிசுத்த ஆவியை
3: துக்கப்படுத்தாதிருங்கள்.
4: துக்கப்படுத்த நம்மளை விட்டு ஓடிடுவாரு. அபிஷேகம் பெற்றிருக்க உண்மைதான். யாரெல்லாம் துக்கப்படுத்துறோம்? கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை வாயில வருதா? வந்தா கர்த்தர் நம்ம விட்டு விலகிடுவாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் இல்லாமா? எங்கள் அன்பாரி சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் அப்பா, மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலே பார்க்க உதவிச்சிங்க. தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவு இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. அண்டவரே இறங்கும், இறங்கும் அப்பா. கால் வலியை குணமாக்குங்கப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்தெரிகிறோம் சுவாமி, உடைத்தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசை அழித்து போடுகிறோம் ஆண்டவரை. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பாக்க தலைவலியை குணமாக்கு, யேசுப்பா தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, நெஞ்சோலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா, கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நம்ம மகிப்படுத்துங்க யேசப்பா. ஆண்டு விரைய குழந்தை பாக்கு இல்லா சகுலி குழந்தை பாக்கத்தை தாரும், குழந்தை நீ கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல அப்பா ஆரோக்கியத்தை தாரும், சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வரப்படணும்னு சொன்னீரே, குணமாக்குங்கப்பா, பரிபூர்ண சமாந்தை தந்து சட்டியத்தை வெளிப்படுத்தும் ஐயா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா, தகப்பனையும் வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, வேலையில எத்தனை குடும்பங்கள் சொல்றாங்கப்பா வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா, எந்தெந்த எந்தெந்த சகோதர சார்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க, வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா, அண்டு வரைய குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்க்க தாங்க, திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க, அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா, இந்த காரியம் கத்திரால வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா, அண்டு வரைய திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா, கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க, கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஆராய்ந்தமுடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம், எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா, அவர்களும் தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா, எண்ணிக்கொள்ளணும் வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம், அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, கண்கண்ட காட்சியிலேயே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா, ஆண்டவரே வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா, ஆண்டு வரையே இறக்கச் செய்யுங்க இறக்கச் செய்யுங்க இறக்கச் செய்யுங்க சப்பா, ஆண்டு வரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவை கெஞ்சுகிறோம் அப்பா, அந்த அப்பா நெகிழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க, ஒவ்வொரு மலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா, பலத்த காரியத்தை செய்யப்பா, அருமைய ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகை செய்யப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, நாங்கள் யார் இடத்துல போவோம், நீர் தானே அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா, கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணுச்சே நீரே, ஆசீர்வித்தலும் ஐயா நன்மை செய்யுங்கப்பா, அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பா மடத்துல பழகி அப்பா சமாரம் இருக்கும் நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு மக்கள் மடத்துல பழகணும் உங்களுக்கு சமாரம் இருக்கணும் நன்மை உண்டாக்குற தேவன் நீர் மாத்திருந்த அப்பா, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா, எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா, எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை, ஒவ்வொருவரும் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, கத்தவர் நல்லவரும் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா செய்யுங்க, ஆசீர்வங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மனம் தேவையான வல்லமை நிறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கோங்க, எல்லா துதிகான செலுத்துறோம் எங்களை அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே ஆமே, கத்த நாம செலுத்த கேட்டாரு கலங்காதீங்க,
5: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தெய்வ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
4: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
5: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும், உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
5: இது முற்றிலும் இலவசம், எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: உங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை இந்த வேலையில உங்களுக்கு நான் ஒரு சாட்சியா சொல்ல ஆசைப்படுறேன். நான் கன்சீவான 3வது மாசத்துல இருந்து எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்.

0: நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ அக்காங்கிட்ட வந்து நான் ஜெபிக்க வந்திருந்தேன். அக்காங்கிட்ட சொன்னேன், அக்காங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியும் ஜெபிச்சு கொடுத்தாங்க, இது நீ வந்து டெய்லி யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. அக்காங்க சொன்ன மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு வந்தேன். ஜெபிச்ச எண்ணெயும் அந்த தண்ணியும் நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு அந்த வலியும் அந்த எரிச்சலும் இல்ல, நல்லா இருந்தது. ஆனா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டினியூவா இருந்தது. டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த டெஸ்ட்ல பார்த்தா எனக்கு அந்த பாக்டீரியா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஃபெக்ஷனுக்கு. அதனால ரொம்ப வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். டாக்டர் அப்ப வந்துட்டு ஒரு டைமும் ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, ஒரு 10 days சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு மறுபடியும் நீங்க டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுபடியும் அந்த 10 days நான் அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு போகும்போது கூட அதுல அதே அளவு தான் பாக்டீரியா இருந்தது, கம்மியாகவே இல்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் நான் வந்து எனக்கு இப்ப அந்த மாதிரி வலி எல்லாம் இல்ல, எனக்கு பெயின் எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா டாக்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா கிளியர் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும், டெலிவரி கூட கண்டிப்பா சிசரியன் தான் பண்ற நிலைமை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் டாக்டர் வந்துட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்கல, அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 times டாக்டர் வந்து டேப்லெட் மாத்தி மாத்தி எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரம் சாப்பிட சொல்லுவாங்க, மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்ல பார்க்கும் போது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியாகவே கிடையாது, அதிகமாயிட்டு தான் இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 8 months வரைக்கும் நான் இப்படிதான் மாத்திரைங்களை மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னோட குழந்தையோட வளர்ச்சிக்கு நான் மாத்திரை சாப்பிட்டதை விட இந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும்னு தான் அதிகமா மாத்திரை சாப்பிட்டேன். 8th month ஆகும் போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா தான் அந்த ரிப்போர்ட்ல காமிச்சது. அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க கேட்டோம், டாக்டர் இப்படியே வந்து இன்ஃபெக்ஷனுக்காகவே நாங்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், அதனால வந்து குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆனா டாக்டர் வந்து அவங்க சிவியரா சொன்னது என்னன்னா, இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகணும், அப்பதான் வந்து டெலிவரி ஈஸியா இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும், கண்டிப்பா சிசரியன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப நான் கலங்கி போயிட்டேன், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பயம்னா, நான் டேப்லெட் ஜாஸ்தி எடுக்கிறதுனால குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவாயிடுமா அப்படின்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா டாக்டர் அதை அவங்க கேர் பண்ணிக்காம வந்து அந்த கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் டேப்லெட் ஜாஸ்தி எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப கலங்கி போயிட்டு நான் வந்து அக்காங்கள்ட்ட வந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி வந்தேன். அப்ப வந்து பிரதர் இருந்தாங்க, பிரதர் எனக்கா எங்கிட்ட கேட்டாங்க, நான் இதெல்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல்ல ஒர்க் பண்ற ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டு பாக்கலாம், இது என்னதுன்னு கேட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட எனக்காக போன் பண்ணி அந்த சிஸ்டர்ட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டமா அப்படின்னு சொல்லி எல்லா டீடைல் கேட்டாங்க. நான் 5 times அப்படி சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் சொன்னேன். அவங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு மறுபடியும் எனக்காக போன் பண்ணி பேசினாங்க, இந்த டேப்லெட் வந்து நீ ஜாஸ்தி எடுத்திருக்க, கண்டிப்பா இது வந்து பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க வந்து வேற யார்ட்டையாவது போய் நல்ல டாக்டரா பாருங்க, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ரொம்ப நாங்க கலங்கி போயிருந்தோம். அப்போ மறுபடியும் அக்கா கிட்ட வந்து நான் ஜெபிச்சேன், அக்கா வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எப்படியாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து மாறும், ஏசப்பா சுகப்பிரசவம் ஆகணும், நார்மல் டெலிவரி தான் ஆகணும், சிசரியன் எந்த நாள்லயும் ஆகக்கூடாது, அது இல்லாம குழந்தைக்கோ இல்லாக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாது, யூட்ரஸ்க்கோ கிட்னிக்கோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு டைம் எனக்காக வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. வீட்டுக்கு வரும்போது கூட எனக்காக சுகப்பிரசவத்துக்காக அக்கா போராடி ஜெபம் பண்ணாங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட நாங்க போய் பார்த்தோம். கரெக்டா நான் போய் பார்க்கும்போது 8th month அக்கா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க போனோம். அங்க போய் பார்த்தோம்னா அந்த டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்றதுக்கான வழி என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்ட கொடுத்த டேப்லெட் நான் ஒரு 3 days தான் எடுத்தேன். அந்த டேப்லெட்க்கு அப்புறம் எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் குறைஞ்சிருச்சு. அது அக்கா வந்துட்டு தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டா 9th month எனக்கு ஒரு நல்ல சுகப்பிரசவம், எசப்பா வந்து நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. நான் பயந்த மாதிரி எனக்கு சிசரியன் ஆகல, நல்ல நார்மல் டெலிவரி ஆச்சு. பாப்பாக்கு கூட எந்த தொந்தரவும் இல்ல, நல்லபடியா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தர் பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் ஒவ்வொரு டைமும் சோர்ந்து போனப்போ ரொம்ப பாரப்பட்டு எனக்காக அக்காங்க ஜெபிச்சாங்க. சுகப்பிரசவத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.
1: தம்பளை கூடார மறவிலே என்னை ஒழித்து வைத்து
2: என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவான்,
1: என்னை கண்

0: மேல் உயர்த்துவர். ஹலேலூயா. தீங்க நாள்ல கர்த்தர் நினைச்சார் நம்மள, கூடாரம் அறையில் வச்சு நம்மள கண்மேல மேல நம்மள உயர்த்துகிற தேவன். ஆண்டவர்கிட்ட நம்ம அந்த அளவுக்கு வரணும். ஏதோ வந்துட்டோம், வந்து விசாம உட்கார அங்க யாரு வெள்ளப்படுவோம், என்ன செய்யறாங்க அவங்க, எத்தனை பேர் வராங்க, யாரெல்லாம் வராங்க, இதை நம்ம பார்த்துட்டு இருக்க நாட்களா. இந்த நாட்கள் இல்ல அருமையான, அந்த நாட்கள் போயிருச்சு. ஒரு காலம் அப்படி இருந்தோம், யார யார் வரா, யார் போறா, என்ன செய்யறாங்க, எது செய்யறாங்க, பார்த்த நாட்கள் வேற. இப்ப காலங்கள் பொல்லாதான் அப்படின்னால நாட்களை காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். நம்ம சொல்றோம், நம்ம பிரயோஜனப்படுத்துறோமா இல்லையான்னு உங்களை ஏசப்பாதான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஈசி நாள்ல வாழ்றோம். அதே மாதிரி அவர் சொல்றாரு, தீங்கினாலே என்னை கத்தரிச்சு தம்முடைய கூடார மறைவில் வச்சு நம்மளை ஒழித்து கண்மேல் உயர்த்துவார். அதே பாருங்க, தாவீது வந்து அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் தேடிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் தேடி தேடி தேடி அலைஞ்சது. ஆனா கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 23:14
1: தாவீது
0: வனாந்தரத்தில் உள்ள
1: அரணான ஸ்தலங்களில் தங்கி
0: சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற
1: ஒரு மலையிலே தரித்திருந்தார். சவுல் அனுதினமும் அவனை தேடியும்.
0: சவுல் என்ன செஞ்சாரா, அந்த காலத்து அரசாங்கம் தாவீது என்ன செஞ்சிச்சான், அனுதினமும் தேடியோ
1: தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை.
0: தேவன் என்ன செய்ய, சவுல் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. அதுதான் சொன்னாரு, ஒன்றே நான் கேட்டேன், அதே நாடுவே உன் மகிமை பார்க்கும்படி. தேவனுடைய மகிமை எப்படி ஆள் பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும், தேவன் என்னோடு பேசணும், தேவன் வாழ்க்கையை மாறணும். என் வந்துட்டு போற இப்படி இல்ல சுவாமி, என் வாழ்க்கை மாறணும். நம்ம தேவனுக்கு ஒரு சின்ன காரியம், சின்ன பலன் என்னன்னா இப்படி நான் இதை செய்யல உட்கார்ந்துக்கிறோம். பலவீனத்தை மாற்றுகிறாரு, இயேசுக்குதான் மாற்ற முடியும். நம்ம இந்த சின்ன பலன் அப்படியே உட்காந்துடுறோம், சின்ன பிரச்சனை அப்படியே உட்காந்துடுறோம், சின்ன குழப்பம் அப்படியே உட்காந்துடும். எப்ப வளர போறோம், எப்ப ஆத்து வளரும், எப்ப இயேசுக்கிறதோடு வள போறோம், எப்ப இயேசுக்கு நமக்கு ஒரு தொடர் இருக்க போகுது, எத்தனை காலங்கள் வீண் பண்ணுவோம். அருமையானவர்களே யோசித்து பாருங்க, எத்தனை காலங்கள் நம்ம நாட்கள் வேஸ்ட் போகும், சும்மா இப்படியே துதிக்காம உட்காந்துருது உட்காந்துருந்து எத்தனை நாள் வேஸ்ட் பண்ண போறோம். இப்ப நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படி. நாளைக்கு எப்படி வருமா, நாளைக்கு நம்முடைய அதல்ல. சின்ன சொல்லிடுற சின்ன பலனை கூட நம்ம சேவத்துக்கு வர கஷ்டப்படுறோம். பலனத்தை குணமாக்குறது தான் நம்ம சர்ச்சைக்கு வரோம். சில சின்ன பலனை வீட்டில் உட்காந்துடுறோம், சின்ன வியாதினா வடிச்ச பலன் அப்படி சின்ன பிரச்சனை வீட்டில் உட்காந்துடுறோம். நம்ம எப்ப இயேசுக்கிறது அறிய போறோம், எப்ப இயேசுக்கிறது வளர போறோம், எப்ப நம்ம ஆத்தும வளர்ந்து கனி இயேசுக்காக கனி கொடுக்க போறோம், என்னைக்கு கத்திரக்காக வாழ போற சொல்லுங்க. தாவீது அதனால தான் சொல்றாரு, அன்னிதனமும் பவுல் சவுல் தேடியும் தாவீது என்ன தேவனவர் கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை, ஒப்பு கொடுக்கவே இல்லை. நமக்குள்ள வாஞ்ச வேணும், இயேசுக்கு மேல வாஞ்சி வரணும். வாஞ்சி வந்த கத்திரிக்கா கட்டாயம் நம்ம செய்ய இருக்கவே முடியாது. கத்திரிக்கா ஒரு சின்ன வேலை விட செய்ய இருக்க முடியாது. கட்டாயம் உங்களுக்கும் கத்திரிக்க ஒரு உண்மையான தொடர் இருந்தால் நிச்சயமா கத்திருக்கும் எதையும் செய்யாம இருக்கவே மாட்டோம். எப்ப ஆண்டு போலாம், எப்ப ஆண்டு சன்னிதான போலாம், எப்ப அவரை போய் துதிக்கலாம், எப்ப பாரு அவரை போய் பாடலாம், எப்ப அவரை செவிக்கலாம், எப்ப எப்ப நேரம் எப்ப இருக்கும், எப்ப இருக்கும், அப்படி வாஞ்சி நமக்கு வரும். கத்திருக்கும் நமக்கு தொடர்பு குறைவா இருக்கிறதுனாலதான் நம்ம கத்துட்டு நெருங்கி வர முடியறது இல்ல. இன்னைக்கு நீங்க கேளுங்க அருமையானவர்களே, இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருக்க, உடனே பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இது எதுக்குன்னு சொல்ல, பின்னால என் பிள்ளைகள் படிப்புக்கு உதவுங்க, என் பின்னால என் பிள்ளைகள் வேலைக்கு உதவுங்க, கல்யாணத்துக்கு உதவும் அப்படின்னு இது போடுறோம். நீ நித்தி நித்திய காலமா பர்லோகத்துல வாழ போறீ, என்ன செய்ய போறீங்க, இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல அருமையானவர்களே. உலகத்துல பொன் பொருள் நம்ம காப்பாற்றவே முடியாது. ஒரு நாள் நாட்கள் ஒரு நாள் வரும், இந்த உலகத்துல கத்தர் தேடினால் ஒழிய பர்லோகத்துல போய் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நாளைக்கு நம்முடையதல்ல, நாளைக்கு எப்படி இருக்குமா தெரியாது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாவே நம்ம சோர்ந்துடுறோம், சின்ன சின்ன பலம் இருந்தா அப்படியே உட்காந்துடுறோம், சின்ன சின்ன இது இருந்தாலும் நம்ம உட்காந்துடுறோம். எப்ப நீ கத்திரிக்காய் எலும்ப போறீங்க, எப்ப எப்ப யோசித்து பாருங்க. தாவீது பாருங்க, அந்த அளவுக்கு தேவனை தேடினார். அருமையான என்ன செய்ய போறோம், கத்திர வர போறாரு. நீங்க செவிச்சாலும் செவி கேட்டாலும் தேவனை தேடினாலும் தேடாட்டாலும் கத்திர வர போறாரு. அன்னைக்கு வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஐயோ நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வேஸ்ட் பண்ணிட்டு அழுதாலும் ஒரு வசனம் இருப்பாருங்க. எப்படியும் புஸ்தகம் 12:16 வசனம் பாருங்க, 16 வசனம். இன்னைக்கு நீங்க அமைதியா இருப்பீங்களா? ஒரு நாளைக்கு அழுதாலும் மனம் மாற முடியாது. இன்னைக்கு நீங்க அந்த நாட்களை மனசுல வச்சுக்கோங்க, செபிங்க, துதிங்க, கத்திருக்காக முழுமையா உங்களை அர்ப்பணிங்க. வாசிங்க,
1: ஒருவனும் பேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை வெற்றி போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று
0: தள்ளப்பட்டான். நீங்க அழுதாலும் கிடைக்காது. திரும்ப ஐயோ ஆண்டவரே நாட்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, நான் செவிக்காம போயிட்டேனே, நீங்க அழுதிங்கனாலும் கிடைக்காது.
1: அவன் கண்ணீர் விட்டு
0: கவலையோடு
1: தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான்.
0: பாத்தீங்களா, மனமாறுதலை என்ன செய்யாம போயிட்டான், காணாம போயிட்டான். அதுதான் உலகத்தின் வாழ்க்கை. நீங்க இப்படி நம்ம சொன்னா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம அப்படி இருப்போம், ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுதாலும் மனமாறுதல் நம்மளால காணவே முடியாது. கொடுத்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதான் பாடு கேட்ட ஒன் தரணும், இதுவென்று உணரணும். எனக்கு ஒரு தரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள் வேஸ்ட் பண்ணு, எத்தனை நாட்கள் யோசிச்சு பாருங்க. தாவீது நம்ம கத்திர முன்னால வச்சிருக்கிறாரு. தாவீது செஞ்சாராம், 27:4 வாசிங்க, அவர் என்ன செய்யறாரு பாருங்க.
1: கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும்,
0: கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும்,
1: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்.
0: எதுக்கு வந்தாரு கர்த்தருடைய ஆலயத்துக்கு? அவர் எதுக்கு வந்தாரு? கர்த்தருடைய மகிமை பார்க்க முடியாகவும்,
1: அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
0: கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும்,
1: நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம்,
0: என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
1: கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன்.
0: அவர் எதுக்கு வந்தார் ஆலயத்துக்கு பாருங்க? தேவனுடைய மகிமை பார்க்குவோம், ஆராய்ச்சி செய்வேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்குதுவே. அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? தாவீது முன்னால வச்சு பாருங்க, அதுதான் வசனம். ஏன்னா தாவீது வச்சு பார்க்கணும், நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது, நம்ம எங்க இருக்கோம். அப்படி பார்த்தாதான் நம்ம கர்த்தருக்குள்ள வருவோம். ஏதா வாரம் உட்காந்து அப்படியே குனிஞ்சு உட்காந்துக்கிறோம், கைம கண்ணத்து மேல கை வச்சு உட்காந்துக்கிறோம், அப்படியே போயிடுறோம். அதனால யாருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாஸ்பாவுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் வரும், ஐயோ செபிக்க முடியல, செபிக்க முடியல, செபிக்க முடியாது. அப்புறம் நீங்க தேடினாலும் ஏசாமி பார்க்க முடியாது. அதுதான் ஒப்பு கொடுங்க. அதனால பாருங்க, தாவீது என்ன செஞ்சாராம், கர்த்தர் போன இடத்துல எல்லாம் காப்பாத்துறாரா. வாசித்து பாருங்க, 1 Samuel 18:6.
1: தாவீது போன இடத்தில் எல்லாம்,
0: தாவீது போன இடத்தில் எல்லாம்
1: கர்த்தர் அவனை காப்பாற்றினார்.
0: தாவீது எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா, அவரை காப்பாத்தினார். பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளுக்கு கர்த்தருக்குள்ள இருந்தா கர்த்தர் போன இடத்துலாம் காப்பாத்துவார். எங்கு போனாலும் கர்த்தர் நம்ம கூட நம்மளை காப்பாற்றுவார். பயங்கரமான காலத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம். நம்ம போன இடத்தெல்லாம் காப்பாத்துவார், போன இடத்தெல்லாம் காப்பாத்துவார். நமக்கு ஆண்டவர் சொல்லி தந்துட்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. செவிக்காட்டா, ஐயோ செவிக்காதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, செவிக்காலாம் ஜெபம் பண்ணுங்க, சொல்லிட்டே தான் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு அந்த பாஞ்சர், உங்களுக்கு அந்த விருப்பம். நான் என் இயேசுவோடு பேசணும், என் தகப்பனோடு பேசணும், என்னை படைச்சரோடு பேசணும், எனக்காக ஜீவனை கொடுத்தோட பேசணும். சொல்லி சொல்லி நீங்க ஜீவிச்சு ஆண்டு பிரியும் இல்ல. உங்களுக்குள்ள இந்த வாஞ்சோர் எத்தனை ஆபத்துல பிரித்து எடுத்திருக்காரு, எத்தனை வியாதியிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரு, எத்தனை பிரச்சனையிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரு, எத்தனை கண்ணியிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு அந்த வாஞ்சவன் எப்ப நீங்க ஏசமாட பேச போறீங்க, எப்ப தேவனிடத்துல பேச போறீங்க? மனிதர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறோம், வெக்கப்படுறோமா? இல்ல. ஏன் தேவனிடத்துல பேசுறது மட்டும் வைக்கும், தேவனை தேடணும். தாவீது தேவனை தேடினார். அதனால தான் சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு அக்கா தாவி என்ன செஞ்சாரா, போன இடத்துல எல்லாம் தேவன் காப்பாத்தினார். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். நம்மளையும் காப்பாத்துறோம். எந்த பிரச்சனையை பார்த்து நம்ம நினைச்ச வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது என்ன உண்டாயிருக்கோம் பாருங்க, யெசாயா புஸ்தகம் 4:5. அப்பொழுது
1: கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள,
0: மலையில் உள்ள
1: எல்லா வாசஸ்தலங்களிலும்,
0: எல்லா வாசஸ்தலங்களையும்,
1: அதன் சபைகளின் மேலும்,
0: அது சபைகள் மேலும்
1: பகலில் மேகத்தையும்,
0: என்ன செஞ்சாரா சபையின் மேல, என்ன செஞ்சாரா
1: பகலில
0: மேகத்தையும்,
1: புகையையும்,
0: புகையையும்
1: இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவா.
0: இரவில் என்ன செய்யறா, அக்கினி கொழுந்து விட்டு பிரகாசத்தை உண்டாக்குவார்.
1: மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும்.
0: யாரெல்லாம் மகிமையா கத்துடி மகிமை தேடணும் கத்திருக்காவ வாழணும் சொல்றீங்களோ உங்க மேல என்ன உண்டாயிருக்கும்? காவல் உண்டாயிருக்கும். பிசாசங்களை தொட முடியாது, எந்த திருடனவங்களை தொட முடியாது, எந்த உங்களுக்கு விரோதமா யாருமே தொட முடியாது. மகிமையின் மேல மகிமையான உள்ளவர்கள் மேல என்ன உண்டாயிருக்கும்? காவல் உண்டாயிருக்கும். பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். கத்தரோடு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களை பிசா தொட முடியாது. உங்களுக்கு உங்களுக்கு காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவர் மேலாம் காவல் உண்டாயிருக்கும். திருடன் தொட முடியாது, பிசா தொட முடியாது, எந்த சாத்திரமா தொடவே முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோட வார்த்தை கேட்டோம், இப்போ நம்ம செபிக்க போறோம். செபிப்போமா? எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துறங்க தகப்பனே, கோடான குடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கத்துடைய கிருபை நாளும் தாங்கட்டும். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளுங்க. இறக்க செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா. ஒரு வாழ்க்கையிலும் தேவைகளையும் சந்திக்க முடியாது அப்படி செபிக்கிறோம் அப்பா. அவங்கள பார்த்து வந்து மன்றாடி கெஞ்சுறோம் ராச்சா. எத்தனையோ சனங்கள் கத்தாவே சமாதம் இல்லாம இருக்காங்க. சமாதத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும் அப்பா. சமாதனால அண்டவரே குடிக்க போயிடுறாங்க, சமாதனால சினிமா பார்க்க போயிடுறாங்க. எத்தனையோ சனங்கள் அப்பா வாலிப பிள்ளைகள்லாம் ரசிக்க முடியாது செபிக்கிறோம். வாலிப சகோதர சகல ரசித்தலுமே அப்படி பிள்ளையா மாத்துங்க. எங்க சிறு பிள்ளைலாம் பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க. அன்பின் ஆண்டவரே மே நோக்கி கெஞ்சுகிறோம். ஆமா ஆண்டவரே, அப்ப படுக்க இடம் இல்லாம தெருவில்லாம் படுத்திருக்காங்களே, அவங்கெல்லாம் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அவங்க பிள்ளைகள்லாம் பாதுகாக்கணும் ஐயா. தெய்வீக கரை தாங்கணும், ஆசீர்வதிக்கணும். பெரிய காரியத்தை செய்யணும் ஆண்டவரே. நானே எல்லா டீச்சரை கத்தனை செய்ய, நீங்க எப்ப எங்களெல்லாம் படைச்சவர் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு கிருவ தரணும் ஐயா. மே நோக்கி கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கிட்டு தாங்க சப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. கடன் கஷ்டங்களை மாத்துங்க. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க. குடி பார்க்கும்போது அசப்பாய் மாத்திருங்க அப்பா. அவளை பார்த்து பிடிச்சி செபிக்கிறோம். நேசருடைய கரம் தாங்கிட்டு நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்த இவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவளத்தை இறங்கிறது மார்க்கம் இல்ல வேற்றுமையான எந்த நிலையிலும் சொன்னீரே ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். தகப்பனே கெஞ்சுகிறோம். மந்திர கட்டளை உடைச்சி படுங்க, பெரிசனத்தில் அழித்து படுங்க, அதமாக்கி படுங்க ஏசப்பா. நேசுடைய கரம் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு மந்திரவாதியும் ரட்சிக்கப்படணும் ஐயா, ரட்சிக்கப்படணும் ஐயா. தேவனே தேவனே அவளை பார்த்துல கெஞ்சுகிறோம் அப்பா. அவளை பார்த்து செவிக்கிற எத்தனை சாதுக்கள்லாம் இருக்காங்களப்பா, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். தேவனை அறிஞ்சிக்கொள்ளணும், தேவனை அண்டிக்கொள்ளணும்ப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபார ஜர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும். சமல்லாத குடும்பத்துல சமான் தரும். பிள்ளைகள் நல்லா படிக்கணும். சிறு பிள்ளைகளும் செவிக்கக்கூடிய பிள்ளைகளா ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமே. நமச்சேத்த கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 4900100000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1331001000024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க, ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101 நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website. God bless you.

கடந்த 28ஆம் தேதி பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன். 28ஆம் தேதி அங்க போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துல இருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 9 மணி இருக்கும், திரும்ப ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லி வண்டியை நிறுத்தியிருக்கும் போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமா இருக்கு வலி, என்ன பண்றதுன்னே தெரியல. கூட என்ன பிசினஸ் சம்பந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேற யாரும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைம்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்பத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்றைக்கி அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட்டெல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேற இங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிருச்சு எனக்கு. அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடித்து அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும் அப்படின்ற நிலமையில் சாயந்தரம் 4:30 மணிக்கு காரில் அங்கேருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது எனக்கு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, ஆனால் 9 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும், ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம், எப்படியாவது வண்டி ஏறியிருந்தால் கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு மதியானம் 2:30 மணிக்கு தான், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்க அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில் நான் கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுருந்தனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கேருந்து வந்தாப்புல, அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வந்து அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும் சாப்பிட முடியல. அந்தளவுக்கு என்னோடய தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமாக வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்டில் வெளியில் 2 பேர் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு, உள்ளே போகிறேன், என்னால் நடந்து போகக்கூட முடியல. உள்ளே போய் செக்யூரிட்டி செக்கிங் முடித்து பஸ்ஸுக்கு போகணுன்னா என்னால் நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியாக வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபையில் வந்து ஃப்ளைட்டும் ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கணுன்னு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொன்னேன், அவன் என்னை காரில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் இந்த மம்சதும் இது இருந்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், ஆனாலும் எனக்கு சுகமாகலை. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்கே வர முடியல, அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோடு எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேற ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் முடியாமல் ஆயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால இன்னைக்கு கர்த்தர் என்னை இங்கே உயிரோடு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு எங்கள் இயேசு பாட்டு சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 14:18 வசனம்.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
0: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
1: உங்களிடத்தில் வருவேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் நினைச்சு மாட்டாரா, திக்கற்றவங்களா விடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ நான் இந்த உலகத்தில் திக்கற்றவங்களா இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் சொல்றாரு அவங்களை திக்கற்றவங்களா விடே, நான் உங்களிடத்துல வருவேன். ஒரு நாள் நம்ம திக்கற்றவங்களும் இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட நமக்கு போய் திக்கற்ற விடவே மாட்டார். நம்ம ஒரு நிமிஷம் அவரோடு இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14:3 வசனம்.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: நான் ஒரு ஸ்தல ஆயத்தம் பண்ண போற வந்து உங்களை என்னிடத்துல உங்களை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. 2000 வருஷமா நம்ம கர்த்தர் நினைச்சிருக்கிற ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின சலை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஆனா கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆண்டவரை இயேசுக்கு வருகை ரொம்ப சமீபம். சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி வாசித்து பாருங்க. லூக்கா விசேஷம் 21:25 வசனம்.
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்
0: பூமியின் மேலுள்ள
1: ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: இப்பாருங்க, எப்ப பார்த்தாலும் சமுத்திரத்தில் என்ன இருக்கு? இப்ப முழக்கம், மீன் பிடிக்க போவாண்டா, சமுத்திரத்துல கோயில் உண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்ப அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கர்த்தர் முன்பேதான் சொல்லிட்டாரு, சமுத்திரத்துல என்ன செய்யிருக்கோம், முழக்கமா இருக்குன்னு சொன்னாரு. இப்ப அடிக்கடி சொல்றாங்க, சமுத்திரத்துல கடல் கொந்தளிக்குது. நியூஸ்ல பார்த்தா அடிக்கடி அதுதான் சொல்றாங்க. பாருங்க, நிறைய கடல் கொந்தளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்லயும் சந்திரன்லயும் கூட பாருங்க, சூரியன்ல வெளியே போனா அந்த சூரியனுடைய வெப்பத்தினால மக்களுக்கு என்ன செய்யுது, பலவீனங்கள்லாம் வருது. சின்ன சின்ன அரிப்பு, தோல்ல பலவீனம், இப்படி இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அது மாத்திரல்ல, லூக்கன் சுவிசேஷத்துல வாசித்து பார்த்தா 21:11 வாசித்து பாருங்க.
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: பூமி அதிர்ச்சி அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்கள்
0: வேலை செய்ய எத்தனையோ பேர் பாருங்க, நல்லா படிச்சிருக்காங்க, வேலை இல்ல. அது பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்
0: விதவிதமான கொள்ளை நோய் பாத்தீங்களா, எத்தனையோ விதமான கொள்ளை நோய்களும்
1: உண்டாகும்.
0: டிங்கா காய்ச்சல், அப்புறம் மர்ம காய்ச்சல், சிக்கன் குனியா, எத்தனையோ காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எத்தனையோ காய்ச்சல் வந்து கொண்டிருக்குது. இத்தனை பலவீனங்கள், சொல்ல முடியாத பலவீனங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்க்கும் போதே நமக்கு பயமா இருக்கு, அவ்வளவு பலவீனங்கள் இருக்கு. பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஆண்டர் சொன்னது இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆண்டர் வருக யாருக்கும் தெரியாது, பிதா தவிர யாருமே அறிய முடியாது ஆண்டர் சொல்லிட்டாரு. ஆனா சொன்ன அதுக்கு முன்னால சொன்னதுல என்ன செஞ்சிட்டு இருக்கு, இப்போ நிறைவேறி கொண்டிருக்குது. அப்ப ஆண்டர் வருக ரொம்ப சமீபமா இருக்குது.
1: குடும்பத்திலையும் யுத்தங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள்.
0: யுத்தங்களையும் என்ன செய்ய, கலகங்களையும் கேள்விப்படும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் கத்து வருக சமயமாயிருச்சு. நம்ம சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கு. நீங்க இன்னும் நிறைய இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அப்படியே ஃபுல்லா நிறைவேறிடுச்சு. கர்த்தர் வருக சமீபம். நம்ம ஆண்டு வருகைக்கு என்ன செய்யணும், நம்ம ஆயத்தமா இருக்கணும். எப்போ வருவார தெரியாது, நம்ம என்ன செஞ்சிடணும், அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தத்தோடு அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கணும். முதலாக பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 25:34 வசனம்.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: நமக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படி துவைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நான் போறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 25:40
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு
0: நீங்கள்
1: எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்
0: என்று
1: மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்
0: பாத்தீங்களா. ஒண்ணுமே முடியாதவங்களுக்கு சின்ன சிறியவங்களுக்கு எதை செய்து எனக்கே சரின்னு சொல்றாரு. ஏழை எளிய மக்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யும்போது யாருக்கு செஞ்ச மாதிரியா? கத்திற்கே செய்த மாதிரி. அந்த மாதிரி செய்யும் போது கத்திர சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே போல சங்கீத புஸ்தகம் 41:1-2
1: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து
0: அவனை
1: உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பான்.
0: பூமியில் எப்படி இருப்பாங்க அவங்க? யார் மேல் சிந்தை உள்ளவங்க? சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவங்க. அவங்களை என்ன செய்வாங்க? கர்த்தர் உயிரோடு வைப்பார்,
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான்.
0: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்க? பாக்கியவானாயிருப்பான். சிறுமைப்பட்டவன் சிந்தைகளை பாக்கியவான், பாதுகாத்து உயிரோடு வைப்பார். அது மத்தியில் அவங்க எப்படி இருப்பாங்களா? பூமியில பாக்கியவான்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதான் சொன்னார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அந்த ஸ்தலத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? சின்ன சிறியவங்களுக்கு எதை செய்தாலும் கத்திற்கே செய்தன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கத்தர் அவங்களதான் குறித்து பாண்டவர் சொல்றாரு, செம்மறியாடு அப்படின்னு சொல்றாரு. செம்மறியாடு எந்த பக்கம் நிறுத்தினாரு? வலது பக்கத்துல. அவங்கள பார்த்துதான் என்ன செய்யும்? உலகம் உண்டான முதலா இருக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தை என்ன செய்வீங்க? சுதந்திரித்துக் கொள்ளுவீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது
0: பாத்தீங்களா. நீ இவ்வளவுலாம் செஞ்சிருக்க, இவ்வளவுலாம் சின்னஞ்சிறியமெல்லாம் ஐக்கியமா இருந்திருக்கிற அவங்களுக்கு எல்லாம் இப்படி உதவிச்சிருக்கேன்னு சொல்லி கத்திர இந்த நாள் என்ன செய்வாரு? அந்த பலனை அவனவனுக்கு பலன் என்ன, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த உலகத்திலையும் கொடுப்பாரு, பரலோகத்திலையும் கொடுப்பாரு, இந்த உலகத்திலயும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவாரு. ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியவனுக்கு எதை செய்தாலும் கத்திருக்கே சேரவங்களை கத்திர ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலயும் கைவிட மாட்டார், பரலோகத்திலயும் அவர் ராஜ்யத்தில் அவரோட நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியமா சிந்தை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ரெண்டாவதாக ஊழியம் செய்யும் போது கத்த நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தார. வாசிக்க கேட்டோம் மத்தேயு சுவிசேஷம் 25:21 உத்தமமும்
1: உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
0: கொஞ்சத்தில் உண்மையாந்த கத்தரை என்ன செய்யறாரா? அநேகத்தின் மேல
1: உன்னை அதிகாரியாக
0: வைப்பேன்,
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரிவேசி என்றார். பாத்தீங்களா, நம்ம வந்து புடுத்த தாளந்து புடுத்த ஊழியம் கத்திற்காக செய்யும் போது நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? கத்துடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். புடுத்த தாளந்த கத்திற்காக உபயோகிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அநேகத்துல அதிகாரி நம்ம மாத்துறாரு. கொடுத்த பொறுப்பு வந்து அசதியா இருந்து நிர்வாசாரமா அது செய்யாம நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலாம் நம்ம அசதியா இருந்தா அது பிரயோஜனமே இல்லை. அதாவது 20 வாசிக்க கேட்கலாம். அத்தியாயம் 25:20.
1: அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன்
0: வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து
1: ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன்
0: என்றான். ஐந்து தாளந்தை கொடுத்தவன் திரும்ப வேற ஐந்து தாளந்தை சம்பாதிச்சிட்டாரு. அதே போல நம்ம கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையும் உத்தமா சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் நம்ம கையில எதை கொடுக்கிறாரோ அதை கட்டாயம் உண்மையா நம்ம செய்ய வேண்டும். வீட்டுல ஏதாவது ஒரு காரியம்னா என்ன செய்யறோம், முழுமையா பொறுப்படுத்தி முக்கியத்துவத்தை செய்து அதுக்காக நம்ம செய்யறோம். ஊழியத்தில் மட்டும்தான் நம்ம நிறைய பேரு ரொம்ப அசதியா இருக்கிறோம். அதனால கர்த்தர் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்கப்பா, நீ கொடுத்த தாளந்த உமக்காக உபயோகிக்கணும் சுவாமி, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரோமர்கள் நிறுவம் 12:7.
1: ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன்
0: போதிக்கிறதிலும்
1: புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும்
0: தரித்திருக்கடவன் ஊழியத்தில் தரித்திருக்க ஊழிஞ்சர் ஊழியத்தில் தரித்திருக்கணும். அப்படி தரித்திருக்கும்போது அந்த உலகத்திலும் காசு இருப்பார் கர்த்தர், பரலோகத்திலும் அந்த பொக்கிஷம் நமக்கு சேர்த்து வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல அந்த கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் இழந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சென்றிருக்காரு ஊழியர் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதுலயும்
1: புத்தி சொல்றதுலயும்
0: தரித்திருக்க கடவுள். அந்த கரெக்டா நம்ம இருந்தாதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த ஊழியத்த நேரம் அசதியா இருந்துட்டு ஒரு கடைசியில அது ஒரு பிரயோஜனமே இருக்காது. இந்த ஊழியத்தை கர்த்தரிடத்துல பெற்ற அந்த ஊழியத்தை கர்த்தரிடம் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா ஊழியத்தை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப சண்டை கிளாஸ் ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்க சண்டை கிளாஸ்ல கரெக்டா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஊழியம் செஞ்சாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஊழியர்ல கண்ணும் கருத்துமா இருக்கணும். எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கணும். உள்நாடு ஊழியவங்க அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திரி பிடிக்குமா நான் செய்யற ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நாங்க எப்படி செய்யற கத்து கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டா செய்யறனா இல்லையான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்கே தெரியும் நம்ம கரெக்டா செய்யறோமா இல்லையாங்கிறத. அல்லேலூயா. நம்ம கரெக்டா இருக்கமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும் யாஸ்பாக்கும் தெரியும். நம்ம ஊழித்து பெற்ற ஊழியத்தை கரெக்டா செய்யறனா அது அசதியா இருக்கிறோமா. அவருக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, ரெண்டு நாள் மூணு நாள் போகாம இருந்தா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சத்தமா சொல்லுங்க, அடிப்பாங்க. அது போல கத்தடி ஊழியத்தை நம்ம செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கத்தர் கொடுத்த பொறுப்பை நம்ம கரெக்டா செய்யணும். அன்று ஒரு நாள் மருத்துவர் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். அவனுக்கு இவ்வளோலாம் செஞ்சனே, நீ என்ன செஞ்சிருக்க, எனக்காக என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்ம கத்தர் கேட்பார். அந்த கணக்கை நம்ம செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13:36.
1: தாவீது தன் காலத்திலே
0: தேவனுடைய சித்தத்தின்படி
1: அவருக்கு ஊழியம் செய்த பின்பு
0: பாத்தீங்களா, தாவீது பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் அரசாண்டாரு. ஆனா அவர் கத்து அவரை குறித்து என்ன செய்யுது, ஊழியத்தை எப்படி செஞ்சாரா, தேவனுடைய சித்தத்தின்படியே தேவன் ஊழியம் செஞ்சாரா. நம்ம எப்படி செய்யறோம், நம்ம கத்திரத்தை பெற்ற ஊழியத்தை எப்படி செய்யறோம் யோசித்து பாருங்க. நம்ம கத்துக்கிட்ட பெற்ற ஊழியத்தை வந்து நம்ம அசதியா இருக்கிறோமா, நிர்வாசாரமா இருக்கோமா. எவ்வளவு பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனா கத்து நம்மளை மட்டும்தான் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பட்டம் பெற்றவங்க, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா கத்து நம்மளை தெரிஞ்சிருக்க. பலவீனரும் நம்ம சுகவீனமா இருக்கிறவங்க எல்லாரையும் நம்மளதான் தேவன் தெரிஞ்சிருக்கிறாரு. அது பெரிய பாக்கியம், கத்துட்டு ஊழிஞ்சது பெரிய பாக்கியம். இந்த ஊழியத்தை வந்து பொறுப்பா செய்யணும். நம்ம இஷ்டம்னா ஊழியத்துக்கு வரோம், இல்லைன்னா விட்டுறோம். அப்படி இல்ல, கத்தர் ஒரு நாள் நான் என்ன செய்ய, நம்மகிட்ட கணக்கு கேப்பாரா கேட்க மாட்டாரா, கேப்பார். ரொம்ப 14:12 தன்னை குறித்து நம்ம என்ன செய்யறோம், கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம கையில கத்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையை உத்தமா செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பேர் அழகானவங்க, எத்தனையோ நல்ல அநேக மொழி தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் விழித்து கலைக்கல, நம்மளே கர்த்தர் விழித்து கலைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை கர்த்தரை பெற்று விழித்து நிறைவேற்ற நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். தாக்கிது பாருங்க, கர்த்தர் ஊழியத்தை என்ன செய்ய அவர் சித்தத்தின்படியே செய்தார. நம்மளும் இப்படி செய்யணும். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஹாஸ்பிட்டல் ஊழியர்களா இருந்தாலும் சரி, சண்டை கிளாஸ் ஊழியர்களை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உள்நேர ஊழியர்களை இருந்தவங்க செய்தாலும் சரி, கர்த்தர் வரலாறு மட்டும் இல்லை கணக்கு கட்டாயம் கேட்பார். ஊழியத்தை கரெக்டாக செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு காரியம்னா என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு ரேஷன் கடை நிறைய இதை புடவைலாம் நிறையா கொடுக்குறாங்க, இல்லை சர்க்கரை அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க, என்ன செஞ்சிருவோம்? அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம போய் லைனில் இப்போ என்ன ஊத்துறாங்க, இன்னைக்கு 10 லிட்டர் அதிகமானு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? சீக்கிரமாக போய் நின்றுவோம். ஆனால் கத்தடி ஊழியத்தில் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப அசதியாக இருக்கிறோம். ஊழியத்தில் நம்ம அசதியாக இருந்த கத்து நம்மகிட்ட ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5:3
1: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
0: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையா இருக்கு, நம்ம ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் என்ன நிச்சயமா உயர்த்துவார், நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம உள்ளத்துல எப்பவுமே அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும், ஒண்ணுமே இல்லை, கத்தர் என்னை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா, கத்தர் என்னை இவ்வளவு ஆசிரிச்சிருக்கிறாரா, அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். அப்ப பரலோக ராஜ்யம் அவர்களுடைய யாரு? ஆவியில எளிமையா இருக்கிறவங்களா, அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்புறம் என்ன செய்யணும்? ஆவியில எளிமையா இருக்கணும். ஹல்லேலூயா. கத்தர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எளிமையான உள்ளத்தை தாரு சுவாமின்னு சொல்லி. அதான் தாபீர்ராஜா சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:17
1: எளிமையானவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார்.
0: கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அவர் எப்படி பயங்கரமான பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் 6 மாசம் அரசாண்டாரு. அவர் தான் சொல்றாரு, நான் சிறுமியும் எளிமையான கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறார். அப்படி நம்ம தாழ்த்தி ஆவியில் எளிமையா இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா நமக்கு இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்படும். பரலோக ராஜ்யம் நம்மளே தான் இருக்கும். ஹல்லேலூயா. சந்தையுமே இல்லை, பரலோகத்தை யாருமே இழக்கவே மாட்டோம். எளிமை உள்ளவராக இருக்கணும். நம்மளை கொஞ்சம் கூட நம்மளை உயர்த்தாதபடிக்கு ஆவியில் என்ன செய்யணும்? எளிமை உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எந்த விதமான சந்தையுமே இல்லை, பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து எதுலையுமே ஒண்ணுமே இல்லை என்பதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நினைச்சோம்னா கர்த்தர் நம்மளே, நம்ம எளிமையான இருக்கும்போது கர்த்தர் பரலோக ராஜ்யம் நம்முடையதா ஆகும். கர்த்தர் நம்மள அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளயும் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம ஆண்டுக்குள்ள நல்ல ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். ஹல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4:6
1: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே,
0: அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே,
1: அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
0: தேவன் என்ன செய்யறாராம்? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
1: தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
0: தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா? கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது சொல்றாரு. தாழ்மையா இருந்த கர்த்தர் நம்ம கிருபை அளிப்பார். நம் நிர்மலமாக இருப்பதோ கர்த்தருடைய கிருபை. நம்ம தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்ம கிருபை அளிக்கிறார். கிருபை இருந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு நாள் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனால நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும், ஆவியில் எளிமையுள்ளவராக இருக்க வேண்டும். நம்ம நம்மளை உயர்த்தாதபடிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எளிமையா இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலையும் நம்ம பரலோகம் நமக்கு புரியுதா இருக்கும். யார் எளிமையா இருக்காங்களோ பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இது. தாழ்ந்த போது கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். அது அன்னை மரியா சொல்றாங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:48
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: பார்த்தீங்களா, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, கர்த்தருக்கு அடிமையா இருந்திருக்காங்க. அவர் அடிமையை நோக்கி பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றுல பிறந்தாரு. எத்தனையோ கன்னிகள் இருந்த காலங்களில் காத்திருந்தாங்களாம். ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு யாரை தெரிந்து கொண்டார்? அன்னை மரியாவை தெரிஞ்சு கொண்டு. ஏன் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அன்றைக்கு அடிமையாக இருந்திருக்காங்க, தாழ்மையாக இருந்திருக்காங்க. தாழ்மையோடு இயேசுவேன் உள்ளத்துக்களை வரணும், எனக்குள்ள முழுமையாக நீங்கள் வந்து தங்கணும்னு கேட்கும்போது கர்த்தர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கடைசியாக 73 சங்கீதம் 23 வசனம் 24 வசனம்.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
0: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
1: என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர்,
0: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீர்.
1: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி,
0: உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி,
1: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் என்ன செய்ய? மகிமையில ஏற்றுக்கொள்ளும். நம்ம கர்த்தரோடு எப்போது இருக்கும்போது அவர் என்ன செய்ய நம்மளை என்ன செய்யறாரா? தாங்குறாரு. கரத்தை பிடிச்சி தாங்குற. எப்போது என்னோடு இருக்கிறேன்? வலது கருத்து பிடிச்ச என்ன செய்யறாரா? தாங்குறாரு. அது மாத்திரல நம்ம என்ன செய்யறோம்?
1: ஒவ்வொரு
0: ஆலோசனை தாராரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணவை உனக்கு ஆலோசனை செல்வேன் சொல்றாரு. ஆலோசனை தருவாரு. நம்ம தப்பு மூலமெல்லாம் நம்ம சரிப்படுத்துவாரு, நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை வெளி நடந்தா முடிவில் நம்ம எங்க சேர்க்கிறாரா? அவருடைய மகிமையிலேயே சேர்க்கிறார். நம்ம அவர் சொல்ற ஆலோசனைபடி நடந்தா நம்மளை முடிவில் அவர் மகிமையில சேர்க்கிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அவருடைய ஆலோசனைபடி நடக்கணும். இந்த உலகத்தில் அவரோடு இருந்தால் வலது கருத்தை பிடிச்சி நம்ம என்ன செய்யறாரா? தாங்குறார், தாங்குவார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குறார், நம்மளோடு பேசுறார், நம்ம ஆற்றார், தேற்றார். நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆலோசனை நமக்கு தர்றாரு. அதுதான் எப்போதும் நம்ம அவரோடு இருக்கணும். அப்புறம் வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு. இது சங்கீதக்காரர் சொல்றாரு, 139 சங்கீதம் 18 வசனம்.
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன்,
0: நான் இன்னும் மண்டையில் இருக்கிறேன். நம்ம செபிச்சுட்டே படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம செபிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம செவம் பண்ணிட்டு அவரோடே தூச்சிட்டு செவம் பண்ணிட்டு அண்ணி பேசுற இறங்கி நம்ம செபிச்சுட்டே படுக்கிறோம் வச்சுக்கோங்க, விழிக்கும் போதும் நம்ம அதே மாதிரிதான் இருப்போம். அதான் சொல்றாரு, விழிக்கும் போது நான் உம்மண்டே இருக்கிறேன். அதுல பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அப்ப எப்போது அவரோடு இருக்கணும்? நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தரோடு இருக்கணும். அப்ப அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகம் ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான அவர்களே. இந்த உலகத்துல நம்ம அவரோடு எப்போது இருக்கணும். ஹல்லேலூயா. அவரோடு எப்போது இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6:17 வசனம்.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்,
0: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்
1: அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். கர்த்தரோட இசைந்து அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்யும்போது, நம்ம கர்த்தரோட இசைந்திருக்கும் போது ஒரே ஆவியா, நம்ம கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவி இருக்கு. அது ஆவிக்குள்ளாக முடியும். அந்த உன்னதமான அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. விட்டக்கூடாது. இந்த கொடுத்த தருணம் ஒரே ஒரு வாழ்க்கையில. நம்ம தருணத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாது. இந்த தருணத்தில் யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம எப்போது அவரோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். படுத்தாலும் உட்கார்ந்தாலும் நம்ம செவம் பண்ணிட்டு அன்னி பாசில பேசிட்டே இருக்கும்போது அதான் சொல்றாரு. இன்னும் விழிக்கும் போது இன்னும் நான் அவரோடே இருக்கிறேன். அந்த பெரிய பாக்கியத்தை யாருமே இழந்து போகாதீங்க. கர்த்தர் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த காரியத்தை யாரும் இழந்து போகாதீங்க. பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்க ஒரே ஆவியா இருக்கிற அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம நடக்கும்போது அவரோட ஆவியோட ஒரே ஆவியை மாறிடுறோம். அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்படியாம போகும்போது அவரோட இசைந்து வாழ முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தா அவரோட இசைந்து வாழ முடியும். யோபின் புஸ்தகம் 22:21 வசனம்.
1: நீர் அவரோடே பழகி,
0: நீ அவரோட எல்லாம் எடுத்துக்கோங்க பாருங்க, நீங்க அவரோடே பழகி
1: சமாதானமாயிரும்,
0: சமாதானமாயிரும்.
1: அதனால் உமக்கு நன்மை வரும்,

0: நன்மை வரும்.
1: அதனால உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். அவரோட பழகி அவர்கிட்ட என்ன செய்ய எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். அதனால உங்களுக்கு நன்மை வரும். அவரோட பழகிறது விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உள்ளத்துல குழப்பம், சோர்வு, அப்படியே உள்ள கவலை பயங்கரமா இருக்கும். அவரோட பழகி அவர்கிட்ட சமாதானம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வருமா? நன்மை வரும். கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பழகணும். கொஞ்ச நேரம் மாத்திரம் அவரோடு இருந்துட்டு அவரை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு நாளைக்கு அவரை விட்டு செவிக்கவே முடியாத ஒரு சூழல் பேசாது கொண்டு வருவான். ஆனாலும் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவர் ஏன் எனக்கு செவிக்க முடியல, ஏன் எனக்கு செவிக்க முடியல கேட்டா ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவாரு. அவரோடு பழகி சமாதானம் இருந்தா அதனால நமக்கு என்ன வரும்? நன்மை வரும். கலந்து போகாதீங்க. நீங்க இந்த கொடுத்த வாழ்க்கையில இந்த பாக்கியத்தை யாருமே இழந்து போகாதீங்க. எப்போதும் கத்துற துதிச்சு சவம் பண்ணிட்டு பாருங்க. அவரோடு பழகி சமாதானம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். இந்த உலகத்துல ஆயிரம் நன்மைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தரத்துல நம்ம ஒன்னா இருந்தா தான், கர்த்தருடைய சேர்ந்திருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தருக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுங்க. அதான் அன்றை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கொடுக்க கொடுப்போம். ரெண்டாவது தான் உலக பிரகாரமான வேலை. கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அவரோடு பழகி சமாதானம் வருங்க. அதனால என்ன வருமா? உங்களுக்கு நன்மை வரும். ஆமோஸின் புஸ்தகம் 3:3
0: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமித்து
0: நடந்து போவார்களோ
1: கத்திருக்கும். நமக்கு ஒருமனப்பாடு இருக்கணும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உங்க மனசுல என்ன பாராண்டவரே எனக்கு சொல்லுங்க. ஆண்டவரே உங்களுக்கு என்ன உள்ளத்துல பாரோ அதை நான் செய்யறேன். கேட்டீங்கன்னா கத்திர சொல்லு. அதான் சரி, ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போற. இப்ப கத்தர் என்ன மனசுல வச்சிருக்கிறாரோ அதுட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டா நமக்கு சொல்லி தருவாரு. அதனபடி நம்ம செஞ்சா அவரோட நம்ம என்ன செய்ய ஒருமித்து நடக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் அவங்க கைவிட்டுருவாங்க. ஆனா கத்தர் மாத்திரம் ஒரு வினாடி கூட நம்ம கைவிடவே மாட்டார். அவரோடு ஒருமித்து நடக்கணும். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே நம்மோடு நடக்கணும். ஆண்டவரே இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கூட நடந்தாச்சு, பாண்டவருக்கு ஒரு நிம்மதி இல்லை. ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதானமா இருக்கணும், எனக்கு நன்மை செய்கிறீர்கள். ஆண்டவரே எனக்கு இந்த பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். முதலாவது என்ன செய்யணும்? சிறுவ பெற்ற மேல சிந்துள்ள இருக்கு. ரெண்டாவது ஊழியம் செய்யணும். கத்துட்ட பெற்ற ஊழியத்தை நம்ம ஒன்னை கூட தவறாம ஊழியம் செய்யணும். மூன்றாவது நம்ம ஆபியில எளிமுள்ளவர்களா இருக்கணும். நான்காவதாக என்ன செய்யணும்? எப்போதும் சொல்லுங்க, எப்போதும் கத்தரோடு இருக்கணும். எப்போதும் கத்தரோடு இருக்கணும். அவர் நம்ம தாங்குற தெய்வன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து எங்க நடத்துற நம்மள, கத்தடி மகிமையில நம்மள நடத்துகிற தெய்வன். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே செவம் பண்ணி துதிச்சு நல்ல அன்னி பத்து நிறைஞ்சி செவிச்சு பார்த்து பாருங்க. கத்தருடைய இசைந்து இருக்கிறவ ஒரே ஆவியா இருக்கணும். ஆண்டுட்டு ஒரு நாள் அவர் பழகி அவர்கிட்ட என்ன செய்ய நம்ம சமாதானமா இருக்கணும். கத்துட்டு சமாதானமா இருக்கணும். நம்மளுக்கு ஒரு நாள் அவர் கைவிடாத தேவன் அவர் மட்டும்தான். அவரோட ஒருமித்து நடந்து போகணும். அவர் என்ன சொல்றாரு கேட்டு நம்ம எப்பயுமே கத்தரோடு நடக்கணும். அதான் சொல்றாரு வெளிப்படுத்த விசேஷம் 3:4
0: ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத
1: சில பேர்
0: சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள்.
1: நம்ம வெண் வஸ்திரம் தரிச்சு கத்தரோட நடப்பாத ஒருமித்து நடக்க முடியும். நம்ம ஒரு நாள் வெண் வஸ்திரம் கடிச்சு அவரோட நடக்க முடியும். இந்த பாக்கியத்தை யாரும் எழுந்து போக வேண்டாம். கத்துட்டோம் நம்ம கேட்டு பெற்றுக் கொள்வோம்.
0: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், இதோ நான் மறுபடியும் உங்களிடத்திலே வரப்போகிறேன் என்று கத்த சொன்னார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின உடனே நான் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார். அவர் சொல்லி சென்ற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிய வண்ணமாகவே இருக்கிறது. கடைசி காலத்தில் வந்திருக்க நாம்

கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்வோமா. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போமா ஆண்டவரே. உம்முடைய வருகையில் நான் பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே.

0: அர்ப்பணம் செய்வோமா? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு யார் யாரெல்லாம் செல்வார் என்பது குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். சின்னம் சிறியவனாகிய என் சகோதரில் ஒருவனுக்கு நீங்க செய்யும் போது அதை எனக்கே செய்தீர்கள். சிறுமைப்பட்டவனில் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாப்பார், அவனை உயிரோடு வைப்பார், அவன் பாக்கியவானாக இருப்பான். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்திலும் அவரோடு கூட இருக்கும் சாக்கியத்தை பெறுகிறோம். ஆகவே நாம் சொல்வோமா, ஆண்டவரே சின்னம் சிறிய ஜனங்களுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எனக்கு தாரும் என்று கேட்போம். இரண்டாவதாக, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் நிறைவேற்றும் பொழுது, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை நாம் அவருக்கென்று பயன்படுத்தும் பொழுது அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர் வரும்பொழுது அவர் சொல்லுவார், உத்தமமும் உண்மையும் நிறைந்த ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன், நீயும் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். அந்த பாக்கியத்திற்காக நாம் கேட்போம், ஆண்டவரே ஏசப்பா என் கையில் எத்தனையோ ஊழியத்தை கொடுத்தீங்க, உண்மை இல்லாம போயிட்டேன், சரியா செய்யாம போயிட்டேன், நோக்கம் இல்லாம நடந்துட்டேன், என்னை மன்னியும், மீண்டும் அந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமாய் நான் செய்வதற்கு எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? மூன்றாவதாக, தாழ்மை உள்ளவர்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் சொந்தமாகும். ஆவில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடைய. ஆண்டவரே எனக்கு மன தாழ்மையை கொடுங்கப்பா, தாழ்மையுள்ளவனாய் நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு அதிகம் கிருபை கொடுக்கிறாரே, எனக்கு மனத்தாழ்மை தாரும் என்று சொல்லி மனத்தாழ்மைக்காய் நாம் கேட்போமா? இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுமா, எனக்கு அந்த மனத்தாழ்மையை கொடுமா ஆண்டவரே, தாழ்மை உள்ள ஒரு மனதை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான்காவதாக, எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கும் பொழுது அவர் வலது கையால் நம்மை தாங்குவார், நித்தமும் தமது ஆலோசனையால் நம்மை நடத்துவார். முடிவிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் முடிவோ அல்லது உலகத்தின் முடிவோ அல்லது இயேசுவின் வருகையோ, அந்த முடிவிலே மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வார். ஆம் அன்பானவர்களே, எப்பொழுதும் கர்த்தருடன் இசைந்து இருக்கிறவர்கள் அவருடனே ஒரே ஆவியா இருக்க முடியும். அவரோடு பழகி சமாதானமா இருக்கும் பொழுது அவரோடு கூட நாம் இருக்க முடியும். அவரோடு ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது நாம் அவரோடு கூட இருக்க முடியும். அதை திறந்து சொல்லுவோமா, நான் விழிக்கும் பொழுதும் சாயலில் திருப்தி ஆகணும் ஆண்டவரே, எப்பொழுதும் மண்டையிலே உம்மோடு கூட இருக்கணும், அந்த பாக்கியம் தாரும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல தகப்பனே, என் கொடுத்த இந்த அருமையான சத்திய வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வருகை அதி சமீபமாக இருக்கிறது. ஆமாண்டவரே தேவன் வருவார், வேகம் இறங்கி என்று சொல்லி நாங்கள் பாடியோம். ஆமாண்டவர் நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் ராஜாவாகி நீர் வரப்போகிறீர் ஐயா, அந்த மகிமையின் வருகிறை நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏழை ஏழைய ஜனங்கள் மீது அப்பா, இந்த சின்னம் சிறியவளா என் சகோதரன் சொன்னீரே அப்பாவும் அறிந்து, ஏழை ஏழைமணி பிள்ளைகள் மீது நாங்கள் கண்ணோக்கமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. எங்கள் கையில் கொடுத்த அந்த ஊழியத்தை உத்தமத்தோடும் உண்மையோடும் தாவீதின் சித்தத்தின்படி செய்து முடித்தது போல நாங்களும் உண்மை உத்தமமாக எங்களுடைய சித்தத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. எங்கள் உள்ளத்தில் மனத்தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே. மனத்தாழ்மை உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா, எப்பொழுதும் உம்மோடு இருக்கணும், உம்மோடு பழகணும் ஆண்டவரே, உம்மோடு பேசணும், உம்மோடு நடக்கணும், உம்மோடு பழகி சமாதானமாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்கப்பா. உம்மோடு இருக்கக்கூடியவர்கள் எங்களை மாற்றும் ஆண்டவர், உம்மோடு இசைந்து இருக்கணும், உம்மோடு ஒருமனதா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் விழித்து பார்க்கும் பொழுது கூட உங்களுடைய சாயலால் திருப்தி அடையணும், உம்மண்டையில் இருக்கணும், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தான். அந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்த தொடும் ஆண்டவரே. ஜெயம் கொள்கிற உம்மோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து உம்மோடு கூட நடப்பான் என்று சொன்னீரே. எங்கள் ஆவிக்குரிய வஸ்திரத்தை அசுசிப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற சபையார், இந்த வார்த்தையை அப்ப டிவியிலும் ரேடியோலும் கேட்கிற ஜனங்கள், உனக்கு வெப் டிவியில பார்க்கிற ஜனங்கள், தொலைக்காட்சி மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இது கர்த்தருடைய ஆளுகை இப்போ இயேசுவி நாமத்தில் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர்களுக்கு துணையாய் இருப்பீராக. இந்த நான்கு விதமான காரியத்தை நாங்கள் செய்து நீர் உலக தோற்றம் முதற்கொண்டு எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோக பரம ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரதாரமாக எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு செய்ய போவதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நிமிஷம் அவர்களோடு இணைந்து ஆண்டவரே மிகப்பெரிய ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிப்பில் அசதியா நான் இருக்கிறேன், என்னை மன்னிய ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசதியா இருக்கிறேன், என்னை மன்னிய ஆண்டவரே. இருப்பதிலேயே பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வருகிற நான் பங்கு பெற வேண்டும். அது மாத்திரம் பூமிக்குரிய நன்மை உங்களுக்கு என்ன தேவையோ நீ கேட்காமலேயே கர்த்தரது எங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அக்கா ஜெபிப்பாங்க.
1: பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. சமாந்தை யாரு இழந்துட வேண்டாண்டவரே, சமாந்தை சந்தோஷத்தை தாரும் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கினியால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடக்கூடிய மக்களாக ஒவ்வொருத்தரை மாற்றும் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. ரட்சிக்கப்படுவதே தேவை சித்தமா இருக்குது ஆண்டவரே. சத்தியத்தை அறியிற அறிவையும் ரட்சிப்பதுதான் தேவர் சித்தம் ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்படணும் ஒருவரும் கர்த்தாவே. உண்மை அறிந்து கொள்ளமை, அண்டிக் கொள்ளமை, சார்ந்து கொள்ள மோடு இருக்க உதவி செய்யப்பா. ரட்சிக்கப்படணுமையா, மனம் திரும்பி கொணப்படணுமையா, உண்மை தேடணும், உண்மை அண்டிக் கொள்ளணும், உண்மை அறிந்து கொள்ளணும். எப்போதும் கர்த்தாவே நாங்கள் உம்மோடு இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தரவடியாச்சு வைக்கிறோம். நாங்கள் எப்போதும் உம்மோடு இருக்க முடியும். வலதுகிறத்தால எங்க தாங்குகிறீர் ஐயா. அதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரேசப்பா. எல்லாரையும் பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கில மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்க ஆண்டவரே. கர்த்தாவே எந்த குடும்பத்திலும் சமான குலைச்சல் வர வேண்டாம் ஆண்டவரே. எல்லா குடும்பத்திலும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வத்தையும் அளவுலாம் தாரும். காத்துக்கொள்ளும் அப்பா, அறியிற அறிவில் நிரப்பப்படணும் ஆண்டவரே. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. யாருமே விசுவாசம் இழந்து போக கூடாது ரச்சா. ஆமாண்டவரே, பரிசுத்தை பழிச்சோன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னாரப்பா. ஒவ்வொரு விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனாய் கர்த்தர் அனுக்கரம் பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்கணும் ஐயா. எல்லாரும் வேதத்தை வாசித்து சத்தியத்தை அறியிற அறிவில் நிரப்பப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், மூடு இருக்கணும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை செய்யுங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க ஆண்டவரே. கவலைகள் சோர்வெல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா அமை ஸ்தோத்திரம், தகப்பனையமை துதிக்கிறோம். தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கத்துடைய கரை அவங்கள தாங்கணும் ஐயா. சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. டிவி பாக்குற மக்கள், ரேடியோ கேட்கிற மக்கள் எல்லா வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஞாபகத்தை தாரு. அவர்கள் எல்லாரும் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. ஒரு நன்மை குறைபடக்கூடாதுன்னு சொன்னீரப்பா. ஒரு நன்மை குறைபடாவிடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. அதிசயங்களை அற்புதம் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் யேசுபா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராக கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும், அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும், அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், டெலிபோனு 6431013 நீலகிரி சவுத் இந்தியா, செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. Our website, andatjesus.in. God bless you.

0: கர்த்தர் தந்த வசனம் மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 13 வசனம்.
1: மனுஷகுமாரன் வரும் நாளையாவது
0: நாளிகையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள்
0: விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது. விழிப்புனா எப்படி? நம்ம தூங்காமல் எழுந்திருக்க வேண்டாம். நம்ம ஆத்மத்துல விழிப்புள்ளவர்களா காணப்படணும். ஆண்டவர் எப்போ வருவாரு, எப்போ நமக்கு வருவாருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். ஆத்மத்துல விழிப்பா இருக்கணும். எப்போ வந்தாலும் நம்ம அவர் சந்திக்க நம்ம தகுதி உள்ளவர்களாக ஆயத்தத்தோடு இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:42 வசனம்.
1: உங்கள் ஆண்டவர்
0: இன்ன நாளிகையிலே வருவார் என்று
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடினா
0: விழித்திருங்கள். நம்ம இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தூங்காம விழிக்கிறது இல்ல, நம்ம இருதயத்துல எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும். உன்னத பாட்டில் வாசித்து பாருங்க, 5:2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ணினா இதயம் என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம படுக்கும் போது யோசிச்சுட்டே படுக்கூடாது, தூச்சிட்டே படுத்திருக்கணும். ஆண்டவரே, என் இதயத்தில் ஒரு விழிப்பை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்கணும். படுத்துட்டு நம்ம அது இதுன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத கவலைகள், சோர்வுகள், குழப்பத்தோடு படுத்திருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அதனாலதான் தேவன் என்ன நாளில் வருவார் என்று அறியாதனால என்ன செய்யணும்? விழித்திருக்கு சொல்றேன். நான் நித்திரை செய்தேன், இதயமோ விழித்திருந்து. நம்ம கவலை சோர்வுகள் நம்ம உள்ளத்தை நிரம்பி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் என்னங்கிறது அவர் குரல் மேல கேட்க முடியாது. அதான் நம்ம ஆத்மத்துல எப்போது நம்ம இருதயத்துல விழிப்பா இருக்கணும். நம்ம நித்திரை செய்யாம இருக்க முடியும். நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மத்துல என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். நம்ம எப்போதும் துதி ஸ்தோத்திரத்தோடு இருந்தோம்னா நம்ம ஆண்டு வரும்போது நம்ம ஆண்டோட சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அதில் லூக்கான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 21:36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு சொன்னா பாருங்க, எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள், பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குது. எத்தனை ஒன்று போனா பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. இல்லை இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பி என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன போன என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியும். அவர் எப்போ வந்தாலும் நம்ம கூட்டிகிட்டு போவார். நம்ம ஜெபம் பண்ணாமல் யோசித்துக்கிட்டு தேவையில்லாத யோசனைனா யோசித்து கவலைப்பட்டு சோர்ந்து போகணும்னா அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தம் இருக்க முடியாது. அதனாலதான் சொல்ற, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அதான் சொல்றாருல, நம்ம எல்லா பாரத்தையும் அவர் மேல வச்சிருவோம். கவலையில அவர் மேல, அவர் விசாரிக்கிறான் அப்படின்னாலும் கவலையில அவர் மேல வச்சிருன்னு சொல்ற. நம்ம வைக்காம நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு இருக்கனாலதான் கர்த்தர் வரும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யற விழிப்பு இருக்க முடியல. நம்ம நித்திரை செய்தாலும் நம்ம ஆத்மா அப்படியே சோர்ந்து போயிருது. நமக்கு செபிக்க முடியல, துதிக்க முடியல. காலேஞ்சி பார்த்தா செபிக்கவே முடியாது, துதிக்க முடியாது. நம்ம அப்படியே கவலை சோர்ந்து சோர்ந்து சோர்ந்து போகும்போது நம்ம செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. நம்ம ஆத்மத்துல ஒரு பல வீணா இருக்கும். அதனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டு வரும்போது அவர் நம்மளை பார்த்துக்கல. நம்ம ஒரே ஒரு நோக்கம், இனி சம்பவிக்க இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவரோட என்னப்படும்னா ஜெபம் பண்ணி, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் ஜெபம் பத்தாது, 10 மணி நேரம் ஜெபம் பத்தாது. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும். நடந்தாலும், உட்கார்ந்தாலும், படுத்தாலும், நம்ம பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், வண்டியில் போனாலும், பைக்கில் போனாலும், எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருந்தா அவர் வரும்போது அந்த எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அப்போதான் அவர் வரும்போது எக்கால சத்தம் கேட்டால் தான் நம்ம உடனே என்ன செய்வோம்? எழுந்து அவருக்கு முன் அவரோட நம்ம பறந்து செல்ல முடியும். நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டு வருகைக்கு நம்ம போக முடியாது. அதான் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அவருக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா அவர் பரிசுத்தார். அவர் எப்படிப்பட்டவர் வரப்படுறாரு? முதலாவது வரும்போது எப்படி வந்தாரு? ஒரு குழந்தையா உலகத்துக்கு வந்தாரு. அப்படித்தானே வந்தாரு. எப்படி வந்தார் முதல்ல வரும்போது? ஒரு குழந்தையா அந்த உலகத்துல வந்தாரு. இப்போ வரும்போது என்ன செய்யப்படுறாரு? நியாயாதிபதியா வரப்போறாரு. அவர் எப்படி இருப்பாராம் பாருங்க. ஐம்பதாவது சங்கீதத்துல தான் திட்டமா சொல்றாரு. ஐம்பதாவது சங்கீதம் மூன்றாவது வசனம், நான்காவது வசனம், அஞ்சாவது வசனம், ஐம்பதாவது சங்கீதம்.
1: நம்முடைய தேவன் வருவார்,
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார்,
0: மௌனமாயிரார்.
1: அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும்.
0: பாத்தீங்களா, அவருக்கு முன்ன என்ன இருக்கும், அக்கினி பச்சிக்கும் வருங்க. அவருக்கு முன்னால அவர் வருவாரு, வர்றதுக்கு முன்னால என்ன செய்யும், அக்கினி அக்கினி பச்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும்,
0: உயர இருக்கும் வானங்களையும்
1: பூமியையும் கூப்பிடுவார்.
0: பாத்தீங்களா, நியாயாதி வரப்போ நியாயம் தீர்க்கிற யார் சாட்சியா கூப்பிடுறாரு, உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். அப்படிப்பட்டவர் வரப்போறாரு. அவருக்கு முன்னால் நம்ம நிக்கிறோம்னு சொன்னா என்ன செய்ய, நம்ம எப்பொழுதும் சிவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் அவர் முகத்திறன் போற மகிமை பெரிந்த நபராக வரப்போறார். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்ம பாத்திரம் என்னப்படும் சொன்னா, எப்பொழுதும் சிவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு நம்மள கல்யாணத்துக்கு போனா நல்லா பட்டு படலாம் கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு முன்பாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் சிவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 13:33 வசனம்,
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடி, எந்த காலம், இயேசுக்கிறது வருகிற காலத்தை நீங்கள் அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையாயிருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
0: விழித்திருந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு என்ன பொண்ணு பொருள் எல்லாமே இருந்தாலும் நமக்கு விழித்திருந்து ஜெபிக்காவிட்டா அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்து நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். ஜெபத்தில் படுத்திருந்தாலும் நம்ம முடியலா கூட நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும், கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தா தான் அவர் ராஜ்யத்துக்கு, அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த யாரா இருக்கலாம் ஜெபிக்கணும் தான் வேதம் சொல்லுது பாருங்க. எபேசியர் புத்தகம் 6:18 வசனம்,
1: எந்த சமயத்திலும்
0: எந்த சமயம்
1: சகல விதமான வேண்டுதலோடு,
0: நமக்கு துன்பமோ இன்பமோ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும்
0: விண்ணப்பத்தோடு
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி.
0: நம்ம என்ன செய்யணும், ஆவியினால ஜெபம் பண்ணி, பரிசுத்தால் நிறைஞ்சி அன்னி பாசம் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்கணும். அது ஆவியினாலே ஜெபம் பண்ணு.
1: அதன் பொருட்டு
0: மிகுந்த
1: மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடு ஜெபிக்கணும். இப்படியா அப்படியா இல்ல, மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காக,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்கள். பரிசுத்தால் நிறைஞ்சி செபிக்கணும், அன்னி பாசு நிறைஞ்சி செபிக்கணும். பரிசுத்தவன்களுக்காக செம்பம் பண்றது பண்ணி என்ன செய்யணும், விழித்துருங்கள். எல்லா ஊழியர்க்காகவும் நம்ம செம்பணும். எல்லா ஊழியர் நமக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் பேர் சொல்லி பேர் சொல்லி நம்ம செபிக்கணும். அந்த பண்ணு வேண்டுதலோடு என்ன செய்யணும், செம்பம் பண்ணி என்ன செய்யணும், விழித்திருக்கணும். விழித்திருந்தா தான் அவர் வரும்போது அவர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். யாரா இருக்கலாம் ஜெபமணுமான்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2:1-2
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷர் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
0: விண்ணப்பங்களையும் ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதியிலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரம்
0: அதிகாரம் உள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். எல்லா மனிதருக்கும் செய்யணும். ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வரும்போது ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படிலாம் போனா போக முடியாது, கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. மத்தியில் சுவிசேஷம் 46:40-41
1: பின்பு இயேசு, சீசரிடத்தில் வந்து,
0: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
1: பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது,
0: என்னோடு
1: கூட விழித்திருக்க கூடாதா,
0: நீங்கள்
1: சோதனைக்கு உட்படாதபடிக்கு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில சோதனைகள் பிரச்சனைகள் வருது, அது மேற்கொள்ளக்கூடாதுன்னா என்ன செய்யணும், நம்ம எப்ப என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். பிசாசு எத்தனையோ போற பிரச்சனையை கொண்டு வருவான், சோதனை கொண்டு வருவான், அதை நம்ம மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணும். பாருங்க, பேதுரு ஆண்டவரை இயேசுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. பேதுரு இவங்க மூணு பேர் தூங்கிட்டாங்க. தூங்கினால என்ன செஞ்சிட்டாப்புல பேதுரு ஜெபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். அன்னைக்கு ஜெபிச்சிருந்தாருன்னா அந்த சோதனை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கட்டாயம் மேற்கொண்டிருப்பாரு. பேதுரு தூங்கினாலதான் என்ன செஞ்சு ஆண்டவரை இயேசுக்கு மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் கூட இப்ப எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனை நம்மளை மேற்கொள்ள கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், எப்போதும் செவ்வமெண்ணி விழித்திருக்க வேண்டும். பிசாசு பயங்கரமான போராட்டத்தை இப்ப கொண்டு வருவான், கொண்டு வரான் பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனையை கொண்டு வரான். இதெல்லாம் மேற்கொள்ளணும்னு சொன்னா என்ன செய்ய நம்ம சோர்ந்து போவோம். எப்போதும் செவ்வமெண்ணி விழித்திருக்கணும். என்ன செய்யணும், எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒன்னு கொரிந்தியர் புஸ்தகம் 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்
0: கொண்டு நீதி கேட்க என்ன செய்யணும், விழித்துக் கொண்டிருக்கணும். நம்ம விழிப்புள்ளாட்டம் என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், நமக்குலாம் நமக்கே தெரியாது. என்னதான் செய்யறோம் நமக்கு தெரியாது. அதான் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டிருக்கணும். எப்ப பாவம் செய்வே என்ன விரும்பி சொல்லி தெரியாது. நம்ம பேச்சுல சிந்தனையில எவ்வளவோ பாவம் வந்துருது. பேச்சுல சிந்தனையில தான் நிறைய பாவம் வந்துருது இல்லையா. அந்த பாவம் செய்யாது இருக்கணும், நீதிக்கு இருக்க என்ன செய்யணும், விழித்திருக்கணும். 119:11
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
0: உமது வாக்கை என்ன செய்யணும், ஆண்டோட வார்த்தை என்ன செய்யணும், நம்ம இதயத்துல வைத்து வைக்கணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரையும், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, ஸ்பா துதிக்க உதவிச்சிங்க, மே ஆராதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. உம்மோடு எப்போது இருக்கட்டும் ஆண்டவரே. மூத்த மகனை பார்த்து சொன்னீரே, மகனே எப்போது என்னோடு இருக்கிற, என்னுடைய எல்லாம் உன்னுடையன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்ப அந்த நம்ம நிகழ்ச்சி பார்த்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதிச்சிங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, கண்ணீரை தொடங்க, கவலையை மாத்துங்க, கஷ்டங்களை நீக்கிருங்கப்பா. தகப்பனையும் துதிக்கிறோம். அவர் விசாரிக்கிற ஆன அப்படினால கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருன்னு சொன்னீங்களே. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கவலையெல்லாம் உங்களிடத்துல வச்சுட்டு மகிழ்ச்சியோடு வாழ உதவிச்சிங்க ஏசப்பா. மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஏசப்பா. பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சம இல்லாத மக்களுக்கு சமாளித்து தரணும். வியாதிகள் நோய்கள் பலவீனத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. பெரும்பாலும் ஸ்திரீ குணமாக்குறீங்க, அதுமாதிரி பெரும்பாலும் நாள் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்க. ஆற்றை குணமாக்குங்க அப்பாமி துதிக்கிறோம். கிட்னியை குணமாக்குங்கப்பா. கற்பப்பில கட்டி குணமாக்குங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ராச்சா. இயேசுவே இயேசுவே. எத்தனை மக்கள் கண்ணீரோடு வேதனோடு இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் நீ குணமாக்கி ஒவ்வொரு கண்ணீரையும் துடைச்சிருங்கப்பா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே. எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்க, கவலையை மாத்திருங்க, பிரச்சனையை நீக்கிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்கப்பா. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா. ஒத்து கூட பெயிலாக கூடாது. ஆண்டவரே கெஞ்சிரப்பா, கெஞ்சிரோ. எல்லா மக்களும் நல்ல மதிப்பினை பாஸ் பண்ணும். எல்லா பிள்ளைகளுக்கும் தேவ ஞானத்தால் நிரப்புங்க, அக்கீழ நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனம் மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நாமத்தில் சேர்த்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TUV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளில் தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள். இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்கா அந்த பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா?
3: ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துபவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: குளித்து போல், நான் உன்னோடு இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா பவுல் எப்படி இருந்தாரு? உண்மை உள்ளவரா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உண்மை இருந்தா கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 18:10
1: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
1: உனக்கு தீங்கு செய்யும்படி,
0: உனக்கு தீங்கு செய்யும்படி
1: ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை.
0: உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல என்ன செய்ய முடியாது, கை போடவே இல்லை. அவர் கர்த்தர், அவர் பரிசுத்த பவுல் எப்படி இருந்தாரு, எப்படி இருந்தாரு சொல்லுங்க. உண்மை உள்ளவரா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உண்மை உள்ளராய் மாற்றேன், உள்ள உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் அப்பா. என் வாழ்க்கை எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு ஆண்டவரே. பொய்யிலும் கோபத்திலும் எரிச்சலும் பொறுப்பு இல்லாம, எந்த காரியத்தை கொடுத்தாலும் பொறுப்பு இல்லாம வாழ்ந்த ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம். அல்லேலூயா. நம்ம எது வரைக்கும் உண்மையா இருக்கோம், மரண பறிந்த உண்மையா இருக்கணுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 கடைசி,
1: ஆகிலும்
0: ஆகிலும்
1: நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு.
0: எவ்வளவு நாளைக்கு உண்மையா இருக்கணும்? ஒரு நாள், ரெண்டு நாள் இல்ல, எவ்வளவு நாள் உண்மையா இருக்கணும்? மரண பரியந்தம் உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். மனிதனை சாட்சி கொடுக்கறது அல்ல ஆண்டவரே, நீர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். உண்மையுள்ளவளா என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு உண்மை உள்ளவளாய் மாற்றும், உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்ம மாற்றுவார். மத்தேயு சுவிசேஷம் 25:21
1: அவனுடைய எஜமான் அவனை நோக்கி,
0: அவருடைய எஜமான் அவனை நோக்கி,
1: நல்லது
0: நல்லது,
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
0: உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே,
1: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா,
0: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா
1: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
0: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ள என்ன செய்ய பிரவேசி. கொஞ்சத்துல நம்ம கையில கொடுத்த பொறுப்புல, நம்ம கையில கொடுத்த வேலை சிரத்துல, நம்ம கையில கொடுத்த குடும்பத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கண்கள் என்ன செய்து பூமி எங்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறது. நம்ம நம்ம உண்மையா இருக்குமா இல்லையான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். உண்மையா இருக்க வேண்டும். கொஞ்ச காரியத்துல உண்மையா இருந்தா உன்னை என்ன செய்வேன், அதிகத்துல நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உள்ள தலசி பார்த்தா நமக்கு தெரியும். இன்னைக்கு கண்ணீரோடு கேட்பா, ஆண்டவரே என்னை உண்மை உள்ளலாய் மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு உண்மை உள்ளலா இருக்கணும் ஆண்டவரே, மற்றவங்களுக்குள்ள உம்முடைய பார்வைக்கு உண்மையா இருக்கணும் சொல்லி நம்ம கர்த்தரை கேட்கணும். ஆண்டவர் தான் நம்மளை மாற்ற முடியும். ஆபிரகாம் உண்மை உள்ளவரா இருந்தாரு. ரெண்டாவது மோசே உண்மையுள்ளவராக இருந்தார். மூணாவது தானியல் உண்மையில் வந்தார். நான்காவது பவுல் உண்மையில் வந்தார். அதனாலதான் பவுல் கையிலால கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19:11-12
1: பவுலின் கைகளினாலே,
0: பவுலின் கைகளினாலே
1: தேவன் விசேஷித்து அற்புதங்களை செய்தார்.
0: தேவன் என்ன செஞ்சாரா, விசேஷ அற்புதங்களை செய்தார்.
1: அவனுடைய சரீரத்திலிருந்து,
0: அவருடைய சரீரத்திலிருந்து
1: உருமாள்களையும்,
0: உருமாள்களையும்
1: கச்சைகளையும்,
0: கச்சைகளையும்
1: கொண்டு வந்து,
0: கொண்டு வந்து
1: வியாதிக்காரர் மேல் போட,
0: வியாதிக்காரிகள் மேல் போட,
1: வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின,
0: வியாதிகள் அவரை விட்டு நீங்கி போயின,
1: பொல்லாத ஆவிகளும்,
0: பொல்லாத ஆவிகளும்
1: அவர்களை விட்டு புறப்பட்டன.
0: அப்ப பாத்தீங்களா, அந்த பரிசுத்த பவுலுடைய அந்த உருமாவை கொண்டு மேல போட்டோன்னு பொல்லாத ஆவிகளோட என்ன செஞ்சு பரப்பிட்டு போயிடுச்சு. அவர் கைனால தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தார். அருமையானவர்களே, நம்மளும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்கோம், நம்மளும் ஊழியம் செய்யறோம், நம்ம உண்மையா இருக்கோம், நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பரிசுத்த பவுல் உண்மை உள்ளதான் கர்த்தர் ஊழியத்து கலைச்சார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீ உண்மை உள்ளலாய் மாற்றும் ஆண்டவரே, என் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறேன்னு சொன்னீரே, எனக்கு உண்மை உள்ளலாய் மாற்றும்னு கேட்போம். ஆண்டவரே ஆபிரகாமை போல என்னை மாற்றும், மோசே போல என்னை மாற்றுவப்பா, தானியலை போல உண்மை உள்ளலாய் மாற்றும், பரிசுத்த பவுலை போல உண்மை உள்ள மாற்றும், என் வாழ்க்கை உண்மை இருக்கட்டும் ஐயா, என் வாழ்க்கையை மாற்றும், நம்மளோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கண்ணீரோடு கேட்போம். ஆண்டவரே, நீங்க தான் என்னை மாற்ற முடியும், என் உள்ளங்களை நீங்க தான் மாற்ற முடியும். அப்பா, நான் கொடுத்த பொறுப்பை உண்மையா இருக்கணும், வீட்டில் உண்மையா இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் உண்மையா இருக்கணும், மற்றவங்ககிட்ட கொடுக்குற வாங்குறதுல உண்மையா இருக்கணும். மற்றவங்களுக்கு பொருள் நம்மகிட்ட இருக்கா, அதை கொண்டு கொடுத்துடணும். 10 பைசானால் நாளை கத்துட்டு கணக்கு சொல்லணும். நம்ம உண்மை இல்லை என்ன இருக்குமா, நாள் பல்லூர் ராஜ்யத்துக்கு நான் போக முடியாது. கத்துட்ட யார் கத்துற ராஜ்யத்தில் யார் இருக்க முடியும்? அழைத்தவரோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ உண்மையிலிருந்தான் கத்துற ராஜ்யத்தில் இருக்க முடியும். உண்மை இல்லாட்ட அந்த உலகத்தில் வாழலாம், பல்லூர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. கத்தாவே உண்மை உள்ளவராய் மாற்றும், நம்மளோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம்.
1: உண்மையுள்ளவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே, கர்த்தர் நம்மோடு என்று பேசி இருக்கிறார். அப்பா, என் வாழ்க்கையில உண்மையை தாரும் ஆண்டவரே, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறவரே, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

ஆபிரகாம் உண்மையுள்ளவராக இருந்தபடியினால் தேவன் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் கேட்போமா, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் ஆண்டவரே, என் கையிலே கொடுத்த பொறுப்புகளிலே உண்மையை தாரும் ஆண்டவரே, வாய் திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? மோசே தேவனுடைய வீடெங்கும் ஒரு உண்மையுள்ளவராக இருந்தார், எனவே தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். மோசைக்கு முன்பதாய் எந்த மந்திரவாதியும் நிற்க முடியவில்லை. மோசே என்பவன் பெரியவனாய் இருந்தார். அவரை கொண்டு தேவன் நடப்பித்த அற்புதங்கள் அடையாளங்களை யாராலும் செய்ய முடியவில்லை. கேட்போமா, என் உள்ளத்திலும் உண்மையை தாரும் ஆண்டவரே. தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாய்களுக்கு தேவன் தானியேலை தப்புவித்தார், தானியேலை உயர்த்தினார். தானியேல் செய்கிற காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது. நாம் சொல்லோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில தோல்விக்கு காரணம், என் வாழ்க்கையில் இருக்கின்ற பொய்யும் பொருட்டு தான் காரணம். ஆண்டவரே என் வாழ்க்கையில உண்மையை தாரும் அப்பா, உண்மையுள்ளவளாக உண்மையுள்ளவனாக என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போமா? பவுலடியார் வாழ்க்கையில் உண்மை இருந்தபடியினால் தேவன் அவருடைய கைகளினாலே விசேஷ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தலினார். பவுலுடைய டிரெஸ்ஸை கொண்டு போய் போடும் பொழுது, அவருடைய ஆடையை கொண்டு போய் போடும் பொழுது, கச்சைகளை கொண்டு போய் போடும் பொழுது நோய்கள் குணமாயின, பிசாசுகளும் அலறி ஓடியன. ஆண்டவரே என்னையும் அப்படிப்பட்ட உண்மையுள்ளவனாக மாற்றும். ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொன்னீரே, எனக்கு அந்த உண்மையை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணி அர்ப்பணம் செய்வோமா? வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, எங்களை ஓடிப்பு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கையில் எடுப்பீராக, பொறுப்பெடுப்பீராக. எங்கள் வாழ்க்கையில உண்மையை தாரும், உள்ளத்தில் உண்மையை தாரும், எங்கள் வாழ்க்கையில உண்மை தாரும், அன்பிலே உண்மை தாரும், நடக்கையிலே உண்மை தாரும், பேச்சிலே உண்மையை தாரும், எங்கள் பார்வையில உண்மையை தாரும், எங்கள் கையில கொடுத்த பொறுப்புகளில் உண்மை தாரும், வேலை செய்யிடங்களிலே, ஊழியங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அன்பிலே, ஐக்கியத்திலே, சபையிலே, பரிசுத்தத்திலே உண்மையை எங்களுக்கு தயவாய் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் உண்மையிலவராய் இருந்தபடியால் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்து, மோசே உண்மையிலவராய் இருந்தபடியினாலே அவர் உண்மை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தீர். எந்த மந்திரவாதிகளும் மோசைக்கு உண்பதை நிற்கக்கூடாதபடிக்கு ஒரு பலத்தையும் வல்லமையை கொடுத்தீரே. மோசை கொண்டு பெரிய காரியம் செய்தீரே. ஆண்டவரே தானியேல் உண்மையிலவராய் இருந்தபடியால் எந்த சிங்கங்களும் அவரை கடித்து குதிராதபடிக்கு அப்பா சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவித்தீரே. தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்க உதவி செய்தீரே. ஆண்டவரே பவுலடியார் உண்மையிலவராய் இருந்தபடி அவரை மூன்றாம் வானம் வரைக்கும் கொண்டு சென்றீர் ஐயா. பவுலுடைய உண்மையில் இருந்தபடினால் அவர் கைகளின் மூலமா விசேஷ அற்புத அடையாளங்களை செய்தே. ஆண்டவரே அப்பா அவருடைய அப்பா ஆடைகளை கொண்டு சென்று நோயாளிகள் மேல் போடும் பொழுதும், பிசாசு பிடித்தவர்கள் மேல் போடும் பொழுதும் அவர்கள் சுகமடைந்தார்களே. ஆண்டவரே எங்களையும் அப்படி மாற்றும், உண்மையிலவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும் முடிக்க நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த சத்தியத்தின் ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி ஆமாப்பா, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவேன்னு சொன்ன அந்த வாக்கின்படியே உன் எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி

என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்க கேட்டோமே. அப்பா அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையில் உள்ளவர்கள் என்று கேட்டோமே. பரலோகத்தில் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் தாரும் என்று ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து அப்பா என் வாழ்க்கை எத்தனையோ பொய்யும் புரட்டுக்கு இடம் கொடுத்து விட்டேன், மன்னியும் என்னை உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவளாக மாற்றும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேர் மீது கர்த்தருடைய அப்பா வல்லமையின் ஆவியானவர் அந்த உண்மையை அருளும் சத்தியத்தின் ஆவியானவர் கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு சொன்னார் சத்திய ஆவியானவர் வரும் பொழுது உங்களை இந்த சத்தியத்துக்குள் நடத்துவார். சத்திய ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? உண்மையின் ஆவியானவர். வேதம் சொல்கிறது அப்படி என்றால் உண்மையின் ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது சகல உண்மைக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கேட்கலாமா அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது உண்மையிலுமே நாம் மெய்யாகவே அந்த உண்மையின் பாதையில் நடக்க முடியும். வாய் திறந்து கேட்போமா ஹல்லேலூயா. அந்த உண்மையின் ஆவியான் எனக்குள் வரட்டும் என்று சொல்லி கேட்போம். கேட்போமா, வாய் திறந்து ஆவியானவர் வரவேற்போமா.

0: ஆவியானவரே, உண்மையின் ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக.
1: அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். ஊச்சிமான்றரே, பூமி மேல அக்கினை போட வந்த இப்படியே பற்றி விரும்புறே சொன்னீரு. சீவுள்ள சாட்சிகளாய் எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. அப்பா மேய்ச்சாட்சி சொல்றேன், ஆத்மா ரட்சிக்கிறான்னு சொன்னீரு. மேய்ச்சாட்சி சொல்லக்கூடிய மக்களை எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் அக்கிப்படட்டும். கடந்து வருவீராக, கடந்து வருவீராக, கடந்து வருவீராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கண்ணை தொடு மாண்டவரே, கண்ணை தொடு மாண்டவரே, கண்ணை தொடு மாண்டவரே. கண் பார்வை தாரும், காது வைக்காது காது வைக்கணும், வாய் பேசல் வாய் பேசணும் ஆண்டவரே. நல்ல பைபிள் கண் பார்வை தாரும் ஆண்டவரே, வாய் பேசல் வாய் தொடுங்க ஆண்டவரே. நல்ல பேசக்கூடிய கிருவைகளை தாரும், காதுகளை தொடு மாண்டவரே, காதுகளை தொடுங்கப்பா. உங்களுடைய சீவுள்ள வார்த்தை கேட்கட்டும் ஆண்டவரே. கத்தாவேமே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எங்களை ஒவ்வொருவரும் உண்மையுள்ளராய் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. அபிஷேகம், அபிஷேகம், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவ அபிஷேகம், பரலோக அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். அளவுலாம் ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். தொடும், தொடும், தொடுங்க ஆண்டவர். இப்படி இறங்கி வரட்டும் தேவ வல்லமை, இறங்கி வரட்டும் இயேசுவை, இப்படி வல்லமை இறங்கி வரட்டும். தேவ கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும். நீ தொடுகிறதை உணரட்டும் ஐயா, பரலோக அக்கினி மூடட்டும் ஐயா. உடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர, பலப்படுத்துங்க. சம்மாட்டை தாரும், சந்தோஷத்தை தாரும், பக்தி வராயத்தை தாரும். ஜெபிக்க, துதிக்க உதவி செய்ய, உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க. உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து வாழ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் ஜனங்கள் முழுமையா ரட்சிக்கப்படணும். என் பாவை ஸ்தோத்திரம், பரலோக அக்கறி மூடணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வியாதியை குணமாக்குங்க சப்பா, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வரைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஆண்டவரே, உடைத்து போடுங்க. கட்டுகள் அழிக்கப்பட்டு போட்டு, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க, பிரச்சனை நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தாங்கப்பா. கடன் கஷ்டங்களை எல்லாம் மாற்றுங்க, குடும்பத்துல சமாந்தை தாங்க, உள்ளத்துல சமாந்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்து நீக்கி போடுங்க ஆண்டவரே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்ய, சாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்ய, வீடில்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. நல்ல பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எங்க வாலிபர்களுக்கு செவிக்கணும், எங்கள் சிறு பிள்ளைகள் செவிப்பேன், மூப்பர்கள் செவிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொடுத்திருக்கோம், நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையில பொறுப்படுங்க ஆண்டவரே. என்னென்ன தேவையோடு

0: இருக்காங்களோ ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கொஞ்சம் காரியம் சொல்லி இருப்பாங்க, சொல்லாத காரியம் எவ்வளவு இருக்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க, அறியக்கூடிய அறிவியல் நிரப்புங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம் எங்கள் அன்புரேச்சர் இயேசுவா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: நம்முடைய இயேசுவின் கரம் ஊழியங்கள் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கத்தோலிக்க கிருபையால் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த புத்தகம் வருது? இயேசுவின் கரம் புக்கு வருதுங்களா? ஒன்னு வேற யாருக்கு வருது? 2-4 பேருக்கு வருது. இது இலவசமான புத்தகம். சிஸ்டர் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அவர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை முற்றிலுமாக தொகுத்துதான் ஒரு புத்தகமாக வெளியிடுகிறோம் கர்த்தருக்கிருபையினால். இந்த புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே கர்த்தருக்கிருபையில் மாதம் மாதம் வெளிவருகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் விலாசங்களை கொடுக்கலாம். மாதந்தோறும் இலவசமாக இந்த புத்தகம் அனுப்பி வைக்கப்படும். படியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். அதே போல ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றோம், யாராவது இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றீங்க? டச் போன் யாராவது யூஸ் பண்றீங்க? ஒருத்தர் தான் யூஸ் பண்றாரா? ஒன்னு, ரெண்டு, மூணு, எல்லாம் யூஸ் பண்றீங்க? இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துகிறவருடைய பயன்பாட்டிற்காக இயேசு கரம் ஊழியங்கள் மூலமாக சில ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ பைபிள் இப்போ நம்முடைய இயேசு கரம் ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பைபிள் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க உங்க மொபைல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எஸ்தர் ராணி, எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள்னு சொல்லி போய் டைப் பண்ணீங்கன்னா அங்க சிஸ்டருடைய போட்டோ போட்ட இமேஜ் போட்ட ஒரு பைபிள் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது இன்டர்நெட் தான் பாக்கீங்க. இப்ப எல்லா நெட்வொர்க்கும் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்டர்நெட் பயன்படுத்துகிறவர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். மொபைல் பைபிள் பதிவிறக்கம் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முழு வேதாகமும் அதுல இருக்கு. ஆதியாகமும்னா ஆதியாகமத்தில் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆதியாகமத்தில் இருக்க அத்தனை புத்தகமும் வரும். இப்போ நீங்க ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆறாம் அதிகாரம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா ஆறாம் அதிகாரத்தை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆடியோல அப்படியே வாசிட்டே இருப்பாங்க. இரவெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். பஸ்ல போகும் பொழுது ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆடியோ பைபிள். அதே போல சிலர் எனக்கு இல்லைங்க கேட்கறேன், எனக்கு படிக்கத்தான் ஆசை அப்படின்னா எஸ்தர் ராணி பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் இடம்பெறும். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தனியா இருக்கிறது. அதுவும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிறது. பிளே ஸ்டோர்ல போயிட்டீங்க எஸ்தர் ராணி பைபிள் நினைச்சுன்னா அந்த உடனே பைபிள் பதிவிறக்க செய்து கொள்ள. தமிழ், ஆங்கிலம் ஒரு புறம், இன்னொரு புறம் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கிறது. எல்லா சிஸ்டர் பேர்ல எஸ்தர் ராணி, அது பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணி ஆண்ட் ஆஃப் ஜீசஸ் பைபிள், எஸ்தர் ராணி தமிழ் ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி பைபிள் ரேடியோ என்று ஒன்று இருக்கிறது. அதை நீங்க உங்க போன டவுன்லோட் செய்துட்டீங்கன்னா நீங்க சும்மா கிளிக் பண்ண போதும். இப்ப நம்ம எப்படி பைபிள் வாசிப்போம்? ஆதியாகமத்தில் ஒன்று வாசிப்போம் இல்லையா, சங்கீதம் ஒன்று வாசிப்போம், நீதிமொழி ஒன்று வாசிப்போம், புதிய ஏற்பாடுல வாசிப்போம், அப்படித்தான் வாசிப்போம் பைபிள். அதே போல அது மாறி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். நீ இரவு பொருள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருடையே அது அழகா வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல தரமான ரெக்கார்டிங்ல பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இல்லங்க வசனமே கேட்டிருக்கோம், ஒரு பாட்டு கேட்டு வராதுங்களா? தமிழ் இன்னொரு எஃப்எம் ரேடியோ அதுல இருக்கு, இன்டர்நெட் எஃப்எம். நீங்க பைபிள் வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, வசனமே கேட்டிருக்கோம் சொல்லி கீழே போய் ஒரு ரேடியோ இருக்கு எஃப்எம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாடல்கள் எல்லா பாட்டுமே அதுல வரும். மெசேஜிங்க, அப்புறம் ஸ்தோத்திர பள்ளிகள் எல்லாமே வரும். இதெல்லாம் இலவசமான ஆப்ஸ் தான். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்களோ நீங்க உங்க பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளுங்க.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website and

0: அன்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா,
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆண்டுட்டு அன்பு குருமா நமக்கு என்ன கொடுக்கிறது, தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா கர்த்தர் அன்பு கூறும்போது நமக்கு என்ன பண்றாரா, அவர் ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்கிறார். அப்ப நம்ம அன்பு பெற வேண்டும். எப்படி அன்பு பெற வேண்டும், கர்த்தருடைய வேதம் சொல்லு பாருங்க. எத்தனையோத்தர் அன்பு கூறலாம். இதுல ஒரு காரியம், நம்ம எத்தனையோ அன்பு கூற பற்றி பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை பாக்குறோம், எப்படி அன்பு கூறணுமா பாருங்க. லூக்காலின் சுவிசேஷம் 10:27.
1: அவன் பிரதியுத்தரமாக,
0: அவர் பிரதியுத்தரமாக,
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
1: உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து,
0: உன்னிடத்தில்
1: அன்பு கூறுகிறது போல,
0: பிறனிடத்திலும்
1: அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான்.
0: அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றார். பாத்தீங்களா, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையில கூட மனம் திரும்ப வேண்டும். நாம மனசுக்குள்ளதானே சிந்திக்கிறது, யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவர் அன்பு வரணும். பாதி உலகத்துல பாதி கர்த்தரத்துல பாதி இல்ல. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, சிந்தையில கூட அன்பு இருக்கு. சிந்தையில கூட நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உள்ளத்துலதான் நினைக்கிறேன், இது யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லாருமே நம்ம இல்ல, முழு இருதயத்தோடு இயேசுதான் எனக்கு எல்லாமே, இயேசுதான் நான் பாடுறோம் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, இந்த தொல்லை மிகும் உலகில் துணை நீங்க தான் ஆண்டவரே அப்படி பாடுறோம். அதே போல முழுதோடும் ஆத்மத்தோடும் மனதோடு சிந்தையோடு அவர்த்தில் அன்பு பெற வேண்டும். அதுதான் நம்மளுத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இங்க உலகத்துக்கு பாதி கர்த்தரித்திருப்பாதி இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு பாதி கர்த்தரித்திருப்பாதி இல்லை. முழு இதுத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு கர்த்தரித்திரம் என்ன செய்யணும், அன்பு குறணும். அது நம்ம ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த முழுதோடு மற்ற அன்பு குறை எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உலக என்னை தொடக்கூடாது, உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் அன்பு என்னை அன்பு என்னை இழுத்துக் கொள்ளக்கூடாதுப்பா. நான் முழுதோடு ஆத்மத்தோடு முழு பலத்தோடு அன்பு குறோம். அது மாத்திரம் ஒன்னு இடத்துல அன்பு குறது போல நீ பிறர் இடத்துலயும் அன்பு குறோம். எப்படி நம்ம இடத்துல அன்பு குறோம், நான் நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்களை பார்க்கலாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. நம்ம நான் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல மற்றவங்களிடத்திலயும் பிறர் மற்றவங்க எல்லாரும் இடத்துல சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும், புறணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும், அவங்களுக்காக அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆசிரியங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆண்டவர் அறிஞ்சிக்கணும், அவங்களுக்கு பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, கர்த்தரை பத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம செபிச்சுட்டே இருக்கணும். அதுவும் சரி, முழுதோடு ஆத்மத்தோடு மனதோடு சிந்தையோடு அன்பு கூறு போல பிறர் இடத்துல அன்பு கூறுவாயாக. மற்றவங்களிடத்துல என்ன செய்யணும், அன்பு கூறணும். அந்த அன்பு நமக்கு இருக்கான்னு பாருங்க. மற்றவங்களிடத்துல உண்மையான அன்பு அன்பு இல்லாட்டான் ஆண்டு கேட்போம். ஆண்டவர் முழுதோடும் ஆத்மத்தோடு முழு மனதோடு பலத்தோடு சிந்தையோடு மற்ற அன்பு கூறணும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹலேலூயா. கர்த்தரால் கூடாத காரி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சொல்றாரு உலகத்துல அன்பு கூறக்கூடாது அப்படி சொல்றாரு. நம்ம இந்த உலக ஆசை பாசங்கள உலகத்தின் காரியத்திலும் அன்பு கூறாதபடிக்கு காத்துக்கொள்ளணும். உலகத்துல அன்பு உலக அன்பு தெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அன்பு நமக்கு வராதபடிக்கு காத்துக்கோங்க சொல்லி கேட்கணும். 1 யோவான் 2:15.
1: உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
0: அவனிடத்தில் என்ன இல்ல, பிதாவின் அன்பு இல்ல. உலகத்துடைய காரியத்துல உலகத்தில் காரியத்தில் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நமக்குள்ள வராது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா யார் அன்பு நமக்குள்ள இருக்காது, பிதாவின் அன்பு இருக்காது. உலக ஆசை பாசங்கள் உலகத்தில் காரியங்களை அவங்க எல்லாரும் நமக்கு வேணும் எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அன்பு கூறுவோம்னா பிதாவை அன்பு இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பிதாவை அன்பு நம்ம இடத்துல இருக்காது. உலக காரியம் என்னன்னு சொல்லி 17 பாருங்க, 17.
1: உலகமும்
0: உலகமும்
1: அதன் இச்சையும் ஒளிந்து போம்.
0: 16
1: ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
0: அவைகள் என்ன செய்யும்? உலகத்தினால உண்டானவைகள். கண்ணின் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதுதான் யாரால் உண்டானது? பிதாவினால
1: உண்டானவைகள்
0: எல்லாம் எதெல்லாம் எதெல்லாம் உண்டாயிருக்கு? உலகத்தினால் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்திலும் விலகி விலகிடணும். பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். யார் அன்பா இருக்காங்களோ இல்லையோ, இதான் நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். அப்ப அவர் அன்பு வேணும்னு சொன்னார். அந்த கண்ணி நீச்சை, மாம்ச நீச்சை, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு இல்லையா? யாக்கோபின் புஸ்தகம் 4:4
1: விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
0: உலக சிநேகம் யாருக்கு விரோதமான பகையா? தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அதே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. பாருங்க மத்தேயு சுவிசேஷத்துல 6:24 பாருங்க.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய
0: ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து
0: மற்றவனை சிநேகிப்பான்
1: அல்லது
0: ஒருவனை பற்றி கொண்டு
1: மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: பாத்தீங்க, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. தேவனுக்கும் உலக பொருள் குளிஞ்சவங்களால கூடாது.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
0: ரெண்டு எஜமான குளிஞ்ச ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து
0: மற்றவனை சிநேகிப்பான்
1: அல்லது
0: ஒருவனை பற்றி கொண்டு
1: மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
0: ஒருத்தர் பற்றிக்கொள்ள ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணிடுவாங்க. அதனால தான் உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம செய்யக்கூடாது. அதனால அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டோட்டம் முழுதோடும் ஆத்மாத்தோடும் ஒரு பலத்தோடு முழு மனதோடும் சிந்தியோடு அவரிடத்தில் அன்பு இருந்தா பரலோகம் வச்சுட்டு போக முடியும். முதல்ல என்ன செய்யும்? ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட அன்பு பெற வேண்டும். அன்புகிறவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய வாக்கு தத்து ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும் பாருங்க. 23:5
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா, இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வசனம். 3-5 பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஆனா அது கை கொள்றமாங்கறத நமக்கு தெரியல. கை கொள்றமா அந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிறமாங்கறது நமக்கு தெரியல. ஆவியே சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. சத்துருக்கள் முன்பாக பண்டி ஆயத்தப்படுத்தி என் தலையை நேர அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது. பாத்திரம் நிரம்பி வழியுது என்ன செய்யணும்? இறுதியமாக பாத்திரம் நமக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதுதானங்க, இது சண்டை கிளச்சிலே சொல்லி கொடுத்த பாட்டு தானே அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கை கொள்றமா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: ஆமா பிரியமல்லம்மா, பாத்திரம் நிரம்பி வழியுதா? பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கிறமா? பரிசுத்தாவியார் நமக்குள்ள வந்துட்டார். பெரிய சந்தோஷம், சமாதானம். அந்த பரிசுத்தாவினர் முழுமையா பெற்றுக்கொள்ளணும்னா நமக்குள்ள நம்ம பாத்திரம் செய்யணும். தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களால் பெற்றுக்கொள்வோமானா என் பாத்திரம் நம்ம இறுதியமாகி பாத்திரம் நிரம்பி வழியும். மகிழ்ச்சி, சமாதானம். உலகத்தில் ஒத்திரம் பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு? என் தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறே, என் பாத்திரம் நிறைவு எழுதிதான். அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா? அதுக்கு அடுத்து சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நமக்கு என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கத்திரி வீட்டிலே நீடித்த நாளுக்குள்ள நிலைத்திருப்பேன். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, கத்திரி வீட்டுல நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க போறோம். அந்த உன்னதமான பாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். நம் பாத்திரம் நிரம்பி ஒழிய வேண்டும். நம்ம பாத்திரம் நிரம்பி சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிருக்குதா? கவலையெல்லாம் நிறைஞ்சிருக்கமா? ஆண்டவரே, இந்த கவலை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா. என் பரிசுத்த என் அபிஷேகத்தை தாரும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும். என் சீவள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரணும். நான் கத்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எடுத்திருக்க அந்த பாக்கியத்தில் இழந்து போயிடக்கூடாதப்பா. மூன்றாவது, யாருக்கு அந்த கத்தர் வீட்டில் நினைச்சிருக்க முடியும்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க நிரம்பி பெற்றிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, கத்தர் அபிஷேகத்தை, கத்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அதான் சொல்ல,
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக,
0: என் சத்துருக்களுக்கு முன்பாக
1: நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி,
0: நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி,
1: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
0: என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்,
1: என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டோட தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணும் போது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது நம்ம இறுதிமாக பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிறோமா இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அபிஷேகம் தாங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகம் வேணும். எனக்கு எப்ப பார்த்தாலும் துக்கமும் பாரம் தான் இருக்குது ஆண்டவரே. எவ்வளவோ நான் சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு சந்தோஷம் இருக்கு. பரிசுத்தாவினர் வந்தா தான் அந்த சந்தோஷம். நான் பாத்திரம் என் சீவள நாளெல்லாம் நன்மையும் கிருபியும் என்னை தொடரும். நான் கத்தர் வீட்டில நீடித்தல், யாரு மூன்றாவது, யாரு கத்தர் வீட்டை நிலத்து நீடித்த நாட்கள் நிலத்திருக்க முடியும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் நினைச்சிருக்க முடியும். முதல்ல மனம் திரும்ப கத்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, கர்த்தரத்துல அன்பு குறவங்களை பரலவர் ரசித்து போக முடியும். மூன்றாவது, என்ன செய்யணுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 22:17
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்.
0: ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள்.
1: கேட்கிறவனும் வா என்பானாக,
0: கேட்கிறவன் வா என்பானாக.
1: தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன்,
0: தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன்.
1: விருப்பமுள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
0: பாத்தீங்களா, விருப்பம் இருந்தா கத்தர் என்ன செய்ய, ஜீவத்த நீர் எப்படி கொடுக்கறாரா? இலவசமாய் கொடுக்கற, காசுல ஒண்ணு இல்ல. விருப்பம் இருந்தா கத்தராகி தேவன் நம்ம மேல பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா நம்மளால பொழிந்துருவாரு. கொஞ்சம் கொஞ்சம் பொழிந்து போதாது. கத்தடி வேதம் சொல்லி எப்படி பெற்றுக் கொள்ளணுமா? கத்தடி அபிஷேகத்தை சம்பூர்ணமா வாசிங்க. தீத்து 3:7
1: அந்த பரிசுத்தாவியே,
0: அந்த பரிசுத்தாவியே
1: நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: ஆண்டவரே, எனக்கு முடிய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தருளும்? சம்பூர்ணமா என் மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. கத்திற்குள் அருமையானவர்களே, கத்தடி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கத்தோடைய கிருப, கத்தோடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரையும் நாங்கள் உம்மிடத்தில் பழகி உம்மிடத்தில் சமாதமா இருக்கணுமே. அதனால அன்பாவும் சொன்னீரே கத்தாவே. அப்பா, எல்லா மக்களும் பழகணும், என்னுடைய பழக உதவிச்சிங்க, உம்மிடத்தில் சமாதமா இருக்க உதவிச்சிங்க கத்தாவே. அதனால நன்மருன்னு சொன்னீர். அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா. இடுப்பலியில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்கப்பா, குணமாக்க, குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கை கால் வழியை குணமாக்கிறோங்க, குணமாக்கிறோங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போடுமேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில கத்தாவே ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா. ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. பிள்ளைகளுக்கு படிக்கு வர மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செலவு பண்றேன்னு கலங்குற சாய் தப்புற மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, பணத்தை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க, அற்புதத்தை செய்ய, அது செய்ய செய்ய சப்பா. மகத்தான காரியத்தை செய்ய, கத்துடைய கரம் தாங்கி வழி நடத்த முடிய பாத்துல கெஞ்சுகிறோம் கத்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இறக்கத்தை கட்டளடுங்க, கிருபை கட்டளடுங்க. பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, சுகர்னால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா, குணமாக்கு ஆண்டவரை, குணமாக்குங்க, உங்களுடைய வல்லமை அனுப்பி குணமாக்க, வியாதியை நீக்கி போடுங்க ஆண்டவரை, நீக்கி போடுங்க ஆண்டவரை, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை நீக்கிருங்கப்பா. மந்திர கட்டுகள், சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுகிறது நாமத்தில் நிர்மலமாக்குறோம் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், தகப்பரையுமே துதிக்கிறோம். சீக்கிரமா சர்ச்சை திறக்க கிருபை தாரு, சர்ச்சை திறக்கணும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யணுங்க, நாம மாத்திரம் மங்கிப்படட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. வேலையில பிரச்சனை இருக்க மக்களுக்கு வேலையில பிரச்சனையை மாற்றித்தாங்க. ஐயாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அந்த விரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். குழந்தை பாக்கியில சகோதரில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க, கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். ஆசிரியங்க கடன் கஷ்டத்தினால தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க. கண்ணீரை துடைங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சிரு தேவன். நீங்க ஆண்டவர அப்பா, குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க சப்பா. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா, அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. கொஞ்ச காலத்துல கோபம் பற்றி அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் என்று சொன்னீரே, அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செவிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பிரேமை சோத்திருக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. ஐயாமை துதிக்கிறோம், உங்க மகத்துவங்களை நாம் மகிழ்படட்டுமையா. அண்டு விரையுமே துதிக்கிறோம். தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க. வியாபாரம் நல்ல தலைக்கணும், செழிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணுங்க. நாம் மகிழ்படட்டும், காத்துக்கொள்ளுங்க சப்பா. வாலிபர்களா ரட்சிக்கப்படும், சிறு பிள்ளைகளா ரட்சிக்கப்படும் அண்டவரு. அப்பா வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க, நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேலை உயர் வைத்தாங்க, வேலை கன்ஃபார்மாக உதவிச்சிங்க சப்பா. ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா ஆ மக்களும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க. உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க. எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யானொழி நீங்க ஆண்டவர அப்பா. எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கவே, பிரகாசிப்பியும் கரையே பிரகாசிப்பியும். எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்க உமால முடியும் ஆண்டவரே. செவிக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஐயா, மாற்றும் ஆண்டவர், மாற்றுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாய்க்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெயிக்கிறோம் பாருங்க பிதாவே. ஆமே கத்திரம் சேர்த்து கேட்டிருக்காரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கத்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB 0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10490100000229.
5: உங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078119 and 7598112435. Our email address: acmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: கர்த்தர் அங்கு தந்த வசனம் ஏசாயின் புஸ்தகம் 60:1-2.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன் மேல் உதித்தது,
0: உன் மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களை மூடும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல காணப்படும். பாத்தீங்களா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருக்கா என்ன செடி மேலு எழும்பக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. கர்த்தருக்காக நம்ம எழும்ப வேண்டும். நம்ம எப்படி எப்படியா வாழ்ந்தோம் இதுவரைக்கும், நம்ம என்னவெல்லாம் வாழ்ந்தோம் இல்லாருமையானவர்களே, கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்ப அதான் கர்த்தர் சொல்ற எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. சனங்களை என்ன செய்யுமா, சனங்களை காரியில் மூடும்.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமி மூடும், காரியில் சனங்களை மூடும்.
1: ஆனால்
0: உண்மையில கர்த்தர் உதிப்பா, அவர் மகிமை உண்மையில காணப்படும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் இருக்கிற மக்கள் மத்தியில தேவனாய் கர்த்தர் நினைச்சிருவா, அவர் மகிமை உங்களுக்கு, அவர் ஒளி உங்க மேல வரும். நான் கர்த்தருக்காக தான் வாழ போறேன், முற்றிலுமா ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி யாரால நினைக்கிறோமோ அதை எழும்பி பிரகாசி எழும்புனா. இது வரைக்கும் நினைச்சிட்டோம், ஒரு வேலைக்கு உட்கார்ந்து இருந்திருப்போம், கர்த்தருக்காக நான் எழும்பாம இருந்திருப்போம், கர்த்தருக்காக கர்த்தரை விட்டு நம்ம தூரமா இருந்திருப்போம். எழும்பு, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. யாரால எழும்பாம இருக்கும், நமக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரை என்ன எழும்புற போகுதா, இது வரைக்கும் எப்படியோ உட்கார்ந்து இருந்துட்டேன், எப்படியோ தூங்கிட்டேன், ஆண்டவரை ஆவிக்குரிய காரியத்தை தூக்கமா இருந்துச்சு, எப்படியோ இருந்துட்டேன், இன்னைக்கு நீ எழும்ப ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டவர் எழும்பி பிரகாசி உண்மையில என்ன வந்துச்சு, கர்த்தருட ஒளி வந்தது. யாரெல்லாம் கர்த்தருக்காக எழும்போன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் இருக்கிறோமோ அவங்க மேல கர்த்தருடைய ஒளி நம்மள வரும். இருள் பூமி மூடப்போது, காரியில் சனங்களை மூடப்போகுது. ஆனாலும் உண்மையில என்ன செய்வது, கர்த்தர் உதிப்பார், மகிமை மேல காணப்படும், கர்த்தருடைய மகிமை மேல காணப்படுமா. கர்த்தர் உங்களை உதிக்கணுமா, நம்ம ஒரு என்ன செய்யும், எழும்பணும். நம்ம எழும்பணும், எதை விட்டு எழும்பணும், என்னென்ன எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், கர்த்தரி பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்ன இருக்குது, பாத்திரம் என்ன செய்ய, அதுலேருந்து எழும்பணும். கத்து சோர்விலிருந்து எழுமணும், குழப்பத்திலிருந்து எழுமணும். நமக்கு இல்ல என்னென்னமோ கலப்பங்கள் இருக்கும், சோர்வு இருக்கும், இதெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடணும், எழும்பணும். ஒரு வழிக்கு நமக்குள்ள நம்ம என்ன இவ்வளவு செபிச்ச என்ன இருக்குது, நம்ம உழித்துக்கெல்லாம் போய் என்ன இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு என்ன இருக்குது, இப்படித்தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அருமையானவர்களை, கத்திர உங்களை நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வார், ஒளி கத்திர ஒளி உங்க மேல வரும். கத்தடி மகிமங்க மேல எழும்பும், கத்தடி மகிமங்களை உதிக்கும். தவளைப்படாதீங்க, கத்திற்காக எழும்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நீங்க ஒரு வேலைக்கு நினைக்கலாம், கத்திர வருகிறா வருகிறான்னு சொல்றாரு, எங்க வாரான்னு நினைக்கலாம். கத்திர சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கிட்டு. 2 தீமோத்தேயு 3:1-5 வரைக்கும் வீட்டுல வாசித்து பாருங்க. அது மாத்திர மத்தியில் சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க, 24 ஃபுல்லாவே வாசித்து பாருங்க. லூக்காலின் சுவிசேஷம் 17 வாசித்து பாருங்க, 21 வாசித்து பாருங்க, மார்க் 13 வாசித்து பாருங்க. நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, அந்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்துடும். எழும்புற போது அவர் நம்மளை பிரகாசிப்பார், அவர் ஒளி நம்ம மேல வரும். ஹல்லேலூயா. நம்ம குழம்பு வேண்டாம், கவலையெல்லாம் சோர்ந்து சோர்வெல்லாம் எடுத்து கத்திர கருத்துல ஒப்படைச்சிட்டாதான் பாரத்தை கத்திர மேல வச்சிரு. நம்ம பாரத்தை தூக்கிட்டு எழும்ப முடியாது. எல்லா கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம செபிச்சு ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம கத்திற்காக எழும்பி நல்லா துதிக்கணும். அன்னி பாசல இறஞ்சி ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் கத்திர ஒளி நம்ம மேல வரும், அவர் நம்ம நம்ம அவர் மகிமை நம்ம மேல காணப்படும். அல்லேலூயா. நமது உலகத்துல பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்கன்னு சொன்னா பாருங்க, இவங்க என் கூட தாங்க இருப்பாங்க எப்போதும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மேன்மை பாராட்டுறாங்க. ஆண்டவரை இயேசுக்கு சொல்றாரு, அவன் உன்னிட்டு விலகுதும் இல்ல, உன்ன கைவிடுதும் இல்ல. அப்ப கர்த்தராகிய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு மகிமை உங்க மேல காணப்படும் போது, அவர் ஒளி உங்க மேல காணப்படுவது, நீங்க எத்தனை பாக்கியம் பெற்றவங்க. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த 70 இல்லாட்டா 80 வருஷம் அதுக்குத்தான் ஜனங்கள் ஓடி ஓடி ஓடி ஓடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கர்த்தராகிய இயேசுக்கிறதுக்காக எழும்புமானா, யூக யுகமா ஆண்டவரோடு இருக்க போறோம். அல்லேலூயா. அதற்காக தான் நம்ம பாடுபட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1:4-5
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
0: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது,
0: கர்த்தருடைய ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது,
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
0: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
1: இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை,
0: இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாத்தீங்களா அருமையானவர்களே, கர்த்தர் ஒளி நமக்குள்ள இருந்துச்சுன்னா இருள் என்னது நம்மள பற்ற முடியாது. பாமன் இருளா இருந்தாலும் சரி, இல்ல பிசாசின் இருளா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, பற்றி கொள்ளவே முடியாது. எந்த மந்திரம் செய்யட்டுமே, உலகம் முழுவதுமே நம்ம மந்திரம் செய்தால் நம்மளால என்ன செய்யுது, பற்றவே முடியாது. ஆண்டவரை இயேசுக்கு வந்துட்டாரு, இருள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு ஓடிய பேர். எந்த மந்திரமா இருந்தாலும் நம்மளை தொட முடியாது, எந்த செய்வனையும் நம்மளை தொட முடியாது, எந்த பிசாச நம்மள தொடவே முடியாது. நம்ம நினைக்கல என்ன பிரகாசிப்பாரா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் வேதம் சொல்லி எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1:9.
1: உலகத்திலே வந்து
0: எந்த மனுஷனையும்
1: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி,
0: அவர்தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷரையும் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் பிரகாசிப்பிக்க முடியும். ஒரு வேளைக்கு நினைக்கலாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லி எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் நம்ம என்ன செய்வார், பிரகாசிப்பிப்பார். நம்ம ஒன்னும் கலங்கவே வேண்டாம். என்னவே ஆண்டு பிரகாசிக்க வச்சு அவர் ஊழியத்தை செய்ய வச்சிருக்காரு, உங்களை விட்டுருவாரா? நிச்சயம் விடவே மாட்டார். நமக்குள்ள அந்த விசுவாசம், ஆண்டு என்னையும் பிரகாசிப்பிப்பார், என்னைக்குள்ள எந்த இருள் வர முடியாதுன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லி சங்கீத புஸ்தகம் 91:5-6.
1: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
0: பகலில்
1: பறக்கும் அம்புக்கும்,
0: இருளில்
1: நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும், பயப்படாதிருப்பாய்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நமக்குள்ள இருந்தா இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம், எந்ததுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். காரணம் நமக்குள்ள என்ன இருக்கிற மெய்யான ஒளி, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஒளியா இருக்கிறார். நம்ம என்ன செய்ய, உயிரில் என்ன செய்ய முடியாது, பற்ற முடியாது. அல்லேலூயா. இரவில் உண்டா பயங்கரத்திற்கும், பகல்ல பிறக்க அம்புக்கு, இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், நம்ம என்ன செய்ய, எந்த கொள்ளை நோய் நம்மள தொட முடியாது. இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கு, மத்தியானத்துல பாழாக்கும் சங்காரத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதான் சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு. இருள் ஒளி வந்து இருளை பற்றி, இருள் என்ன செய்யுது, ஒளி வரும்போது ஓடி போயிரும். அல்லேலூயா. எந்த வியாதி வராது, கொள்ளை நோய் இப்ப நம்ம அதனால வியாதி வருது அப்படின்னு சொல்லி, வியாதி வந்தாலும் நம்ம கத்தர் இழுச்சி வேறு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குவார், கரை நீட்டி நம்மளை தாங்குவார். எத்தனை பலவீனம் வந்தாலும் நம்மளது பலவீனத்துல அவர் பலன் பூர்ணமா வழங்கி நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. கத்தர் நமக்குள்ள இருந்தாலும் எதுவுமே நம்மளை வியாதி மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை வியாதி வந்தாலும் அது நமக்கு சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கைப்படையே பயப்படாதீங்க. ஆனா கத்திற்காக எழும்புவேன்னு சொல்லி ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்கு வரணும். மனுஷருக்கு
1: ஒளியாய் இருந்தது,
0: அந்த ஜீவன் தான் மனிதருக்கு எப்படியா இருக்குது, ஒளியாய் இருந்தது,
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
0: அந்த இருளாத என்ன செய்யாது நம்மள பற்ற ஒரு காலம் முடியவே முடியாது. அல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் செய்வார். நமக்குள்ள கத்தர் இருந்தனால பெரிய காரியத்தை செய்ய வாழ்க்கையில் அவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அங்க அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த பெரிய டாக்டரே சொன்னாங்க, உதவி செய்வதை பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்காரு அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால நமக்கு என்ன, நமக்கு எதை செய்தாலும் கத்தர் என்ன செய்வார், நன்மைக்கு தான். பிசாசு தீமையா கொண்டு கத்தர் என்ன செய்வார், நமக்கு நன்மையா மாறப்படிய. பிசாசு நம்ம ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. எப்ப முடியாது, ஆண்டவர் நம்மள அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து எழும்பணும். கர்த்தருக்காக நம்ம எழும்பணும். எல்லா காரியத்திலும் கர்த்தருக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்காக எழும்ப வேண்டும். ஏசு போகுதுன்னு சொல்லி எழும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா அவர் ஒளி நம்ம மேல வருவோம். ஹலேலூயா. உலகத்துல எவ்வளவு நாள் வரல போற, 70 இல்லாட்டி 80 இந்த உலகத்துக்காக வாழ்வோமானால் நாள் ஆண்டு வரும்போது என்ன செய்யும் யோசித்து பாருங்க. அவரோட தான் என்ன எவ்வளவு கால் எவ்வளவு நாள் வாழ போறோம், யுக யுகமா அவரோட தான் வாழ போறோம். நம்ம நோக்கமெல்லாம் இயேசுதான் நம்ம நோக்கமா இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் யாரெல்லாம் பிரகாசிப்பார், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் யோவான் சுவிசேஷம் 8:12.
1: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்
0: கர்த்தர் என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். கர்த்தர் என்ன பாதையில சென்றாரோ அந்த பாதையில நமக்கு செல்ல வேண்டும். கர்த்தர் சென்ற பாதையில நம்ம செல்லமானா நினைச்சு ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்து அடைந்து கொள்ள முடியும். அதான் சொல்றது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்க என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாம ஜீவொளி அடைந்திருப்பான். ஜீவொளி நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தர் சென்ற பாதையில தான் போகணும். அவர் எதெல்லாம் செஞ்சாரோ அதை போய் நம்ம செஞ்சவனதான் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் எதெல்லாம் செஞ்சாரு நம்ம அதே போல அவர் அன்பா இருந்தாரு, அவர் பரிசுத்தமா இருந்தாரு, அவர் வந்து என்ன செஞ்சார், மன உருக்கமா இருந்தாரு, மற்றவங்களை பார்த்து மனது உருகினார், மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், நமக்காகவே வாழக்கூடாது, இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் தனக்காக வாழாம யாருக்கா வாழ்ந்தாரு? நம்ம ஒவ்வொருவருக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. அதே போலதான் நம்ம வாழ வேண்டும். அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிற இருளில் அடவாம ஜீவொளிய அடைந்திருப்பார். நம்ம அவரை போல வாழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16:24
1: அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து
0: தன் சிலுவை எடுத்துக்கொண்டு
1: என்னை பின்பற்ற கடவன்.
0: பாத்தீங்களா, நம்ம சிலுவை எடுத்து ஆண்டவர் பின்பற்றும். சிலுவை கஷ்டங்கள் பாடு, சிலுவை சிலுவை எதை குறிக்கிறது? கொஞ்சம் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாருக்கும், ஆனா கஷ்டத்திலேயே விட்டுற மாட்டாரு. கஷ்டங்கள் பாடுகள் இருக்கு, அதான் ஒருவன் பின்பற்றி வர விரும்பினா என்ன செய்யணும்? தன் சிலுவை எடுத்து என்ன பின்பற்ற கடவுன்னு சொல்லிட்டு. அப்ப பாடுகள் சிலுவையிலே விட்டுற மாட்டாரு. வெயில் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, மழை வந்துச்சு, அப்புறம் வெயில் வருது, அப்புறம் என்ன மழை வருது, குளிர் வருது, அதே போல கொஞ்சம் பாடுகள் வரும். வந்தாலும் ஆண்டவரை இயேசுக்கு கரை நம்ம மேல இருக்கும், நமக்கு அதெல்லாம் என்ன செய்யணும், நன்மையா மாத்திடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட இப்ப சிக்கா இருக்கப்ப நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கட்டாயம் இனிமேல் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, இனிமே அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டோடைய என்ன செய்யல, விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவரை பின்பற்றி போகும்போது நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்க ஒரு வல்லவரா இருக்கார். ஒரு குறைவான வாழ்க்கையில வராது. பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்கத்திலேயே வேலை செய்யறவங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்க வளர்ச்சிகளுக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன செய்யறாங்க, சம்பளம் கரெக்ட்.

0: சம்பளம் கரெக்டான கொடுக்கறாங்க. அப்ப நம்ம நம்ம அரசாங்கம் எந்த அரசாங்கம், எந்த அரசாங்கம், பரலோக அரசாங்கம். அப்ப நம்ம விட்டுருவாரா, விடுவாரா, விடவே மாட்டாரு. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், செடி கொடி நீர் ஊற்று சகலத்தை உருவாக்கி நம்மளை கைவிட்டுருவாரா, அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். ஹலேலூயா. என்னை பின்பற்றுகிறேன் இல்லை நாடவாம சீபொழிய அடைந்திருப்பாங்க. தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்து என்ன செய்ய, என்ன பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு. நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். நம்ம உலகம் நம்ம மனம் போல நம்ம வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்குன்னு நினைச்சா நம்ம எப்படியும் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காக தான் நம்ம வாழ முடியும். அதான் சொல்றாரு, என் ராஜ்யம் வேறு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வேறு. நம்ம அதுக்குத்தான் நம்ம பாடுபடுறோம். நிச்சயமான பரலோகத்துல பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. இந்த பூலோகத்துல நம்ம பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமான வேலை செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். யோவான் சுவிசேஷம் 21:21-22.
1: அவனை கண்டு
0: பேதுரு
1: இயேசுவை நோக்கி ஆண்டவரே
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றான்.
0: இவன் காரியம் என்ன என்றார்.
1: அதற்கு இயேசு
0: நான்
1: வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால்
0: உனக்கு
1: என்ன,
0: உனக்கு என்ன,
1: நீ என்னை பின்பற்றி வா என்றார்.
0: என்னை நீ பின்பற்றி, நம்ம மற்றவங்க பார்க்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வரணும். அவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஆயிரும், ஒரு பயங்கரமான சோறு வரும். பாரு அவங்களே இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கமே, கர்த்தரை பின்பற்றி நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மாத்திரம் நம்ம பின்பற்றி போனோம்னா இந்த உலகத்திலையும் தேவன் ஆசீர்வாதம், பரலோகத்திலும் யுகமும் அவரை நம்ம அவரோடு கூட இருப்போம். மற்றவங்களை பார்க்க கூடாது. மற்றவங்களை பார்த்தோம்னா நமக்கு சோறு தான் வரும், என்னடா அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்குள்ள என்ன வரக்கூடாது, சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அவரை மட்டும் நம்ம பின்பற்றி போக வேண்டும். அவரு போல மனது உருக்கம், அவர் போல பரிசுத்தம், அவர் போல அன்பு, அவர் போல கண்ணீரோடு செவிக்கணும், மற்ற மக்களுக்காக போராடணும், எல்லாமே நான் அவரை போல செய்யணும். அதுதான் என்னை பின்பற்றி வாயின்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் கைவிட மாட்டோம். மற்றவங்களை நம்ம பார்க்க கூடாது. மற்றவங்க பாருங்க அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன் நினைக்கவே கூடாது. நம்ம கண்ணு அவரை மாத்திரம் தான் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் அவரவே நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே உங்களை பின்பற்றினால் சரியான பழுது நடக்கிறான், ஆண்டவரே என்னை கரம் பிடித்து நடத்துன்னு சொல்லி அவரவே நம்ம பின்பற்ற வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, கர்த்தர் நிச்சயமா இப்ப நம்ம பின்பற்றினால் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்லி கட்டாய ஆசீர்வதிப்பாரு. ரெண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 112:4.
1: செம்மையானவர்களுக்கு
0: இருளிலே
1: வெளிச்சம் உதிக்கும்,
0: வெளிச்சம் உதிக்கும்,
1: அவன் இரக்கமும் மன உருக்கமும்,
0: மனது உருக்கமும்,
1: நீதி உள்ளவன்
0: பாத்தீங்களா. செம்மையானவர்களுக்கு என்ன செய்யும், இருளில வெளிச்சம் உதிக்கும். அவங்க எப்படி நீ இறக்கும், மனது உருக்கும், நீதி உள்ளவனா இருக்க வேண்டும். அவர் நம்ம என்ன செய்யும், நமக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். செம்மையில இருந்து கட்டாயம் நம்ம ஆசீர்வதிப்பார், கட்டாயம் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட்டுவாரா, நிச்சயமா கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஒளி உங்க மேல இருந்தா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாரானா எந்த குறை வராது, எந்த பிசாசு நம்ம தொட முடியாது, எந்த காரியம் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அவரை பின்பற்றி நம்ம போக முடியும். அவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். வாஸ்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 58:10.
1: பசி உள்ளவர்களிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது
0: இருளில் உன் வெளிச்சம் உதித்து
1: உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: உன் அந்தகாரம் எப்படி ஆயிரும், மத்தியானத்தை போல மாறும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிசினியர்களும் பாருங்க, நம்ம ஊருக்கு வந்தாங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க, கல்வி கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க, அதோட என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னாங்க. அப்படித்தானே. பசி உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணுமா,
1: பசி உள்ளவர்களிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து
0: சிறுமைப்பட்ட ஆத்மாவை
1: திருப்தியாக்கினால் அப்பொழுது
0: இருளில் உன் வெளிச்சம் உதித்து
1: உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும்.
0: கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து அவங்களுக்காக என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணும். ஆகாரம் கொடுக்கறவங்க ஆகாரம் கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும். ஏதோ பழசு கிழிஞ்சதை வச்சு கொடுத்துட்டு அதை நம்ம கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்லதை தான் நம்ம கொடுக்கணும்.

0: நம்ம எப்படி நல்லதை கொடுத்தணும் நினைக்கிறோம், நல்லது சாப்பிடணும் நினைக்கிறோம், அதே மாதிரி கொடுக்க வேண்டும். அப்படி அப்படி செய்யும் போதுதான் உங்க வெளிச்சம் என்ன செய்யும், உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், உங்க அந்தகாரம் மத்தியாளத்தை போல காணப்படும். நம்ம கொடுக்கறது நம்ம கையை குறுக கூடாது. நீங்க யாரு கொடுத்தாலும் கத்திரி கொடுத்து பாருங்க, இந்த சிறுமைப்பட்ட ஆத்மாக்களை உதவி செய்து பாருங்க. நம்ம பழைய சோறோ நம்ம அந்த பழைய சோறு சாப்பிடுமா அப்படி யோசித்து பார்க்கணும். பழைய குழம்பு கொடுத்தா நம்ம பழைய குழம்பு நம்ம சாப்பிடுவோமா யோசித்து பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்ம செய்யறோம். அப்படி இராத வெடிக்கு அவங்க நம்ம எப்படி சாப்பிட்றோமோ நம்ம எப்படி உடுத்துறோமோ அதே பண்ணிங்க. அவங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்யும், இருள உங்க வெளிச்சம் உதிக்கும், அவங்க அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளோட வேதனைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம அவங்களுக்கு நம்ம பசி ஆத்திரம் திருப்தியாக்குற வரைக்கும் நம்ம செய்யணும். அது மாத்திர அதை சாப்பாடு கொடுத்த மாத்திர இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 11:41
1: உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள்,
0: பிச்சை கொடுங்கள்,
1: அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும்.
0: அப்பொழுது சகலமும் சுத்தமாயிருக்கும். எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன சொல்றாரு, உள்ளவைகளை உனக்கு என்ன இருக்குது அதை என்ன செய்யுங்க, பிச்சை கொடுங்க, அப்ப உங்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற வச்சுட்டு பிடிக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பாரு யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்கு நம்ம குடுக்க மனசுலாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பார். உள்ளவர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். நமக்கு உள்ளத பெரிய நிறைய வசதியானவங்க நிறைய கொடுத்தாலும் நமக்கிட்ட என்ன இருக்குது அதை நம்ம பிச்சை கொடுக்க வேண்டும். கொடுத்தாதான் கர்த்தர் நமக்கு சகலத்தை நம்மள சுத்தமாக்குவார். நம்ம கொடுக்க மனசுலாட்ட கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பா யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் கொடுக்கணும், ஏழை எளிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்மளோட ஏழைங்களா இருக்காங்கல்ல, பணக்காரங்களுக்கு கொடுத்தா அவங்க நம்ம திருப்பி கொடுப்பாங்க அவ்வளவுதான். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடுன்னு வருவாங்க, துணின்னு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு மனசுல பேசுவார் ஆண்டவர், அப்ப அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 12:33
1: உங்களுக்கு உள்ளவைகளை
0: விற்று
1: பிச்சை கொடுங்க.
0: பாத்தீங்களா, விற்று கூட என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். உங்களுக்கு காசு இல்லையா, ஏதாச்சும் இருந்தா வித்துட்டு கூட பிச்சை கொடுக்கணுமா. இங்க சம்பாதிச்சு வச்சா திருட கொள்ளடிச்சிட்டு போயிடுறான், எத்தனை பேர் தெயில நியூஸ் பார்த்தா அங்க கொள்ள இங்க கொள்ளன்றவங்க. நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தின் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அங்க திருடன் அணுகுதே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு உள்ளது எதிர்க்கோ உள்ளது, நமக்கு என்ன செய்யணும், நமக்கு இருக்கிற ஆகாரத்தை நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம். அதுக்குன்னு சொல்லி நேத்து சாப்பாடு புளிச்சு போன சாப்பாடு எல்லாம் கொடுக்க கூடாது. உள்ளத உங்களுக்கு என்ன உள்ளது, உங்க உள்ளத்துல என்ன, உங்க குடும்பத்துல என்ன இருக்கோ, உங்க வீட்டுல என்ன இருக்கோ, அதை என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கறமா யோசித்து பாருங்க. இல்லைன்னா நீ காண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணு, ஆண்டவரே எனக்கு அப்படி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: தேவன் பிரியமாயிருக்கிறார் பாத்தீங்களா. நன்மை செய்யவும் தான தர்மம் செய்ய என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அப்படிப்பட்ட பலிகள் யார் பிரியமா இருக்கா, கர்த்தர் தேவன் பிரியமா இருக்கிறார். அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கட்டாயம் செய்யணும். அதனால மற்றவங்களுக்கு வந்து நமக்கு பிடிக்காத காரியத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. பழசு பட்டு ஏதாவது கெட்டு போனதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை ஆண்டு உங்களை பார்த்து துக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஏழைகள் வந்தாங்க, நம்ம சாப்பிட்றவன் நம்மளுக்குள்ளதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற நாங்களே ஏழை எங்க நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உங்க மேல தேவனுடைய ஒளி உதிக்கும். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்க, செம்மையானவங்களுக்கு இருள வெளிச்சம் உதிக்கும். முத பார்த்தோம் யாருக்கு மேல, முதல்ல யாருக்கு, என்னை உலகத்துக்கு ஒளியா இருக்க பின்பற்றுகிற இருள் அடவாம சீ ஒளிய அடைந்துக்கலாம். ரெண்டாவது செம்மையானவனுக்கு என்ன இருக்குதா, இருள் உதிக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க, இறக்கும் மனு உருக்கும்லாம் இருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது உங்க மேல இருள் விலகி வெளிச்சம் உதிக்கும். மூன்றாவதாக 97:11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக வெளிச்சம். நீதிமான இருந்தா மேல என்ன இருக்கு, கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும். நம்ம நீதிமான இருந்தா மேல கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி நம்ம நீதிமான ஆகுது, ரோமர்கள் நிருபம் 5:20
1: இப்படினா அவருடைய ரத்தத்தினாலே,
0: அப்படி அவருடைய ரத்தத்தினாலே
1: நீதிமானாக்கப்பட்டிருக்க,
0: நீதிமானாக்கப்பட்டிருக்க. அவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். நம்ம உள்ள தாளசி பார்க்க நேத்து என்ன பேசுறோம், உள்ள தாளசி பார்த்து கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்க ரத்தத்தால நீ கழுவுங்க, ரத்தம் இயேசுக்கு ரத்தம் நீ கழுவுமப்பா என் பாவங்களை மன்னியும்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துறாரு. அல்லேலூயா. ரெண்டாவது நம்மள எப்படி நீதிமானா மாத்துறாரு பாருங்க, ரோமர்கள் 5:1
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால்
0: கர்த்தரை தான் நீ நீதிமானா மாற்ற முடியும். என்னோட ரத்தத்தை சிந்திருக்க எனக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு. நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தரை நீதிமானா மாத்துறாரு. மூன்றாவதாக எப்ப நீதிமானா மாத்துறாரு பாருங்க, தீத்தின் புஸ்தகம் 3:6
1: தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு.
0: ஆண்டு ஒரு நாளைக்கு ஆண்டவரே கிருபை செய்யப்பா நீதிமானா மாத்துங்கப்ப, என்னிடத்துல ஒன்னும் இல்லப்பா, நீங்க எப்படியாவது நீதிமானா மாத்துங்க, இறங்கி எனக்கு கிருபையா இல்ல நீதிமானா மாத்துன்னு கேட்கும் போது தேவன் கிருபையா நம்மள என்ன செய்யறாரு, நீதிமானா மாத்துற. நீதிமான் மாத்த நமக்கு என்ன கிடைக்குது, அவருடைய வெளிச்சம் மேல உதிக்குது. ஹலேலூயா. நீதிமான் மேல நம்ம நீதிமான கர்த்தருடைய வெளிச்சம் மேல இருக்குது, அதுக்குத்தான் நம்ம நீதிமானம் வர வேண்டும். 4வது பாருங்க எப்ப நீதிமானம் வருமா, லூக்கான் சுவிசேஷம் 13:13-14.
1: ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
0: தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
1: தன் மார்பிலே அடித்துக்கொண்டு
0: தேவனே
1: பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
0: பாருங்க, பாவியாகி என் மேல கிருபையாயிரும்.
1: அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: தாழ்த்தும் போது நம்மளை தாழ்த்து ஒண்ணுமே இல்ல, நம்ம தாழ்த்தும் போது கர்த்தரை வினைச்சிருந்த நீதிமானா மாற்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினாலையும் பரிசுத்தாவின் கழுவப்படும் போது நம்மள நீதிமானை மாற்றார். 1 Corinthians 6:11
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்
0: நம்முடைய தேவ ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவி நம்ம ஒவ்வொரு நாள் கழுவப்படும் போது நம்ம கழுவுறாரு, பரிசுத்தமாக்குறாரு, நம்ம என்ன செஞ்சாரு, நீதிமானா மாற்றாரு. நீதிமான் மேல கர்த்தர் ஒப்பியடிச்சோம் இருக்கு. 97:11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக என்ன இருக்கு, வெளிச்சம் இருக்குது. அது மாத்திர நீதிமானுக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு, இன்னொரு ஆசீர்வாதம் மத்தியான சுவிசேஷம் 13:43.
1: அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: பாத்தீங்களா, நீதிமான் என்ன கிடைக்குது நமக்கு, பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க நீதிமான்கள், சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அதுதான் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும், விசுவாசிக்கணும். எனக்கா ஆண்டு மறித்திருக்கார்னு விசுவாசிக்கணும், அவர் கிருபைக்காக கெஞ்சணும். கர்த்தரை இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவை நம்ம கழுவப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கர்த்தருச்சு, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து கர்த்தருக்கா எழும்பும் போது நம் உலகத்திலையும் கர்த்தருக்குள்ளயும் பாதி கர்த்தருக்குள்ள பாதி உலகத்துல இருந்தா முடியாது. அதான் கர்த்தருச்சு, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தர் ஒளி நம்ம மேல வரணுமா, நம்ம எல்லாம் இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப வேண்டும். எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் பிரியமில்லாம இருக்கிறோமோ அந்த காரியத்தை விட்டு நம்ம எழும்ப வேண்டும். நமக்கு தெரியும் எதெல்லாம் கர்த்தர் பிரியமில்லாத காரியம், எந்தெந்த காரியத்தை நம்ம இருக்கிறோம் அது வந்து கர்த்தர் விட்டு அந்த கர்த்தர் பிரியமில்லாத காரியம் விட்டு எழும்பும் போது கர்த்தர் பிரகாசிக்கிறார். முத கர்த்தரை பின்பற்றவர்களின் ஜீவொழிய அடைந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. செம்மையார்கள் கர்த்தர் வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும். நீதிமானா இருக்கும் போது அன்று வெளிச்சம் இருக்கும். அது மாத்திர தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எப்படி இருப்போம், சூரியனை போல பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. 4வதாக பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். தானியேல் புஸ்தகம் 5:14
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்,
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்,
1: வெளிச்சமும்
0: புத்தியும்
1: விசேஷ ஞானமும்
0: உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும்
1: உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்.
0: புரட்சாதி ராஜா சொல்றாரு, பரிசுத்தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு, வெளிச்சமும் வேகமும் ஞானமும் புத்தியும் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள பரிசுத்தாவின் இருந்தார என்ன இருக்கும், நமக்குள்ள வெளிச்சம் ஞானம் வேகம் நமக்குள்ள இருக்கும். என்ன இருக்கும் ஆசிமா,
1: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும்
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்
1: வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும்
0: உன்னிடத்தில்
1: காணப்பட்டதென்றும்
0: உன்னை
1: குறித்து
0: கேள்விப்பட்டேன். தானியில பார்த்து ஒரு புறச்சாதி ராஜா சொல்றாரு, நம்ம மேல பரிசுத்தேவன் நமக்கும் விசேஷ ஞானம் புத்தி வேகம் நமக்கு தருவாரு. அதுக்குத்தான் நம்ம ஒருவரும் பரிசுத்தேவன் அபிஷேகத்தை நம்ம ஒருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. பரிசுத்தேவன் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சி செபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விசேஷ ஞானத்தை நமக்கு தருவார், வேக தருவார், புத்தி தருவார். அவர் விழிச்சு நம்மள தங்கியிருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஞானத்தை, எனக்கு பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூர்ணமா கொடுங்க. தானியில பார்த்து சொன்னங்களப்பா, எனக்குள்ள இப்படி ஆவி வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எதை பெற்றுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தல் நிறைஞ்சி நம்ம ஜெபிக்க வேண்டும். தானியேல் புத்தகம் 5:11
1: உம்முடைய ராஜ்யத்திலே,
0: உம்முடைய ராஜ்யத்திலே
1: ஒரு புருஷன் இருக்கிறான்,
0: ஒரு புருஷன் இருக்கிறார்,
1: அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது,
0: பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது.
1: உம்முடைய பிதாவின் நாட்களில்,
0: உம்முடைய பிதாவின் நாட்களில்
1: வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும்,
0: தேவனுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானமும்
1: அவனிடத்தில் காணப்பட்டது.
0: பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்திரீ அப்படி சொல்றாங்க கணவர்கிட்ட, தேவனுக்கு ஒத்த ஞானம் இடத்துல காணப்படுது, பரிசுத்தேவன் இருக்கிற வெளிச்சம் வேக இருக்குன்னு சொல்றாங்க. நம்மக்குள்ள பரிசுத்தேவன் நமக்குள்ள இருந்திருந்தாரானா, நமக்குள்ள இந்த வெளிச்சம் வேகம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் உண்மையாக ஒவ்வொரு நாள் பரிசுத்தேவன் நிறைய பேர் பெற்றுட்டு இங்கே விட்டுட்டு போயிடுறோம். ஒவ்வொரு நிமிஷம் பரிசுத்தேவன் நிறைஞ்சி அவரோடு வாழ்வோமானால் அவ நமக்கும் அந்த ஆண்டவர் வேகத்தை தருவார், ஞானத்தை தருவார், புத்தி தருவார், எல்லாமே தருவார். நமக்குள்ள பரிசுத்தேவன் இருக்கிறத மற்ற மக்களை பார்க்க முடியும். நமக்குள்ள தேவாதி தேவன் ஒளியும் மற்றவங்க பார்க்க முடியும். நம்மளை பார்த்து இவங்க கடவுளுடைய பிள்ளைகளே நம்மளை சொல்ல முடியும். அல்லேலூயா. தானியேலுக்குள்ள பரிசுத்தேவன் இருந்தாரா இல்லையா? இருந்தார். எஸ். தானியேல் புத்தகம் 6:3
1: தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால்,
0: தானியேலுக்கு என்ன இருந்தது? விசேஷ ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளர், அவர் துணையாளர், அவர் ஒரு ஆழ்த்தத்துமுடையவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பரிசுத்தானே இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. தானியில பத்தி புறஜாதி ராஜா சொல்றாரு, புறஜாதி ராஜாவுடைய மனைவி சொல்றாங்க, உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் பரிசுத்தானே இருக்கிறார். யாராவது நம்மளை பார்த்து சொன்னாங்களா, உங்களுக்குள்ள நீங்க கிறிஸ்தவங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கு நான் பாக்குறேன்னு சொல்றாங்களா? இல்லைன்னு சொல்ல நீ பரிசுத்தவனை அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. பரிசுத்தவன் நமக்குள்ள வர வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 1:2-3
1: ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்,
0: ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்,
1: தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்.
0: ஆதியில தேவர் என்ன செஞ்சாரு? ஜலத்து மேல அசைவாடி கொண்டு என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்.
1: வெளிச்சம் உண்டாயிற்று.
0: பரிசுத்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளயும் அசைவாடி கொண்டு போய் உங்க உள்ளத்தில் என் உள்ளத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள இருப்பார். அவர் என்ன சொல்லுவாரு? வெளிச்சம் உண்டா கடவுன்னு சொல்லுவாரு. அப்ப நமக்குள்ள என்ன வராது? இருள் நம்மள வரவே வராது. பரிசுத்தேவன் நமக்குள்ள உங்களுக்குள்ள எனக்குள்ள இருப்பாருன்னா வெளிச்சு உண்டா கடவு சொல்வாரு. நமக்குள்ள எந்த இருளும், எந்த பிசாசு, எந்த பாவம் நமக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தேவன் கேப்பு, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு தாருமாண்டவரே, உங்களுடைய அக்கினியம் மேல ஊற்றும் ஐயா, தேவ அக்கினியம் மேல ஊற்றும். பரிசுத்தேவன் அபிஷேகம் வேணும். தானியேலுக்குள்ள விசேஷாவே இருந்தாரப்பா, எனக்குள்ள வரணும் ஆண்டவரே, எனக்குள்ளே வரணும். தாவியன் தானியல் கொடுத்த அந்த விசேஷாவி எனக்கு தாங்காண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா. தானியலை பார்த்து, தானியல் பார்த்து புறஜாதி ராஜா சொல்றாரு, இவருக்குள்ள தேவருடைய ஆவி இருக்குதுன்னு சொல்லி. பரிசுத்தாவி எப்படிப்பட்ட விசேஷாவி தானியலுக்கே கொடுத்திருந்தார். நம்மளும் கேட்போம், ஆண்டவரே விசேஷாவி எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தவன் அபிஷேகத்தை கேட்போம். ஆண்டவர் மாம்சமணி யாருமே ஆவிய ஊற்றேன்னு சொல்லியிருக்காரு. தானியல் கொடுத்த பரிசுத்தை நமக்கும் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. கர்த்தர்ட்ட எழுந்துச்சு ஒப்பு கொடுப்போமா? பரலோகத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விசேஷ ஆவியானவர், எல்லாருக்குள்ள இறங்குங்க விசேஷ ஆவியானவரே. எனக்குள்ள எங்களுக்குள்ள இறங்குங்கய்யா, இறங்குங்கய்யா. கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொண்டு வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, அச்சில மூடிக்கொள்ளுங்க ஐயா. கர்த்தர் அப்பா நீ அப்பா இஸ்ரேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தர் பிரியம் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உன்னதாவில் நிரப்பீராக, உன்னத அக்கில் நிரப்பீராக, பரலோக அக்கினி மூடுவதாக ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்படாத சனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தன் அபிஷேகம் அளவில்லாம அளவில்லாம அளவில்லாம அளவில்லாம ஊற்றி கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை சூழ்ந்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் ஓடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி அக்கினி ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியன் உதிக்கும் என்று சொன்னீரு. கத்திரி பயப்படுறவள் நீதி சுரியன் உதிக்கும் என்று சொன்னீரு. நீதி சுரியனாக இயேசுக்கு ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனமெல்லாம் மாற்றுங்க, வியாதி நீக்குங்க, அந்த கரிசத்திலே விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவரே. என்ன பலவீனம் குணமாக்க, சுகரை குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா பலவீனம் நீங்கி போட்டும், கத்தாவே குணமாக்க குணமாக்குங்க அப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி விடுதலை செய்யுங்க. வயிறுவெளியை குணமாக்க பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. கால்வெளியை குணமாக்க, புண்ணு இருக்க மக்களை குணமாக்க, தோல்ல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க. மந்திரம் சேவனி எல்லாம் பாழாக்கி போடுங்க. இயேசுக்கு நாங்கள் அதமாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. மகிமை மூடட்டு, அக்கிரி மூடட்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி நோயும் நின்று விளக்குன்னு சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதிகளை கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. நீங்க குணமாக்குற ஆண்டவரே ஆண்டவரே. நான் குணமாக்குறேன் அறியாம போனாருன்னு சொன்னீரே. குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க. உடைய வல்லமை அக்கிரி இப்படி பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். மகிமை எண்ணிப்பரே துதிக்கிறோ, உமை போற்றுகிறோம். வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். வியாதியை குணமாக்க, நோயை குணமாக்க, மந்திர சேவனைகள் உடைந்து போட்டு ஆண்டவரே. கட்டிகள் நீங்கி போட்டும், கவலைகள் நீங்கி போட்டு. எத்தனை சனங்கள் கவலையோடு சோர்வோடு உட்கார்ந்துருக்கிற, ஒவ்வொரு தொட்டி எழுப்புங்க ஆண்டவரே. கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. நம்முடைய வல்லமில ரத்த எல்லாருமே தெளிக்க முடியாச்சு பிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும், திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லாத சகோதரி குழந்தை பாக்கத்தை தரணும் ஆண்டவரே. மீ துதிக்கிறோம், பிரிந்து கூட அணைக்க வேண்டும் ஐயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே மீ ஸ்தோத்திரிக்கிறோம், கத்தாவே மீ துதிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதி, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதி. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க ஆண்டவரே. குடியை பார்க்கும் போது வெறுப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா மீ ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை தொடுங்க, சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் மேல கயிற வைப்பேன்னு சொல்லி சகரிய 13:7 சொன்னீங்களே. சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைக்க முடியாது. கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம். எங்க வாலிப சகோதர சில ரச்சிங்கப்பா, ரச்சித்து பரிசுத்தம் நிரப்புங்க. உமக்கென்று எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பி பிரகாசி ஒளி வந்து சொன்னீரே. எழும்பட்டுமே நாங்கள் உமை பிரியமில்லாத இடத்தை விட்டு எழும்பி வர உதவி செய்யுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க, பொறுப்படுத்துக்கோங்க. அண்டு ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்து சீப் போஸ்டர் எழுதுங்க. பண கஷ்டத்தை மாத்துங்க, கடன் பிரச்சனை மாத்துங்க, மனசுல உள்ள கஷ்டத்தை மாத்துங்க. மனதில் சோர்வு பலவீனங்களை கொண்டு வர சாத்தானை முறியடித்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்காக எழும்பட்டும், எழும்ப கிருவை செய்யுங்க. பலத்த அற்புதங்களை அடையாளம் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்திருப்பே நாங்கள் விசுவாசித்தமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய வியாதி குணமாக்கி விசுவாசிக்கிறோம் ஐயா. பலத்த காரியத்தை செய்தமைக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகனமாக்கி முக்கிய செலுத்துறோம்.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளுக்கு உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். அதெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம் 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்கள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தர் கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்தில் வரவுற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்து பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளிலே தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாராருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
0: சாவித்ராஜர் சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை தாங்குகிறது. பாத்தீங்களா, ஆண்டுடைய வலதுகரம் நம்மள தாங்குறது. சொல்றாங்களா, இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளணும். என்ன சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவருடைய வலதுக்கரம் என்ன தாங்குறது? கத்தடி வலதுக்கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியா அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை ஒப்பு கொடுக்கணும். அதை இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலதுகரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலதுகரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மள ஆண்டவர் நாள் ஏற்றுக்கொள்வாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியா அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நிலைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தியான விசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: முடிவிறந்த நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்ட ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா பயப்படாது, உன்னோடு இருக்கின் தேகையார் உன் தேவனை பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்படும் நினைக்கிறா? அதை சொல்ற தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்ற உதவி செய்யறவர். இந்த உலகத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணு மாத்திர உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம் ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிடுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கருத்து சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா? நான் உனக்கு துணை நிக்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடல. 82வது வருஷம் எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராம இருக்காது. வந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரு தான் தாங்குற. அவரை மனுஷன் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்ல அன்று சொல்ற, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுற கூடாது. அது சொல்ற கத்தர் சொல்றாரு, முடிவிறந்த நிலை நிலை போனா நிலைக்கணும், முடிவிறந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துரையும் செய்யக்கூடாது, வீட்டு வரையும் செய்யக்கூடாது. முடிவிறந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மள ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்துல மாதிரிக்கிறார், பரலோகத்துல கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு? அவர் வளர்ந்துகிற நம்மள தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலது கருத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன சொல்ற, நம்ம வலது கருத்தை தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும்? உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். டிடிஎஸ்ல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டுல ரேடியோ இருக்கு. அப்ப யாரு யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டுல தான் அப்பெல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால அப்ப அவங்க வீட்டுல மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே ஓடுவேன் பாருங்க. வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போற, என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு எங்க வீட்டுக்கும், நான் தீபியாச வேலை செய்யற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோட வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமா போவேன். அப்ப இந்த விஸ்வானியில கேட்போம். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சையை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கும் கர்த்தர் 1 நிமிஷம் கூட கைவிடாம எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்க மத்தியில கர்த்தர் எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்ப கர்த்தர் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமா நம்மள ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்.
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்துக்கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டனா அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்ல, கண் பார்வை இல்ல, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சாரு, அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்கிறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைக்கலாம், கவலை வந்தாலும் யாசு படிச்சு அண்ணன் இந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, என்னாலும் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்க தான், எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒண்ணுதான் தெரியும், வாசாதான் கூட்டிட்டு இருந்துச்சு, தெரியாதுமே தெரியாது. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னேன், அப்பதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊர்ல யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்க போச்சு, நீங்க போறோம், வஸ்தா தான் எங்க கூட இருக்கு, யாரு வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்னும் தெரியாது, ஆண்டவர் நீங்க தான் என்ன பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லிதான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுல அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யற ஒரு நன்மையும் குறைப்படாம கத்திர ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்துல பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்க வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, அங்க போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போக கூடாது சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு நீங்க போற ஆண்டவரே, நீங்க என்ன பொறுப்படுத்திக்கோங்க, நீங்க தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாது. உண்மை உறுதியா பற்றி கொண்டு உண்மையை நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போறோம். அனைவரும் சேர்ந்து செய்ப்போமா. எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாடு குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தால கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பறையுமே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே, உங்க ரத்தம் வலி பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, சுகர் இருந்தா குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சு போடுங்க, பிசாசுங்க அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதோ மாம்சமா யாவருக்கு நான் தேவனை கத்தர், என்னால செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்க அவங்களை குணமாக்கி ஆசிரியச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனையும் ஸ்தோத்திரம், மந்திர கட்டி செவனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சு போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா, சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழில் செய்ற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்ய வியாபாரிகளை ஆசீர்வதிங்க, கத்துடி நாம மகிழ்ப்படுத்தும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணுவோம்ப்பா, தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறோம் ஆண்டவரே, வேண்டிக் கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பறையும் ஆசீர்வதிக்கும் காரா உங்களை தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரே, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகா நம் மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்புரை சரியாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜெகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Office Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினார். சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 10949001000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: சிறிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andabjesus.in. God bless you.

0: கர்த்தனுக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வார். அதனால் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு கீழ்படியாதனால புறமான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்த உறுதியாய் பற்றி கொள்ளும், அவர் பார்த்த பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் மனுச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது வாசி பண்ண, மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளிலே தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்து. நாளை நம்முடையதால் நாளை என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசுவே நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. நான் ஒரு உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீது ராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலது கரம்
0: என்னை தாங்குகிறது. பாத்தீங்களா, ஆண்டோட வலது கரம் தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளணும் என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டோட வலது கரம் என்ன தாங்குறது, கத்தடி வலது கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும், நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு, மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செய்யணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீர் தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டாண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நலித்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்து நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நினைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும், பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா, பயப்படாது, உன்னோடு இருக்கின் திகையார் உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரியை எப்ப நல்லா பலப்படுத்த நினைக்கிறா? அதுவும் சொல்ற தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்றாரு, உதவி செய்றவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13.
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து,
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்தில் திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸில் நிறைய பார்க்குறோம், 2 வயசு குழந்தை அப்படி தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறார், நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்கிறாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கத்து நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரு தான் தாங்குகிறார். அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை அன்று சொல்கிறார், ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்கிற கத்து என்ன சொல்கிறார், முடிவிருந்த நிலை நிலைப்போனா நிலைக்கணும், முடிவிருந்து அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் நம்ம ஆதரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. 2வதாக முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்கிறார், நமக்கு என்ன கொடுக்குறாரு, அவர் வளர்ந்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம்

0: தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நம்ம கிடைச்சிரு, நம்ம வளர்ந்துருதை தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும்? உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும். டிபிஎஸ்ல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளவு தூரம் போயிட்டா என்ன செய்வோம்? 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டுல ரேடியோ இருக்கு. அப்ப யாரு யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்பெல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால அப்ப அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே ஓடுவேன் பாருங்க. வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 மணி, இங்கிருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு எங்கள் வீட்டுக்கும், நான் டிபிஎஸ் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கத்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்துருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் கத்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கத்தரை என்னை கொண்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பற்றி கொள்ளக்கூடிய பாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கத்திரம் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி கொள்ள ஏசாயின் புஸ்தகம் 26:3
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க? காத்துக் கொள்வீர் சொல்லி ஏசாயி சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டனா அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க. அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர நினைச்சாரு, அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்குறாரு? பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய கவலை வந்தாலும் ஏசு படி சொல்லுவாண்டு, இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது. வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது. ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது. யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லிதான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்து ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம். கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா? கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டுகிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போனால் செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது. நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும்? என்ன செய்யுது ஆண்டவரே? பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார். சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா? சமாதானம் வாழ முடியுமா? வாழவே முடியாது. உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமாதானத்தோட கத்து தந்திருக்கிறார். நீ பூர்ண சமாதானம் எப்பயோ பலவீனப்பட்டு நான் எப்படியோ மரிச்சிருப்பேன், ஆனால் கத்தர் பூர்ண சமாதானத்தை கொடுக்க நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன். ஆண்டவர் எத்தனையோ தெரிச்சு நானும் கம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ தூரம் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலன் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா சமாதானமா வாழ முடிந்தது. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. ஏசாயின் புஸ்தகம் 66:12
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும்,
0: ஒரு நதியை போலவும்,
1: ஜாதிகளின் மகிமையை,
0: ஜாதிகள் மகிமையை
1: புரண்டு ஓடுகிற,
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும்,
0: ஆற்றை போலவும்
1: அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா? நதியை போல, ஆறை போல, அவ்வளவு சமாதானத்தை கொடுக்கிறார். இல்லாட்டி நாளே எப்பயோ மறிச்சிருப்பேன். கத்திர சமாதானத்தை கொடுத்தார். நீங்களா ஒரு

0: உறுதியை பற்றி கொள்ளுங்க. அவர் உறுதியை பற்றி கொள்ளணும். அவரே நம்பி இருக்கிற விட நமக்கு என்ன கொடுக்கறாரு? பூர்ண சமானத்தை கொடுக்குறார். அந்த சமானம் எப்படி இருக்குமா? நதி போலமோ பாய்ந்து போடுகிற ஆற்றி போல் நமக்கு சமானத்தை கொடுக்குறார். நம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ரெண்டு தெசுவின் புஸ்தகம் 3:16
1: சமாதானத்தின்
0: சமாதானத்தின்
1: கர்த்தர் தாமே
0: எப்பொழுதும்
1: சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறான்? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறாரு? சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிற தேவன். அதன் காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா? நேர்த்தி செய்தார். ஹலேலூயா. அதுபோல் நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது. அது மாத்திரல்ல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்குறாரு? சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா? பூர்ண சமாதானம். சமாதானம் எப்படி இருக்க? நதி போல இருக்குதான். இங்கே சொல்றாரு எல்லா விதத்துலேயும் என்ன செய்யறாரு? எல்லா விதமான சமாதானத்தையும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு? சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால் அவர் உறுதியாக நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கர்த்தரை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறாரு, சங்கீதம் 31:15.
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: பார்த்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. 3வதாக உபாகம் புஸ்தகம் 4:4.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பார்த்தீங்களா, கர்த்தரை பற்றிக்கொண்ட என்ன செய்வார்? நமக்கு உயிரோடு காப்பாத்துற. ஹலேலூயா. மொதல் கத்திர பற்றி கொண்டது என்ன தர்றாரு? நம்மளை வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிற்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா? ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில ஏற்றுக்கொள்ளார். ரெண்டாவது சமானத்தை எப்படி எவ்வளவு கொடுக்குறாரு? பூர்ண சமானத்துக்குள்ள சமானம் எப்படி இருக்கா? நதி போல அவ்வளவு சமானத்தை நம்ம கொடுக்குறாரு. மூன்றாவது என்ன கொடுக்குறாரு? அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா? உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரை பற்றிக்கொள்ள என்ன செய்கிறார்? நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். எத்தனை பலவீனம் வரட்டும், எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தரை பற்றிக்கொள்ள என்ன செய்யறாரு? உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 32வது வசனம் வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5:32.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு கற்பித்தபடியே
1: செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டன எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொள்ள போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்கார சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 17வது வசனம்.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: பார்த்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க ஆண்டவரே. அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாவாம பிழைத்திருந்து என்ன செய்யணும், அவருடைய செய்கைகளை எல்லாருக்கும் போய் சொல்லணும். விவரிப்பேன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவரும் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102 நினைக்கிறேன் அதை செவிக்கிறார். 24:24 பாருங்க, 102 சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான்
0: என் தேவனே
1: பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும்,
0: என்னை எடுத்துக்கொள்ளாதீனோ. அப்படிதான் செபிக்கணும், ஆண்டவரே பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என்ன உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும், இந்த உலகத்துல உருவாக்குற நோக்கம் ஒண்ணு இருக்கும். நம்ம இந்த சும்மா நம்ம இந்த உலகத்துல கத்துற அனுப்பல, ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், உண்டோ, உறங்கணும், அந்த மாதிரிக்கு அனுப்பலை. கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கர்த்தருக்கு ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோம், ஒரு நோக்கம். கர்த்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. இங்கே என்ன சொல்றாரு, சாகாம பழித்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அருமையானவர்கள். ஏதாவது வேலை செஞ்சோம், வீட்டை கட்டணும், காட்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கலை. நம்மளை எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கையில் எல்லாருக்கு என்ன செய்யணும், விவரித்து சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். 146:2
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
0: கர்த்தரை துதிப்பேன்.
1: நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்கிறோம் நினச்சி பாருங்க. முதல் கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மளை முதல்ல நம்ம கர்த்தர் பற்றி கொண்டு போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கர்த்தர் நம்மளை தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யறது, சகாயம் பண்ணுறாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில் சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சமாந்தம் தர்றாரு. எவ்வளோ சமாந்தனம், நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாந்தம் கொடுக்குறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்குறாரு, பற்றி கொள்ளும் போது நம்மளை உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கர்த்தருடைய செய்கைகள் எல்லாருக்கும் விரிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறார பாருங்க, உபாகம் புஸ்தகம் 30:20
1: கர்த்தர் உன் பிதாக்களாகிய
0: ஆபிரகாமுக்கும்
1: ஈசாக்குக்கும்
0: யாக்கோபுக்கும்
1: கொடுப்பேன் என்று
0: அவர்களிடத்தில் ஆணையிட்ட
1: கொடுத்த தேசத்திலே
0: குடியிருக்கும்படி
1: உன் தேவனாகிய கர்த்தரே
0: அன்பு கூர்ந்து
1: அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும்
0: தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். 1 5:12
1: குமாரனை உடையவன்
0: ஜீவனுடையவன்
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன். அவரே நமக்கு என்ன செய்யறா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவன். அவருக்காக நம்ம தீர்க்காய்ச்சி உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் நம்ம ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரு இல்லையா? ஜீவன் இல்ல நமக்குள்ள குமார இருந்தாதா ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் நீ பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும்போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ள ஜீவனும் தீர்க்காய்ச்சி அவர் தராரு. நம்ம தீர்க்காய்ச்சி தரணுமா? அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிச்சிக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காய்ச்சி உடையவர். ஒன்னியவன் 5:20
1: இவரே
0: இவரே
1: மெய்யான தேவனும்
0: மெய்யான தேவனும்
1: நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்.
0: நித்திய ஜீவனமா இருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. ஏசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சுக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பார். வாசித்து பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்
0: கொன்று போட்டாலும்
1: அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
0: நம்பிக்கை சின்ன பிரச்சனை கர்த்தர் போட சொல்லலாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கர்த்தர் சேவமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அவர் தான் நித்திய ஜீவன். நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ரோமர்கள் நிறுவோம் 5:17
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள்
0: என்பது
1: அதிக நிச்சயமாமே.
0: ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனாலதான் என்ன சரி ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம்? 1000 கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்குள்ள ஹல்லேலூயா சொல்லமா? நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்குத்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள். என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அவர் பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கறாரு? முதல்ல பார்த்தா என்ன கொடுக்கறாரு? வலது கருத்துல நம்மளை தாங்குறாரு, அப்புறம் நம்ம சகாயம் பண்ணுறாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்யறாரு? மகிமில் சேர்த்துக்கொள்றாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமா கொடுக்கிறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்யறாரு? உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவது என்ன கொடுக்கிறாரு? ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசு விழால நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம்? 1000 ஆட்சியில ஆளிகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின்
0: ராஜரீகமும்
1: ஆளுகையும்
0: மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னத மாதிரி பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? ஆண்டவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்
0: அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான். கீழ்பட்டிருக்கும் என்றார். அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தராரு. உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கத்து பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திரம் நம்மள என்ன செய்யறாரு? நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு? மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கறாரு? பரிபூர்ண பூர்ண சமானத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு? உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுசும். அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கும். அப்புறம் அவரோட நம்ம ஆளிகை செய்ய போகிறோம். பசுத்தவன்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்போறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்க தான் சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கத்த நிச்சயமா நம்ம நமக்கு தீர்க்க ஆயுசு தர. ஒரு நாள் 1000 வருஷம் அவரோட அரசாழ்வோம் நித்திய சேவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது, அவர் கரம் நம்மை தாங்குகிறது, முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது, நம் வலது கை பிடித்து தாங்குகிறார், இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைபடி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாய் நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல் விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவதாக நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாரா? நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்த நோக்கி பார்த்து சாமருவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறமே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூர்ண சமாதானத்தை நிரம்பி வழியிறு, சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்லுகிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க இந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டு தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கர்த்தர் பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தும். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க மந்திரக்கட்டு செய்வன்ட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தை சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்தாவியான அபிஷேக அளவெல்லாம் ஊற்று மண்டவர. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணமாக அதை குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கில்லா சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன், கண்ணீர், வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீட்க முடியாத மக்கள் வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனையோடு மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்கம் பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. மே ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளந்து தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்குமே, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீவிரவும் பரமபிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுன் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் andofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை நினைச்சு நம்ம பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றிக் கொள்ள நினைச்சு உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். ஆனால் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம், 37
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்களை ஆண்டவர் நினைச்சு மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டாரு. புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் நினைச்சு இவங்க கர்த்தர் கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்து பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் நினைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது வாசி பண்ண, மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறம்பான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்து. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்கும்னு தெரியல. உறுதியா புடிச்சுக்கணும். இயேசுவே நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா இருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீது ராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலது கரம்
0: என்னை தாங்குகிறது. பாத்தீங்களா, ஆண்டோட வலது கரம் தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளணும். என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டோருடைய வலது கரம் என்ன தாங்குறது. கத்தடி வலது கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில்லை நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கத்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டாண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியாக அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நழைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13
1: நினைக்கிறேன்.
0: முடிவு பரியந்தம்
1: நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்து நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா, பயப்படாது, உன்னோடு இருக்கின் திகையார் உன் தேவன் பலப்படுத்துவார். நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் இவ்வளவு பலவீனமா இருக்கேன், என்னோட சரியம் எப்ப நல்லா பலப்படுத்த நினைக்கிறா, அதுவும் சொல்ற இருப்பேன், தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்ற உதவி செய்றவர். இந்த உலகத்துல வர ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால எப்ப பாரு உங்களுக்கு உதவிதாடா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா, வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க, உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை, அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13,
1: உன் தேவனாய் இருக்கிற,
0: உன் தேவனாய் இருக்கிற
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: உன் வலது கையை பிடித்து,
0: உன் வலது கையை பிடித்து,
1: பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படியே தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேர் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கத்து நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரு தான் தாங்குற. அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை அன்று சொல்றாரு, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்ற கத்தர்னு சொல்றாரு, முடிவிருந்த நல்ல நிலை போனோ நிலைக்கணும், முடிவிருந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, அவர் வீட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் நம்ம ஆதரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்யறாரு, நம்ம வலதுகிறதை தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சுக்கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும். தீப்தியாசல வேலை செய்வோம், எங்கள் ஆபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்போ எங்கள் வீட்டில் ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போல்லாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன், இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. எங்கள் வீட்டுக்கும் நான் தீபியாசம் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வாணியில் கேட்போம், அந்த அளவுக்கு கத்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் கத்தரையில் 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கத்தரை எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய பாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கத்திரம் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி கொள்ள, ஏசாயின் புஸ்தகம் 26:3 வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்துக்கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன பிடிக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சர் அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைக்கல, அவ்வளோ கவலை வந்தாலும் யாசு படிச்சு அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்ன பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துக்க, ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டுகிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாது. உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பியிருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம், அனைவரும் சேர்ந்து செவிப்போம்மா. எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாடை குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தால் கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனே மே துதிக்கிறோம், கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவர், உங்கள் ரத்தம் வலி பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, டைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரலை குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, சுகர் இருந்தால் குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சி போடுங்க, பிசாசுக்கு அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதோ மாம்சமா யாவருக்கு நம் தேவனை கத்தர், என்னால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்கள் அவங்களை குணமாக்கி ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா. தகப்பனே மே ஸ்தோத்திரம், மந்திர கட்டு செவனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா, சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை ஆசீர்வதிங்க, கத்துடைய நாம மகிப்படட்டும் ஆண்டவரே, கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமையா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டுமையா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டுமையா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்களை எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவோம்ப்பா, தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறாண்டவரை, வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா, இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பறையும் ஆசீர்வதிக்கும் கார அவங்க தொடுவது அவங்களை உணரட்டும் ஆண்டவரை, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சரியாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜிகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதை ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது.

0: புதுப்பிக்க வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல
1: என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல
0: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
1: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தினாரோ அதே போல நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்த அல்ல. உலகத்தில் பேச ஒரு நாள் கடந்து போகும். நமக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அதை நோக்கித்தான் நம்ம ஒரு நாளும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கித்தான் நம்ம ஒரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக தான் நம்ம ஒரு நாளும் கர்த்தர் அதிகமா நேசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும் சொல்லி நாங்கள் நம்ம எல்லாரும் நம்ம அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன செய்யணும், ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:2.
0: என் பிதாவின் வீட்டில்
1: அநேக
0: வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
1: அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்ம இந்த உலகத்துல எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்ம கிரியை செய்யறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக எதை செய்யறோமோ, கர்த்தருக்காக எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறோமோ, கர்த்தருக்காக நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ, கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ, அதுதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். கர்த்தருக்காக எதை செய்யறோமோ அதுக்கு தகுந்த ஒரு ஸ்தலங்கள் உண்டு. அந்த ஸ்தலத்துக்கு போகிற நாம என்ன செய்யணும், இந்த உலகத்திலேயே அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுக்காக நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக எதையா செய்யணும். அதான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இல்லாட்டி உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 145:13.
0: உம்முடைய ராஜ்யம்
1: சதா
0: காலங்களில் உள்ள ராஜ்யம்.
1: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், சதா காலங்களில் உள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் நம்ம ஊரும் போகிறதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், செபிக்கணும், கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் வரணும். அந்த ராஜ்யத்தை பற்றி நம்ம எல்லாரும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மட்டும் போனா போதாது, நம்ம கூட சேர்ந்த நம்ம உறவினர், உற்றார் உறவினர், நம்ம நம்ம வாசம் பண்ற இடத்துல உள்ள மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும். அதனால நம்ம மேல உடந்த கடமை, சுவிசேஷத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லியே ஆகணும். சொல்லாம இருக்கும்போது நம்ம நமக்கு என்ன செய்யணும், உனக்கு எனக்கும் ஐயோன்னு கர்த்தர் எதுன்னு சொல்லுது. அந்த ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். நம்மளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டா மாத்திரம் போதாது, எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அந்த இப்படி கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் வரணும். அந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் பெற்றி நம்ம சொல்லணும். சரி, அந்த ராஜ்யத்து போறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 4:17. அது முதல் இயேசு
0: மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
1: மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப என்ன, என்னமோ பெரிய நம்ம ஏதோ செய்யும் போல அப்படிலாம் இல்ல. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு கத்திர பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்னென்ன இருக்கு நம்ம சிந்தித்து பார்த்து முழுமையா கத்திரதை திரும்ப வேண்டும். அதுதான் அதான் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். முதல் எடுத்தோன்னு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நம்ம பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். நம்ம முதல்ல கோவப்பட்டிருப்போம், ஒரு உதாரணத்துக்கு முதல்ல கோவப்பட்டிருப்போம். இப்ப நம்ம கோவப்படாம நம்மளால இருக்க முடியல. ஏசப்பாட்டை நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, எனக்கு எப்படியாவது மாத்திருங்கப்பா, என் தாயின் வயிற்றுல பிறந்த இந்த சென்ம சுபாவை என்னை விட்டு மாற வேண்டும். ஆண்டவர் தாயின் வயிற்றுல பிறந்த நம்ம சொல்லுவாங்களே அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்க அம்மா மாதிரி அவங்க குடும்பத்துல அவங்க இப்படிதான் கோவப்படுவாங்க, இப்படித்தான் பிரச்சனை பண்ணுவாங்க, இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல இருந்து நான் மனம் திரும்பணும். ஆண்டவர் இந்த காரியம் எனக்குள்ள வரவே கூடாதப்பா, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், சென்ம சுபாவம் எனக்கு நீக்கப்பட வேண்டும். ஆண்டவர் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கு. அப்ப நமக்கு கிறிஸ்துக்குள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு புது சிருஷ்டியா மாற வேண்டும். வாசித்து பாருங்க 2 Corinthians 5:17.
0: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின.
1: பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். நம்ம கோபப்பட்டிருப்போம், போராம் போட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம், கத்திரி பிரியமில்லாத காரியம் எவ்வளவு காரியம் நமக்குள்ள இருக்கலாம். அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே என்னுடைய சொன்ன சுபாவம், என்னுடைய தாயின் வயிற்றுல பிறந்த சுபாவம் எனக்குள்ள நீக்கிப்படணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் யாஸ்பாட்டை கேட்கணும். அப்ப நமக்கு என்ன சொல்லுங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ள தான் புது சிருஷ்டி, ஆண்டவர் தான் மாற்றணும். நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவர் நீங்க சொல்லியிருக்கீங்க அவரு கிறிஸ்துக்குள்ள அந்த புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதான்னு சொன்னீரே, அந்த புதிதான சுபாவத்தை எனக்கு கொடுங்கப்பா, நீங்க என்னை மாத்துங்கன்னு கேட்டா ஆண்டவர் மாத்துவார். எசேக்கியேல் புத்தகம் 18:30
2: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
2: உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள்.
1: எல்லாம் மீறி மீறி நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, இது பாவம்னு தெரியும், அதை தான் நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், நேரம் பாக்குறது, நாட்கள் பாக்குறது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இது தப்பு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம், நம்ம தெரியும் அதவே நம்ம செய்வோம். அது அந்த காரியம் நம்ம என்ன செய்யறோம், கர்த்தர்ல வந்துட்டோம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து நம்ம என்ன செய்யணும், விடுதலை போறோம். சரி போறாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லா நாளும் கர்த்தர் படைத்த நாள், எல்லா நாளுமே கர்த்தருக்கு பிரியமான நாள், அந்த காரியத்துல வந்து விடுதலை பெறணும். எத்தனை பேர் பாருங்க பழைய சுபாவத்திலே இருப்பாங்க, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன், இது இந்த கிழமை செய்யக்கூடாது, அந்த கிழமை செய்யக்கூடாது, இந்த மாசம் அந்த மாசம், இந்த நாள் பார்க்கறதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும், மனை திரும்பணும். வாசித்து பாருங்களேன், இந்த கல்லாத்தியர் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா 4:9 9:10 நிறைய பேர் அந்த காரியத்தில் இருக்கிறோம், அதுல எல்லாம் நம்ம என்ன செய்ய விட்டு மனம் திரும்பணும்.
2: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க,
1: நீங்க தேவனை அறிந்திருக்க,
2: அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க,
1: நீங்க தேவனை அறிஞ்சிருக்கீங்க இல்லாட்ட தேவன் உங்களை அறியப்பட்டிருக்க,
2: பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி,
1: அடிமைப்பட விரும்புவது எப்படி,
2: நாட்களையும்
1: மாதங்களையும் மாதங்களையும்
2: காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே,
1: வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நிறைய சொல்லுவாங்க இந்த வருஷம் 8 இந்த வருஷம் திருமணம் நடக்கூடாது, 8 இது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் மாசம் பாக்குறோம், மாசங்களை பாக்குறோம், வருஷங்களை பாக்குறோம், நாட்களை பாக்குறோம், மறுபடியும் அந்த காரியத்துக்கு நம்ம அடிமையிடறோம். அதுதான் கட்டடி வேதம் சொல்லு, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன செய்யணும், புது சிட்டியா இருக்கணும், பழையவில என்ன செய்யணும், ஒழிஞ்சு போற எல்லாம் புதிதாகணும். இந்த காரியத்துல தான் மனம் திரும்பணும். நிறைய பேர் இதில் மனம் திரும்புறது இல்ல, நிறைய பேர் நாள் பாக்குறதும் நேரம் பாக்குறதும். நம்மளுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், கட்டடி வேதம் சொல்றது மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க, பழையபடியும் நம்ம அந்த காலங்களை நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அகன்று போகணும். நிறைய பேர் அதை தான் நம்ம செய்யறோம், நிறைய காரியங்கள் இதுல இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆண்டு நிறைய பேர் இந்த காரியத்துல மனம் திரும்பாம இருக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நம்ம பழைய காரியத்தையும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், இதுக்கு நம்ம செய்யவே கூடாது. கத்தடி வேதம் சொல்லுது, இறைமையில பழைய மனுஷர்கள் மற்றவங்களுக்கு காரியங்களை என்ன செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ள கூடாது. இறைமையில சொல்றாரு பாருங்க, இறைமை 10:2
2: புறஜாதிகளுடைய மார்க்கத்தை
1: கற்றுக்கொள்ளாதிருங்க. நம்ம இருந்தோம், இப்ப அந்த காரியத்தில் மனுஷர்கள் கற்றுக்கொள்ள கூடாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சுற்றியா இருக்கணும், நாள் பார்க்க கூடாது, மாசம் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாது, அப்புறம் என்ன வருஷம் பார்க்க கூடாது. இது இல்ல, இது இது 2 இது 1 ஒத்த வருஷத்துல மேரேஜ் ஆகலாம் நல்லது, 2 இருக்கக்கூடாது. இப்படி எத்தனை பேர் இருந்தா பழைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதுல இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள்ல எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், ஆனா இந்த பழைய சுபாவம் தான் நமக்குள் இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகிறதுக்கு கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பலன் கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த போயிட்டு காரியம் எனக்குள்ள இருக்கப்பா, அதான் எல்லாம் மீறுதல் விட்டு மனம் திரும்புங்கள். வாசிப்பா எசேக்கியேல் 18:30
2: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
1: நீங்கள் மனம் திரும்புங்கள்,
2: உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள்,
1: எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள். எத்தனை பேரு இன்னும் பழைய காரியத்துக்கு அடிமையா இருக்கிறோம், இந்த காரியத்தை விட்டு நம்ம திரும்ப வேண்டும். திரும்பிட்டா போதும், அந்த காண்டம் சொல்றாரு மன்னிக்கிறதுக்கு அப்படி எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறாரா. ஏசாயின் புஸ்தகம் 55:7
2: துன்மார்க்கன் தன் வழியையும்,
1: துன்மார்க்கன் தன் வழியையும்,
2: அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு,
1: இன்னும் அந்த நினைவுகள் பழைய பாரம்பரிய நினைவுகளை விட்டு,
2: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
1: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
2: அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
1: அவர் அவன் மேல் என்ன செஞ்சிருவாரு, மனதுருகுவார்,
2: நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
1: தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
2: அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார்.
1: மன்னிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறாரா, தயப்பெருத்திருக்கிறார். பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள்
0: கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் சொல்றோம். இன்னும் பழைய சுபாவத்தில் தான் இருக்கிறோம், பழைய எண்ணங்கள் இருக்கிறோம், பழைய சாஸ்திரத்துல இருக்கிறோம். சாஸ்திரம் எத்தனை பேர் நான் சாஸ்திரம் பார்த்துக்கொண்டு இருக்கீங்க? இந்த பலவிதமான சாஸ்திரத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். கத்தலுக்கு வந்துட்டு உண்மைதான், ஆனா சாஸ்திர காரியங்கள் இந்த சாஸ்திரமா பார்க்கவே கூடாது. நம்ம பழைய பழைய காரியத்துக்கு நம்ம அடிமை ஆகவே கூடாது. நம்ம இப்படி இருக்கிறோமா? யாரால அப்படி இருக்கிறோமா? என்னைக்கு நம்ம மறந்துடுவ வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம விடுதலை பெற வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவர், என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டார். மன்னிக்க தாய் பொறுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை கேட்போம், கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். தன்னை நினைவு, நம்ம சிந்தனைகள், நம்ம நினைவுகளை சாஸ்திரம், அந்த காரியம், இந்த காரியம், அந்த நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, சாதகம் எழுதுறது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் எந்த நிச்சயம் மனம் திரும்ப வேண்டும். முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் வர போறாரு. அதுதான் இங்க சொல்றாரு, புலம்பல் 3:40.
2: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
0: நம்ம தான் நம்முடைய வழிகளை என்ன செய்கிறோம், சோதித்து ஆராய்ந்து
2: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
0: கர்த்தரிடத்தில் நம்மளே, நானே, நீங்கள் ஒவ்வொருத்தரும், அப்ப அவங்க மற்ற வழியல்ல, நம்ம வழிய சோதித்து என்ன செய்யற, ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப, என்னென்ன குறை இருக்கு, என்ன காரியம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து நம்ம கர்த்தரிடத்தில் திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்ய பிரசங்கிக்க தொடங்கினார். பரலோகராஜ்யம் சமயமாயிருச்சு. இன்னும் சாஸ்திரத்துக்கும் ஆட்களுக்கும் இன்னும் பலவிதமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தால் பரலோக்கு போக முடியும். எல்லாமே செஞ்சு இதெல்லாம் மற்ற இதெல்லாம் செஞ்சிருக்க இந்த ஒண்ணுதானங்க தப்பு, அது ஒண்ணு பிரச்சனையிலும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 2:10.
2: எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம்,
0: ஒருவன் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டுட்டோம், கை கொண்டிருந்தோம்,
2: ஒன்றிலே தவறினா எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான்.
0: ஒன்றிலே தவறிட்டா என்ன செய்யுமா? எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். எங்க சொல்லியிருக்காரு? யாக்கோபு புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம உள்ள தெளிச்சில் ஆராய்ந்து, நம்ம வழிகளை ஆராய்ந்து, நம்ம சோதித்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். இன்றைக்கே ரட்சினாலும், இன்றைக்கு அனுக்கணும், இந்த சின்ன சின்ன காரியம் யாராருக்குள்ள இருக்கோ இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அதை நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்த்து நம்ம சோதித்து பார்த்து எதிலெல்லாம் நான் மாற வேண்டும், எதில் இருந்தாலும் விடுதலை பெறலாண்டவர எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். இந்த மாதிரி காரியத்தில் தான் நம்ம விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தர் ராஜ்யத்துக்கு, முதல்ல கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஆண்டர் சொன்னாரு, என் பிதா எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன எத்தனை இருக்கு, அநேக பாசங்கள் உண்டு. ரெண்டாவதாக நான் பரலோகத்துக்கு போனேன், என்ன செய்யணும், என்ன செய்யணும் பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
2: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
2: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: ஆண்டு அன்பு குருமா நமக்கு என்ன கொடுக்கிறது, தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தருவேன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வாக்கு பண்ணிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம சமம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்த பரலோக பரிசுத்த பிதாவை அஞ்சோடுமை துதிக்கிறமை தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கத்தாவையுமே போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் ஐயா. கத்துடி கிருப, கத்துடைய பிரசனம், கத்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்களுடைய சீவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க செபிக்க துதிக்க உதவிச்சிங்க. மே அறிந்து கொள்ள, மே எண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியா செபிக்கிறோம். அப்பா மோசை போல நாங்களும் உங்களுக்கு முகமுகமாய் பேசுன ஆண்டவர கத்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோ போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் தொடுவீராக ஆண்டவரை, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். இறுதித்திர கத்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையும் முடி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமே, சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேல முடி, வல்லம் இறங்கட்டுமே ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம். வருகிறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுமைய ஊற்றுமாண்டவர் ஊற்றுமாண்டவர் அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம் ஜெய்வனிகள் பெலிஸ்தீனிகள் எல்லா கிரியிலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா, பெரிய காரியத்தை செய்யாண்டவர் ஐயாமை துதிக்கிற. வேலையில பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில இருக்கப்பட்ட பிரச்சனைகளா மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடி செய்யு. எத்தனை மக்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாம. நீங்க குழந்தை தர வேண்டும் செபிக்கிற, தர வேண்டும் அப்பா தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடி சொன்னீரு. மறுபடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்துல சமான சந்தோஷத்தை தாரும். கண்டன் பிரச்சனை மாற வேண்டும். கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில கஷ்டப்படுற மக்களுக்கு வேலை கஷ்டத்தை மாத்தி வேலை தந்து உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்ய கர்த்தருடைய மகத்தம்ல நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய சப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வங்க அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க. வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயில கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கா நம் மகிமைக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டார் கலங்காதீங்க.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும். அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜபயன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
5: 8144192192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திர

0: ஜப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.

0: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1090100000229. மே காட் பிளஸ் யூ.
1: எங்களின் ஏசிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: ஏசிரின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ்: ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: acmail.com. Our website: handofjesus.in. God bless you.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவீர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: ஐம்பதாம் சங்கீதம் 3:1.
4: நம்முடைய தேவன் வருவார்,
3: நம்முடைய தேவன் வருவார்,
4: மௌனமாயிரார்,
3: மௌனமாயிரார்,
4: அவருக்கு முன்,
3: அவருக்கு முன்
4: அக்கினி பட்சிக்கும்,
3: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்,
4: அவரை சுற்றிலும்,
3: அவரை சுற்றிலும்
4: மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
3: அவரை சுற்றிலும் மகா புசல் என்ன எப்படி இருக்குமா, கொந்தளிப்பா இருக்கும். வருவார், மௌனமா இருக்க மாட்டார். வரப்போறாரு. வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போறாரு. அவருக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. செபிக்காம நிறைய பேர், எத்தனை பேர் செபிக்காம இருக்கோம், எத்தனை பேர் துதிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் பைபிள் வாசிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் தேவனை தேடாம இருக்கிறோம். அருமையான சகோதரி சகோதரி, இன்றைய ரச்சனையால், இன்றைய அணுக்கிற நாள், இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு நாம ஒப்பு கொடுப்போம். மார்க்கம் சுவிசேஷம் 13:19.
4: ஏனெனில் தேவன்
3: உலகத்தை சிருஷ்டித்தது முதல்
4: இதுவரைக்கும்
3: சம்பவித்திராததும் இனிமேலும்
4: சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும்.
3: பாத்தீங்களா, இப்ப பாருங்க, இப்பயே நமக்கு என்ன சரி, இதுவரைக்கும் சம்பவியாதமான காரியம்தான். கொரோனா கொள்ளை நோய் 1வது அலை, நாங்கள் 2வது அலை, நாங்கள் இப்போ 3வது அலை வருதுன்றாங்க. எல்லா விலைவாசி அதிகமாகிச்சு, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த சூழ்நிலையாவது நம்ம ஆண்டவர் தேடணும், இயேசுவை தேடணும். இந்த சூழ்நிலை நம்ம தேடாமல் இருப்போமானா, இந்த உபத்திரங்கள் பாடுகள் இனிமேல் இது கொஞ்சம் தான். பயங்கரமான உபத்திரங்கள் எங்க பார்த்தாலும், மழை ஒரு பக்கம், வெள்ளம் ஒரு பக்கம், காற்று ஒரு பக்கம், நெருப்பு ஒரு பக்கம், கொள்ளைன்னு ஒரு பக்கம், என்னென்ன வருமோ தெரியும், பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், என்னென்ன வருமோ நமக்கு தெரியாது. இனிமேல் இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம கடந்து போக வேண்டி சூழ்நிலை இருக்குது. அதனால என்ன செய்யணும், கர்த்தர் தேடணும். கர்த்தர் வேதம் சொல்லு, கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி அறியும், அவர் அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக்கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும், அவரோடு நம்ம ஒன்றரை கலக்க வேண்டும். அப்ப நம்ம கர்த்தர் நமக்கு என்ன பத்திரம் இருந்தாலும் பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அவரை தவிர இந்த உலகத்துல வேற பாதுகாவலே கிடையாது. நமக்கு வேற எந்த பாதுகாவலும், நம்ம என்னதான் பாதுகாவலுக்கு நம்ம அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம்னு நினைச்சாலும் அதை செய்ய முடியாது. அதான் கொஞ்ச காலத்தவருடைய கோபம் பற்றி அவர் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவான். அவரை முழுமையா நம்ம அண்டிக்கொள்ள வேண்டும், அவர் சார்ந்து கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும். அவர் தேடுமுன்னா நிச்சயமா பெரிய ஆபத்து பத்துக்கு நம்மளை கத்த தப்பு வச்சு பாதுகாப்பார். மாத்திரல கடைசி காலத்துல என்ன நடக்கணும் சொல்லி அசுத்த பாவல் நமக்கு திட்டம் எழுதியிருக்காரு பாருங்க. ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் 3:1-5 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
4: மேலும்
3: மேலும்
4: கடைசி நாட்களில்,
3: கடைசி இதான் கடைசி நாட்கள் பாத்தீங்களா, கடைசி நாட்களில்
4: கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
3: கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
4: எப்படியெனில்,
3: எப்படியெனில்
4: மனுஷர்கள் தற்பிரியராயும்.
3: மனிதர் எப்படி இருப்பாங்க, தற்பிரியம். அவங்க நல்லா இருந்த போது அவங்க, நான் நல்லா இருந்த போது அந்த தற்பிரியராயும்
4: பணப்பிரியராயும்.
3: பணப்பிரியராயும் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் பணம் இருந்தா எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா பணப்பிரியராயும்
4: வீம்புக்காரராயும்.
3: வீம்புக்காரராயும்
4: அகந்தை உள்ளவர்களாயும்.
3: அகந்தை உள்ளவர்களாயும்
4: தூசிக்கிறவர்களாயும்.
3: தூசிக்கிறவர்களாயும்
4: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
3: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்
4: நன்றி அறியாதவர்களாயும்.
3: நன்றி அறியாதவர்களாயும்
4: பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
3: அந்த காலத்துல பாருங்க நன்றிகளை பாத்தீங்களா, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
4: சுவாப அன்பில்லாதவர்களாயும்.
3: சுவாப அன்பில்லாதவர்களாயும்
4: இணங்காதவர்களாயும்.
3: இணங்காதவர்களாயும்
4: அவதூறு செய்கிறவர்களாயும்.
3: அவதூறு செய்வர்களாயும்
4: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்.
3: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
4: கொடுமை உள்ளவர்களாயும்.
3: கொடுமை உள்ளவர்களாயும்
4: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்.
3: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்
4: துரோகிகளாயும்.
3: துரோகிகளாயும்
4: துணிகரம் உள்ளவர்களாயும்.
3: துணிகரம் உள்ளவர்களாயும்
4: இருமாப்பு உள்ளவர்களாயும்.
3: இருமாப்பு உள்ளவர்களாயும்
4: தேவ பிரியராயிராமல்.
3: தேவ பிரியராயிராமல்
4: சுகபோக பிரியராயும்.
3: சுகபோக பிரியராயும்
4: தேவ பக்தியின் வேசத்தை தரித்து.
3: தேவ பக்தி வேசத்தை, பக்தி மாறி வேசத்தை தரித்து
4: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
3: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள்.
4: இப்படிப்பட்டவர்களை,
3: இப்படிப்பட்டவர்களை
4: நீ விட்டு விலகு,
3: விட்டு விலகு. பரிசுத்த பவுல் அந்த சபைக்கு புத்தி சொல்லி இருக்கிறாரு. இப்படிப்பட்டவங்களை என்ன செஞ்சிட, விட்டு விலகிற அவங்களோட இருந்தா நீயும் அப்படி மாறிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு. அது கடைசி காலத்துல கொடிய காலம், இதுதான் கொடிய காலம், பயங்கரமான காலம். இன்னைக்கு நம்ம வாசித்து ஒவ்வொரு காலமும் நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும் இல்லை, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அதிகமா கர்த்தரை தேடணும், அதிகமா வேதத்தை வாசிக்கணும், நம்ம அதிகமா பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவினர் நமக்குள்ள இருந்தாதான் இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து வர முடியும். பரிசுத்தவர் நமக்குள்ள இருந்தா தான் நம்மளும் பேசுவாரு. அப்ப நமக்கு சகல இந்த இப்படி தீங்கான காரியங்களை நம்ம கடந்து வர முடியும். அருமையானவர்களே, பரிசுத்தவின் அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க, கேளுங்க. அன்று சொன்னார், கடைசி நாள் மாம்சமான யாவருமே நாவி ஊற்றின்னு சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தவை கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவன் இருந்தா தான் நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே நம்மளோடு பேசுவாரு, போதிப்பாரு, கடந்து வர முடியும். கர்த்தர் வருகை சமீபம், அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நம்ம அதிகமா கர்த்தர் வருகையைத்தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தரம் தியானிக்க போறோம், என்ன செய்யணும். எப்ரேயர் புஸ்தகம் 10:37-38
4: வருகிறவர்,
3: வருகிறவர்
4: இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார்.
3: இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
4: தாமதம் பண்ணார்,
3: தாமதம் பண்ணார்.
4: விசுவாசத்தினாலே,
3: விசுவாசத்தினாலே
4: நீதிமான் பிழைப்பான்,
3: நீதிமான் பிழைப்பான்.
4: பின்வாங்கி போவானானால்,
3: பின்வாங்கி போவானானால்
4: அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார்.
3: அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். பாத்தீங்களா, விசுவாசத்தால நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் நமக்கு தேவை. பின்வாங்கி போனா கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல என்ன இருக்காது, பிரியமா இருக்காது. கர்த்தருடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இல்லாட்டா நமக்கு எத்தனை பேர் இந்த உலகத்துல பிரியம் வந்து என்ன பிரயோஜனம். அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. பின்வாங்கி போனானா அவன் மேல என் ஆத்மா பிரியமா இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனா என்ன செய்யணும், கர்த்தரே நம்ம இடத்துல பிரியமல்லாட்டா இந்த உலகத்துல யார் பிரியமா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை பாருங்க. அதனால கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். அப்ப நமக்கு என்ன விசுவாசத்தினால் நீதிமன் பிழைப்ப விசுவாசத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசத்தினால நீதிமன் பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே. விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசம் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க, விசுவாசத்தினால நீதிமன் பிழைப்பான்னு சொல்லி இந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க மேல விசுவாசம், எனக்கா மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் திரும்ப வருவார், அந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே, விசுவாசம் எனக்கு தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். தாவீதுராஜா சொல்றாரு பாருங்க, 27:13.
4: நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே,
3: ஜீவனுள்ளோர் தேசத்திலே
4: கர்த்தருடைய நன்மையை,
3: கர்த்தருடைய நன்மையை
4: காண்பேன் என்று,
3: ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று
4: விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன்,
3: கெட்டு போய். அப்ப ஜீவனுள்ள தேசத்துக்கு நம்ம போகணும், அங்க நன்மை எல்லாம் புசிக்கணும், அங்க நன்மை எல்லாம் நான் காணணும் நினைச்சேன். நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்ட நான் கெட்டு போயிருப்பேன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என் விசுவாசம் தாங்கப்பா, எனக்குள்ள விசுவாசம் இல்லாம இருக்குதுப்பா, எனக்குள்ள அவிசுவாசம் வந்துருது, இது எப்படி ஆகும் அப்படின்னு குழப்பம் வந்துருது. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் தொடங்குற அவரு தான், முடிக்கிறவர் அவரு தான். நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசம் கேட்கணும். விசுவாச ஆண்டவரே என் விசுவாசம் தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். எனக்கு விசுவாசம் இல்லப்பா, விசுவாசம் இல்லாம சோர்ந்து போயிடுற, எனக்கு அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போடும். வாலிபனுடைய தகப்பன் கேட்கிறாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பான் ஆண்டு சொல்லும் போது கேட்கிறாரு பாருங்க. மார்க்கல் சுவிசேஷம் 9:23.
4: இயேசு அவனை நோக்கி,
3: நீ
4: விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு, எல்லாம் கூடும் என்றார்.
3: எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் நமக்கு அதிகமா தேவை. அப்ப ஆண்டோட கேட்கணும் விசுவாசம், அதுக்கு வாசிப்பா.
4: உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று.
3: அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, விசுவாசிக்கிறான் ஆண்டவர், ஆனா என்ன செய்யணும்? விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று
4: கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்.
3: சத்தமிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் என்ன விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அவிசுவாசம் வந்துருது. ஆண்டவருக்கு இன்னைக்கு கண்ணீர் கூட நம்ம கேட்க வேண்டும், விசுவாசம் தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். லூக்கால் சுவிசேஷம் 22:32.
4: நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு.
3: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதர் பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
4: உனக்காக வேண்டிக் கொண்டேன்,
3: உனக்காக வேண்டிக் கொண்டேன். நல்ல செவமண்ணும் அந்த மாதிரி கூட அவர் வேண்டிக்கல, என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப நம்ம விசுவாசம் என்ன செய்யணும்? ஒளிஞ்சு போகக்கூடாது. விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். விசுவாசத்தை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். ஆண்டவரே விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் தாங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஏஸ்பாட்டை கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு நமக்கு தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம இருக்கணும், எனக்கு விசுவாசம் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. லூக்கா சுவிசேஷம் 17:5.
4: அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள்.
3: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசத்தை நம்ம வர்த்திக்க பண்ணணும். விசுவாசம் இருந்தா தான் நான் பரலோகத்துக்கு போகணும், போக முடியும். விசுவாசம் இருந்தா தான் பரலோகத்துக்கே போக முடியும். விசுவாசம் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவர் கட்டாயம் விசுவாசத்தை கேட்டா ஆண்டவர் கட்டாயம் தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவாரு. விசுவாசத்தை கேட்போம் பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 11:5.
4: விசுவாசத்தினாலே ஏனோக்கு
3: மரணத்தை காணாதபடிக்கு
4: எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
3: அப்ப பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட்டு? விசுவாசம் தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப சவம் பண்ண போறோம். சவம் பண்ணலாமா? எங்க அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் அப்பா, நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமாய் செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவி செய்ய தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன பலவீனாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் அப்பா. கால் வலியை குணமாக்குங்கப்பா. முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பாமை துதிக்கிறோம். தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்தெரிகிறோம் சுவாமி, உடைத்தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசு அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்தனையும் அழித்து நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அக்கா தலைவலியை குணமாக்க சப்பா, தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நான் மகிப்படுத்துங்க சப்பா. ஆண்டு உரிய குழந்தை பாய்க்கு எல்லா சகுலி குழந்தை பாய்க்கத்தை தாரும். குழந்தை நீ கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வர பண்ணுன்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சமாதத்தை தந்து சட்டித்து வெளிப்படுத்தும் ஐயா. வேலையில்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. தகப்பனையே வேலையில்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்களை சொல்றாங்கப்பா, வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த எந்தெந்த சகோதர சார்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரையும் குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்க்க தாங்க. திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு வரையும் திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனால தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களாம தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா, எண்டிக்கொள்ளணும். வாலிப சகோதரெல்லாம் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திடக்கூடாது ராஜா. ஆண்டவரே வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. ஆண்டு வரையும் இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க சப்பா. ஆண்டு வரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யப்பா. அருமைய ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளிக செய்யப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம்? நீர் தான் அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமையா. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீரே. ஆசீர்வித்தலும் ஐயா, நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பா மடத்துல பழகி அப்பா மட சமாரம் இருக்கும் நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்கள் மடத்துல பழகணும், உங்களுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாத்திருங்க அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா. எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவர் மட அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவர். கத்தவர் நல்லவரும் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா செய்யுங்க. ஆசீர்வங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு மாதிரி தேவையோட வல்லமை நிறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான மாக்கி செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்த நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
5: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
5: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
6: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
6: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நெல்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB0COONOO, அக்கவுண்ட் நம்பர் 10909100000229. மே காட் பிளஸ் யூ.
7: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி:
8: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: கொலோசியர் புத்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஜெபத்துல விழித்திருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணும். பரிசுத்த பாவில இடைவிடாமல் ஜெபிச்சாராம் பாருங்களேன். கொலோசியர் புத்தகம் 1:9 அவர் சொன்னாரு, செஞ்சிருக்கிறாரு.
1: இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்
0: உங்களுக்காக
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
0: இடைவிடாமல் ஜெபம் பாத்தீங்களா, பரிசுத்த பாவில் சொன்னாரு, சொன்ன மாத்திர வாழ்க்கையில செய்தாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்றோம்னாரு. நம்மளும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும், துடிச்சுட்டே இருக்கணும். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் பேசினாலும் நமக்கு அப்படி ஜெபிச்சா கூட இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு நமக்கு ஜெப நேரம் போதாது. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு காரியங்கள், நம்ம இடைவிடாமல் ஜெபிச்சாலும் நமக்கு நேரம் போகாது. அல்லேலூயா, ஜெபிக்கணும். சரி, யாருக்கு தான் ஜெபம் பண்றது அப்படின்னு நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வி வரும். இவங்க சொல்றாரு, பரிசுத்த பவுல் சொல்றாரு, எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயம்
0: சரி, துன்பமா இன்பமா, கஷ்டமா வியாதியா பலவீனமா, எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும்
0: விண்ணப்பத்தோடு
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: நம்ம என்ன செய்யணும்? ஆவியில் அன்னி பாசல் நிறைஞ்சி எதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா? சில கறி எதுக்கு தான் ஜெபிக்கிறது யாரு அப்படி நமக்கு தெரியாது. அதனால சொல்றாரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோ
1: விண்ணப்பத்தோடும்
0: ஆவினால அன்னி பாசம் நிறைஞ்சி செவிக்கணும். நமக்கு தெரியாது பசுத்தவனர் எதுக்கு செவிக்கணும், செவிக்க வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர் கையில கொடுத்துட்டு அப்படியே நம்ம செவிச்சிருக்கணும். ஆவினால செவம்
1: அதன் பொருட்டு
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காக
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்.
0: பரிசுத்தவங்களுக்கு செவிக்கணும், மன உறுதி வேணும். ஒரு நாளை ஜெபிக்கிறது, ரெண்டு நாளைக்கு ஜெபிக்கிறது இல்ல, அப்படி இல்ல. அதுதான் மன உறுதி. மன உறுதியோடு ஜெபிக்கணும். ஒரு நாளை ஜெபிச்சு ரெண்டு நாளும் விட்டுறக்கூடாது. பரிசுத்தவான்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். அன்று எப்போ வர தெரியாது. நம்ம பரிசுத்தவன் நிறைஞ்சி இங்க அன்னி பேச நிறைஞ்சி ஜெபிக்கிறதே இல்லையா? நம்ம எல்லாம் ஆவில இருந்து ஜெபிக்க சொன்னா யாருமே ஜெபிக்க மாட்டேன்றோம். பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லியிருக்காரு, எந்த சமயத்திலும் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் பரிசுத்தவில மன உறுதியோடு பரிசுத்தவன்களுக்காக எப்பொழுது நம்ம ஜெபிக்கணும். அது நம்ம இந்த மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இப்போ ஒரு நாள் நம்ம ஜெபிக்கணும். ஹலேலூயா ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்க முடியாது. ஆண்டோட கேளுங்க, சகரிய 12:10 சொல்லி, கிருபியின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்னு சொல்றாரு. கேளுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்க முடியல, கேளுங்க.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்
0: எருசலேம் குடிகள் மேலும்
1: கிருபையின் ஆவியையும்
0: விண்ணப்பங்களின் ஆவியையும்
1: ஊற்றுவேன்.
0: விண்ணப்பத்தின் ஆவி இல்ல, விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன்றாரு. நம்ம ஏற்பாடு கேட்கணும், ஆண்டவரே விண்ணப்பங்களாவை ஊற்றுமாண்டவரே, கிருபையின் ஆவி விண்ணப்பங்களை ஊற்றுமாண்டவரே, நான் செவிச்சுட்டே இருக்கணும் பையன் செவ்வாவி ஊற்றுமன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் ஏஸ்பாட்டை கேட்கணும். அல்லேலூயா. கடைசி நாளுக்கு வந்துட்டோம், நமக்கு செவிக்க எப்போதும் கிருபை நம்ம விண்ணப்பங்கள் ஊற்றும் ஐயா சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். இங்க சொல்றாரு, 1 Peter 4:7 பாருங்க,
1: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: என்ன ஆயிடுச்சு? முடிவு
1: சமயமாயிட்டு
0: தெளிந்த புத்தி நமக்கு வேணும். புத்தி தெளியாம இருந்த உலகத்துக்குள்ள இருந்தா தெளிந்த புத்தி வராது. உலக காரியத்துல மூழ்கி இருந்தா தெளிந்த புத்தி வராது. இங்க சொல்ற தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு
1: ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள்.
0: ஜெபம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அன்று சொன்ன வாக்குத்தம் நிறைவேறி உலகின் மனைக்கல என்ன, நம்ம வாக்குத்தில எத்தனையோ வாக்குத்தம் கொடுத்திருக்காரே, இன்னும் வாக்குத்தம் நிறைவேறியிலேயே எப்ப நிறைவேறும் நினைக்கல. இந்த காலத்தை நம்ம செபிக்கணும். அத கத்தடி ஒரு பக்தன் பாடிப்பாரு, காலத்தை அறிந்து வாழாவிட்டால் கண்ணீர் விடிப்பாய். இதுதான் காலம் கடைசி. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட விடா அப்படியா கேட்கணும், ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும். நாள் இருக்கு நம்ம ஏமாந்து போக கூடாது. காலத்தை அறிந்து வாழாவிட்டா கண்ணீர் வெடிப்பாய். இந்த காலத்தை நம்ம அறிந்து வாழாது, இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. இனி என்ன செய்யாது, காலம் செய்ய நமக்கு நமக்கு வாக்குத்தத்து நாள் இருக்கு, வாக்குத்தத்துனால ஏமாந்து போக கூடாது. இப்ப நம்ம செபிக்கணும், இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டேன்னா நமக்கு நாளை கிடைக்காது. நம்ம செபிக்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுமப்பா, நான் இன்னும் இப்படி இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது இறங்கும் சொல்லி கண்ணீரோடு கேட்கணும். நம்ம செபிக்காம இருந்துட்டா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப கேட்கணும், ஆண்டவர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேற்றுமப்பா, நீ சொன்ன காரியங்களா நிறைவேற்றுங்க. கர்த்தர் எத்தனையோ வருஷமாயிச்சு நம்ம வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு, அந்த வாக்குத்தத்தை நம்ம அப்படியே அசதியா இருந்தோம்னா நம்ம வாக்குத்தத்தை நிறைவேற்றும் நம்ம ஏமாந்து போகக்கூடாது. இப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், கேட்டா கட்டாயம் நம்ம ஆட்கள் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. வாக்கு பண்ணினவ வாக்கு மாறாதவர். நம்ம கேட்கணும், கேட்காம இருந்தாலும் நிறைவேற்ற மாட்டார், கேட்கணும். அதுதான் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எசேக்கியேல் புத்தகத்துல 36:37. வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு சொல்லி நம்ம கேட்டாதான் தருவாரு.
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக,
0: இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக
1: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி,
0: நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி
1: அவர்களிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
0: என்ன பண்ணனா விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்ம ஆண்டு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுக்கா நம்ம விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே எத்தனையோ வாக்குத்தத்தை வாழ்க்கையில் கொடுத்தீங்க, நிறைவேற்றணும் அப்ப ஒண்ணு கூட நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கணும். கேட்டாதான் கொடுப்பாரு. அதான் அவங்க வாக்குத்தத்தை நிறைவேற நம்ம என்ன செய்யணும், கத்துட்டு என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனி வரப்போற இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இரண்டாவதாக ஆண்டு சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 2:12.
1: கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
0: கோபம் பற்றி எரியும்,
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும், அண்டிக் கொள்கிற பாக்கியவர்கள். அண்டிக் கொள்கிற என்ன, அவரோடு ஒன்றரை கலக்கணும். அவரோடு ஒன்றரை கலந்துட்டோம்னா அவர் அண்டிக் கொள்ளணும். மழை வந்துச்சுன்னா என்ன செய்வோம், வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டுக்குள்ள தங்கிடுவோம். மழை வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடும், வீட்டுக்குள்ள உடனே வந்து தங்கிடுவோம். வீட்டுக்குள்ள தங்கணும். வெளி மழையில இருந்தோம்னா மழை என்ன செய்யும், நம்மள நினைச்சு விட்டுறோம் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யறோம், மழை பெய்தா உடனே என்ன பண்ணுவோம், எப்படியாவது ஓடி வந்து குடங்களை இருக்கோ இல்லையெல்லாம் ஓடி வந்து வீட்டுக்கு வந்துருவோம். அதே பண்ண சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியவான். அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த அண்டிக் கொள்ற காலங்கள்ல உலகத்தோடு வத்து வாழ்ந்துட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்து திட்டமா சொல்றாரு, கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியம் உள்ளவர்கள். அண்டிக் கொள்ளணும் உலகத்தை விட்டு, நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி இயேசுக்கு ஓடி வந்துடணும். இயேசுவே நீரிடம் போகுதுன்னு சொல்லி ஓடி வந்துடணும். இந்த நாள் தான் கடைசி நாட்கள். எந்த அளவுக்கு செபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் பார்த்த பற்றி பிடிச்சிக்கணும். அது 73:28 பாருங்க, 73:28.
1: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம்,
0: எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நல்ல. இந்த உலகத்துல எல்லாம் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அது நலம் அல்ல. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் நலம் அல்ல. அவர் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம். அவர் அண்டிக் கொள்ளணும், உறுதியா பிடிச்சுக்கணும், பாதத்தை பற்றி பிடிச்சுக்கணும். இது உபத்திரத்தின் காலம். இப்ப அவர் அண்டிக் கொள்ள வேண்டும், அதிகமா அண்டிக் கொள்ளணும். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கதே நலம். அவர் உறுதியா பிடிச்சுக்கணும், அதுதான் நலம். அதான் நல்லது, நலம்னா என்னது, அதான் நல்லது, வேற வழியெல்லாம் கிடையாது. அவர் அண்டிக் கொண்டிருப்பதனால. சங்கீத புஸ்தகம் 57:1.
1: எனக்கு இறங்கும் தேவனே,
0: எனக்கு இறங்கும் தேவனே,
1: எனக்கு இறங்கும்,
0: எனக்கு இறங்கும்,
1: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது,
0: உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது.
1: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
0: விக்கனங்கள் கடந்து போக மட்டும்,
1: உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன்,
0: செட்டையின் நிலையிலே வந்து அடைவேன். விக்கனங்கள் பயங்கரமான காலங்கள். எனக்கு இறங்கும் கர்த்தாவே எப்படி கேட்கிறாரு பாத்தீங்களா, நம்மளை அண்டிக்கொள்ள ஆண்டவரே, அண்டிக்கொள்ள வேண்டும். இயேசு எந்த அளவுக்கு அண்டிக் கொள்றோமோ அண்டிக்கொள்ள வேண்டும். மழை வந்து எப்படி வீடு தேடி ஓடி வர்றோமோ அதே போல அவரை நம்ம அண்டிக் கொள்ள வேண்டும். இங்க ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷம் 19:48.
1: ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து,
0: அவருக்கு செவி கொடுத்து
1: அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியா,
0: அண்டிக் கொண்டிருந்தபடியா. லூக்கா 13 சொல்றாரு பாருங்க, 13:34.
1: எருசலேமே எருசலேமே,
0: நம்மள ஆண்டு அழைக்கிறார் பாருங்களேன், எருசலேமே எருசலேமே,
1: தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே,
0: கோழி
1: தன் குஞ்சுகளை
0: கோழித்தன் குஞ்சுகளை
1: சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன்.
0: உன் பிள்ளைகளை எத்தனையோ கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன்.
1: உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு.
0: ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எத்தனையோ தடவை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், ஆனா உங்களுக்கோ மனதெல்லாம் போயிடுச்சு. நாம ஆண்டவரு எத்தனையோ தண்ணி கூப்பிட்டீங்க ஆண்டவரு. கோழி எங்கூர்லாம் நாங்க பாத்திருக்கோம், கோழி பறந்து வந்துச்சுன்னா கோழி அனுச்சு கொக்கோ கொக்கோ கொக்கோன்னு கூப்பிடுவோம். வேலை வே அங்க பறந்து போய் கூப்பிடும், இங்க பறந்து போய் கூப்பிடும். ஐயோ கோழி அப்படி கூப்பிடும். அதான் சொல்றாருங்க, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறோம். எத்தனையோ தரம் என்ன சரி கூட்டி சேர்க்க மாடுதாரு உங்களுக்கோ வளம். இன்னைக்கு நம்ம கேட்போம் ஆண்டவரே, எங்கெங்கோ உங்க வீட்டு தூரம் போயிட்டு ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம இடத்துல வர ஆண்டவரே, நான் உடத்துல வரப்பா, எனக்கு உதவிச்சிங்க, நம்ம அண்டி கொண்டிருக்கணும் அசுப்பா, நான் எப்போதும் உண்மையோடுதான் இருக்கணும் ஆண்டவரே, உங்ககிட்ட நான் தூரம் போகக்கூடாது ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கலாம். லூக்கான் சுவிசேஷம் 19:48
1: ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியா
0: செவி கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்களா அண்டிக் கொண்டிருந்தாங்க. நம்மளும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம அண்டிக் கொண்டிருக்க வேண்டும். கடைசி நாளில் வந்திருக்கோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. முத ஆண்டு சொல்றாரு, இனி சம்பவிக்க பாரு இவங்களுக்கெல்லாம் தப்பு என்ன செய்ய, நீங்க தப்பு மனசுக்கு முன்பாக நிற்க பாத்தரோட என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்கு. ரெண்டாவது என்ன செய்யணும், கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி ஒரு அண்டி கொள்ற யாபுரம் பாக்கியவான்கள். மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் 7:9
1: பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல,
0: இந்நாள்
1: நற்செய்தி அறிவிக்கும் நாள்,
0: இந்நாள் என்ன நாள், நற்செய்தி அறிவிக்கும் நாள்,
1: நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும்,
0: குற்றம் நம்மேல் சுமரும். குற்றம் அங்க இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, பயங்கர பிரச்சனை, சாப்பாடுக்கு ரொம்ப பிரச்சனை. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, பரவாயில்ல இஸ்ரேல் சீரிய தேசத்துல போய் ஏதாவது இருக்கான்னு பாக்கலான்னு போறாங்க. இங்க இஸ்ரேல்லயே ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். பொழுதுபிடி மட்டும் மௌனமா இருந்தா குற்றம் நம்ம மேல சுமரும். இந்த நாள் என்ன நாள், நற்செய்திய அறிவிக்கும் நாள். அதே போல நம்மளுக்கும் கூட நம்மள ஆண்டவரை இயேசுக்கு ஒரு சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன நற்செய்தி மற்றவங்களுக்கு இயேசு பற்றி நம்ம சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிடக்கூடாது. நற்செய்தி அறிவிக்கும் நாள் அந்த ஆண்டு சொன்னார். ஒருவன் கிரீச்சை கூட ராக்காலாம் வரப்போகுது. இந்த நாள் என்ன செய்யணும், நம்ம எல்லாருக்கும் நற்செய்திய அறிவிக்கணும். அல்லேலூயா. நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டரை பற்றி நம்ம சொல்லணும். கடைசி வினாடியில் இருக்கோம், எல்லாருக்கும் ஆண்டரை பற்றி சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்ற பாருங்க, சங்கீதம் 105:1
1: கர்த்தரை துதித்து
0: அவருடைய
1: நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள்.
0: அவர் நாமத்தை என்ன செய்யணும், பிரஸ்தாபம்.
1: அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள்.
0: அவருடைய செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்தணும். ஹல்லேலூயா. அவர் என்னென்ன நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு, என்னென்ன அற்புதம் செஞ்சிருக்கிறார், அந்த செய்கைகளை என்ன செய்யணும், ஜனங்களுக்குள்ள என்ன செய்யணும், பிரஸ்தாபடுத்தணும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாடி இயேசித்து வழி நடத்துறேன் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. அப்பா அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க அப்பா. அவங்களோட பாத்திரம் வந்து கெஞ்சுகிறோம் அப்பா, ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. எங்க எத்தனை இடத்துல மழை இல்லாத தேச இடங்கள்ல நல்ல மழையை தாருமாண்டவரே, மழைனால யாருக்கும் இந்த ஆபத்து விபத்து வராதபடி காத்துக்கொள்ளுங்க. மழையினால எந்த மாவட்டத்திலயும் எந்த கிராமங்கள்லயும் பாதிப்பு உண்டாகாதபடி காத்துக்கொள்ளுங்க. பரிபூரம் விடுதலை கொடுங்க ராச்சா. மழை இல்லாத இடத்துல மழையை தாரு சுவாமி, ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையை தாருமையா. ஆண்டவரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், ஆசீர்வாதமான மழை தாரு. தேவை கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரசனத்தை மூடி கொள்ளட்டும். ஆண்டவரே யாதினால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குடமாக்க முடியா, கெஞ்சி ஜெபிக்கிறோம், கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அவட பார்த்துருந்து கெஞ்சிரும், எத்தனையோ காய்ச்சல் எத்தனையோ கொள்ளை நோய்களும் எங்க தேசத்துல வந்து கொண்டிருக்கிறப்பா, நீங்க தான் குடமாக்கும், நீங்க தான் குடமாக்கடே சப்பா, உம்மால மட்டும்தான் முடியறாச்சா. அப்பா ஹார்ட் பலவீனங்களை குணமாக்குங்க, பெரும்பாடு கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா. கத்தாவே மீன் நோக்கி நாங்களை கெஞ்சிரும், தலைவலியில கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா, சளினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க. ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அதிசயங்களை செய்ய, அற்புதங்களை செய்ய, ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்கிறாச்சா. அன்பின் தகப்பனையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். ஒரு இசை தொடுமையா தொடுமையா தொடுமையா முடி வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா அமைய துதிக்கிறோம். மந்திரம் பெல்லீசனிங்களை அழிந்து போட்டும் கத்துடி கரங்களை தாங்கட்டு அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நானே இல்லாவ டீச்சரை கத்தன்னு சொன்னீங்க, நீங்க செய்ய முடியாது செய்விக்கிறோம். ஒரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன் கஷ்டங்கள் மாற்றுமையா, கண்ணீரை துடைச்சிருங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஜர குடும்பங்களை ஆசிரியங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து கொடுங்க, நினைக்கணுமையா. ஆத்துமா கண்களை திறந்துடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. இப்போ ஒரு குடும்பத்திலயும் உள்ளத்திலயும் சமானமையா, குடும்பத்துல சமான் தருமையா. எத்தனை குடும்பங்கள் அப்பா சமான் இல்லாம இருக்காங்கப்பா. குடும்பத்துல சமாளாத குடும்பத்துல சமானத்தை தாரோ, உள்ளத்துல சமானம் வேணாண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஆசீர்வாதத்தையும் சமானத்தையும் சந்தோஷத்தை நீர் கட்டளிட முடியாது செபிக்கிறோம். கத்தர் தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமான் தேர்லி ஆசீர்வதிப்பாரு சொன்ன வாக்குத்தத்தை நினைத்தரலும் ஐயா ஆண்டவரே. நீ சொன்னீரே அப்படியாக எங்க மக்களுடைய வாழ்க்கையில எல்லார் குடும்பங்களையும் சமாளித்து தாரும், சந்தோஷத்தாரும். ஒரு வாழ்க்கையில நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நமத்து தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே கத்து செபத்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க. இந்த சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 1,000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த

0: ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிக்கை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகவும் ஆதியாம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101.

3 சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய நம்ப பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள என்ன செய்ய உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் இவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வார். அதெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம் 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: கற்றெடுத்து வரவங்களை ஆட்ரு என்ன செய்ய மாட்டாரு, புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க, கர்த்தர் கீழ்படியாதனால புறமான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுகிற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்த உறுதியாய் பற்றி கொள்ளும், அவர் பார்த்த பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் மனுச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது வாசி பண்ண, மத்தேயு சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளை தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்மளுடைய நாளை என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டாரு. அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாரா, நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீது ராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலது கரம்
0: என்னை
1: தாங்குகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டுடைய வலது கரம் தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளணும் என்ன சங்கீதக்கார சொல்றாரு, ஆண்டுடைய வலது கரம் என்ன தாங்குறது. கத்தடி வலது கரம் தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திர பற்றி கொள்ளணும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்யறாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திர உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவிலே நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ள, நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். நீதான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டேன் ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியா அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நழைத்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தியில் விசேஷம் 24 வாசித்து பாத்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, முடிவிறந்து நிலை நிற்பவனே என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். முடிவிறந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
1: நீ பயப்படாதே,
0: பயப்படாதே,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
0: உன்னுடனே இருக்கிறேன்,
1: திகையாதே,
0: திகையாதே,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
0: சகாயம் பண்ணுவேன்,
1: என் நீதியின் வலது கரத்தினால்,
0: நீதியின் வலது கரத்தினால்
1: உன்னை தாங்குவேன்.
0: பாத்தீங்கன்னா, பயப்படாது, உன்னோடு இருக்கேன், திகையார், உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவன் இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரீரம் எப்ப நல்லா பலப்படுத்த நினைக்கிறா, அதுவும் சொல்ற இருப்பேன், தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்றாரு, உதவி செய்றவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவி தானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திர உங்களுக்கு என்ன செய்யறாரா, வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க, உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை, அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தத்தில் 13வது வசனம், ஏசாயா 41:13,
1: உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து
0: பயப்படாதே,
1: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
0: பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படி தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82வது வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கத்து நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரு தான் தாங்குற, அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை என்று சொல்றாரு. ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்ற கத்தர்னு சொல்றாரு, முடிவிருந்த நிலை போனோம் நிலைக்கணும், முடிவிருந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வளர்ந்துறையும் செய்யக்கூடாது, விட்டு இடதுவரையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் மாதிரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, முதல்ல அவர் பற்றி கொண்டார், நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வளர்த்துக்கிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலதுகத்தினால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்யறாரு, நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசுகிறது. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீப்தியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கும் அவங்க வீட்டுக்கும் எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போலாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க, வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 மணி இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு எங்கள் வீட்டுக்கும், நான் டிபிஎஸ் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கத்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் கத்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் கத்தரை எனக்கு கொண்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய வாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்போ கத்திரம் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் உறுதியை பற்றி ஏசாயின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்து கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டனா அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன கொடுக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சர் அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய அப்பளவை கவலை வந்தாலும் யாசு படி சொல்லு, அண்ணன் இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான், எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துக்க, ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் ஆண்டுகிட்ட சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போட செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்திக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாது. உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மை நம்பி இருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிறீர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம், இப்பொழுது நம்ம செவிக்க போகிறோம். அனைவரும் சேர்ந்து செவிப்போம்மா. எங்கள் அன்பான நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்தி சம்மாந்தை தந்து சந்தோஷத்தை தந்து அவங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துங்க ஏசப்பா. அவங்களுடைய வியாதிலாம் குணமாக்குங்க ஏசப்பா, நோயெல்லாம் குணமாக்குங்க, பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா, பெரும்பாடை குணமாக்குங்க ஏசப்பா, அவங்க பலவீனத்தால் கஷ்டப்படுறாங்க ஏசப்பா, அவங்கள குணமாக்குங்க ஏசப்பா. பரலோக தகப்பனையும் மே துதிக்கிறோம். கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவர், அவங்க ரத்தம் வலி பூசுங்கப்பா, குணமாக்கிருங்க குணமாக்கிருங்க, கிட்னியை குணமாக்குங்க ஆண்டவரே, தைராய்டை குணமாக்குங்க ஏசப்பா, கத்தாவை பிபி குணமாக்குங்க, உப்புச்சத்தை குணமாக்குங்க ஆண்டவரே, அவங்களுக்கு கொலஸ்ட்ரலை குணமாக்குங்க ராஜா, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, சுகர் இருந்தால் குணமாக்கிருங்கப்பா, சுகர்னால எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே, என் தேவன் அறிவீரப்பா, சுகரை குணமாக்குங்க, சுகரை குணமாக்குங்கப்பா, வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரம் செய்வனை உடைச்சி போடுங்க, பிசாசுங்க அழிச்சு போடுங்க ஆண்டவரே, என்ன பலவீனாலும் குணமாக்கும் உம்மால முடியுமையா, இதோ மாம்சமான யாவருக்கு நான் தேவனை கத்தர், என்னால் செய்யக்கூடாத அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே, நீங்கள் அவங்கள குணமாக்கி ஆசீர்வச்சு உயர்த்துங்கப்பா, தகப்பனே மே ஸ்தோத்திரம், மந்திர கட்டி செவனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, பெலிசனை கட்டு உடைச்சி போடுங்கிறாச்சா, அந்த கஷ்டத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணேசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணேசப்பா, சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்கிற வியாபாரிகளை ஆசீர்வதிங்க, கத்துடி நாம மகிப்படட்டும் ஆண்டவரே, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தர வேண்டும் ஐயா, படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும், ஞாபகத்தை தர வேண்டும் ஐயா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணுவாப்பா, தேவ ஞானத்தை அவங்களுக்கு கட்டிட முடியாச்சு வைக்கிறோம், தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ள முடியாச்சு வைக்கிறாண்டவரை, வேண்டி கொடுத்துருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாவத்தில் இறங்கி வருகிறது, மாறுதல்களும் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீங்களே சப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பறையும் ஆசீர்வதிக்கும் கார அவங்க தொடுவது அவங்களை உணரட்டுமாண்டவரை, பலப்படுத்துக காத்துக்கோங்க, எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்புரச்சரியாஸ்வா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெயிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443708019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 10949001000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிக்கை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒழித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போனில் டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தர் கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் சொன்ன என்ன செய்யணுமா பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி
0: தேவன்
1: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க, தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்துல தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. ஆண்டவர் அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீடை தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு,
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை
0: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா பாத்தீங்களா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாத இருந்தவங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்துல அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்துல ஒண்ணுமே இல்ல. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறோங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் எனக்கு வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 கொரிந்தியர் புத்தகம் 7:31
1: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாத போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்து வேஷம் என்ன செய்ய போகுது? கடந்து போறீங்க. உலகத்துல என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? அதே சொன்னார், என் பிதா வீட்டுல அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடி வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் சொல்றாரு, அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு. பணம் கொடுத்தா ஆண்டுகிட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா? அழியாத அன்பு என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும் போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் அவருக்கு பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இதயத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு குருன்னு சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும்
1: அன்பு கூறுவாயாக.
0: முழு இதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுகிறத்தோடும் ஆத்மாத்தோடும் மனதோடும் அவற்ற அன்பு குருவான் சொன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் வேஷம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பாத்தீங்களா, மடமடமடமடன்னு போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உளிரியத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்ய, நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய, ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறார். அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். இரண்டாவது தேவன் ராஜ்யத்தை யாரு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யார பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பாத்தீங்கன்னா, கீழே வாஸ்து பாத்தீங்கன்னா கத்த சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போல நானும் உங்களுக்கு ஒரு சலத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களும் கத்தடி ஊழியில யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிற கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதா எனக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த, நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது.
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது.
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்துக்கு தான் போவோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
0: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாள்வார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களில் அரசாள்வார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியனு வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமா அரசாள்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும் நீயே ஆயத்தப்படு.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கத்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கத்தர் வருக சமீபமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டுவதில்ல, கத்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பாரு, நம்ம சதா காலமா அரசால போகிறோம். ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்த கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டர் வந்துட்டார்னா, திடீர்னு ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டு இருக்காரு, புல்லின் பூவிக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். நம்ம ஆத்தம எப்ப எடுத்துக்கொள்ள போனோம் நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு, கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கென்று செய்யாமல்
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அவர் யாருக்காக செய்யணுமா, கத்திருக்கேன் சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவர்தான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போட செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்க போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்ற மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்க நானும் போகணும். அப்படியெல்லாம் ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பாக்குறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க. பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானாலும் நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி வீண் குழப்பம் எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்க, கத்தை எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதர்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றிருக்க எப்படி இருக்கணும்? கவனமா. யாரு நமக்கு தோளத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒளிஞ்செஞ்சாலும் யார் பாக்கிறார் நம்மள? யார் பாக்கிறா? ஆண்டவரையே இயேசுக்கு பாக்கிறார். அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். அன்று வருகை ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தடி ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்துல ஊழிஞ்செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டா. கத்தர் ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகள் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில கொடுத்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போறார். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம சாம்பட போறோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்கள குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்று பலவீனத்தை அல்சர குணமாக்குங்க ஏசப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செஞ்சேசப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தன்னு சொன்னீங்களே, நீங்க செய்யப்பா செய்யப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். அப்ப கண் பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கினர் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஏசப்பா. காது குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்ல அசுத்தவிய நஸ்திரையனாகி இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்கேசப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்சேசப்பா. அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க ஏசப்பா. முது தண்டில வழியை குணமாக்குப்பா. முது தண்டு வழியை குணமாக்குங்க ஏசப்பா. அதிசயங்களை செய்யப்பா. ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்தும கண்களை திறந்து விடுங்க. அவை பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ. இருக்கட்டு விலக்கி காத்து ரட்சனை பாடலாம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி ஒவ்வொருவரும் பார்க்கும் அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரிகளையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தடை பண்ற மக்கள் எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலும் உள்ள கஷ்டப்படுற மக்கள் பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. ஆத்தும கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க. நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிப்படட்டும். ஆசீர்வத்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக ஜீவிரம் பரமபிதாவே. ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ், Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331000026024 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவியிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல, உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தல் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து

0: ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andajesus.in. God bless you.

0: கர்த்தரின் தந்த வசனம் ஒன்னு குறிப்பிய புஸ்தகம் 16:13
1: விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள்
0: கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது நம்ம என்ன செய்யணும் விழித்திருங்கள் விழித்திருந்தா தூங்காம விழிச்சிருக்கதல்ல தூங்கினாலும் ஆத்து என்ன செய்யணும் விழித்திருக்கணும் தூங்கினாலும் நம்ம ஆத்துமா விழிச்சிருக்கணும் ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும் நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் விழிப்பா இருக்கணும் அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க எனக்கெல்லாம் தூக்கமே வரலங்க நான் விழிப்பா தான் இருக்கு அப்படி இல்ல அந்த விழிப்பாண்டர் சொல்ல ஆண்டர் என்ன சொல்றாரு நம்ம வாசிக்கு கேட்டோம் சங்கீத புஸ்தகம் 13:3
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும்
0: நம்ம கண்களை தெளிவா இருக்கணும் நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும் நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம் பாருங்க நம்ம ஊருக்கெல்லாம் போனா பணப்பை பணம் எடுத்துட்டு போறோம் இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம் இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம் என்ன செய்யணும் நம்ம பத்திரமா பாதுகாப்போம் தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம் நம்ம பொருட்கள் கொண்டு போறோம் யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம் நான் கூட அப்படித்தான் செய்வேன் ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன் அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யணும்

0: நம்ம ஆத்மாவே வெளியேறப்பட்ட நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்ம மீட்க எப்படி இது மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும். கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்
0: சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும்
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
0: மிகுந்த ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்.
0: விழித்துக் கொண்டிருங்க பாத்தீங்களா, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தவன் நிறைஞ்சி செவிக்கணும். அது மாத்திரம் என்ன வேணும், மன உறுதி இருக்கணும். மன உறுதி இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாவே ஆண்டவர் நம்ம பரிசுத்தவன்களுக்காக நம்ம செவிக்க முடியும். மன உறுதி இல்லாம இருந்தா ஒரு நாள் செவிப்பா ரெண்டாவது நாளே விட்டுருவோம். நம்ம கத்துடி வேதும் திட்டமும் தெளிமை மன உறுதி வேணும். இல்ல ரெண்டு நாள் செய்வோம் போனாலே விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பசுத்தவன்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நம்ம செவிக்கும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செவித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவன்களுக்காக செவித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்ப நம்ம எப்பவுமே செவமன்றில் விழிப்பா இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாம இருந்தா ரெண்டு நாள் செவிப்போம். நிறைய பேர் சொல்றாங்களே ரெண்டு நாள் தான் ஆண்டவர்களை இருக்க முடியுது, மூணாம் நாள் நான் எப்படி என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு உற்சாகப்படுத்த ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிருக்காது. என்னன்னா மனதுல என்ன இல்ல, உறுதி இல்ல. கத்திற்காக வாழணும், கத்திற்காக ஜீவிக்கணும். இந்த மனதுல ஒரு உறுதி இல்ல. ரெண்டு நாள் உற்சாகமா செய்வோம், மூணாவது நம்ம என்ன செய்வோம், பாலை வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்ல. விழிப்போடு பரிசுத்தவான்கள் செவித்தனம் எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பு இல்லாட்ட நம்ம அப்படியே பிசாசு நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் செவிக்கணும், பரிசுத்தவான்கள் முதல் செவிக்கு. ரெண்டாவது 1 Timothy 2:1-3.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும்
0: எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும்
1: ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
0: அப்படியே செய்ய வேண்டும். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது யாருக்கெல்லாம் பண்ணிக்கணும், எல்லா மனிதருக்காகவும் செபிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க நம்ம வீட்டுல நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? எங்க போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்க என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோனு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு எல்லா மனிதருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும். என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், இந்திய தேச அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கும் முதல் பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும். அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும். எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்கும் ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அமைதியுள்ள ஜீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும். எங்க போனாலும் பயம், பஸ்ல போனாலும் பயம், ட்ரெயின்ல போனாலும் பயம், அங்க குண்ட போடுறாங்க குறை போடுற, நம்மளும் அமைதியில வாழ முடியாது பாத்தீங்களா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவன்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா, யோசித்து பாருங்க. இல்லட்டா இந்த புதிய ஆண்டுல ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே நான் செபிப்பாண்டவர், எல்லாருக்கும் அவன் செபிக்க ஒப்பு கொடுக்குறாண்டவர், நான் இதுவரைக்கும் செவல் செவி அதிகமா குறைவுதாண்டவர், எனக்கு செவிக்கக்கூடிய கிருப எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில இருக்கு, கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. வாஸ்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
1: ராஜாவின் இருதயம்
0: கர்த்தரின்
1: கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் நினைச்சார், அதை என்ன செஞ்சாரா, சித்தத்தின்படி திருப்புறார். நீர்கால என்னன்னா, நீர் இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த இன்னொரு வாரத்துக்கு தண்ணி இல்லைன்னா சொல்லுவாங்க. நாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாத்திருக்கேன், எங்க வீட்டுல எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பாத்திருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வரணும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சி அடைச்சி விட்டுட்டு மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில் தான் நீ ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்க்காலை போல எப்படி வேணாலும் திருப்பி அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்ம எல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செவிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செவிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செவிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதிய இதயத்தை கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செவிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செவிக்கணும். இங்கே தானியேல் புத்தகம் 2:21
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
1: ராஜாக்களை தள்ளி
0: ராஜாக்களை தள்ளி
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்,
0: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்ம கத்துட்டு கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார், நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம் வேண்டுதல் செவ்வாய் போய் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது, நமக்கு நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா ஹலேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கணும். ஹலேலூயா செபிக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தா தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்துட்டு நம்மளால இருக்கவே முடியாதுனால எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியர்களுக்காக செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க. நம்ம முதல்ல பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும், மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க. நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா. 1 Corinthians 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
0: நீதிக்கேற்ப விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள்,
0: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாம இருக்குன்னு சொன்னா நீதி விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டே இருக்கிற வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேசுற நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு என்ன செய்யுங்கம்மா, தெளிந்தவரா இருக்கும். நமக்கு தெளிவில்லாம குழப்பம் யோசனை அப்படியே இருக்குமா, நம்ம யாரை பத்தி என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தரு வீதி நமக்கு சொல்லுகிறது, பாவம் செய்யா இருக்குன்னு நினைச்சுக்கணும், நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. நம்ம முத்தி நம்ம உள்ளத்துல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேசுறோம், நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்ப மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுது. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா, தெளிந்தவர்களா இருங்க. அப்ப நம்ம ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவர் தாவீது ராஜாவை செவிச்சார் பத்தி, என் கண்கள் மரண நித்திராடியா விடிக்க என்ன, எனக்கு என்ன செய்யும் தெளிவாக்கும். 13:3
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கும், மனதை தெளிவாக்கும். அப்பா நான் என்ன பேசுறேன், என்ன சரி எனக்கே தெரியுது இல்ல, பரிசு பவுலோட இடத்துல சொல்றாரு, என்ன சரி எனக்கே சம்மதம் இல்ல, நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேனே சொல்லி நம்மள அப்படிதான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதடிக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாவடிக்கனே காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும், ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம், இந்த நாள் என் ஆத்தம் முழுமையா பொருட்படுத்துக்கோங்க, உங்க பிரிவில்லாத காரியத்தின எதையுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க, நீங்க தான் என்ன காத்துக்கணும்னு சொல்லி உப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்யும், பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் விசேஷம் 8:34
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
0: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: பாவம் செய்கிறவன் எவனும்,
0: பாவம் செய்ய எவனும்
1: பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்வன் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கோம். அதுதான் கர்த்தர் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுகிறது. நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க, பாவம் செய்தாதுடைய மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செபம் பண்றதுக்கு விழித்திருக்கணும், ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யாடி தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவம் செய்யறோம், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம். அதை கர்த்தர் வேதம் சொல்லுது, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற பாவத்தை என்ன செஞ்சிருமா தள்ளிரு அப்படித்தான் சொல்லுது. எபிரேயன் புஸ்தகம் 12:1
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்,
0: இத்தனை திரளான சாட்சி பேரத்துல பாருங்க, எத்தனை சாட்சிகள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன ஒரு சாட்சி இருக்குது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
1: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
0: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுலயும் நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும். எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பாவம் செய்யாதபடிக்கு நீதி கேட்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதி கேட்க விழித்திருக்க முடியுதே, இத்தனை தாருமப்பா, நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புத்தகம் 18:20
1: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்ற உயிர் உள்ளு பேர் கொண்டிருந்த வெளிப்படத்துல சொல்றாரு பாத்தீங்களா, வெளிப்படுத்தும் விசேஷம் 3:1
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
0: ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல என்ன சொல்ல பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாது அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஆத்த பாவம் செய்யாவடி காத்துக்கொள்ளும், எனக்கு மாமா என் கண்கள் மரண நித்திரையாவடி என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவடி என்னை காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவர, உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவி செய்யுங்க, நான் பாவம் செய்யாவுடைய என் ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைஞ்சி ஜெபிக்கும் போது தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும், ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் எப்படி இப்ப இப்ப என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புத்தகம் 37:14 கேளுங்க, ஆண்டவரே என் ஆத்தம் பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியா உயிரடை வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்.
0: இப்ப கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே ஆவி என் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவம் செய்யாத்தம் மறித்து போன்னு செத்து போன்னு சொன்னீங்களே, என் ஆத்தவனை எத்தனையோ இதை செஞ்சுட்டு ஆண்டவரை இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் கேட்கலாம், ஆண்டவரே உங்களுடைய ஆவி என் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடை ஆண்டவரே. 1 Cor 15:34
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
0: நீதி
1: கேட்க விழித்துக் கொண்டு
0: தெளிந்தவர்களாயிருங்க. நீதி கேட்க விழித்துக் கொள்ள வேண்டும், நீதிக்காக வாழணும், நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களாக்கணும், பாவம் செய்ய நீதி கேட்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துட்டு கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்யும், பசுத்தவன்களுக்கு செபத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தி தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15
1: இதோ திருடனை போல வருகிறேன், தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை எதை செய்யணும், காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு, நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்து கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பீசா திருடுறதுக்கு தான் பாத்துட்டே இருப்பான், எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை இவங்களை விட்டு எடுக்கலாம்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூட, பிசா திருடாத பிடிக்க வேணிச்சல் விழித்துக் கொண்டு தன் மானம் காணப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
2: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்க அன்பான நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராகி இருக்க கிருபை தரும்படியா செவிக்கிறோம். கத்துடி கிருவை நானும் தாங்கட்டும்ப்பா, நன்மையான காரியத்தை செய்யப்பா, நாங்கள் உங்களோடு பழகி உங்களுக்கு சமாதானமா இருக்கணும்ப்பா. இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்க உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உண்மை அண்டி கொள்ள உண்மை சார்ந்து கொள்ள கிருவை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு துரத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா. சமாதத்தை பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவர. பசு தாவியானவரை நாங்கள் உங்க விட்டு வளதுறமையும் இளவரையும் சாயாதிக்கி முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படன்னு சொன்னீரே. நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருவை செய்ய செவிக்கிறோம் ஆண்டவரையும் துதிக்கிற வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர. ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள எத்தனையோ சனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த மக்கள்லாம் விடுதலை செய்ய கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியாத செவிக்கிறோம். பிரச்சனை மாத்த முடியாத செவிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமா சீர்வைத்து உயர்த்துங்கப்பா. பிசாசுல கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும். சாமான் இல்லாத மக்களுக்கு சாமான் தரணும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். தொழிற்சர குடும்பங்கள ஆசிரியங்க, அபாரஞ்சர குடும்பங்கள ஆசிரியங்க. எத்தனையோ பேர் பணக்கத்தால கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுமப்பா. கத்தாவே எங்களை பொறுப்படுத்துக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க. அப்பா அமை துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும். உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செய்யா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோட கோபம் பச்சேரியும் அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவன்னு சொன்னீரப்பா. ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செவிக்கிறோம். ஆசிரியத்து உயர்த்துங்க. எல்லா துதிகானமாக செலுத்துறோம். ஜாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே கர்த்த நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
1: ஜபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது நீங்களும் உங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். நமது இணைந்து ஜெபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜெபிக்கலாமா?
0: சபை திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும். அதுக்காக சேப்பணும்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க மத்தியில் இருப்பதற்காயும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களில் தேவனை கருத்து அங்கீகரித்து எங்க ஜபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காயும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனாய் கருத்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலின் தேவனை கருத்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒருத்தரின் தேவனை கருத்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கருத்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உம்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும் ஊழியக்காரர்கள் வளமெடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே மனம் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. இதற்கு பின்னாடி கிரீசர பொல்லாத சாத்தன் அசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும் ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். நாம மகிமை பண்ணு ஏசப்பா. அப்படி செய்ய போற தேவன் கூட ஆணுக்குடி நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா துதிக்க மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே.
0: அரசியல் தலைவர்களுக்காக அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக நம் ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்.
4: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களை நீர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு எத்தனையோ நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரை மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமாக இருப்பதினால் ஆண்டவரே எங்கள் தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க இயேசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் இயேசப்பா. நீங்க தான் ஞானத்தை ஞானமானவர் ஆண்டவரே, நீரே ஞானம் ஆண்டவரே, எங்கள் தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்க தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. எங்கள் தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும், ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்கள் நீலகிரி கலெக்டர் அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தாலுக்கா ஆபீஸில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநகராட்சி பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்துக் கொண்டிருக்காங்கப்பா. அவர்களை நீங்கள் பாதுகாத்தரலும் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா, எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க. எல்லாம் எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே,
2: ஆமென். சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசை வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புல நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30 780-19 and 7598-112435. Our email address is linkaram@gmail.com. Our website.

0: இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பறது எப்ப? பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மூணாவது, இனி சமூகம் தப்புன்னு எப்பொழுதும் செவமண்ணி தேவக்குமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். அவர் வரும்போது ராஜ்யத்தில் நம்ம போவோம். எக்காலசத்தம் கேட்டோடனே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு பறந்து போயிருவோம். ஹல்லேலூயா. அந்த ஆளுக்காக தான் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். எப்ப ஆண்டவர் சத்தம் கேட்கும், எப்பொழுது அந்த எக்கால சத்தம் கேட்கும் சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். அப்ப பரலோகத்தில் நம்ம ராஜ்யத்தில் ஆண்டு ராஜ்யத்தில் 1000 வருஷம் அவங்க போய் தங்கி 1000 வருஷம் அவரோட அரசாள்வோம். நம்ம தான் எல்லாரையும் நேரத்தில் நம்ம கேட்டோம் இல்லையா, உலகத்தை நம்ம தான் இந்த ஆயத்து இருக்க போறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவை நம்ம தந்திருக்கிறார். அதை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. எப்பொழுதும் சேவம் பண்ணுங்க. சங்கீதம் நம்ம ஆசிக்க கேட்ட 91 சங்கீதம் 15 வசனம்.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்,
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவனை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவு அருள்வேன், நானே அவனோடு இருந்து அவன் தப்பிப்பேன். வாசி பண்ண இருக்க.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன்,
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்,
0: அவனை கனப்படுத்துவேன். பாத்தீங்களா, ஆபத்து காலத்தில் அவன் நம்ம என்ன நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை நினைச்சு கனப்படுத்துவேன். எந்த ஆபத்து வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். ஆபத்திற்கு காலத்தில் நோக்கி கூப்பிடாம அறுபத்தி வளர்ச்சி ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை என்ன செய்வேன், தப்புவிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஆபத்தை எந்த பிரச்சனையும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். கூப்பிட்டா போதும் நம்ம தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷம் சொல்லுங்க. அப்படிதான் சொல்றாரு, அவனை நோக்கி கூப்பிட நான் அவனுக்கு மருவத்தை வலிச்சு ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துமே. உங்களை ஆபத்துல கைவிட மாட்டாரு, உங்களை கனப்படுத்துவாரு. பாரு எவ்வளவு பெரிய ஆபத்து, கத்திரவங்களை காப்பாத்தாரு சொல்லும் போது எத்தனை பேரு உங்களை பார்ப்பாங்க, அப்படியா கத்திரி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரான்னு சொல்லி நம்ம பார்ப்பாங்க. உங்க அந்த இடத்துல கனப்படுத்து வரா. ஹல்லேலூயா. மருவத்தில் அருள் செய்து மாத்திரல, ஆபத்தினால அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். உங்களை கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தப்பு வைக்கிறது மாத்திர உங்களை கனப்படுத்துகிற தேவன். முத நம்ம தப்பு வைக்கணும், என்ன செய்யணும், இடவிடாம சேவம் பண்ணணும், இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை என்ன செய்யணும், நம்பணும், முழுமையாக நம்பணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், வீட்டுக்கெல்லாம் தப்புன்னு நினைச்சு எப்பொழுதும் செவம் பண்ணி அவர் மனசுக்கு மருவான் முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எழுந்துருச்சு செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட செவம் பண்ணணுமா. பிலிப்பியன் புஸ்தகம் 1:4 வசனம்.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும்
0: நாங்கள் அனைவருக்காகவும்
1: எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: என்னடா சேவம் பண்ணி சும்மா சேவம் பண்ண சொல்றாங்க, அப்படி இருக்க கூடாதா? நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட ஆசிப்பா.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும்
1: எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: எப்பொழுதும் என்ன செய்யறாராம், சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணாரா. நம்மள அப்படிதான் பண்ணணும். ஆண்டவரே அந்த சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவி செய்யுமா. ஆண்டவரே என்ன செவம் பண்ணிட்டு தான் படுக்கணுமா, எவ்வளவு நேராச்சு டயர்டா இருக்கு படுத்துக்கலான்னு பார்த்தா செவம் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு இருக்க. எப்பொழுதும் நமக்கு பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோடு சேவம் பண்ணணுமா. எப்படி பண்ணணுமா, குலோசியர் 4:2 வசனம்.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணுமா, ஜெபத்துல விழித்திருக்கணும். ஜெபம் பண்ணும் போது இனி சம்பவிக்கிற எல்லாத்துக்கும் நான் தப்பு வித்து அது மாத்திரம் தப்பு வைக்கிறது தேவர் மாத்திரல என்ன செய்யறாரா, மனசுக்கு மரண இயேசுக்கத்துக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோட செவம் பண்ணணும். ஐயோ செவம் பண்ணணுமே, வேற வேற ஆச்சு, இப்ப செவம் பண்ணித்தான் படுக்கணுமா அப்படின்னு கேங்க. எல்லார் குடும்பத்திலையும் செவம் பண்ணுங்க, குடும்ப செவம் பண்ணுங்க. யாருமே குடும்ப செவத்தை விட்டுறாதீங்க, தயவு செய்து கெஞ்சி கேட்கிற எல்லாம் குடும்ப செவம் பண்ணுங்க. வீட்டுல காலையில எந்திரிச்சு படுக்கும் போதும் காலையில் எந்திரிச்சும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி அப்புறம் நீங்க நேரம் கிடைக்கிறப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளையும் செபிக்க வைங்க. சிறு பிள்ளைங்க தானே, செபிக்காட்டா என்ன பரவாயில்ல இல்லைன்னு சொல்ல விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகளையும் செபிக்க வைங்க, துதிக்க வைங்க. குழந்தைகள் நல்லா செபிச்சு இப்பொழுதே செபிச்சாத்தா ஆண்டு வரும்போது ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாருமே குடும்பமா ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். செபிக்க வைங்க, முதல் இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அப்ப அவர் தான் சொல்ற வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பிப்பா. இப்ப பாதாளத்தில் நிறைய ஆவிகள் ஏறி வந்துட்டே இருக்கு. பாதாளத்தில் இருக்கிற ஆவிங்க மேல வந்துட்டு இருக்கு. இந்த வேடனுடைய கண்ணிக்கெல்லாம் நம்ம தப்புவினா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இடவிடாம ஆராதிக்கணும். அவர் மேல நம்பிக்கை பெருகணும் நாளுக்கு நாள். அது மாத்திரல எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஹல்லேலூயா. நான்காவதாக எப்ப நம்ம தப்பிக்கிற பாருங்க, சங்கீத புஸ்தகம் 97 சங்கீதம் 10 வசனம்.
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி,
0: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நமக்கு விரோதம் எத்தனையோ எதிர்ப்பு இருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் எதிர்ப்பு இருக்கான்னு நினைச்சாரு, நம்மள காப்பாத்துகிறார். துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். நம்மள எந்த மக்கள் நம்மளை மேற்கொள்ள ஒரு நாள் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்ன பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே பரிசுத்தமா நாம இருக்க உதவி செய்யும். நம்ம கேட்கணும் வாசிப்பா,
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி,
0: பாத்தீங்களா யார் ஆத்மாக்களை காப்பாத்துறாரா, பரிசுத்தவான்கள் ஆத்மாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புக்கிறார். பரிசுத்தவான்கள் ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தரா இருங்கன்னு சொல்றாரு. ஏதோ பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருங்கன்னு சொல்றாரு. வாசித்து பாருங்க, லேபியராம் புஸ்தகம் 20:26 வசனம்.
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
0: கர்த்தராகிய நான் பரிசுத்தர இருக்கிறபடினாலே,
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆனா நீங்க எப்படி இருக்கணுமா, எனக்கேற்ற பரிசு, ஏதோ ஒரு பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவனா இருங்க. நம்ம கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவனா இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குமப்பா. ஆண்ட சொல், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னார். லேபியராகமம் 22:32 வசனம்.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் கேட்டா போதும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமா வாழ வாஞ்சிக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்டா போதும், கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரல கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குவாரா, 1 Corinthians 6:11 வசனம்.
1: உங்களில் சிலர்,
0: உங்கள் சிலர்
1: இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்,
0: இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள்.
1: ஆயினும்,
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நமது தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. ரெண்டாவது என்ன, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவையினர் ஊற்றுண்ட பரிமள தைலன்னு வாசிக்கிறோம். அது மாதிரி அவருக்கு நிறைய பேர் அவருக்கு இங்க வாசிக்கிறோம். இயேசுக்கு சொன்னாரு யோவான் சுவிசேஷம் 7:38-39.
1: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி,
0: வேத வாக்கியம் சொல்லுகிறபடி,
1: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
0: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ,
1: அவன் உள்ளத்திலிருந்து,
0: அவன் உள்ளத்திலிருந்து
1: ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
0: பரிசுத்தவான்களை பத்தி என்ன சொல்ற, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
1: தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
0: தம்மை விசுவாசிகள் அடையக்கூடிய ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜீவத்தண்ணியுள்ள நதிகள் அவர்னால நம்ம கழுவப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவனே கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டால் நம்மளை மாத்திடுவாரு. அது மாத்திரல்ல, எபிரேயர் புத்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: சொந்த ரத்தம் நமக்காக, ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்கல, அவர் சொந்த ரத்தத்தினால. எதற்காக? நம்மளை பரிசுத்தம் செய்யறதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வேதத்துல ஒரே பாஸ்தர் நகரத்துக்கு புறமே படுபட்டான்னு, கைகள் ஆணி காலில் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார். நமக்காக அந்த கேடு அடைஞ்சாரு. நம் நிமித்தமாக காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பாடுகள் பட்டுதான் ஒரு சொட்டு. எதுக்காக? தம்முடைய சனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுமப்பா, இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசிட்டேன், உன்னை எங்க துக்கப்படுத்திருக்கேன், எங்க வேதனைப்படுத்திருக்கேன், என்ன மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு வரைய என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தவர்கள் ஆத்மாக்களை காப்பாத்துகிற தேவன். அல்லேலூயா. பரிசுத்தவன்களுடைய ஆத்மாக்களை என்ன செய்யறாராம்? காப்பாத்தி துன்மார் கைக்கு நம்மளை என்ன செய்யறாரு? தப்பு வைக்கிற தேவன். நம்ம ஆண்டோட கேட்போம், ஆண்டோடைய என்னை காப்பாத்தி, என் ஆத்மா காப்பாத்தி, என்னை துன்மார் கைக்கு தப்பு வைக்கிற தெய்வமே, என்னை பரிசுத்தமாக்கும், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தன்னு சொன்னார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாபினாலும் கழுவுறாரு, பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றார். இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார், அந்த கேடு அடைஞ்சார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முதலாம் பிக்கப்பட்டார், முழுப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். ரத்தத்தை நமக்காக தான் சிந்தார். ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்குன்னு வச்சு கொள்ளல, நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கர்த்தர் வேதம் சொல்லி நம்ம மீறுதலிமித்தமாக பாதிக்கப்பட்டாராம், மீறுதலிமித்தமாக காயப்பட்டாரா, அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டாரா, நமக்கு சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு ஆக்கிரையை ஏற்றுக்கொண்டாராம், ஆக்கினி அவர் மேல வந்தது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகள். இப்ப நம்ம ஆண்டவர் கேட்குமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னீங்களே, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கு, நீதிமானம் மாற்றுங்கப்பா, உங்க ரத்தினை கழுவிட்டும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தமாக்கும் போது நம்ம ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். அது மாத்திர துன்மார்க்கருக்கு கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார் என்று சொன்னார். வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பேன்னு சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவரை நம்பிக்கொண்டிருக்கணும். மூன்றாவது, நம்ம எப்போதும் செவம் பண்ணி கொண்டிருக்கணும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா கர்த்தர் நம்ம தப்பு வைப்பார். எந்த உலகத்தில் என்ன வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவீசோட கர்த்தரை எப்போது எனக்கு முன்வாய்த்திருக்கிற அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நானே